ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 அஸ்வின மாதம் 5ஆம் நாள் ஸ்ரீ பராபவ வருடம் புரட்டாசி திங்கள் 10ஆம் நாள் 2026ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 101.8 பண்பலை வரிசையிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் மற்றும் வேவ்ஸ் ஓடிடி இணைய வழியிலும் இன்றைய எமது ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. நேரம் 5:55:44. நேர்களினி கேட்கலாம் மங்கள இசை, இடம்பெற்ற ராகம் நவரச கானடா.

நவரச கானடா ராகத்தில் இடம்பெற்ற மங்கள இசையினை கேட்டீர்கள். தொடர்வது அறிவுக்கு விருந்தாக குரல் அமுதம், அதிகாரம் 9, விருந்தோம்பல், குரல் எண் 6. செவ்விருந்து ஓம்பி வரவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு. பொருள்: வந்த விருந்தினரை உபசரித்து அனுப்பிவிட்டு மேலும் வர இருக்கும் விருந்தினரை எதிர்பார்த்து இருப்பவன் தேவர் உலகுக்கு நல்ல விருந்தாக செல்வான். குரலும் பொருளும் மீண்டும். குரல்: செவ்விருந்து ஓம்பி வரவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு. பொருள்: வந்த விருந்தினரை உபசரித்து அனுப்பிவிட்டு மேலும் வரவிருக்கும் விருந்தினரை எதிர்பார்த்து இருப்பவன் தேவர் உலகுக்கு நல்ல விருந்தாக செல்வான். அறிவுக்கு விருந்தாக குறள் அமுதம் கேட்டீர்கள்.

நேர்ல இந்த நாள் எல்லா நலத்தையும் வளத்தையும் தந்து இனிமையான நாளாக அமைய வாழ்த்துக்கள் கூறி நிகழ்ச்சி தொகுப்பில் இணைவது நான் உங்கள் அன்பு தோழன் ஆர்ச்சே ஆர்ச்சே ராகவேந்திரா. நேரம் 6 மணி. நேர்கள் நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம். நினைவூட்டுகிறோம் நேர்களே, நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு டெல்லியில் இருந்து அஞ்சலாகும். தொடர்ந்து இந்நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து ஒலிபரப்பாகும். மனதின் குரல் நிகழ்ச்சியின் மறு ஒலிபரப்பு இன்று இரவு 8 மணிக்கு இடம்பெறும். இனி மற்ற நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 6:10 இணைத்தானும் நிலவை கேட்க வழங்குகிறார் முனைவர் என் பத்ரி அவர்கள். 6:15 அருள் செய் பக்தி பாடல்கள். 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள். 6:55 இயற்கையின் மொழி. இதில் சுற்றுச்சூழலை சமநிலைப்படுத்தும் தாவரங்கள் குறித்து உதகை அரசு கலைக்கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் பிரியா அவர்கள் வழங்கும் தகவல்கள். 7 மணிக்கு காலை கதிரிதல் நலமுடன் வாழ உடல் உறுப்புகளின் செயல்பாடுகளும் அதன் ஆரோக்கியம் குறித்த தகவல்களை வழங்குகிறார் மாற்றுமுறை மருத்துவர் டாக்டர் ரீனா ரவை அவர்கள். தொடர்ந்து திரைக்காணம் நிறைவாக சட்டம் அறிவோம். இதில் தொல்லியல் சட்டம் குறித்து வழக்கறிஞர் என் சவிசின்மா அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெறும். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 குட் மார்னிங் நீலகிரிஸ் புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள். இதில் ஆங்கிலம் ஆன் ஏர், அதனைத் தொடர்ந்து ஊரை சுற்றும் காற்று. காலை 8 மணிக்கு உலக ஆறுகள் தினத்தையொட்டி சிறுதுளி அமைப்பின் நிர்வாக அறங்காவலர் வனிதா மோகன் அவர்கள் வழங்கும் உரை. படைப்பு ஆகாஷ்வாணி கோவை. 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல். 8:30 டிரைவ் டைம் பீட்ஸ். 9 மணிக்கு ரெட்ரோ ராகங்கள் ஹீரோயின் ஸ்பெஷல். 10:30 வரை கேட்கலாம். 9:10 சைவால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 9:30 உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம். 10:30 பூங்காவனம். பிற்பகல் 12:10 சிநேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல் மகளிர் பங்குபெறும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 12:40 தமிழில் செய்திகள். 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொடர்ந்து மெல்லிசை. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள். 1:45 மாநில செய்திகள். 1:55 திரைகாணம். 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 2:15 நீலமலை வாழ்வியல். 2:30 மேட்னி டைம் ஒரு பட பாடல்கள். இளமை ஊஞ்சலாடுகிறது திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்கலாம். 2:55 வானிலை அறிக்கை. பிற்பகல் 3 மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல். அதனைத் தொடர்ந்து 3:02 ஹலோ ஊட்டி.

மாலை 4 மணிக்கு சுவரை தேடும் சித்திரங்கள் வானொலி நாடகம். எழுத்தாக்கம் எஸ் பிரபாவதி, அமைப்பில் உதவி பி உஷா, அமைப்பு கே காளிமுத்து, படைப்பு ஆகாஷ்வாணி திருநெல்வேலி. 5:02 பொன் மாலை பொழுது வாடாமலர் நேர் விருப்பம். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 6:10 விளக்கேற்றும் வேளை திரைப்பட பக்தி பாடல்கள். 6:30 மாநில செய்திகள். 6:40 பெட்டத கமலு படுகு மொழி பாடல்கள். 7:00 திரைகாணம். 7:10 திருப்பூர் மாவட்ட செய்திகள். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 7:30 தோட்டமும் தொழிலும். இதில் நீலகிரியில் எல் நினோ காலநிலை மாற்றம் குறித்து நீலகிரி மாவட்டம் உதகமண்டலம் மண் மற்றும் நீர் ஆராய்ச்சி மையத்தின் விஞ்ஞானி ஜே சோமசுந்தரம் அவர்கள் வழங்கும் உரை, தொடர்ந்து கிராமிய பாடல் நிறைவாக தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெறும். 8:30 நினைத்தாலே இனிக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேர் விருப்பம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெய்லி அஞ்சல். 9:15 திரைகாணம். 10:00 ரவிவாசிரிய அகில் பாரதிய சங்கீத் சபா, எஸ் சுப்ரதீப் அவர்களின் புல்லாங்குழல் இசை இடம்பெறும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். நேயர்கள், இதுவரை இன்றையமது அலைவரிசையில் இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள். சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக.

0: is Akashvani. The news read by Tanvi Khurana. Prime Minister Narendra Modi will share his thoughts with the people of the country and abroad in his monthly radio program Mann Ki Baat on Akashvani at 11 a.m. today. It will be the 138th episode. The program will be broadcast across the entire Akashvani and Doordarshan network, the AIR News website and the News on AIR mobile app. It will also be live streamed on the YouTube channels of AIR News, DD News, the PMO and the Ministry of Information and Broadcasting. Akashvani will broadcast the program in regional languages immediately after the Hindi broadcast. The Election Commission has reiterated that the decision of the Special Intensive Revision SIR of electoral rolls issued for all the states and UTs was taken unanimously. Addressing a press conference in New Delhi, Director General Media Ashish Goyal said that a meeting of the commission was held yesterday where Chief Election Commissioner Gyanesh Kumar and Election Commissioners Dr. Sukhbir Singh Sandhu and Vivek Joshi were present. He said the order for the SIR issued on 24th of June last year for all the states and UTs, starting with Bihar, was issued with the unanimous approval of the commission. The Election Commission has said that booth-level officers, BLOs, will visit the homes of individuals who have been issued notices during the ongoing Special Intensive Revision SIR to collect the required documents. The BLOs will subsequently upload the documents on the ECINET platform. The Commission clarified that such persons will not be called for hearing by the Electoral Registration Officer. India has called upon all parties to exercise restraint, de-escalate tensions, ensure protection of civilians and uninterrupted flow of energy and commerce during ongoing conflicts. Addressing the UN General Assembly in New York last night, External Affairs Minister S. Jaishankar pointed out that the repercussions of wars are experienced far outside the borders of directly engaged nations.
1: We remain deeply concerned over continuing hostilities. The targeting of commercial shipping and seafarers transiting international waterways is simply unacceptable. India calls upon all parties to exercise restraint, de-escalate tensions, ensure protection of civilians and uninterrupted flow of energy and commerce.
0: He said, hostilities continue to destabilize global security, threatening progress and slowing development far beyond their immediate regions. Dr. Jaishankar said, India is prepared to do everything possible to help improve the situation, particularly in the areas of food and energy security. Dr. Jaishankar said that India will exercise its right to defend itself against terrorism. He called state-sponsored terrorism with a cross-border purpose a direct challenge to the global order. External Affairs Minister said governments engaged in such practices must be held accountable and the financing of terrorism must be exposed and countered. The Finance Ministry has said that all public sector banks and regional rural banks will remain open today for the convenience of customers. The Ministry said that this step has been taken in view of the proposed three-day nationwide bank strike called by the United Forum of Bank Unions from 28th to 30th of this month, coinciding with the preceding weekend holidays of 26th and 27th of September. The Chardham Yatra in Uttarakhand has been suspended today in view of adverse weather conditions. Disaster Management Secretary Vinod Kumar Suman said the decision has been taken in the interest of pilgrims' safety. In men's cricket, first one-day international of the three-match series between India and West Indies will be played today at the Greenfield International Stadium in Thiruvananthapuram. The match will start at 2 p.m. IST. In badminton, India's ace shuttler PV Sindhu advanced to the women's singles quarterfinals at the Asian Games after defeating Japan's Tomoka Miyazaki 21-9-21-13 in the round of 16 at the Ichinomiya City Municipal Gymnasium in Ichinomiya. And that is the end of this news bulletin.
2: Neram Kale, 6 mani 10 nimidam. ആകാശവാണി. எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் என் பத்ரி அவர்கள்.
3: மனிதனின் துன்பத்திற்கு காரணம் அவனது ஆசையே என்றார் புத்தர். மனிதனால் மட்டுமே அறவழியிலும் அறமற்ற வழியிலும் வாழத் தெரியும். அவன் தன் பட்டறிவாலும் படிப்பறிவாலும் எதிர்காலத்தை பற்றிய கனவுகளை வளர்த்து கொள்கிறான். அதை நோக்கி பயணிக்கவும் செய்கிறான். தீதும் நன்றும் பிறர் தரா வாரா என்கிறது சங்கப்பாடல் ஒன்று. முற்பகல் செய்யின் பிற்பகல் வெளியும் என்னும் சொல்லாடலும் நம்மிடையே வழக்கில் உள்ளது. மகாபாரதத்தில் பாண்டவர்கள் நல்லவர்களாக விளங்கினர். அவர்களது சொல்லும் செயலும் ஒன்றாகவே இருந்தன. ஆனால் கௌரவர்கள் பொறாமை, வஞ்சம், சூழ்ச்சி ஆகியவற்றின் இருப்பிடமாக விளங்கினர். எண்ணம் சொல் செயலில் தீயவர்களாக இருந்தனர். அதனால்தான் நல்லவர்களாக இருந்த பாண்டவர்கள் பாரத போரில் வெற்றி பெற்றனர். நம் மனச்சான்று நல்லவையெல்லாம் அறம் என்பதையும் தீயவையெல்லாம் அறமற்றவை என்பதையும் பொதுவாக ஒப்புக்கொள்கிறது. ஆனால் நம் ஒவ்வொருவருக்கும் வாழ்வில் வெவ்வேறு அறம் சார்ந்த கோட்பாடுகள் இருக்கின்றன. இதற்கெல்லாம் காரணம் நம் வாழ்வை சிக்கல் இல்லாமல் கொண்டு செலுத்த நமக்கு பணம் தேவைப்படுகிறது. அதற்காக அறமற்ற செயலையும் நம் மனச்சான்று அறமுள்ள செயலாகவே பார்க்கிறது. இதன் காரணமாகத்தான் சமூகத்தில் குற்றங்கள் பெருகி வருகின்றன. நான் என் வாழ்வில் யாருக்கும் எந்த தீங்கும் செய்ததில்லை, என் மனதறிந்தவரை அறவழியில்தான் செயலாற்றுகின்றேன், எனினும் துன்பப்படுகிறேன் என்று நம்மில் பலர் வருத்தப்படுவது உண்டு. இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் நமக்கு தோன்றினால் இதுதான் நாம் நமது செயலை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய சரியான தருணமாகும். மகாபாரதத்தில் தருமரும் பீஷ்மரும் கூட அறம் என நினைத்து சில அறமற்ற செயல்களை செய்திருக்கலாம். அரசர் செய்வது அறமற்ற செயலாக இருந்தாலும் அவர் சொல்லுக்கு பணிந்து நடப்பது தனது அறம் என அவர்கள் எண்ணியிருக்கலாம். அறம் என்பதற்கு நம் அனைவரின் மனச்சான்றும் ஒரே வடிவத்தை கொடுப்பதுதான் சரி என்றே தோன்றுகிறது. நம் மனச்சான்று தவறான ஒன்றை சரியானது என்று ஒருபோதும் சொல்லாது. மனித சமுதாயம் அறிந்தோ அறியாமலோ தவறிழத்தலை இயல்பாக கொண்டது. இதுதான் நடப்பு இயலும் கூட. இச்சூழலில் இத்தகைய அறக்கொள்கைகளோடு நாம் வாழ்வது சாத்தியமா என்ற கவலையும் தோன்றுகிறது. நமக்கு நடக்கும் நன்மைக்கு மட்டுமல்ல தீமைக்கும் நாமே தான் பொறுப்பானவராகிறோம். இதையேதான் வள்ளுவனும் தன்னஞ்சறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னை சூடும் என்கிறார். இதன் மூலம் வள்ளுவன் யாரும் கண்டுகொள்ளாவிட்டாலும் ஒருவர் தன் மனசாட்சிக்கு எதிராக செயல்பட்டால் அதுவே அவருக்கு மிகப்பெரிய தண்டனையாக அமையும் என்கிறார். எனவே நல்வழியில் இருந்து நாம் என்றும் விலகாமல் இருக்க நம் செயலை அவ்வப்போது சுய பரிசோதனைக்கு உட்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். இத்தெளிவினை பெற்றவர் யாரையும் வியக்கவோ இகழவோ மாட்டார். தீதும் நன்றும் பிறதரவாரா என்னும் கலையின் பூங்குன்றனர் வரிகளையே எந்த நாளும் நம் வாழ்வில் கடைபிடித்து வாழ வேண்டியது நம் அனைவரின் கடமையாகும். மனச்சான்றே நமக்கு கிடைக்கும் நற்சான்றாகும். இதை உணர்ந்து நம் மனச்சான்றின் வழியில் என்றும் நம் வாழ்வை நகர்த்துவோமாக.
2: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் என் பத்ரி அவர்கள்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு, புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 பண்பலை வரிசையிலும் இணையவழியிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் வேவ்ஸ் ஓடிடி தளத்திலும் நேர்கள் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி அருளிசை பக்தி பாடல்கள். நிகழ்ச்சியில் முதல் அருமையான ஒரு சிந்தனை துளி. உன்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை, எல்லா கதவும் மூடிவிட்டது என்று தோன்றும் போது ஒன்றை மனதில் கொள். ஒரு கதவை இரவன் மூடினால் அது உன்னை தண்டிக்க அல்ல. ஒரு கதவை இறைவன் மூடினால் அது உன்னை தண்டிக்க அல்ல. அதைவிட பெரிய கதவை திறக்கத்தான் உன் பின்னால் இறைவன் இருக்கிறார். நீ ஒருபோதும் தோற்க மாட்டாய் என்ற சிந்தனையோடு புலர்கிறது முதல் பாடல். கேட்போம்.

0: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
1: ஆறு மணி 23 நிமிடத்தில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அருள்சை பக்தி பாடல்கள். அடுத்த சிந்தனை துளி இன்று வாழ்க்கையில் பல்வேறு சூழ்நிலைகளில் நாம் விழுகிறோம். விழுவது தவறல்ல, விழுந்த இடத்திலேயே கிடப்பதுதான் தவறு. இறைவன் உன் கையை பிடித்து தூக்க தயாராக இருக்கிறான். நீ கையை மட்டும் நீட்ட தயங்காதே. ஒவ்வொரு வீழ்ச்சியும் இறைவன் உனக்கு கற்றுத்தரும் பாடமே தவிர தண்டனை அல்ல.

0: உனக்கு இங்கிலீஷ் பேச வருமா?
1: சார், ஐ கேன் டாக் இங்கிலீஷ், ஐ கேன் வாக் இங்கிலீஷ், ஐ கேன் லாஃப் இங்கிலீஷ்.
2: என்ன இங்கிலீஷ், அமெரிக்கன் ஸ்பீச் லாங்குவேஜ் டாப்.
3: என்ன பாஸ், மனசுக்குள்ள சூப்பரா இங்கிலீஷ் வருது, ஆனா பேச வாய திறந்தா வெறும் காத்து மட்டும்தான் வருதா? இது உங்க ப்ராப்ளம் மட்டும் இல்லைங்க, யூனிவர்சல் ப்ராப்ளம். உங்க மனசுல இருக்க அழகான ஆங்கிலத்தை சரளமா உங்க நாக்குக்கு கொண்டு வர நாங்க ரெடி. நீங்க ரெடியா? இனி வார்த்தைங்க நிக்காது, அருவி மாதிரி அதுவும் ஆங்கிலத்துல கொட்டும்
4: கவிதை.
3: ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 7:30 ஆங்கிலம் ஆன் ஏர், உங்கள் ஊட்டேஃபம் 101.8 கேட்போம், பழகுவோம், பேசுவோம்.
5: மொழி தெரிஞ்சு பேசுறது நல்ல விஷயம், தெரியாத ஒரு மொழிய பேச முயற்சிக்கிறது அதை விட ரொம்ப நல்ல விஷயம். தைரியமா, தாராளமா என்ஜாய் பண்ணுங்க. குட் லக்.

6:30 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அருள்சை பக்தி பாடல்கள். அடுத்த பக்தி சிந்தனை துளி உங்களுக்காக. நீ சிந்தும் ஒவ்வொரு வியர்வை துளியையும், நீ செய்யும் ஒவ்வொரு பிரார்த்தனையையும் இறைவன் பார்த்து கொண்டேதான் இருக்கிறார். இன்று பலன் தெரியவில்லை என்றால் கவலைப்படாதே. விதைத்தவுடனே மரம் வளராது, ஆனால் வளர்ந்தால் நிழல் கொடுக்காமல் இருக்காது. உன் நேரம் கண்டிப்பாக வரும்.

இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.

0: நேரம் 6:40.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
2: இது ஒரு போட்டோகிராஃபர் மற்றும் அவளதின் உள்மனதின் கதை. ஓ லவ்லி, வெல் டன். பிசினஸ் லோன் அப்ரூவ் ஆயிடுச்சு. இப்ப பெரிய ஸ்டுடியோ வரப்போகுது. புது கேமரா, புது லைட்ஸ், அதோட சேர்த்து புது காரியம் வாங்கினேன். அந்த லோன்லயே இல்ல, லோன் எதுக்கு வாங்கினோமோ அதுக்குதான் உபயோகப்படுத்தணும். நேரத்துக்கு இஎம்ஐ கட்டுங்க, கிரெடிட் ஸ்கோர அதிகமாக்குங்க, அடுத்த லோன சுலபமா வாங்குங்க. கார் இல்லனா என் போட்டோயாவது எடு. நீ யாரு?
3: ஆர்பிஐ சொல்கிறது,
2: நிதி சார் அறிவு, பெண்களின் உயர்வு.
0: நேர்கள் கேட்கலாம் விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். போதிய வடிகால் வசதி வழங்குதல், உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி பயன்பாடு போன்ற உளவியல் பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மழை நிற்கும் வரை ஒத்திவைக்கவும். விதை மூலம் பரவும் நோய்களை நிர்வகித்தல், விதைகளை ட்ரைகோடர்மா அஸ்பரலம் 1 கிலோவிற்கு 4 கிராம் அல்லது பேசிலிஸ் சப்டிலிஸ் 1 கிலோவிற்கு 10 கிராம் கொண்டு விதை மூலம் பரவும் நோய் கிருமிகளை கட்டுப்படுத்த விதை நேர்த்தி செய்யலாம். மேலும் எந்த ஒரு பயிர் திட்டத்திற்கும் முன்பு மண் பரிசோதனை செய்யப்பட வேண்டும். கேரட் பயிரில் துரு ஈ மேலாண்மை விதைத்த 45 முதல் 50 நாட்களில் 1 ஏக்கருக்கு 4 கிலோ குளோரன்ட்ரா நிலிப்ரோல் என்ற குருணை மருந்துகளை மழை இல்லாத நேரங்களில் மண்ணில் இட வேண்டும். உருளைக்கிழங்கு பயிரில் இலைக்கருகள் நோயை கட்டுப்படுத்த நடவு செய்த 45, 60 மற்றும் 75 நாட்களில் மான்கோசெப் 1 லிட்டருக்கு 2 கிராம் அல்லது குளோரோத்தலோனில் 1 லிட்டருக்கு 2 கிராம் என்ற அளவில் இலைவழி மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். குறுமிளகு வாடல் நோயை கட்டுப்படுத்த ஒரு செடிக்கு ட்ரைகோடர்மா அஸ்பரலம் அல்லது பேசிலிஸ் சப்டிலிஸ் 25 கிராம் மற்றும் வேப்பம் பின்னாக்கு 500 கிராம் இடலாம். மழை இல்லாத நேரங்களில் இட வேண்டும்.

கால்நடை வைத்திருப்போர் கவனத்திற்கு, மின்னல் மற்றும் இடியுடன் கூடிய மழையிலிருந்து உங்கள் கால்நடைகளை பாதுகாக்கவும். கால்நடைகளை வெளியில் மேய்க்க அனுமதிக்காதீர்கள். மின்கம்பங்கள் மற்றும் மரங்களுக்கு அடியில் கால்நடைகளை கட்ட வேண்டாம். உள்ளூர் கால்நடை மருத்துவருடன் கலந்து ஆலோசித்து உங்கள் கால்நடைகளுக்கு பருவகால நோய்களுக்கு எதிராக தடுப்பூசி போடுங்கள்.

0: இனி வானிலை அறிக்கை. அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 19 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 12 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். காலை நேர காற்றின் ஈரப்பதம் 96% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 92% இருக்கக்கூடும். சராசரியாக காற்றின் வேகம் மணிக்கு 2 கிலோமீட்டர் அளவுக்கு வீசக்கூடும். வானிலை மற்றும் விவசாயிகளுக்கான அறிவிப்பினை கேட்டீர்கள்.
1: இன்று இரவு 7:30 நமது தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில் செம்மறி ஆடுகள் வளர்ப்பு குறித்து விவசாயி கே பசவராஜ் அவர்கள் நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் நேர்முகம்.
2: ஒரு ஒரு ஆடும் வந்து நம்ம பார்க்குற விதத்தில் இருக்கு. கெடலில் வந்து 25 கிலோ வரும், 30 கிலோ வரைக்கும் வரும், அந்தளவு வரும். இது பொட்டை ஆடுங்களை வந்துட்டு எடை கம்மியாக தான் வரும், அதுலேயும் ஈல்டு பெருசாக ஆகும். அதுவும் ஒரு 20 கிலோ கேரண்டி வரும் வர்ற மாதிரி ஆடு. அதில் நம்மளுக்கு ஒரு நல்ல வருமானம் கிடைக்கும்.
1: இன்று இரவு 7:30 நமது தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில் கேட்கத் தவறாதீர்கள்.
0: குட் மார்னிங், நீல்கிரீஸ்.
3: குட் மார்னிங். நீலகிரிஸ்க்கு மட்டும் இல்லைங்க, உங்களுக்கும் தான். சுவாரஸ்யமான விஷயங்கள், வாசிப்பை நேசிக்க புதின பக்கங்கள், நாள்தோறும் விதவிதமான தகவல்களுடன் உங்களை வரவேற்கிறது குட் மார்னிங் நீல்கிரீஸ். தினமும் காலை 7:25 கேட்க தவறாதீர்கள். உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8.
0: எங்கள் நிகழ்ச்சிகளை இணைய வழியிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு மகிழலாம். தொடர்வது மாநில செய்திகள்.
4: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர்.

0: Muhammad. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. விபத்துகளை குறைக்க ரயில்வே பல்வேறு நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டுள்ளதாக ரயில்வே இணையமைச்சர் திரு வி சோமண்ணா தெரிவித்துள்ளார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் தொடர்பாக தேர்தல் ஆணையத்தின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பால் காங்கிரசின் பொய்ப் பிரச்சாரம் தோல்வியடைந்துள்ளதாக பிஜேபி கூறியுள்ளது. மாநிலத்தில் நிலவும் மின்வெட்டு பிரச்சினைக்கு தாவேக அரசு உரிய தீர்வு காணவில்லை என்று திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையிலான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி திருவனந்தபுரத்தில் இன்று நடைபெறவுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது 8 மணிக்கு மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். விபத்துகளை குறைக்க ரயில்வே பல்வேறு நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டுள்ளதாக ரயில்வே இணையமைச்சர் திரு வி சோமண்ணா கூறியுள்ளார். ஆந்திரப்பிரதேச மாநிலம் குண்டூர் நம்பூரு ரயில் நிலையங்களுக்கு இடையே 4 வழி சாலை மேம்பாலம் அமைப்பதற்கு நேற்று அடிக்கல் நாட்டி பேசுகையில் இதனை தெரிவித்தார். ரயில்வே மேம்பாலங்கள் மூலம் விபத்தில்லா பயணத்தை ரயில்வே உறுதி செய்துள்ளதாகவும் அவர் கூறினார். மேம்பாலங்கள் கட்டப்படுவதால் லெவல் கிராசிங்குகளில் வாகனங்கள் நீண்ட நேரம் காத்திருப்பது தவிர்க்கப்படுவதால் எரிபொருளும் சேமிக்கப்படும் என்று தெரிவித்தார். நாடு முழுவதும் ரயில் பயணிகளின் வசதிக்காக பல்வேறு மேம்பாட்டு பணிகள் நடைபெற்று வருவதாகவும் திரு சோமண்ணா கூறினார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் தொடர்பான தேர்தல் ஆணையத்தின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பால் காங்கிரசின் பொய்ப் பிரச்சாரம் தோல்வியடைந்துள்ளதாக தமிழக பிஜேபி தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். ஆணையத்தின் அனைத்து முக்கிய முடிவுகளும் ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் எடுக்கப்பட்டவைகள் என்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் மற்றும் ஆணையர்கள் ஒன்றாக செய்தியாளர்களிடம் தெரிவித்திருப்பதை சமூக வலைதளத்தில் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணி தொடர்பான நடைமுறைகள் மற்றும் படிவம் 6 தொடர்பாக உச்சநீதிமன்றமே சட்டப்பூர்வ அங்கீகாரம் அளித்துள்ள போதிலும் அந்த தீர்ப்பையும் ஜனநாயக அமைப்புகளையும் காங்கிரஸ் தவறாக சித்தரித்தது என்றும் அவர் கூறியுள்ளார். தேர்தல் நடைமுறைகளில் முழுமையான வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய ஆணையம் எடுத்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க முடிவுகளை பாராட்ட காங்கிரஸ் கட்சிக்கு மனமில்லை என்றும் திரு நயினார் நாகேந்திரன் சுட்டிக்காட்டியுள்ளார். மாநிலத்தில் நிலவும் மின்வெட்டு பிரச்சினைக்கு தாவேக அரசு உரிய தீர்வு காணவில்லை என்று சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றஞ்சாட்டியுள்ளார். இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள தாராபுரம் தொகுதியில் நேற்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் ஆட்சிக்கு வந்தவுடன் மகளிர் உரிமைத் தொகை 2500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்ற வாக்குறுதியும் 6 சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் இலவசமாக வழங்கப்படும் என்ற வாக்குறுதியையும் நிறைவேற்றவில்லை என்று தெரிவித்தார். கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யவில்லை என்றும் இதனால் விவசாயிகள் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் போராட வேண்டிய நிலைமையை தாவேக அரசு ஏற்படுத்திவிட்டது என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் குறை கூறினார். தமிழக அரசு கடன் சுமையை சந்தித்து வரும் நிலையில் புதிய தலைமைச் செயலகம் கட்டுவது தேவையற்றது என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். மதுராந்தகம் சட்டப்பேரவை இடைத்தேர்தலை முன்னிட்டு தமது கட்சி வேட்பாளரை ஆதரித்து நேற்று அந்த தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் மாநில அரசின் கடனுக்காக ஆண்டுக்கு 78,000 கோடி ரூபாய் வட்டிக்காக செலுத்தப்படுகிறது என்று கூறினார். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த அஇஅதிமுக ஆட்சிக் காலத்திலேயே அரசாணை வெளியிடப்பட்டதாகவும் பின்னர் ஆட்சி மாற்றத்தால் அந்த பணி நடைபெறவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். தற்போது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று தாவேக அரசு அறிவித்திருந்தாலும் அது அஇஅதிமுக அரசு எடுத்த நடவடிக்கையின் தொடர்ச்சிதான் என்றும் புதிய அறிவிப்பு அல்ல என்றும் அவர் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: அனைத்து பொதுத்துறை வங்கிகளும் கிராமப்புற வங்கிகளும் வாடிக்கையாளர்களின் வசதிக்காக இன்று ஞாயிற்றுக்கிழமை செயல்படும் என்று மத்திய நிதியமைச்சகம் அறிவித்துள்ளது. வங்கி ஊழியர்

சங்கங்கள் நாளை திங்கட்கிழமை முதல் 3 நாட்களுக்கு தேசிய அளவிலான வேலை நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்துள்ள நிலையில் மத்திய அரசு இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது. அனைத்து வங்கிக் கிளைகள், வங்கி சார்ந்த அலுவலகங்கள் மற்றும் ஏடிஎம் வசதியுள்ள வங்கிகள் அனைத்தும் இன்று ஞாயிற்றுக்கிழமை முழு நேரமும் செயல்படுவதற்கு இந்திய ரிசர்வ் வங்கி அனுமதி அளித்துள்ளது. வாடிக்கையாளர்களின் நலனை கருத்தில் கொண்டு பல பொதுத்துறை வங்கிகள் ஏடிஎம் பண பரிவர்த்தனைக்கான கட்டணங்களை தள்ளுபடி செய்துள்ளதாக அறிவித்துள்ளன. மாதத்திற்கு 3 முறைக்கும் மேலும் ஏடிஎம் சேவையை கட்டணமின்றி பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் பொதுத்துறை வங்கிகள் அறிவித்துள்ளன. இளம் வழக்கறிஞர்கள் அர்ப்பணிப்பு உணர்வுடன் கடுமையாக பணியாற்ற வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி திரு வேல்முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். காரைக்கால் வழக்கறிஞர்கள் சங்கத்தின் சார்பில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், சட்ட தொழிலில் நீண்டகாலம் அனுபவம் பெற்ற மூத்த வழக்கறிஞர்கள் தங்களது அனுபவங்களையும் அறிவாற்றலையும் இளம் வழக்கறிஞர்களுக்கு எடுத்துச் சொல்லி அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்று கூறினார். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி தலைமை நீதிபதி டி வி ஆனந்த், காரைக்கால் மாவட்ட நீதிபதி கே மோகன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தாம்பரம் விமானப்படை நிலையத்தில் உள்ள விமான பயிற்சி பயிற்றுவிப்பாளர் பள்ளியிலிருந்து 54 விமானிகள் பயிற்சியை நிறைவு செய்தனர். இதில் இந்திய விமானப்படையைச் சேர்ந்த 42 பேரும், இந்திய கடற்படையைச் சேர்ந்த 7 பேரும், இந்திய ராணுவத்தைச் சேர்ந்த 3 பேரும், கடலோர காவல்படையைச் சேர்ந்த 2 பேரும் பயிற்சியை நிறைவு செய்தனர். கடந்த ஏப்ரல் 13 தொடங்கிய இந்த பயிற்சி 24 வாரங்கள் நடைபெற்றது. பயிற்சியை நிறைவு செய்தவர்களுக்கு விமானப்படையின் மேற்கு மண்டல தலைமை அதிகாரி ஏர் மார்ஷல் ஜார்ஜ் தாமஸ் சான்றிதழ்களை வழங்கினார். இருவரிச் செய்திகள். ஹார்முஸ் நீரிணையை முழுமையாக திறப்பது குறித்து ஈரான் தெரிவித்த யோசனை தொடர்பாக அமெரிக்காவிடமிருந்து அதிகாரப்பூர்வ பதில் வரவில்லை என்று ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு அபாஸ் அராக்ஷி கூறியுள்ளார். பிஜேபி அழைப்பின் பேரில் இலங்கை ஆளுங்கட்சியான ஜனதா விமுக்தி பெருமுனாவின் உயர்தலைவர்கள் அடங்கிய 5 பிரதிநிதிகள் அடங்கிய குழுவினர் இன்று புதுதில்லி வருகிறார்கள். நாட்டின் முதலாவது தானியங்கி வாகன சோதனை மையம் புதுதில்லியில் திறக்கப்பட்டுள்ளது. ஒடிசா மாநிலத்தில் மயூர்பஞ்ச் மாவட்டத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் படகுகளை சென்று மீட்டனர். அடுத்த மாதம் 2 நடைபெறவுள்ள பிரதமருக்கு வழங்கப்பட்ட நினைவு பொருட்களின் மின்னணு ஏலத்தில் மகாராஷ்டிராவின் பாரம்பரிய கலைப்பொருட்கள் இடம்பெற்றுள்ளன. மதுரை மாநகராட்சி சௌபாகியவதி நகர் கண்மாயில் மின்துறை அமைச்சர் திரு சி டி ஆர் நிர்மல்குமார் பனை விதைகளை நடவு செய்யும் பணிகளை நேற்று தொடங்கி வைத்தார். திருப்பத்தூர் மாவட்ட காவல்துறை சார்பில் பொதுமக்களின் பாதுகாப்பு உறுதி செய்யும் வகையில் காவல் அதிகாரிகள் மற்றும் காவலர்கள் அணிவகுப்பு நேற்று வாணியம்பாடியில் நடைபெற்றது. விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் ஸ்ரீவில்லிபுத்தூர் புலிகள் சரணாலய பகுதியில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீயை அணைக்கும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் கருப்பை வாய் புற்றுநோயை தடுக்க இளம் பெண்களுக்கு தடுப்பூசி போடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருவதாக மாவட்ட சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உயர் அழுத்த மின்சாரத்தால் 20 வீடுகளில் தொலைக்காட்சி, குளிர்சாதன பெட்டி உள்ளிட்டவை சேதமடைந்தன. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையிலான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி திருவனந்தபுரத்தில் இன்று நடைபெறவுள்ளது. இந்த போட்டி இன்று பிற்பகல் 2 மணிக்கு தொடங்குகிறது. 2 மாத இடைவெளிக்கு பின்னர் ரோஹித் சர்மா, விராட் கோலி ஆகியோர் இந்திய அணிக்கு திரும்பியுள்ளனர். இந்தியாவில் சுற்றுப்பயணம் செய்யும் வெஸ்ட் இண்டீஸ் அணி 3 ஒருநாள் போட்டிகளில் பங்கேற்கிறது. இந்த போட்டிகளைத் தொடர்ந்து 5 20 போட்டிகளிலும் பங்கேற்க உள்ளது. ஒருநாள் போட்டித் தொடரை சுப்மன் கில் தலைமையிலும், 20 போட்டித் தொடரை ஸ்ரேஷ் அயர் தலைமையிலும் இந்திய அணி எதிர்கொள்ள உள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டியின் ஸ்குவாஷ் பிரிவில் ஆடவர் மற்றும் மகளிர் ஒற்றையர் இறுதிப் போட்டியில் இந்தியா பங்கேற்கிறது. இன்று நடைபெறவுள்ள மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அனஹத் சிங் மலேசிய வீராங்கனையை எதிர்கொள்கிறார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் அபய் சிங் மலேசிய வீரரை எதிர்கொள்கிறார். ஆடவர் டெக்காத்லான் இறுதிப் போட்டியில் தேஜஸ்வின் சங்கர் பங்கேற்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. விபத்துகளை குறைக்க ரயில்வே பல்வேறு நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டுள்ளதாக ரயில்வே இணையமைச்சர் திரு வி சோமண்ணா தெரிவித்துள்ளார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் தொடர்பான தேர்தல் ஆணையத்தின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பால் காங்கிரசின் பொய் பிரச்சாரம் தோல்வியடைந்துள்ளதாக பிஜேபி கூறியுள்ளது. மாநிலத்தில் நிலவும் மின்வெட்டு பிரச்சினைக்கு தாவேக அரசு உரிய தீர்வு காணவில்லை என்று திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையிலான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி திருவனந்தபுரத்தில் இன்று நடைபெறவுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 பண்பலை வரிசையிலும் இணையவழியிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் வெப்ஸ் ஓடிடி தளத்திலும் நேர்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி.

0: இயற்கையின் மொழி.
1: நிகழ்ச்சியில் இப்போது சுற்றுச்சூழலுக்கு உதவும் தாவரங்கள் குறித்து உதகமண்டலம் அரசு கலைக்கல்லூரி கல்வி உதவியாளர் முனைவர் எஸ் பிரியா அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
2: இயற்கையின் மொழி நிகழ்ச்சி நேயர்களுக்கு வணக்கம். நம் சுற்றுச்சூழலுக்கு உதவும் தாவரங்கள் குறித்து கேட்க போகிறோம். இதுல வந்து என்னென்ன யூஸ்ஃபுல் பிளான்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம்.
3: இம்பேஷன்ஸ் ரெஃபுசன்ஸ் அப்படிங்கிற தாவரம். சோ இது தாவரவியல் குடும்பம் பால்சமினேசியே அப்படின்ற குடும்பத்தை சார்ந்தது. இந்த தாவரம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியான தமிழ்நாட்டில் உள்ள நம்ம நீலகிரி பழனி மலைகள் மற்றும் கேரளாவில் உள்ள உயர் பகுதிகளில் மட்டுமே இந்த தாவரம் காணப்படும். இந்த தாவரம் அரிதான அழிவின் விளம்பில் உள்ள மூலிகை தாவரமாகும். இது இந்த பிளான்ட் வந்து என்டேஞ்சர் பிளான்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ நம்ம தமிழ்ல வந்து இது தும்பை அல்லது நீர் சுண்டி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. சில பேர் வந்து காசி தும்பை அப்படின்னு கூட இந்த பிளான்ட்டை சொல்லுவாங்க. அடுத்தது வந்து இந்த பிளான்ட்டோட ஈக்கோலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா, இட் இஸ் அ ஈரநில சூழலில் வளரக்கூடிய, அதாவது வெட்லாண்ட் இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்துட்டு மலைப்பகுதிகளில் உள்ள நீரோடைகளின் ஓரங்கள் மற்றும் சதுப்பு நிலங்கள் ஈரமான பாறைகளில் மட்டுமே வளரக்கூடியது. ஒரு பகுதியின் நீர்வளம் மற்றும் தூய்மையை உணர்த்தும் ஒரு முக்கிய தாவரம் இந்த இம்பேஷன்ஸ் பிளான்ட். அடுத்தது இதோட மகர்ந்த சேர்க்கை வந்து எப்படி நடக்கும் அப்படின்னா, இதன் தனித்துவமான சிவப்பு ரோஜா நிற மலர்கள், தேனீக்கள், வண்ணத்து பூச்சிகள் மற்றும் சில வகையான வண்டுகள் தேவையான தேனை வழங்கி அப்பகுதிகளின் பூச்சிகளின் பெருக்கத்திற்கு உதவுகிறது. சோ மண் அரிப்பு தடுப்பு, பருவ காலங்களில் நீரோடை ஓரங்களில் உள்ள மண் அடித்து செல்லப்படாமல் தடுத்து நிறுத்துவதில் இதன் வேர்கள் வந்து ஒரு முக்கியமாக பங்கு வகிக்கின்றன. அடுத்தது பாதுகாப்பு நிலை, ஒரு குறிப்பிட்ட சிறிய புவியியல் பகுதியில் மட்டுமே வாழ்வதால் காலநிலை மற்றும் அதன் மனித ஆரோக்கிய அமைப்புகளால் அழியும் அபாயத்தில் இந்த இம்பேஷன்ஸ் பிளான்ட் வந்து இருக்கு அப்படின்றாங்க. ஸோ இதோட பயன்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க, இதன் அடர் சிவப்பு ரோஜா நிற பூக்கள் சோலை காடுகள் மற்றும் மலைப்பகுதிகளில் தாவரவியல் ஆராய்ச்சியாளர்களுக்கு ஒரு முக்கிய பொருளாக விளங்குகிறது. பயன்கள் மற்றும் அதனோட சிறப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க, ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிளான்ட்டு அலங்காரத்திற்கும் இயற்கை அழகுக்காகவும் பயன்படுத்துறாங்க. எப்படி பயன்படுத்துறாங்க அப்படின்னா, இதன் அடர் சிவப்பு ரோஜா நிற பூக்கள் சோலை காடுகள் மற்றும் மலைப்பகுதிகளில் அழகு கூட்டுவதோடு தாவரவியலில் ஆராய்ச்சியாளர்களுக்கு ஒரு முக்கிய பொருளாக விளங்குகின்றது. அடுத்து வந்து இது மருத்துவ துறையில எப்படி பயன்படுகிறது அப்படின்னா, சில பழங்குடியினர் மருத்துவத்திலோட தோல் நோய்கள் மற்றும் வீக்கங்களை குறைக்க இதன் சாறு வந்து அரிதாக பயன்படுத்தப்படுகிறது. இதில் அதிக அளவு ஃபிளாவனோட்ஸ் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் இருப்பதனால புதிய மருந்துகள் தயாரிப்பதற்கு ஆராய்ச்சியாளர்கள் அதிகமாக இந்த பிளான்ட் வந்து பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க.
2: வாய்ப்பளித்த அகில இந்திய வானொலி நிலையத்திற்கு நன்றி.
1: நிகழ்ச்சியில் இதுவரை சுற்றுச்சூழலுக்கு உதவும் தாவரங்கள் குறித்து உதகமண்டலம் அரசு கலைக்கல்லூரி கல்வி உதவியாளர் முனைவர் எஸ் பிரியா அவர்கள் வழங்கிய தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.
4: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம். நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
5: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு.
0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்.
6: காலை கதிர் நிகழ்ச்சியின் துவக்கமாக நலமுடன் வாழ.
7: இன்றைய நிகழ்ச்சியில் உடல் உறுப்புகளின் செயல்பாடுகள், அதன் ஆரோக்கியம் குறித்து மாற்றுமுறை மருத்துவர் ரீனா ரவி அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
8: ஒரு மனிதன் வாழக்கூடிய நாட்களில் அவனுக்கு மிக முக்கியமான உறுப்புகளான மொத்தம் 14 வகையான ராஜ உறுப்புகள். ஒரு மனிதனுடைய உடலில் 78-80 வகையான உறுப்புகளை நாம் பார்க்கலாம். ஆனால் மிக முக்கியமானது 14 வகையான ராஜ உறுப்புகள். சரியான உணவு முறைகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். அப்படி மேற்கொள்ளும் போது இந்த சிறுநீரகத்தில் எந்தவித தொற்றும் ஏற்படாதபடிக்கு நாம் பாதுகாத்து கொள்ளலாம். எந்த அளவுக்கு நம்ம தண்ணி குடிக்கிறோமோ, எந்த அளவுக்கு சுத்தமான சுகாதாரமான பானங்கள் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நம்ம சிறுநீரகம் நல்லபடியாக இருக்கும். எந்த விதத்திலும் அது தொற்று ஏற்படாதபடிக்கு பாதுகாத்து கொள்ளலாம். இந்த சிறுநீரில் தொற்று ஏற்படும் போது தான் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் ஏற்படுகிறது. அந்த யூரினரி பிளாடரில் அளவுக்கு அதிகமான தொற்று ஏற்படும் போது சிறுநீர் கழிக்கும் போது அதிக அளவுக்கு நமக்கு வலி ஏற்படுகிறது. அந்த வலி ஏற்படும் போது சிறுநீர் போக முடியாத கண்டிஷனில் கூட அளவுக்கு அதிகமான பேர் கஷ்டப்பட வாய்ப்புள்ளது. எனவே அளவுக்கு அதிகமான தண்ணீரை பருகும் போது இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் மனிதனுக்கு வராமல் நாம் பாதுகாத்து கொள்ளலாம். அடுத்தது இந்த 5 ராஜ உறுப்புகளையும் நாம் பார்த்தோம். இன்னும் மொத்தம் 14 வகையான ராஜ உறுப்புகள் என்று நான் சொன்னேன். இப்போ முக்கியமான ராஜ உறுப்புகளை நாம் பார்த்தோம். அடுத்தது ஒரு என்னன்னு கேட்டால், நம்ம உடம்பில் முக்கியமானது தோல் பகுதி. இந்த தோல் நம்மளுடைய தலையிலிருந்து கால் வரைக்கும் ஒரு மனிதனுக்கு உடல் ஃபுல்லாகவே இருக்கிறது இந்த தோல் தான். இது மிக நீளமான ஒரு உறுப்பாகும். ஒரு மனிதனுடைய தட்பவெப்பநிலை, இப்போது மழை, காற்று, பனி, குளிர், வெயில் இந்த மாதிரி காரணத்தில் ஒரு மனிதன் வெளியே போகும்போது அவனை முழுமையாக பாதுகாக்கக்கூடியது இந்த தோல் தான். இந்த தோலை வந்து நம்ம சுத்தமாக பராமரிச்சுக்கணும். அடிக்கடி நம்ம உடலை சுத்தப்படுத்திக்கணும். இந்த தோல் வந்து வெளிப்புறமும் உட்புறமும் 2 வகையாக இருக்குது. முக்கியமாக ராஜ உறுப்புகளை எல்லாம் வந்து கவர் பண்ணுறதும் இந்த தோல் தான். ஒரு மனிதனுடைய வெளியே இருக்கிறதும் வெளி தோற்றத்தை காண்பிப்பதும் இந்த தோல் தான். எல்லா உறுப்புகளும் இருந்து இந்த தோல் இல்லாகட்டி ஒரு மனிதன் அவனுடைய அழகை வந்து வெளியே வந்து நம்ம இந்த தோல் மூலியமாக தான் வெளிப்படுத்துது. இந்த தோலை வந்து எல்லா வித காரணமும் ஒரு மனிதனை பாதுகாக்கிறது. மழை காலத்தில் பாதுகாத்துக்குது, வெயில் காலத்தில், குளிர்காலத்தில், எல்லா காலத்திலையும் இந்த தோல் மாத்திரமே மிக முக்கியமாக ஒரு மனிதனை பராமரிக்கக்கூடியதாக இருக்கிறது. இது உட்புற தோல் கூட உள்ளது. உட்புறத்தில் இருக்கிற உறுப்புகளை எல்லாம் இந்த தோல் தான். எந்தெந்த உறுப்புகள் எப்படி இருக்குதோ அந்த அளவுக்கு வந்து இந்த தோல் வந்து ஒரு மனிதனை பராமரிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த தோலில் நம்ம சுத்தமாக வச்சுக்காக்கிட்டே அளவுக்கு அதிகமான சோரியாசிஸ், மற்றபடி தோல் நோய்கள், 4448 வகையான நோய்கள் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இதில் முக்கியமாக இந்த தோல் நோய் வந்து அதிக அளவில் ஸ்கின் கேன்சர் இருக்குது, சோரியாசிஸ் என்ற நோய் இருக்குது, மற்றபடி தழும்புகள், வெட்டுக்காயங்கள் இந்த மாதிரியெல்லாம் ஏற்படும் போது அந்த தோல் வந்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய செல்கள் பழுதுபட்டு அந்த தோல் வந்து அதனுடைய நிறத்தையே இழக்கக்கூடிய வாய்ப்புள்ளது. எனவே ஒரு மனிதனுக்கு தோல் மிக முக்கியமான ஒரு உறுப்பாக கருதப்படுகிறது. இந்த தோலை நாம் சரியான முறையில் பராமரிக்க வேண்டுமானாலும் அளவுக்கு அதிகமான நீரை பருக வேண்டும். பழங்கள், காய்கறிகள், இன்னும் சுத்தமான வகையான உணவு பழக்க வழக்கங்களை நாம் மேற்கொள்ள வேண்டும். அளவுக்கு அதிகமான தேவையில்லாத உணவுகளை நாம் எடுக்கும் போது கூட இந்த தோல் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புள்ளது.
6: நலமுடன் வாழ.
7: இதுவரை உடல் உறுப்புகளின் செயல்பாடுகள், அதன் ஆரோக்கியம் குறித்து மாற்றுமுறை மருத்துவர் டாக்டர் ரீனா ரவி அவர்கள் வழங்கிய தகவல்களை கேட்டீர்கள்.
9: தொடர்வது திரைக்காணும்.

0: உன்கண்ணில் நீர் வழிந்தாள் திரைப்படத்திற்காக ஜானகி அவர்கள் பாடிய பாடல் இளையராஜாவின் இசையில் கேட்டோம்.
1: காலை கதிர் நிகழ்ச்சியில் இனி சட்டம் அறிவோம்.
2: இன்றைய நிகழ்ச்சியில் தொல்லியல் சட்டம் குறித்து பொதுவான தகவல்கள் வழங்குகிறார் வழக்கறிஞர் என் சவிசின்மா அவர்கள்.
3: இந்த ஆர்கியாலஜிக்கல், அதாவது மான்யூமெண்ட்ஸ பிரிசர்வ் பண்றது எப்படி, அதை ஏன் நாம பிரிசர்வ் பண்ணணும், அதுக்குண்டான பின்னாடி பேக்கப் என்ன அப்படின்றதுதான் இந்த ஆக்ட். இதுல வந்துட்டு ஒரு ஆக்டே இருக்குங்க. இத நம்ம சேவ் பண்ணி அதை வந்துட்டு பின்னாடி ஃபியூச்சர்ல வந்துட்டு நம்ம ரெஃபர் பண்ணி அதை ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு எடுத்துட்டு போகணும், அதை வந்துட்டு ஸ்பாயில் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்றது தாங்க இந்த ஆக்ட். செக்ஷன் 3 பொறுத்த வரைக்கும் பவர் டு கவர்மெண்ட் டு டிக்ளேர் ஏன்ஷியன்ட் மானுமெண்ட். இது வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு பவர் கொடுக்குது. ஆமா, ஏன்ஷியன்ட் மானுமெண்ட் தான் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு ஒரு ஒரு அஃபிஷியலா நோட்டிபிகேஷன் கொடுக்குது அப்படின்னா அதுக்குண்டான பவரை சொல்றது தான் இந்த செக்ஷன் 3. இந்த செக்ஷன் 3 பொறுத்த வரைக்கும் இது எப்படி வரும், இது ப்ராசஸ் எப்படி பண்றாங்கன்னா 2 மந்த்ஸ் நோட்டீஸ் தரணுமாமா. இது வந்துட்டு ப்ரொடெக்டட் மானுமெண்ட், இது ப்ரொடெக்டட் ஏரியாவா நீங்க வந்துட்டு கன்சிடர் பண்ணுங்க அப்படின்ட்டு அந்த ஆர்கியாலஜிக்கல் ஆபிசர் வந்துட்டு செக்ஷன் 3 பிரகாரம் வந்துட்டு கவர்மெண்ட் கிட்ட வந்துட்டு நோட்டீஸ் கொடுப்பாங்களாமா. இது எப்படி, 2 மந்த்ஸ் ப்ரையாரா கொடுக்கணும் நோட்டீஸ். அதுக்கப்புறம் இப்ப நம்ம கொடுத்துட்டோம் இல்லையா, அதுக்கப்புறம் என்னன்னா அதை வந்துட்டு இன்ஸ்பெக்ஷன் பண்ணி அந்த நோட்டீஸ வந்துட்டு என்ன பண்ணணும், இது வந்துட்டு வேலிடான நோட்டீஸா இல்ல அக்செப்ட் பண்ண முடியுமா அப்படின்னு நோட்டீஸா, இது ஓகேவா, இது நிஜமாலுமே மானுமெண்ட் ப்ரொடெக்டடான ஒரு மானுமெண்ட் நம்ம டிக்ளேர் பண்றதுக்கு உண்டான ஸ்பாட் தானா அப்படின்னு சொல்லி வந்துட்டு ஒரு செக்அப்புக்கு இன்ஸ்பெக்ஷன் இந்த மாதிரியெல்லாம் பண்ணி அதுக்கு உண்டான ஏதாச்சும் அப்செக்ஷன் இருக்கா அப்படின்னு வந்துட்டு அபிஷியல் அந்த நோட்டீஸ்ல வந்துட்டு ரிப்ளை காண்டி வெயிட் பண்ணுவாங்களாமா. நெக்ஸ்ட் அதுல தேர்ட் பாயிண்ட் என்னன்னா, இப்போ வந்துட்டு 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் வந்துட்டு யாருமே ஒரு அப்செக்ஷன் கொடுக்கல இல்ல அப்படி கொடுத்திருந்தாலுமே வந்துட்டு ரீகன்சிடர் பண்ணுவாங்க அத, அந்த அப்செக்ஷன். இப்ப நோட்டீஸ்க்கு ஒரு அப்செக்ஷன் கொடுத்திருந்தாங்கன்னா கண்டிப்பா ரீகன்சிடர் பண்ணுவாங்க. இப்ப அந்த ரீகன்சிடர் எல்லாமே இந்த அப்செக்ஷனா இருந்தாலும் சரி இல்ல வந்துட்டு ரீகன்சிடர் பண்றது எதுவா இருந்தாலுமே அந்த நோட்டீஸ் கொடுத்த 2 மந்த்ஸ் கேப்ல நம்ம எல்லா ப்ராசஸும் பண்ணிடணும். நெக்ஸ்ட் செக்ஷன் 4 பொறுத்த வரைக்கும் இஃப் த மானுமெண்ட் டஸ் நாட் ஹாவ் ஓனர் ஹி மே அப்பாயிண்ட் அ கார்டியன். இப்போ எல்லா பிளேஸ்க்குமே வந்துட்டு நம்ம மானுமெண்டா கன்சிடர் பண்றோம், இது ப்ரொடெக்டட் பிளேஸா கன்சிடர் பண்றோம் அப்படின்னா இப்போ வந்துட்டு அது கவர்மெண்ட்டுக்கு போதுன்னு வைங்க, அது வந்துட்டு பிரைவேட். யூஸ்வலா நமக்கு தெரிஞ்சது வந்துட்டு முதல்ல எல்லாம் இந்த ஏன்ஷியன் டைம்ல எல்லாம் வந்துட்டு இட் ஓன்ஸ் பை ஒரு பிரைவேட் பர்சன் கிட்ட தான் இருக்கும். ஆனா இப்ப வந்துட்டு அந்த பிரைவேட் பர்சன்ஸ் எல்லாம் நமக்கு தெரியாது இல்லையா, ஏன்ஷியன் டைம்ல யூஸ் பண்ணவங்க இப்ப இறந்து அவங்க இப்போ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் யார் ஓனர்னே தெரியாத போது அதுக்குண்டான ஒரு கார்டியன் அப்பாயிண்ட் பண்றதுக்கும் வந்துட்டு அந்த செக்ஷன் 4 வந்துட்டு உரிமை கொடுக்குது. அது எப்படின்னா பை ரிட்டர்ன் கான்செப்ட், எழுத்து மூலியமா தான் வந்துட்டு நம்ம வந்து இவங்க வந்துட்டு இந்த மாதிரி கன்சர்ன்ட் மானுமெண்ட்ல கன்சர்ன் பிளேஸுக்கு வந்துட்டு ஓனர் கிடையாது, அப்படி இருந்தாலுமே இப்போ கரண்டா ஓனர் யாருன்னு தெரியாது அப்படின்னு சொல்லி வந்துட்டு ரிட்டர்ன் கான்செப்ட் கொடுத்தோம்னா அதுல வந்துட்டு கவர்மெண்ட் வந்துட்டு சொல்லிடுவாங்க ஓகே ஒரு கார்டியன் அப்பாயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது வந்துட்டு செக்ஷன் 4. செக்ஷன் 5 பொறுத்த வரைக்கும் அக்ரிமெண்ட். இப்போ இந்த அக்ரிமெண்ட் எப்படி டாபிக்னா, இப்போ ப்ரொடெக்டட் மானுமெண்ட்னு சொல்லிட்டாங்கன்னு வைங்களேன், இப்போ அதுக்கு ஃபென்ஸ் போடணும்னு சொல்லிட்டாங்க, அதுக்கு வந்துட்டு சைட்டா அனௌன்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க, யாரு அனௌன்ஸ் பண்ண போறான்னு சொல்லிட்டாங்க. சோ அப்படி இருக்கும்போது அது வந்துட்டு பாதுகாப்பா ஒருத்தவங்க கிட்ட இருந்தாதானே அதை வந்துட்டு நம்ம கன்சர்ன் பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது அதுக்கு உண்டான அந்த அக்ரிமெண்ட்டை வந்துட்டு ஒருத்தவங்கள்ட்ட வந்துட்டு சார்ஜ் ஓவர் பண்ணுவாங்க, அதுக்கு உண்டான ஃபீஸும் அவங்க கலெக்ட் பண்ணிப்பாங்க. அதாவது நான் இந்த மானுமெண்ட்டை வந்துட்டு ப்ரிசர்வ் பண்ணிக்கிறேன், நம்ம ஸ்டேட் இல்லைன்னா சென்ட்ரல் அத்தாரிட்டி பெர்மிஷன் கொடுத்தனா நான் கண்டிப்பா வந்துட்டு நான் இந்த மானுமெண்ட்டை நான் ஹேண்ட் ஓவர் பண்ணி நானே அதை ஹேண்டில் பண்ணி அந்த ப்ரொடெக்டட் மானுமெண்ட்டுக்கு உண்டான செலவு அதுக்கு எல்லாத்துக்குமே நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றது வந்துட்டு இந்த செக்ஷன் 5. அதுக்குண்டான அக்ரிமெண்ட்டும் ஒருத்தவங்க ஓவர்டேக் பண்ணி லேப்ஸ் எடுத்து அதை எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க.
1: சட்டம் அறிவோம்.
2: நேயர்கள் இதுவரை தொல்லியல் சட்டம் குறித்து பொதுவான தகவல்கள் வழங்கினார் வழக்கறிஞர் என் சவிசின்மா அவர்கள்.
0: கேட்ட தகவல்களோடு நிறைவு பெற்றது காலை கதிர். சில நொடிகளில் தொடர்வது தமிழ்ச் செய்தி அறிக்கை.

0: ಆಕಾಶವಾಣಿ. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று கேரளத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று குஜராத் மாநிலத்தில் பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் தொடர்பாக மக்களை எதிர்க்கட்சிகள் தவறாக வழி நடத்துவதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் குற்றஞ்சாட்டியுள்ளார். நாடுகளுக்கிடையிலான மோதல்கள் உலக பாதுகாப்பை சீர்குலைப்பதாக இந்தியா கூறியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று பதக்கத்தை உறுதிப்படுத்தக்கூடிய பல்வேறு போட்டிகளில் பங்கேற்கிறது. இனி விரிவான செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று ஒருநாள் பயணமாக கேரளம் செல்கிறார். இந்த பயணத்தின்போது கொல்லத்தில் உள்ள மாதா அமிர்தானந்தமயி மடத்தில் மாதா அமிர்தானந்தமயியின் 73rd பிறந்த தினத்தையொட்டி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள விஸ்வ சேவா தின கொண்டாட்ட நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். இந்நிகழ்ச்சியில் ஆண்டு விழா கொண்டாட்டங்கள் மற்றும் பல்வேறு நலத்திட்டங்களையும் குடியரசு துணைத் தலைவர் தொடங்கி வைக்க உள்ளார். மேலும் திருவனந்தபுரத்தில் உள்ள ஸ்ரீ உத்தராடம் திருநாள் மருத்துவ அறிவியல் அகாடமியின் பட்டமளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராகவும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பங்கேற்கிறார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று அகமதாபாத்தில் நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். சபர்மதி ரயில் நிலையத்தில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள மின்சார ரயில் என்ஜின் பராமரிப்பு மையத்தை அவர் நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். மேலும் புதிய நவீன மின்சார ரயில் என்ஜின்களையும் அவர் கொடியசைத்து துவக்கி வைக்கிறார். தொடர்ந்து சபர்மதி ரயில் நிலையத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள பல்வேறு மேம்பாட்டுப் பணிகளை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார். மேலும் நாட்டில் முதல் எல்என்ஜி எனப்படும் திரவ இயற்கை எரிவாயுவில் இயங்கும் மின்சார ரயிலையும் திரு அமித்ஷா கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார். உலகின் பல்வேறு பகுதிகளில் தற்போது நடைபெற்று வரும் மோதல்களுக்கு மத்தியில் அனைத்து தரப்பினரும் நிதானத்துடன் செயல்பட்டு பதற்றத்தை தணிக்க வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது. நியூயார்க்கில் நடைபெற்ற ஐநா பொதுசபை கூட்டத்தில் பேசிய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர், போர்களின் தாக்கம் மோதலில் நேரடியாக ஈடுபட்டுள்ள நாடுகளுக்கு மட்டுமின்றி உலகின் பிற பகுதிகளிலும் உணரப்படுகிறது என்று தெரிவித்தார். மேலும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதுடன் எரிசக்தி மற்றும் வர்த்தகத்தின் தடையற்ற ஓட்டத்தையும் உறுதி செய்ய வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். தொடரும் மோதல்கள் உலக பாதுகாப்பை பாதிப்பதுடன் பல்வேறு நாடுகளின் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தையும் தாமதப்படுத்துகின்றன என்று அவர் கூறினார். குறிப்பாக உணவு மற்றும் எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்வதில் நிலைமையை மேம்படுத்துவதற்கு இந்தியா தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்க தயாராக இருப்பதாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்தார். மேலும் பயங்கரவாதத்திலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ளும் உரிமை இந்தியாவுக்கு உள்ளது என்று அவர் கூறினார். எல்லை தாண்டி அரசுகளின் ஆதரவுடன் நடைபெறும் பயங்கரவாதம் உலக அமைதிக்கும் பாதுகாப்புக்கும் சவாலாக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இத்தகைய நடவடிக்கைகளில் ஈடுபடும் அரசுகள் பொறுப்பேற்க செய்யப்பட வேண்டும் என்றும் பயங்கரவாதத்திற்கு வழங்கப்படும் நிதியை கண்டறிந்து தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது 8 மணிக்கு மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்புத்துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பாக எதிர்க்கட்சிகள் மக்களை தவறாக வழி நடத்துவதாக பிஜேபி தேசிய தலைவர் திரு நிதின் நபின் குற்றஞ்சாட்டியுள்ளார். இப்பிரச்சினை தொடர்பான அனைத்து முடிவுகளும் தேர்தல் ஆணையத்தின் முழு அமர்வால் ஒருமனதாக எடுக்கப்பட்டவை என்று ஆணையமே கூறிவிட்டதாக சமூக வலைதளத்தில் கூறினார். காங்கிரஸ் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அரசியலமைப்பு சட்ட அமைப்புகளை விமர்சிப்பதாகவும் நிதின் நவீன் தெரிவித்தார். கேரளம் தமிழ்நாடு

உள்ளிட்ட மாநிலங்களில் இதே தேர்தல் நடைமுறையின் மூலம் காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் வெற்றி பெற்றபோது தேர்தல் நடைமுறையின் நம்பகத்தன்மையை ஏற்றுக்கொண்டதாக அவர் குறிப்பிட்டார். தேர்தல் ஆணையம் வெளியிட்ட ஒருமித்த விளக்கம் நாட்டின் அரசியலமைப்பு சட்ட அமைப்புகளின் நம்பகத்தன்மையை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளதாக ஆந்திர பிரதேச முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு தெரிவித்துள்ளார். சமூக வலைதள பதிவில் இதனை தெரிவித்துள்ள அவர், வாக்காளர் பட்டியலின் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பான முடிவுகள் தேர்தல் ஆணையத்தால் கூட்டாகவும் நடைமுறைகளை பின்பற்றியும் எடுக்கப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். குறுகிய கால அரசியல் ஆதாயங்களுக்காக இந்தியாவின் ஜனநாயக அமைப்பு மற்றும் தேர்தல் நடைமுறைகள் மீதான நம்பிக்கையை பாதிக்கும் முயற்சிகள் வருத்தமளிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். உலக சுற்றுலா தினம் இன்று உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. மக்களை ஒன்றிணைப்பது, பல்வேறு கலாச்சாரங்களை அறிந்து கொள்ள உதவுவது மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு பங்களிப்பது ஆகியவற்றில் சுற்றுலாவின் முக்கியத்துவத்தை இந்த நாள் எடுத்து காட்டுகிறது. இந்த ஆண்டின் கருப்பொருள் சுற்றுலாவை மறுவடிவமைக்க டிஜிட்டல் தொழில்நுட்பம் மற்றும் செயற்கை நுண்ணறிவு என்பதாகும். சுற்றுலாவின் எதிர்காலத்தை வடிவமைப்பதில் தொழில்நுட்பத்தின் பங்கை இது எடுத்து காட்டுகிறது. இந்நிலையில் ஆகாஷ்வாணிக்கு பேட்டியளித்த மத்திய சுற்றுலாத்துறை செயலர் புவனேஷ்குமார், நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கும் வேலைவாய்ப்பு உருவாக்கத்திற்கும் சுற்றுலாத்துறை முக்கிய பங்காற்றி வருவதாக தெரிவித்தார். உத்தரகாண்ட் மாநிலத்தில் மோசமான வானிலை நிலவி வருவதால் சார்தாம் யாத்திரை இன்று வரை நிறுத்தப்பட்டுள்ளது. பக்தர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக பேரிடர் மேலாண்மை துறை செயலாளர் திரு வினோத்குமார் சுமன் தெரிவித்துள்ளார். யாத்திரைக்கு வரும் பக்தர்கள் வானிலை நிலவரத்தை தொடர்ந்து கவனிக்க வேண்டும் என்றும் மாவட்ட நிர்வாகம் வழங்கும் பாதுகாப்பு அறிவுறுத்தல்களை பின்பற்ற வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். வானிலை சீரான பிறகே சார்தாம் யாத்திரை மீண்டும் தொடங்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். உத்தரகாண்ட் மாநிலத்தில் இன்று இடியுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதேபோல் இமாச்சல பிரதேசம் மற்றும் மேற்கு உத்தரப்பிரதேசத்திலும் கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும், டெல்லி, உத்தரப்பிரதேசம், ஹரியானா, சண்டிகர் மற்றும் மத்திய பிரதேசத்தில் கனமழையுடன் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீர், லடாக், பஞ்சாப் உள்ளிட்ட பகுதிகளிலும் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. மேற்காசியாவில் நீடித்து வரும் மோதலை முடிவுக்கு கொண்டுவர 7 நாள் திட்டத்தை ஈரான் முன்வைத்துள்ளதாக அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு அப்பாஸ் அராக்ஷி கூறியுள்ளார். ஐக்கிய நாடுகள் பொது சபையில் பேசிய அராக்ஷி, இந்த திட்டம் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே கடந்த ஜூன் மாதம் ஏற்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை ஒத்ததாக இருக்கும் என தெரிவித்தார். இந்த திட்டத்தின் மூலம் ஹார்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதுடன் ஈரானின் அணுசக்தி திட்டம் தொடர்பாக விரிவான பேச்சுவார்த்தையை தொடங்கவும் ஈரான் விரும்புவதாக அவர் கூறினார். மேலும் ஈரானுடன் பேச்சுவார்த்தையை முன்னெடுக்க தேவையான நிபந்தனைகளை அமெரிக்காவுடன் தெரிவித்துள்ளதாகவும் அவர் கூறினார். ஈரானுக்கு எதிரான அமெரிக்காவின் தலையீடு மற்றும் நடவடிக்கைகள் முடிவுக்கு வந்தால்தான் பிராந்தியத்தின் பாதுகாப்பை மீண்டும் ஏற்படுத்த முடியும் என்று திரு அராக்ஷி தெரிவித்தார். ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டியில் ஸ்குவாஷ் பிரிவில் ஆடவர் மற்றும் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதிப் போட்டியில் இந்தியா பங்கேற்கிறது. இன்று நடைபெறவுள்ள மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அனஹாத் சிங் மலேசிய வீராங்கனையை எதிர்கொள்கிறார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் அபய் சிங் மலேசிய வீரரை எதிர்கொள்கிறார். ஆடவர் டிகாத்லான் இறுதிப் போட்டியில் தேஜஸ்வின் சங்கர் பங்கேற்கிறார். மகளிர் நீளம் தாட்டுதல் இறுதிப் போட்டியில் ஆன்சி சோஜனும், மகளிர் 3000 மீட்டர் ஸ்டீபிள் சேஸ் பிரிவில் பாருல் சௌத்ரியும் பங்கேற்பதால் இதிலும் இந்தியாவுக்கு பதக்கம் உறுதியாகி உள்ளது. மகளிர் ஹாக்கி போட்டியில் ஏற்கனவே இந்திய அணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ள நிலையில் கடைசி ஆட்டத்தில் இன்று சிங்கப்பூரை எதிர்கொள்கிறது. ஆடவருக்கான 200 மீட்டர் இறுதிப் போட்டியில் அனிமேஷ் குஜுரும், ஆடவர் உயரம் தாண்டுதல் இறுதிப் போட்டியில் சர்வேஸ் குஷாரேவும் பங்கேற்கின்றனர். மகளிருக்கான மாரத்தானில் பிரியங்கா கோஸ்வாமி, மஞ்சுராணி ஆகியோர் பங்கேற்கின்றனர். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கிடையிலான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி திருவனந்தபுரத்தில் இன்று நடைபெறவுள்ளது. இந்த போட்டி இன்று பிற்பகல் 2 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று கேரளத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று குஜராத் மாநிலத்தில் பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் தொடர்பாக மக்களை எதிர்க்கட்சிகள் தவறாக வழிநடத்துவதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் குற்றஞ்சாட்டியுள்ளார். நாடுகளுக்கிடையிலான மோதல்கள் உலக பாதுகாப்பை சீர்குலைப்பதாக இந்தியா கூறியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று பதக்கத்தை உறுதிப்படுத்தக்கூடிய பல்வேறு போட்டிகளில் பங்கேற்கிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், ஆர் என் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 பண்பலை வரிசையிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் இணையவழியிலும் வேவ்ஸ் ஓடிடி தளத்திலும் நேர்கள் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி குட் மார்னிங் நீலகிரி.

குட் மார்னிங் நீலகேஷ் நிகழ்ச்சியில் பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்கள் உங்களுக்காக காத்துட்டே இருக்கு. அதற்கு முன்பாக ஒரு சிந்தனை துளி. முடியாது என்று சொல்வதற்கு பல காரணங்கள் இருக்கலாம், ஆனால் முடியும் என்பதற்கு ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் இருக்க முடியும், அது என்னால் முடியும். அதை நம்ம சொல்கிறதுக்கு நம்மளுடைய பயிற்சியையும் முயற்சியையும் நம்ம வந்து தொடர்ந்து பலப்படுத்தணும் அப்படின்னா நம்மளால் நிச்சயமாக வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு, அருமையான இந்த சண்டே உங்களுக்கு ஒரு இனிமையான ஒரு நாளாக அமைய வாழ்த்துக்கள் கூறி நிகழ்ச்சி தொகுப்பில் இணைவது நான் உங்கள் அன்பு தோழன் ஆர்ச்சி ராகவேந்திரா. ஸோ இன்றைக்கி வந்து வீட்டில் குட்டீஸ் எல்லாம் ஏகச்சக்கமாக என்ன சொல்கிறது, நிறைய பேர் எந்திரிச்சிருப்பாங்க, ஒரே அட்டகாசமாக இருக்கும் இல்லைங்களா. அதுவும் சொல்லவே வேணாம், லாங் வீக்கெண்ட்னாலே வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும். இப்போ என்ன குவாட்லி லீவ், கிட்டத்தட்ட ஒரு நியர் அபவுட் ஒரு 10 days லீவ் விட்டனால ரொம்பவுமே வந்து ஜாலியாக எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு டைமாகவும் இருக்கும். ஸோ இந்த சமயத்தில் நிகழ்ச்சியினுடைய முதல்ல ஒரு அற்புதமான பாடலை கேட்டு நிறைய விஷயங்கள் நாம் தெரிஞ்சுக்கலாம். ஆதிபுருஷ் திரைப்படத்திற்காக முதல் பாடல் வருது, கேளுங்க, இணைந்திருங்க. இது ஊட்டி FM 101.8, இங்கே எல்லாமே சமஹிட்டு.

வெல்கம் பேக் ஆன் பாலங்களே, குட் மார்னிங். நீலகிரிஷ் நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கணும். நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒரு அற்புதமான, ஒரு சூப்பரான தகவல் உங்களுக்காக, ஒரு மனிதரை பற்றி தகவல் அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்புவீங்களா? அந்த மனிதர் செய்த மாபெரும் ஒரு செயல் இன்றைக்கி வந்து உலகில், முக்கியமாக இந்தியாவே வந்து அவரை பாராட்டிகிட்ருக்குது. அது என்ன அப்படின்னா, பேருந்தில் டிக்கெட் கொடுக்கக்கூடிய ஒரு கை மரக்கன்றுகளையும் கொடுக்குது அப்படின்னா நம்ப முடியுமா? என்னது அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. அவருடைய பேர் வந்து மாரிமுத்து யோகநாதன். நம்ம ஊர் பேருந்து நடத்தினர். அவர் வந்து ஒரு விதைக்கும் கரங்கள் அப்படின்னே அவர் வந்து நிச்சயமாக நம்ம சொல்லலாம். அவருடைய கரம் வந்து ஒரு காட்டையே உருவாக்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் நம்புவீங்களா? இது சொல்ல சொல்ல உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஏறுது அப்படி தானே. இதுக்கான ஒரு கதை என்ன அப்படின்னா, ஒரு அரசு பேருந்தில் நடத்துனராக பணிபுரிந்து கொண்டிருப்பவர் மாரிமுத்து யோகநாதன் அப்படின்ற இந்த நபர். இவர் இந்தியாவே வந்து ட்ரீ மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி அழைக்குது. இதற்கான ஒரு காரணம், அதாவது ஒரு பேக் ஸ்டோரி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். 1987 ஆண்டில் நீலகிரி மறையில் மலையில் மரங்கள் வெட்டப்படுவதை பார்த்து அந்த ஒரு இளைஞருடைய மனம் வந்து ரொம்பவுமே வேதனைப்படுது. அன்றைக்கு அவருடைய மனசில் விழுந்த ஒரு விதை தான் இன்றைக்கு வந்து ஒரு 300,000 மரங்களாக வளர்ந்து நிற்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் அதை வந்து ரொம்ப ஒரு பெருமிதமாகவே நம்ம சொல்லலாம். ஆமணையர்களே, கடந்த 36 வருடங்களாக தனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விதமான ஒரு குறைவான சம்பளத்தில் 40% மரக்கன்றுகளுக்காகவே செலவிடுகிறாராம். இவர் வசிக்கிறது ஒரு வாடகை வீடாகவே இருந்தாலும் தமிழ்நாட்டில் இதுவரை 32 மாவட்டங்களில் ஏறத்தாழ 3,700 பள்ளிகளில் இவர் நட்ட மரங்கள் மட்டும் 300,000 மேல் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இவருடைய விடுமுறை, அதாவது வீக்லி ஆஃபர் இல்லையா, ஒவ்வொரு திங்கக்கிழமையும் இவரோட விடுமுறை நாளாம். அதை வந்து பெரும்பாலும் மரங்களுக்கான நாளாக அவர் செலவு செய்கிறாராம். எப்படி அப்படின்னா, பள்ளி குழந்தைகளிடம் போய், இந்த செடி உன்னுடைய குழந்தை, இதுக்கு உன் பேரவை அப்படின்னு சொல்லி அந்த மரக்கன்றுகளை நட வைக்கிறாராம். பஸ்ஸில் ஏறக்கூடிய ஒவ்வொரு பயணிக்கும், இதுதாங்க சொன்னேன், டிக்கெட் கொடுக்கக்கூடிய கை வந்து மரக்கன்றுகளையும் கொடுக்குதுன்னு சொன்ன நம்புவீங்களா அப்படின்றது இல்லையா, அதான் பஸ்ஸில் ஏறக்கூடிய ஒவ்வொரு பயணிக்கும் டிக்கெட்டோடு ஒரு மரக்கன்றையும் இலவசமாக தராராம். அவர் சொல்கிறாராம், இவைகள் தான் என்னுடைய குடும்பம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாராம். இவருடைய இந்த பசுமை புரட்சிக்காக, இந்த மாதிரி இந்த ஒரு அருமையான இந்த செயலுக்காக இவருக்கு வந்து 2021 ஆண்டு அரசு பத்மஸ்ரீ விருது கொடுத்து கௌரவித்ததோடு தேசிய இளைஞர் விருதையும் வந்து பெற்றிருக்கிறாரு. அது மட்டும் இல்லைங்க, நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருக்கார் இல்லைங்களா, மன் கி பாத் நிகழ்ச்சியில் இவரை குறிப்பிட்டு பாராட்டியும் இருக்காராம். இவ்வளவு விஷயத்தை செய்து கொண்டிருக்கிற யோகநாதனுடைய கனவு என்ன தெரியுங்களா? ஒரு சின்ன நிலம், அதில் ஒரு நாற்றங்கால் அமைக்க வேண்டும், இன்னும் நிறைய மரங்களை உருவாக்க வேண்டும் அப்படின்றதான் அவருடைய கனவாமா. நேர்களே, இன்னைக்கு நாம நிறைய விஷயத்த பத்தி பேசுறோம். எல்நினோ, அதே போல வெப்பமயமாக்குதலை பற்றி நிறைய விஷயங்களை நம்ம பேசுறோம். ஆனா ஒரு சாதாரண பேருந்து நடத்துனர் தன்னுடைய வேர்வையால பூமியை குளிர வைத்து கொண்டிருக்கிறார் அப்படின்றது ஒரு அசாதாரணமான ஒரு செயல் அப்படின்னு நம்ம நிச்சயமா சொல்லி ஆகணும். ஒரு மரம் நடுறது அப்படின்றது ஒரு ஆக்சிஜனை தருவதற்கு, ஏற்படுத்தி தருவதற்கான ஒரு மகா பெரும் செயலுங்க. இது வந்து ஜஸ்ட் ஒரு நியூஸ் அப்படின்றதையும் தாண்டி, ஒரு ஜஸ்ட் ஒரு செய்தி அப்படின்றதையும் தாண்டி, இது ஒரு மகா பெரும், ஒரு விதைக்கும் கரங்களுடைய மாபெரும் செயல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ தொடர்ந்து அவருடைய பணி சிறக்கட்டும். ஸோ நாமும் அதை போல நீங்களும் வந்து முடிஞ்சளவு ஒரு மரமோ அல்லது மரக்கன்றுகள் நட தயாரா அப்படின்ற இந்த விஷயத்தோட அடுத்த பாடல் நிகழ்ச்சியில் வருது 3BHK திரைப்படத்திற்காக.

நேர்களை குட் மார்னிங். நீலகிரிஷ் நிகழ்ச்சியில் அடுத்ததாக உங்களுக்கு ஒரு ஒரு நிகழ்ச்சியான ஒரு சம்பவத்தை பற்றி சொல்ல போகிறேன். சமீபத்தில் தேசிய விருதுகள் வந்து வழங்கப்பட்டது இல்லைங்களா, அதில் நிறைய திரைப்படங்கள் நிறைய நடிகர்களுக்கான விருதுகள் வந்து வழங்கப்பட்டது, நிறைய நமக்கான ஃபேவரட் மூவிஸுமே அதில் வந்து இடம்பெற்றிருக்கும். அந்த வரிசையில் அமரன் திரைப்படம், தமிழில் சிவகார்த்திகேயன் மற்றும் சாய் பல்லவி அவங்க நடித்த அமரன் திரைப்படத்திற்காக தேசிய விருது வழங்கப்பட்டது. அதில் இந்த திரைப்படத்தை இயக்கியிருந்தார் ராஜ்குமார் பெரியசாமி. இந்த திரைப்படத்துக்காக தேசிய விருதை பெற்ற கையோட இவர் செய்த ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம், ஒரு நெகிழ்ச்சியான ஒரு ஒரு நெகிழ்ச்சி அலைகளை பரப்பியிருக்கு அப்படின்னே வந்து சொல்லணும். காரணம் என்ன அப்படின்னா, தேசிய விருதை பெற்ற கையோட அதை வாங்கின அடுத்த மூமெண்ட்டே என்ன செஞ்சிருக்கார் அப்படின்னா, இவர் வந்து மறைந்த மேஜர் முகுந்த் வரதராஜன் அவர்களுடைய அன்பு பெற்றோரிடம் போய் தனக்கு கிடைத்த விருதையும் அந்த விருதையும் சொல்லி அவங்க அவருடைய பெற்றோர்கிட்ட இதை சமர்ப்பிச்சிருக்கிறாராம். இதை கொடுத்தனே அவங்க வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப எமோஷனலான ஒரு மூமெண்ட்டில் வந்து இருந்திருக்கிறாங்களாம். இதுதாங்க ஒரு படத்தை பற்றி உலகம் முழுக்க முகுந்த் வரதராஜன் அவர்களை பற்றி நிறைய விஷயங்களை இந்த திரைப்படத்தில் சொன்ன ராஜ்குமார் பெரியசாமி அவர்கள் அந்த விருதையும் அவருடைய பெற்றோரிடம் கொண்டு போய் சேர்த்து அதை டெடிகேட் பண்ணியிருக்காராம். இது வந்து சினிமாவை தாண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கைக்குரிய விஷயம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இது மிகையாகாது.

நிகழ்ச்சியில இன்னும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்பு. அப்படி என்ன தலைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உதாரணத்துக்கு நான் இன்னைக்கு உங்க வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நீங்களும் என்ன முன்ன பின்ன பார்த்ததில்ல, நானும் உங்களை முன்ன பின்ன பார்த்ததில்லை. நமக்குள்ள வந்து ஏதோ ஒரு அலுவல் ரீதியான ஒரு நட்பு இருந்திருக்கு. நான் வந்து சரி உங்களை மீட் பண்ண நான் வரேன், உங்க குடும்பத்தை நான் பார்க்க வரேன், உங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்றப்போ அந்த இடத்துல நீங்க வந்து என்ன எப்படி வந்து பிக்கப் பண்ணிட்டு போவீங்க? இப்போ நீங்கள் நான் உங்கள் வீட்டுக்கிட்ட வந்துட்டேன், நீங்கள் கொடுத்த அட்ரெஸை வச்சு நான் ஆல்மோஸ்ட் உங்கள் வீட்டுக்கிட்ட வந்துட்டேன், உங்கள் வீட்டு தெருக்கிட்ட வந்து, ஆனால் எனக்கு வீடு எதுன்னு தெரியல. இந்த இடத்துல நீங்கள் ஒன்று அந்த வீட்டை நீங்கள் எனக்கு அந்த வீட்டோட தோற்றத்தை விவரிக்கணும், அப்படி இல்லைன்னா நீங்கள் பார்க்குறதுக்கு எப்படி இருப்பீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லணும். அப்படியும் இல்லையா, நான் அட்லீஸ்ட் வந்து நான் இந்த கலர் ட்ரெஸ் பண்ணியிருக்கேன், என்னோடய தோற்றம் எப்படி இருக்கும், நான் வந்து ஹைட்டாக இருப்பேன் இல்லை நான் ஷார்ட்டாக இருப்பேன், இந்த மாதிரி சில விஷயங்கள் நம்மளோட வெளி தோற்றத்தை பற்றி நம்ம சொல்லணும். இதை தான் வந்து இங்கிலீஷில் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஸ்கிரைப் அப்படின்னா ஒருத்தங்களை பற்றி நம்ம விவரிக்கிறது. இன்றைக்கு சில வார்த்தைகள் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அது வந்து வெளித்தோற்றமாகவும் இருக்கலாம், இல்லை ஒருத்தரோட கேரக்டராகவும் இருக்கலாம். வெளித்தோற்றத்தை எப்படியெல்லாம் நம்ம வந்து டிஸ்கிரைப் பண்ணலாம், விவரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில வார்த்தைகள் வாக்கியங்களோட கற்றுக்கலாம் நேர்களே. இப்போது ஒருத்தரோட உயரத்தை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். அந்த இடத்துல ரொம்ப உயரமாக இருப்பாங்க அப்படின்னா நம்ம டால் அப்படின்னு சொல்லலாம். டால், டால் அப்படின்னா உயரம், TALL, டால். இப்போ இதுக்கு உதாரண வாக்கியம் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, He is a tall person அப்படின்னா அவர் ரொம்ப உயரமான ஒரு ஆள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது நடுத்தர உயரம் அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த இடத்துல நம்ம என்னன்னு சொல்லலாம்னா medium height அப்படின்னா நடுத்தர உயரம். My brother is of medium height அப்படின்னா என்னோட சகோதரன் ஒரு நடுத்தர உயரம் கொண்டவன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ இது வந்து நம்மளோட உயரத்துக்கு சொல்லியாச்சு. இதே வந்து கொஞ்சம் உயரம் கம்மி அப்படின்னா நம்ம என்னன்னு சொல்லலாம்னா ஷார்ட் அப்படின்னு சொல்லலாம். My sister is a short girl அப்படின்னா அவங்க கொஞ்சம் உயரம் குறைவானவங்க அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது நம்மளோட உடல் வாகு, அதாவது நம்மளோட பாடி பில்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்றத சில வார்த்தைகள் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட்டு சிலர் வந்து ரொம்ப கட்டுக்கோப்பான ஒரு உடல் வாகு கொண்டிருப்பாங்க, இந்த விளையாட்டு வீரர்கள்லாம் இருப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இருந்தால் அத்லெட்டிக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அத்லெட்டிக் அப்படின்றப்போ கட்டுக்கோப்பான ஒரு உடல் வாகு, அத்லெட்டிக். ATHLETIC அத்லெட்டிக் அப்படின்னா கட்டுக்கோப்பு. He has an athletic build due to regular exercise. அப்படின்னா தினசரி உடற்பயிற்சியால் அவன் வந்து அவனோட உடம்பை கட்டுக்கோப்பாக வச்சிருக்கான் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது கொஞ்சம் ஒல்லியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த இடத்துல நம்ம வந்து ஸ்லிம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஸ்கின்னி அப்படின்னு சொல்லலாம், SKINNY அப்படின்னா கொஞ்சம் உடல் வந்து ஒல்லியாக இருக்கவங்க நம்ம ஸ்கின்னி அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது கொஞ்சம் உடல் பருமனாக இருக்கவங்கள நம்ம ஒபீஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒபீஸ், OBESE. இப்போ இது ரெண்டுக்குமே நான் உதாரண வாக்கியங்கள் சொல்கிறேன். மை ஃப்ரெண்ட் இஸ் ஸ்கின்னி அப்படின்னா ஒல்லியாக இருப்பாங்க. இதே வந்து மை ஃப்ரெண்ட் இஸ் ஒபீஸ் அப்படின்னு சொல்லணுன்னா நம்ம வந்து கொஞ்சம் உடல் பருமனாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், யாரை பற்றி நீங்கள் சொல்லுனாலும் அந்த இடத்துல வார்த்தையை ரொம்ப கவனமாக கையாளணும். ஏன்னா யாரோட மனம் வந்து எப்படி காயப்படும் அப்படின்னு நமக்கு தெரியாது. அதனால் நீங்கள் தேர்ந்தெடுக்கிற வார்த்தைகளை ரொம்ப பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கணும். இப்போது அசால்ட்டாக ஒருத்தவங்களை வந்து நீ குண்டாக இருக்க கருப்பாக இருக்குன்னு சொல்கிறப்போ நமக்கு வந்து அது ஈஸியாக இருக்கும், ஆனால் அதை கேட்குறப்போ அவங்களுக்கு அது மனம் வலிக்க செய்யும். அதனால தான் இப்போ தமிழ்லையும் சரி இங்கிலீஷ்லையும் சரி எல்லா மொழிகள்லையும் இன்னொருத்தவங்களோட மனசு கோணாத மாதிரி, உருவகேலி செய்யாத மாதிரி நிறைய அழகழகான வார்த்தைகள் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தான் யாரோ ஒருத்தவங்க கொஞ்சம் உடல் பருமனா இருக்காங்க அப்படின்னா நீங்க உங்களை சப்பி அப்படின்னு சொல்லலாம். சப்பி, சப்பினா கொஞ்சம் கியூட்டா இருக்கும். இப்போ சப்பின்றது கொஞ்சம் உடல் பருமனா இருக்கவங்க. அடுத்தது ஒருத்தவங்க கலர், அதாவது நம்மளோட ஃபேஸ் காம்ப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது நம்மளோட தோலின் நிறம், ஒரு வெள்ளையான நிறம் அப்படின்னா நல்ல கலரா இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது வந்து நீங்க ஃபேர் காம்ப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஃபேர், FAIR. She has a fair complexion. அப்படின்னா உங்களோட தோல் வந்து

வெண்மை நிறம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். கொஞ்சம் நல்லா கலராக இருக்கவங்கள ஹி ஹாஸ் அ ஃபேர் காம்ப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது இதே வந்து கொஞ்சம் மாநிறமாக இருக்காங்க அப்படின்றப்போ நீங்கள் என்னன்னு சொல்லலாம்னா ஹீ இஸ் வீட்டிஷ். வீட், வீட்னா கோதுமை, அந்த கலர் இருக்கு இல்லைங்களா, வீட்டிஷ். மாநிறத்தை நம்ம வந்து வீட்டிஷ் அப்படின்னு சொல்லுவோம். WH EATISH வீட்டிஷ். ஹீ இஸ் வீட்டிஷ், அவன் மாநிறமானவன். இதே வந்து கொஞ்சம் அந்த அளவுக்கு கலர் இல்லை, நம்மளோட மாநிலத்துக்கு நம்மளோட பகுதிக்கு ஏற்ற அந்த கலர் இருக்கு இல்லைங்களா, கொஞ்சம் கருமை இல்லைனா வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்காங்கன்றப்போ நம்ம ஷீ இஸ் டார்க்னு சொல்லலாம், டஸ்கின்னு சொல்லலாம். இது வந்து ரொம்ப அழகான ஒரு வார்த்தை, டஸ்கி. ஷீ ஹாஸ் அ டஸ்கி காம்ப்ளெக்ஷன்னு சொல்லலாம், இல்லைனா ஷீ ஹாஸ் அ டார்க் காம்ப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா யாரோட மனசையும் காயப்படுத்தாத மாதிரி ரொம்ப அழகான வார்த்தை அமைப்பு கொண்டிருக்கு. இப்போது கடைசியாக ஒருத்தவங்க வந்து ரொம்ப நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம். நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றப்போ அவங்கள வந்து வெல் ட்ரெஸ்டுன்னு சொல்லலாம், இல்லைனா வெல் க்ரூம்ட் அப்படின்னு சொல்லலாம். வெல் க்ரூம்ட், GROOMED, வெல் க்ரூம்ட் அப்படின்னு ஒரு நேர்த்தியான தோற்றம் கொண்டிருக்காங்க, அப்படி இல்லைனா நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றப்போ வெல் க்ரூம்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நேயர்களே, இன்னைக்கு நம்ம ரொம்ப அழகழகான வார்த்தைகள் எப்படியெல்லாம் ஒருத்தரோட உருவத்தை பற்றி நம்ம சொல்லலாம், அவங்களோட வெளித்தோற்றத்தை பற்றி சொல்லலாம் அப்படின்றத கற்றுக்கிட்டோம். இன்றைக்கி நம்மளோட வேர்ட் ஆஃப் த டே என்னென்னா, இன்றைக்கி நிறைய வார்த்தை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க, இருந்தாலும் நம்மளோட இன்ட்ரெஸ்டிங்கான வேர்ட் ஆஃப் த டே என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்பியரன்ஸ். அப்பியரன்ஸ், APP EARANCE, அப்பியரன்ஸ். அப்பியரன்ஸ் அப்படின்னா வெளித்தோற்றம். இப்போ உதாரணத்துக்கு சில வாக்கியங்கள், Don't judge anyone by their appearance. Don't judge anyone by their appearance. அப்படின்னா ஒருத்தவங்களோட வெளித்தோற்றத்தை வச்சு யாரையுமே வந்து எடை போடாதீங்க அப்படின்னு அர்த்தம். Neat appearance always creates a great impression. Neat appearance always creates a great impression. அப்படின்னா ஒருத்தவங்களோட நேர்த்தியான தோற்றம் எப்பவுமே வந்து ஒரு நல்ல முதல் தாக்கத்தம், அதாவது ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை உருவாக்கும் அப்படின்னு அர்த்தம். நேர்களே, இன்னைக்கு நம்ம ஆங்கிலம் ஆன் நிகழ்ச்சியில ஒருத்தவங்களை எப்படியெல்லாம் நம்ம வந்து ஒருத்தவங்களோட வெளித்தோற்றத்தை என்னென்ன மாதிரியான வார்த்தைகள்லாம் வச்சு டிஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்றத கற்றுக்கிட்டோம். இந்த எல்லா வார்த்தைகளும் உங்கள் எல்லாருக்குமே வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக இங்கிலீஷ் வந்து உங்களோட ஃபிங்கர் டிப்ஸில் வந்துடும். அடுத்த வாரம் இன்னொரு அழகான தலைப்போடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர் சோனியா. அமைப்பில் உதவி ஆர் சோனியா, நிகழ்ச்சி அமைப்பு ஆர் ராஜ்குமார்.

0: பீஸ்ட் திரைப்படத்திற்காக அனிருத் ரவிச்சந்தர் இசையமைப்பில் அந்த பாடலை கேட்டோம். நிகழ்ச்சியினுடைய நிறைவாக வருது ஊரை சுற்றும் காற்று.
1: நேர்களை நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி குட் மார்னிங் நீல்கிரீஸ்ல ஊரை சுற்றும் காற்று. ஒவ்வொரு வாரமும் ஊரை சுற்றும் காற்று நிகழ்ச்சியில புதிய புதிய பிளேஸ் தாங்க நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கோம். அதை பத்தி இன்ஃபர்மேஷனும் கூட நம்ம தெரிஞ்சிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போற பிளேஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடற்கரை சுற்றுலா அதாவது பீச் அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும், புதுச்சேரி கோவா அப்படின்ற இடம் தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனா நம்ம தமிழ்நாட்டிலேயே பிரெஞ்சு பாணியும் இல்லாம பிரிட்டிஷ் பாணியும் இல்லாம முற்றிலும் மாறுபட்ட டென்மார்க் நாட்டின் அதாவது டானிஷ் நாட்டின் ஒரு கலாச்சாரத்தோடு ஒரு அழகான கடற்கரை நகரம் இருக்குங்க அப்படின்னு சொன்னா எல்லாரும் நம்புவீங்களா? அதுதாங்க பாடும் அலைகளின் தேசம் அப்படின்னு அழைக்கப்படும் தரங்கம்பாடி பற்றி தான் இன்னைக்கு நம்ம ஊரை சுற்றும் காற்று நிகழ்ச்சியில நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். மயிலாடுதுறை மாவட்டத்தில் அமைந்திருக்கும் இந்த தரங்கம்பாடிக்கு ஆங்கிலத்தில் டிராங்குபார் அப்படின்ற பெயர் இருக்குங்க. இந்த ஊர்ல நீங்க கால் வைத்ததுமே உங்களை அறியாமலேயே கால எந்திரத்துல அதாவது டைம் டிராவல்ல ஏறி 400 ஆண்டுகளுக்கு பின்னோக்கி சென்ற ஒரு உணர்வு உங்களுக்கு ஏற்படும். கிபி 1620 டென்மார்க் நாட்டின் அரசர் ஒரு தளபதி அனுப்புறாரு. அவரு தஞ்சாவூர் நாயக்க மன்னனுடன் ஒரு ஒப்பந்தம் செஞ்சு இந்த இடத்த ஒரு டானிஷ் வணிக மயமாக மாற்றுறாரு. இங்க சாதாரணமான கடற்கரை போல வணிக இறைச்சலோ அல்லது அதிக மக்கள் கூட்டமா இருக்காதுங்க. கடலிலிருந்து வீசும் தூய்மையான காற்று, கரையில் மோதும் அலைகளின் நிம்மதியான இசை மட்டும்தான் இங்க கேட்கும். அதனாலதான் நம் முன்னோர்கள் இதற்கு தரங்கம்பாடி அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. தரங்கம் அப்படின்னா அழை அப்படின்னு பேரு, பாடி அப்படின்னா பாடும் இடம் அப்படின்ட்டு பொருள்படுதுங்க. இந்த தரங்கம்பாடியோட மிக முக்கியமான அடையாளம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கரையோரமா கம்பீரமா வீற்றிருக்கும் டென்ஸ்போர்ட் கோட்டைங்க. கண்ணை கவரும் வெளிர் மஞ்சள் நிறத்தில் கட்டிடக்கலை சிறப்பம்சத்தோடு அமைஞ்சிருக்குங்க இந்த கோட்டை. உலகில இரண்டாவது மிகப்பெரிய டானிஷ் கோட்டை அப்படின்னு கூட சொல்லலாம். அலை அடிக்கும் கடல்ல பின்புறத்துல இருந்து பார்ப்பதே இது ஒரு அரிய காட்சி அப்படின்னே சொல்றாங்க. கோட்டையில தடிமனான சுவர்கள், பீரங்கி வைக்கும் துவாரங்கள், வெளியே தெரியும் நீலக்கடல் மற்றும் அதற்குள் இருக்கும் 400 ஆண்டுகள் பழமையான டானிஷ் வாள்கள் மற்றும் ஆவணங்கள் அடங்கிய அருங்காட்சியகமும் அங்க இருக்குங்க. இவை அனைத்தும் உங்களை வியக்க வைக்கும் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லங்க, தரங்கம்பாடிக்கு டானிஷ்காரர்கள் வருவதற்கு முன்னதாகவே 700 ஆண்டுகளுக்கு முன்னால் பாண்டிய மன்னரால் கட்டப்பட்ட ஒரு அதிசய கோவில் இங்க இருக்குங்க. அதுதான் கடலோரம் வீற்றிருக்கும் மாசிலாமணிநாதர் சிவன் கோயிலுங்க. கிபி 1305 கட்டப்பட்ட இந்த கோயில் சீன மற்றும் தமிழ் கட்டிடக்கலை பாணிகள் கலந்து செதுக்கப்பட்ட ஒரு வரலாற்று அதிசயம். கடந்த சில 100 ஆண்டுகளாக ஏற்பட்ட கடல் அரிப்பால் கோயிலின் பெரும் பகுதி கடலுக்குள் மூழ்கிடுச்சுங்க. தற்போது மிச்சம் இருக்கும் பகுதியை பார்க்கும்போது அலைகள் வந்து அந்த கோயிலை தொட்டு செல்வது போல இருக்கும். காலத்தின் கோலத்தையும் இயற்கையோட பிரம்மாண்டத்தையும் ஒரு சேர உணர்த்தும் ஒரு உன்னதமான ஆன்மீக ஸ்தலம் அப்படின்னு கூட சொல்லலாம். கோயிலையும் கோட்டையும் நம்ம பார்த்துட்டு வெளியே வந்ததும் அங்குள்ள அரசர் தெருவில் அதாவது கிங் ஸ்ட்ரீட் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரீட் இருக்கும். அந்த ஸ்ட்ரீட்ல ஒரு சிறிய வாக்கிங் போங்க. அங்க வாக்கிங் போனாக்கா பழங்கால டானிஷ் பங்களாக்கள், 1718 கட்டப்பட்ட புதிய ஜெருசலேம் தேவாலயம் மற்றும் தரங்கம்பாடியின் நுழைவு வாயில் அதாவது கேட் ஆஃப் டிராங்குபார் அப்படின்னு சொல்றாங்க. அவையெல்லாம் உங்களை வரவேற்கிற மாதிரி இருக்கும். தரங்கம்பாடியில் ஒரு மிக முக்கியமான இயற்கை ரகசியம் ஒழிந்திருக்குங்க. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்திய கடற்கரையிலேயே மிக அதிகப்படியான ஓசோன் காற்று வீசும் இடங்களில் தரங்கம்பாட்டியும் ஒன்று. மாலை வேளையில கோட்டையின் அருகில் உள்ள பாறைகளில் அமர்ந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான கடல் காற்றை சுவாசிப்பதே உங்கள் மன அழுத்தம் எல்லாம் போயிடும், உடலுக்கு ஒரு புத்துணர்ச்சி தருங்க. தரங்கம்பாடி அப்படின்றது வரலாற்று ரீதியாகவும் சரி இயற்கை ரீதியாகவும் சரி இன்னும் பல ஆச்சரியங்களை தன்னுள் ஒழித்து வச்சிருக்குன்னே சொல்லலாம். அதோட முக்கியமான ஒண்ணு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, த பர்த் பிளேஸ் ஆஃப் பிரிண்டிங் ரிவல்யூஷன் அப்படின்னே சொல்லலாம். இந்தியாவின் அச்சு புரட்சி தலம் அப்படின்னு கூட இந்த தரங்கம்பாடியை சொல்றாங்க. டானிஷ் கோட்டைக்கு இணையாக தரங்கம்பாடி உலக அளவில் பேசப்படுவதற்கு ஒரு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்கதான் இந்தியாவின் அச்சு தொழில்நுட்பம் மறுமலர்ச்சி பெற்றது அப்படின்னே சொல்லலாம். இங்க சீக்கன் பால்க் இல்லம் அப்படின்னு ஒரு இடம் இருக்குங்க. 1706 ஜெர்மனியிலிருந்து வந்த பர்த்தலோமியஸ் சீகன்பால் அப்படின்றவர் தமிழ் மொழியை கற்றுக்கொண்டு 1712 முதல் முதலில் காகித அச்சுக்கூடத்தை தரங்கம்பாடியில இவர் தொடங்கியிருக்காரு. சோ அதுதான் ஒரு மறுமலர்ச்சி பெற்ற இடம் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா 1715 முதல் முதலாக கிறிஸ்தவர்களின் புனித நூலான பைபிள் இங்க மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. சோ இந்த இல்லம் ஒரு அருங்காட்சியமாக மாற்றப்பட்டு பழங்கால அச்சு எந்திரங்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்குங்க. அடுத்ததாக ஓசோன் காற்றின் பின்னணி என்னன்னு பாத்தீங்கன்னா, தரங்கம்பாடி கடற்கரை அப்படின்றது உலகில் அதிக ஓசோன் நிறைந்த கடற்கரையில் ஒன்று. இதோட அறிவியல் உண்மை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1960 டென்மார்க் நாட்டை சேர்ந்த ஆராய்ச்சியாளர்களும் பின்னர் இந்திய விஞ்ஞானிகளும் நடத்திய ஆய்வின்படி, குறிப்பாக ஏப்ரல் மாதத்திலிருந்து ஜூலை மாதம் வரையிலான மாதங்களில் இந்த கடற்கரை காட்டில் ஓசோன் அதாவது ஓத்ரி செறிவு அதிகமாக இருப்பது கண்டறியப்பட்டிருக்குங்க. விடியற்காலையிலும் மாலையிலும் இங்கு காற்று பலமாக வீசும்போது அலைகளின் வேகத்தால் காற்றில் உருவாகும் இந்த இயற்கை ஓசோனை சுவாசிப்பது உடலுக்கும் சரி நுரையீரலுக்கும் சரி மிகுந்த புத்துணர்ச்சி தருங்க. டென்ஸ்போர்ட் கோட்டையோட ரகசியம் என்னன்னு பார்க்கும்போது, ஓவ் கிட்டே அப்படின்ற டானிஷ் கேப்டனால் 1620 கட்டப்பட்ட இந்த மஞ்சள் கோட்டை ஒரு காலத்துல ஐரோப்பியாவிற்கு வாசனை திரவிய வர்த்தகத்தில் அதாவது ஸ்பைஸ் ட்ரேடிங்ல ரொம்பவே தலைமை மையமாக இருந்துச்சுங்க. இதோட அமைப்பு எப்படி இருக்கும் பார்க்கும்போது, இதோட தலைத்தரம் ஒரு காலத்தில் கைதிகளை அடைக்கும் சிறைசாலையாகவும் பானங்களை சேமித்து வைக்கும் கிடங்காகவும் பயன்படுத்தப்பட்டிருக்குங்க. மேல்தரம் டானிஷ் ஆளுநர்கள் அதாவது கவர்னர்ஸ் தங்கும் இடமாகவும் தேவாலயமாகவும் இருந்தது. இந்த டானிஷ் கோட்டை மற்றும் அருங்காட்சியகம் வெள்ளிக்கிழமை தவிர வாரத்தின் அனைத்து நாட்களிலும் காலை 10:30 சாயங்காலம் 5:30 வரைக்கும் திறந்திருக்குங்க. இதோட நுழைவு கட்டணம் ஒரு நபருக்கு வெறும் 5 ரூபாய் மட்டுமே. சரி, இந்த வரலாற்று சொருகத்திற்கு எப்படி போகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சென்னையிலிருந்து கிழக்கு கடற்கரை சாலை அதாவது ECR வழியாக சுமார் 6 மணி நேர பயணத்தில் தரங்கம்பாடிக்கு போயிடலாம். சிதம்பரம் அல்லது காரைக்கால் அருகில் இது அமைஞ்சிருக்கு. சோ மயிலாடுதுறையிலிருந்து 30 கிலோமீட்டர் மற்றும் காரைக்காலிலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் இது அமைஞ்சிருக்குங்க. அது மட்டும் இல்லாம இங்க என்னென்ன ஃபுட்டு கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ மோஸ்ட்லி இது பீச் ஹவுஸ் அப்படின்றனால கடலில் இருந்து ஃப்ரெஷ்ஷாக மீன் வறுவல் உள்ளூர்ல கடலோர உணவுகள் இங்கு அதிகமாக கிடைக்கும். அங்க தங்குறதுக்கும் பழங்கால டானிஷ் பங்களாக்கள் தற்போது பாரம்பரிய ஹோட்டல்கள் எல்லாமே இருக்குங்க. இங்க தங்குவது ஒரு புதிய அனுபவமா இருக்கும். வார இறுதி நாட்கள்ல நகரத்தோட பரபரப்புல இருந்து தப்பிச்சு கொஞ்சம் டச்சு வரலாறு கொஞ்சம் பாண்டிய கால ஆன்மீகம் அப்புறம் நிறைய அமைதியை தேடி போக விரும்பினா இந்த முறை உங்க பயணம் தரங்கம்பாடியை நோக்கி இருக்கட்டும். காலத்தின் பக்கங்களை நம்ம திரும்பி பார்க்கும்போது சில இடங்கள் நமக்கு வெறும் வரலாற்றை மட்டும் தருவதில்லைங்க, வாழ்நாள் முழுமைக்கான அமைதியையும் சேர்த்து தருது. அப்படிப்பட்ட ஒரு அதிசயத்தலம் தான் இந்த தரங்கம்பாடி. ஒரு இடத்தில் 700 ஆண்டுகளுக்கு பழமையான பாண்டியர் காலத்து சிவன் கோயிலும் 400 ஆண்டுகளுக்கு பழமையான டென்மார்க் நாட்டின் மஞ்சள் கோட்டையும் இந்தியாவின் முதல் அச்சுக்கூடமும் பக்கத்து பக்கத்தில் அமைந்திருப்பது உலக வரைபடத்திலேயே ஒரு அதிசயமான காட்சி. அடுத்த முறை நீங்கள் ஒரு கடற்கரை பயணத்தை நீங்க பிளான் பண்ணீங்கன்னா, சத்தமில்லாத அலைகளின் ஒரு இசையை கேட்க தூய்மையான ஓசோன் காற்றை சுவாசிக்க வரலாற்றின் மடியில் ஒரு சில மணி நேரங்களை நிம்மதியாக கழிக்க தரங்கம்பாடியே தேர்ந்தெடுங்க. இன்னைக்கு நம்ம வரலாற்று சிறப்பு மிக்க இடத்தை பத்திய இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். உங்கள் மனதிற்கு நெருக்கமான மற்றும் இன்னும் பல ரகசிய சுற்றுலா தலங்களை பற்றி தெரிந்து கொள்ள டியூன் பண்ணுங்க. இது ஊட்டி FM 101.8 எல்லாமே சமஹித்து.
0: நிகழ்ச்சி அமைப்பு ராஜ்குமார், அமைப்புள்ளதவி ஜே எல்ஷியா ரூத்.

நேர்ல கேட்ட சுவாரஸ்யமான தகவல்களோடு நிறைவு பெற்றது குட் மார்னிங் நீலகிரிஸ். மீண்டும் உதிக்கும் குட் மார்னிங் நீலகிரிஸ் நிகழ்ச்சி நாளை காலை 7:25. சில நொடிகளில் தொடர்வது உலக ஆறுகள் தினத்தையொட்டிய சிறப்புரை.

0: ആകാശവാണി. உலக ஆறுகள் தினத்தையொட்டி சிறுதுளி அமைப்பின் நிர்வாக அறங்காவலர் வனிதா மோகன் அவர்கள் வழங்கும் உரை இடம்பெற கேட்கலாம்.
1: வணக்கம் அனைவருக்கும், உலக ஆறுகள் தின வாழ்த்துக்கள். ஆறு இல்லாம நாம் இல்லை. வாழ்க்கைக்கு வாழ்வாதாரம் நீர். நீராதாரம் இல்லைன்னா வாழ்வு இல்லை. இது நீங்கள் எந்த கலாச்சாரத்தையும் சிவிலைசேஷன் சொல்லுவாங்க. எந்த சிவிலைசேஷனை பார்த்தாலும் ஒரு நதியின் கரையில் தான் ஆரம்பிச்சிருக்கோம். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், கோயம்புத்தூர் எடுத்துட்டிங்கன்னா நொயல், எல்லாமே வந்து ஒரு நதி கரையில் தான் ஒரு உருவாச்சு. ஒரு நதிக்கரை நாகரிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நாகரிகம் எதுக்காகனா, தண்ணி தான் நம்மளுக்கு அடிப்படை தேவை. தண்ணி, தண்ணியும் சுத்தமான காற்றும். அப்படி இருக்கக்கூடிய ஆறுகளை வந்து இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எழுந்துட்டுருக்குறோம். உலக அளவில் ஆறுகள் தினம் அப்படின்னு கொண்டாடுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு நிமிஷமும் ஆறுகள் தினமாக இருக்கணும். இது வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை கொண்டாடுறது இல்லை. ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம எப்படி தண்ணி தேவைப்படுதோ அது மாதிரி நமக்கு ஆறுகளும் தேவை. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆறுகள் வந்து எங்கே இருக்குன்னே தெரியாது. நிறைய குழந்தைகளுக்கு கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா நொயல் நதி மேற்கு மலை தொடர்ச்சியில் உருவாகுது. பல சிற்றோடைகள், நீரோடைகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து கடைசியாக நொயலாக உருவாகுது, கூடுதுறை அப்படிங்கிற ஒரு இடத்துல. கிட்டத்தட்ட 34 சிற்றோடைகள். தெற்கு பகுதியில் 22 சிற்றோடைகள், வடக்கு பகுதியில் 12 சிற்றோடைகள். இதெல்லாம் ஒன்று சேர்ந்து தான் நதியாக உருவாகுது. அது 4 மாவட்டங்கள், கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, அப்புறம் கரூர். கரூரில் போய் காவேரியோட சங்கமிக்குது. காவேரியோட மிகப்பெரிய கிளை நதி வந்தது நொயல். ஒரு காலத்தில் ஜீவநதியாக இருந்த நொயல் வருஷம் பூரா பெரிஞ்சல் ரிவர்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், பெரிஞ்சல் ரிவராக இருந்தது. இன்னைக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கீழே வந்துட்டுருக்கு. கீழே வர்றப்ப நம்ம என்ன பண்ணுறோம்னா அதில் நம்ம சாக்கடையை கொண்டே விடுறோம், குப்பை கழிவுல கொண்டு கொட்டுறோம், அப்புறம் நதிக்கு இருக்கக்கூடிய ஒரு கலாச்சாரத்தையே நம்ம அவமானப்படுத்திட்டு இருக்கோம்னு தான் சொல்லணும். ரொம்ப ஸ்ட்ராங் வேர்ட்ஸ் தான், பட் அது வந்து நம்ம கடமை. ஆறுகளை ப்ரொடெக்ட் பண்ணுறது, ப்ரிசர்வ் பண்ணுறதுங்கிறது ஒரு தலையாய கடமைன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா தண்ணி இல்லாமல் நாம் இல்லை. அந்த காலத்தில் பாருங்கள், சோழ மன்னர்கள் எந்த அளவுக்கு ஒரு நதியை செப்பனிட்டு அதை வந்து அந்த வழி தடங்களையெல்லாம் GPS இல்லை, ஒன்றுமே இல்லை. அது இல்லாத காலத்தில் குளங்களை உருவாக்கி, குட்டைகளை உருவாக்கி, அணைக்கட்டுகள் கட்டி, எல்லாத்தையும் வந்து ஒரு சொட்டு தண்ணிங்கோட வீணாகாமல் இருக்கிறதுக்காக நமக்கு ஒரு மிகப்பெரிய பொக்கிஷத்தை விட்டுட்டு போயிருக்காங்க. ஆனால் நம்ம இதையெல்லாம் இன்னைக்கு மறந்துட்டோம். இன்னைக்கு ஆறுகள் தினம் அப்படிங்கிற நம்ம செலிப்ரேட் பண்ணுறது. எப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கடமை இருக்குது. நம்ம ஆற, நம்ம ஜீவாதாரத்தை ப்ரொடெக்ட் பண்ணுறது, ப்ரிசர்வ் பண்ணுறது நம்ம கடமை. நம்ம ஒவ்வொருத்தரும் பொறுப்பு எடுத்துட்டோன்னா கண்டிப்பாக பண்ண முடியும். ஏன்னா நாங்கள் வந்து 2003 எங்கே பார்த்தாலும் குளங்கள்லாம் காணாமல் போயிடுச்சு. ஒரு குளத்தில் கூட தண்ணி இல்லை, 1300 அடியில் தண்ணி இல்லை. அந்த மாதிரி ஒரு சமயத்தில் தான் நாங்கள் சிறுதுளி அப்படிங்கிற ஒரு அமைப்பை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். முக்கியமாக வந்து நொயல் நதியை மீட்டெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு துடிப்போடு தான் நாங்கள் பண்ணோம். சொல்லப்போனால் சிறுதுளிங்கிறது ஒரு அச்சத்தில் பிறந்த ஒரு என்ஜிஓ. என்ன பண்ண போகிறோம், தண்ணி இல்லாமல் நம்ம என்ன பண்ண போகிறோம், சிறுவாணிலையும் தண்ணி இல்லை, ஸோ நம்ம குடிக்கிற தண்ணி இல்லாமல் போயிட்டால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அந்த ஆதங்கத்தில் தான் நாங்கள் சிறுதுளி அப்படிங்கிற அமைப்பை 23 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் எங்கள் அனுபவத்தில் இயற்கை அன்னை அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு கம்பேஷன், மனிதாபிமானம்னு சொல்கிறது அளவிட முடியாது. ஏன்னா 1 அவங்கள நோக்கி நம்ம எடுத்து வச்சா 10 அவங்க நம்மளை நோக்கி வர்றாங்க. ஒரு சின்ன முயற்சி ஒரு குளத்தை தூர்வார்னா உடனே அது ஃபில் ஆகுது. எங்கே இருந்தது அந்த தண்ணியெல்லாம் அப்படின்னு பார்த்தா மலைப்பாக இருக்குது. இந்த தண்ணியெல்லாம் நம்மகிட்ட இருக்குது, நம்ம வந்து அது பார்க்காம இருக்கோம். அந்த வழித்தடங்கள் எல்லாம் நம்ம மீட்டெடுத்து மறுபடியும் நதியை நம்ம ரீஸ்டோர் பண்ணோம்னா கண்டிப்பாக நமக்கு நொயல் நதி மட்டும் இல்லை, இன்றைக்கி கங்கா, யமுனா, கங்கா, இப்ப நமாமி கங்கான்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த வழியில கொஞ்சம் கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா யமுனான்னு பாத்தீங்கன்னா ஒரு சாக்கடை நதியா தான் இருக்கு. கங்கையை பத்தி பேசணும், யமுனையை பத்தி பேசணும். சவுத்துல நீங்க காவேரி எடுத்துக்கோங்க, அகண்ட காவேரி. பொன்னியின் செல்வன்ல நீங்க இது படிச்சீங்கன்னா அந்த காவேரி அப்படி காவேரி அன்னைன்னு சொல்றாங்க. இந்த காவேரி அன்னை எப்படி ஓடி வர்றாங்க நம்மளை நோக்கி அப்படிங்கிறது வந்து ஒரு தத்ரூபமா பார்க்கலாம். அந்த காவேரி இன்னைக்கு வந்து நம்ம சண்டை போட்டுட்டு இருக்கோம். நதிகள் வந்து நம்ம இணக்கமா இருந்து நட்பும் உறவுமா இருந்து பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு வஸ்து. நதி என்ன பண்ணுவாங்க, அங்கே நதி வரக்கூடிய இடத்துல நம்ம வீடுகளை கட்டுறோம், ஆக்கிரமிப்பு பண்றோம், வழி தடம் மாறிடுது. இன்னைக்கும் வந்து காவேரியில தேவைக்கு மேல தண்ணி இருக்கு. அதை கொண்டு வந்து சரியான முறையில நம்ம எல்லாரும் நட்பா இருந்து நதிக்காக நம்ம எல்லாரும் அழிச்சா தேவைக்கு அதிகமான தண்ணி நம்ம கிட்ட இருக்கு. அதே மாதிரி மற்ற ஆறுகளையும் அப்படிதான் இருக்கு. சென்னையில கூவம்னு சொல்றோம், ஆனா இன்னைக்கு வந்து கூவம்னா ஒரு நாற்றத்துக்கு ஒரு சினானிமா ஆயிடுச்சு. கூவம் அந்த அளவுக்கு ஒரு காலத்துல ஒரு இன்லண்ட் வாட்டர் டிரான்ஸ்போர்ட்டுக்காக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு தண்ணி இருந்தது, சுத்தமான தண்ணி. ஆனா இன்னைக்கு வந்து வர்ற தண்ணியெல்லாம் நம்ம கடல்ல கொண்டு போய் கலந்துட்டு இருக்கிறோம். அந்த தண்ணியை சுத்தம் பண்ணி சாக்கடை எங்க இருக்கணுமோ சாக்கடை தனியா இருக்கணும். நதியில வர்ற தண்ணி நதிக்கு வர்ற மாதிரி பண்ணியிருந்தா கண்டிப்பா நதிகள் வளமா இருக்கும், செழிப்பா இருக்கும், நாமளும் செழிப்பா இருப்போம். அப்போ நீங்க நதி இருக்கிற ஊர்ல மட்டும்தான் ஒரு கலாச்சாரம், நதிக்கரை நாகரிகம் இருக்கா, அப்ப மத்த இடத்துல எல்லாம் நதி இல்லையா அப்படி நீங்க கேட்கலாம். இது சரியான ஒரு கேள்வி. நிறைய ஊர்களில் அவங்க வானம் பார்த்த பூமின்னு சொல்லுவாங்க. குளம், கண்மாய், ஏரி, மழை வர்றப்போ அதில் சேமித்து வச்சுக்கோங்க. சேமித்து வச்சுட்டு அதை கண்ணும் கருத்துமா தங்கத்தை பார்க்குற மாதிரி அவங்க பார்த்துக்குவாங்க. இது எங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். புதுக்கோட்டை மாவட்டம், சிவகங்கை மாவட்டத்தில் எங்களுக்கு ஒரு சிஎஸ்ஆர் ப்ராஜெக்ட் வந்தது. அங்கே வந்து அந்த கண்மாயெல்லாம் சுத்தமாக காஞ்சிருச்சு, தண்ணியே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நீங்கள் ஏதாச்சும் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி நாங்கள் அங்கே போய் பார்த்தப்ப தான் தெரிஞ்சது, நிறைய அந்த நீர்வழி பாதைகள்லாம் அடைச்சிருந்தது, தூர் வாராமல் இருந்தது. அந்த கண்மாய்களையும் நிறைய வண்டல் மண்ணை சேர்ந்துருச்சு. ஸோ நாங்கள் அங்கே போனப்போ கொஞ்சம் கூட ஒரு வரவேற்பே கிடைக்கல எங்களுக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க ஒவ்வொரு சொட்டு தண்ணியும் அவங்களுக்கு தங்க மாதிரி, இல்லை இங்கே வரக்கூடாது, இதெல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்னு. அப்புறம் நாங்கள் அவங்ககிட்ட கெஞ்சி ஒரே ஒரு சின்ன ஒரு கண்மாய் பண்ணுறோம், நீங்கள் பார்த்துட்டு அப்புறம் சொன்னீங்கன்னா நாங்கள் மற்றது பண்ணுறோம், இல்லைன்னா நாங்கள் போயிடுறோம் அப்படின்னு. ரொம்ப ஒரு சந்தேகத்தோடு தான் எங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்தாங்க பண்ணுறதுக்கு. ஆனால் அதை செய்ய செய்ய தண்ணி வர வர, ஏன்னா அந்த பகுதியிலெல்லாம் உங்களுக்கு போர்வெல் போட முடியாது, பக்கத்தில் கடல் இருக்கிறதுனால கடல் தண்ணி இன்ஃபியூஷன், அதனால அவங்க போர்வெல் இல்லை. கண்மாய், ஏரி, இதில் இருக்கிறது தான் தண்ணி அவங்களுக்கு, அதுதான் குடிக்கிறாங்க, அதுதான் அவங்களுக்கு ஆடு மாடுகளுக்கும் அதே தண்ணி தான், அவங்க விவசாயத்துக்கும் அதே தண்ணி தான். ஸோ முதல் கண்மாய் பண்ணுன்னே அந்த தண்ணி வந்தது பாருங்க, மழை பெஞ்சு அப்படி ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு. நிறைய கண்மாய் எடுத்து அதுக்கப்புறம் பண்ணோம். அப்போ வந்து அவங்க சொன்னாங்க, எங்களுக்கு ஒரு போகமே ஒரு சந்தேகமாக இருந்தது, காலையில் எந்திரிச்சா நாங்கள் வேற எங்கேயும் பார்க்க மாட்டோம், கண்மாய் தான் பார்ப்போம், இன்னைக்கு எவ்வளோ தண்ணி இருக்கு, இன்னைக்கு நம்மளுக்கு விவசாயத்துக்கு தண்ணி இருக்கா அப்படின்னு சொல்லி தான் பார்ப்பாங்க. ஆனால் இந்த கண்மாயில் தண்ணி வந்துன்னா இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் அந்த பக்கமே பார்க்கறது இல்லை, ஏன்னா எங்களுக்கு நீ ஒரு போகம் விளைஞ்சிட்டு இருந்த இடத்துல இன்னைக்கு மூணு போகம் எங்களுக்கு கிடைக்குது, எங்களுக்கு வாழ்க்கைக்கும் நீங்கள் எங்களுக்கு ஒரு வழி பண்ணி கொடுத்துட்டீங்க, அதனால நாங்கள் எங்கள் தெய்வம் அது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து நம்மளால முடியும், நமக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தண்ணிக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அது கொடுத்தனா கண்டிப்பாக நம்மளால் பண்ண முடியும். நம்ம ஒவ்வொருத்தரும் சேவ் பண்ணுறதுக்கு பணம் சேவ் பண்ணுறோம் இல்லையா, எப்படியோ கஷ்டப்பட்டு அங்கே வேலை பண்ணி இங்கே வேலை பண்ணி ஒவ்வொரு டைம் பண்ணி நம்ம சம்பாதிக்கணும்னு சொல்லி நம்ம சம்பாதிக்கிறோம். அதை விட முக்கியம் தண்ணி. தண்ணியை நம்ம ஒவ்வொருத்தரும் அந்த ஒரு முயற்சி எடுத்தாலே போதும், ஒரு சின்ன முயற்சி. ஸோ நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் கடமை, நமக்கு வரக்கூடிய நீர்நிலைகள், நம்ம நதிகள் பாதுகாக்கணும், ப்ரொடெக்ட் செய்யணும். எல்லோருக்கும் மீண்டும் நதி தின வாழ்த்துக்கள். நதிகளை போற்றுவோம், நீர்வளம் காப்போம். வளமான வாழ்வு வாழ்வோம். நன்றி.
0: உலக ஆறுகள் தினத்தையொட்டி சிறுதுளி அமைப்பின் நிர்வாக அறங்காவலர் வனிதா மோகன் அவர்கள் வழங்கிய உரை கேட்டீர்கள்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு, புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு.
1: தோள் கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய், சிறியவர் பெரியவர், இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி, என்றும் உங்கள் நலனில்.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சல்.
1: ஆகாஷ்வாணி பிரசன்ட்ஸ் மார்னிங் நியூஸ். Good morning, I am Saira Mujtaba. The headlines. External Affairs Minister S. Jayashankar calls upon all warring nations to de-escalate tensions and keep energy and trade routes open during ongoing conflicts. Russia strongly backs India's claim for permanent seat in UN Security Council. Prime Minister Narendra Modi to share his thoughts in Mann Ki Baat program on Akashvani at 11 a.m. today. All public sector banks and regional rural banks to remain open today for

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 பண்பலை வரிசையிலும் இணையவலையிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலையிலும் வேவ்ஸ் ஓடிடி தளத்திலும் நேர்கள் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி டிரைவ் டைம் பீட்ஸ். பாடலை கேட்கும் முன்
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
2: ஒரு மணி நேரத்துல ரயில் இருக்கு மேடம்.
3: இவ்வளவு சீக்கிரம் எதுக்கு? நீங்க முதல்ல ஜோக் கேளுங்க.
2: ரயில் போயிடும்னு தெரியும், அப்படி இருந்தா லேட் பண்றியா?
3: ஆமா, ஏன்னா நீங்க டைம்ல HIV டெஸ்டுக்கு என்ன கூட்டிட்டு போற நினைப்பு வரட்டும்னு, நம்ம குழந்தையோட பாதுகாப்பு வண்டி போயிடாம இருக்கட்டும்னு.
4: கர்ப்பமான 3 மாசத்துக்குள்ள முடிஞ்சவரை சீக்கிரமா HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி பரிசோதனையை கண்டிப்பா செஞ்சுக்கோங்க. ஏன்னா பிறக்க போற குழந்தைய HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி நோய் தொற்றிலிருந்து பாதுகாத்து தாயும் செய்யும் நல்ல ஆரோக்கியத்தோட நீண்ட நாள் வாழ செய்யலாம்.
3: சரியான நேரத்தில் கண்டறிவோம், HIV கண்ட்ரோல் செய்வோம்.
5: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் வாழ்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம். இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.

0: போஸ் திரைப்படத்திற்காக பாடல் கேட்டோம் யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக்ல.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு.

8:37 ஆயிடுச்சு. ஊட்டி எஃப்எம் 101.8 டிராவல் பண்ணிட்டு கேளுங்க பாட்டு. இது டிரைவ் டைம் பீட் நிகழ்ச்சியில அடுத்தடுத்து வருது மூணு பாட்டு. இணைந்திருங்க இது ஊட்டி எஃப்எம் 101.8. இங்க எல்லாமே சமஹிட்டு பாடல்கள் வருது. மனசெல்லாம் ABCD காக்க காக்க திரைப்படத்திற்காக.

0: தேடி.
1: இந்த மாதிரி உங்க மனசுக்கு பிடிச்ச பாடல்கள் உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 கேட்க தவறாதீர்கள். ரெட்ரோ ராகங்கள். எங்கள் நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் இணைய வழியிலும் கேட்டு மகிழலாம்.
2: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.

ஒரு அற்புதமான பாடல் கேட்டோம் பிரதீப் குமார் ஷ்ரேயா கோஷலோட வாய்ஸில். அதாவது பொதுவாகவே ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஒரு டைரக்டர் அல்லது ஒரு டைரக்டர் மியூசிக் டைரக்டர் ஜாயின் பண்ணாங்கன்னா பியூட்டிஃபுல்லான மியூசிக் மெலடி மேஜிக்கான டியூன்ஸ் எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே மாதிரி டிமானோட இசையமைப்பில் ஸ்ரேயா கோஷலோட வாய்ஸ் இல்லாத பாடலே இருக்காதுன்னு சொல்லலாம். ஏன்னா டிமானோட எல்லா திரைப்பட பாடல்களையும் ஸ்ரேயா கோஷலோட வாய்ஸோட பாடல் இருக்கும். அது லவ் மெலடியாக இருக்கட்டும், சோலோவாக இருக்கட்டும், எப்படியாவது ஒரு நிச்சயமான ஒரு பாடல் இருக்கும். அந்தளவுக்கு பல்வேறு விதங்களில் ஸ்ரேயா கோஷலோடைய வாய்ஸை வந்து நமக்கு இசையால் தந்த பெருமை டிஇமான சேரும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரைவ் டைம் பீட்ஸ் நிகழ்ச்சி நிறைவு பெறுது.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 பண்பலை வரிசையிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் வேவ்ஸ் ஓடிடி தளத்திலும் இணையவழியிலும் நேயர்கள் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி ரெட்ரோ ராகங்கள். சண்டே அதுமாக ரொம்ப அற்புதமாக டேவை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிற அன்பு உள்ளங்களே, அந்த டேவை இன்னும் சூப்பராக்கிறதுக்காக இந்த நிகழ்ச்சியில் அற்புதமான பாடல்கள் உங்க செவிக்கு விருந்தாக வரப்போது. இது ஹீரோயின் ஸ்பெஷல். ஸோ இந்த ஹீரோயினோட பாடல் வந்து பிளே ஆக போகுது நிகழ்ச்சியில் அப்படின்றத கெஸ் பண்ணிட்டே இருங்க. ஸோ நிகழ்ச்சியில் முதல் பாடல் வரப்போது தழுவாத கைகள் திரைப்படத்திற்காக ஜானகி ஜெயச்சந்திரன் இணைந்து பாடின ஒரு அற்புதமான ஒரு கோல்டன் மெலடி அப்படின்னே சொல்லலாம். இளையராஜாவோட சேம் பிளஸ் ஸ்டே டியூன் அன்பு உள்ளங்களே.

0: நான் பாடும் பாடல் திரைப்படத்திற்காக ஒரு அற்புதமான பாடல் கேட்டு ரசித்தோம். எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகியோட வாய்ஸ்ல, இளையராஜாவோட இசையமைப்புல. இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து வர இருப்பது
1: சைபால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்கா சைபால், இதையில் அடையா சைபால், சேத்து புண்ணா சைபால்.
3: சைபால் துரியோதனன் அரண்மனை, அவனுடைய அந்தப்புறத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு மண்டபம். அங்க துரியோதனன் மனைவி பானுமதியும் கர்ணனும் உட்காந்து சொக்கட்டான் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆட்டம் ரொம்ப மும்முரமா நடந்துகிட்டு இருக்குது. அந்த சமயத்துல திடீர்னு துரியோதனன் அங்க வந்துடுறான். அவன் வர்றது கர்ணனுக்கு தெரியல. ஏன்னா அவன் முதுகுக்கு முன்னாடி இவன் வந்துகிட்டு இருக்கான். எதிரில் உட்காந்துருக்கிற பானுமதி தன்னுடைய கணவன் வர்றதுன பார்த்துட்டு அதனால வந்து அவ ஒரு மரியாதைக்காக எழுந்திருக்கிறதுக்கு முயற்சி பண்ணாலாம். ஆனா கர்ணன் என்ன நினைக்கிறான், தான் வந்து தோத்து போடுவோன்னு பயந்து போய் பாதி ஆட்டத்திலேயே அவன் எழுந்திரிச்சு போறா அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு தான் எழுந்திருக்கிறான்னு அவன் மனசுல நினைப்பு. இப்படி நினைச்சுக்கிட்டே அவள் இடையில அணிந்திருந்த மேகலையை பிடிச்சி இழுக்கிறான். உடனே அந்த ஆபரணம் அருந்து கீழே விழ, அதுல இருந்த முத்துக்கள்லாம் தரையில நாலா பக்கமும் செதறி ஓடுச்சு. இது நாம கேள்விப்பட்டிருக்கிறோம். அதுக்கப்புறம் தான் தனக்கு பின்னாடி துரியோதனம் வந்து நிக்கிறது கர்ணனுக்கு புரியுது. கர்ணனும் பானுமதியும் அப்படியே திகைச்சு போய் நிக்கிறாங்க. கணவன் வந்து இந்த காட்சியை பார்த்துன்னு நினைக்கிறாரோ அப்படிங்கிற பதட்டம் பானுமதிக்கு, இந்த மாற்றான் மனைவியை தொட்டுட்டோமேங்கிற பதட்டம் கர்ணனுக்கு. ஆனா துரியோதனன் இதை பத்தி கொஞ்சம் கூட அலட்டிக்கல. இது எதையுமே அவன் கண்டுக்கல. இவங்க ரெண்டு பேரையும் பார்த்து அவன் என்ன கேக்குறான், இந்த முத்துக்களை எடுக்கட்டுமா கோக்கட்டுமா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கேட்டானா. இந்த கேள்வியில தான் இப்போ ஒரு சந்தேகம். அதாவது கர்ணன் வந்து துரியோதனனுக்கு நண்பன். அந்த நட்பு காரணமா துரியோதனன் தரையில செதறிய முத்துக்களை மட்டும் பொறுக்கி எடுத்திருக்கலாம். அதுக்கப்புறம் அதை கோத்து ஆபரணமாக்கி தர்றதுக்கு அரண்மனையில எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அவங்க கிட்ட கொடுத்தா அவங்க கோத்து கொடுக்கறாங்க. அதனால இவன் எடுக்கட்டுமான்னு மட்டும் கேட்டதோட விட்டுருக்கலாமே, கோக்கட்டுமான்னு கூடுதல அவர் கேள்வி கேட்டானே, அது எதுக்காக? அன்னைக்கு அரண்மனையில இருந்த எல்லாரும் இதை பத்தியே யோசிச்சு குழம்பிக்கிட்டு இருந்தாங்களாம். அங்க இருந்த அமைச்சர்களுக்கும் இதுக்கு விடை தெரியல. எல்லாரும் தலையை பிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த சமயத்துல நல்ல வேலையா சகாதேவன் அந்த பக்கமா வந்துகிட்டு இருந்தானா. அவன் சாஸ்திர ஞானத்துல கரை கண்டவன். அதனால அவங்கிட்ட ஓடி போய் எல்லாரும் இந்த சந்தேகத்தை கிளப்பி இருக்கிறாங்க. சகாதேவன் சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்லியிருக்கான். அவன் சொன்ன விளக்கம் என்ன தெரியுமா, ஒருத்தனுக்கு பயம் அதிகமா வந்துட்டதுன்னா அவன் கை கால் நடுங்கும், இது இயற்கை. அதே மாதிரி எவன் ஒருத்தன் ஆத்திரப்படுறானோ அவனுக்கும் கை கால் நடுங்கும், உதறும். இந்த இடத்துல கர்ணனும் பானுமதியும் இந்த நிலைமையில இருக்கிறாங்க. அதாவது பயம் காரணமா அவங்க கை கால் நடுங்குது. துரியோதனனுக்கு இந்த இடத்துல ஆத்திரம் காரணமா கை கால் நடுங்கணும், ஆனா அப்படி ஆகல. அவன் நிதானமா இருக்கிறான், அமைதியா இருக்கிறான். அதுக்கு என்ன காரணம், அவன் தன்னுடைய மனைவிய வந்து சந்தேகப்படல, தன்னுடைய நண்பனையும் சந்தேகப்படல. அப்படி இருக்கும்பொழுது அவனுக்கு எதுக்கு பதட்டம், அதனால ஆத்திரம் கொள்ளல, கை காலும் உதறல, என்னுடைய கையும் காலும் நடுங்கல, அதனாலதான் என்னால முத்துக்களை எடுக்கவும் முடியும், அதை செதறாம கோக்கவும் முடியும், நான் நிதானமா தான் இருக்கேன் அப்படிங்கறத அவங்களுக்கு உணர்த்தறதுக்காக கோக்கட்டுமா அப்படின்னு கூடுதலா ஒரு கேள்வியை கேட்டானான். இதுதான் சகாதேவன் சொன்ன விளக்கம். அவசரப்பட்டு ஆத்திரப்படக்கூடாது அப்படிங்கறத இதுல இருந்து நாம புரிஞ்சுக்கணும். நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர், அவர் தினமும் சாயந்தரம் வீட்டுக்கு வந்த உடனே எடுக்கட்டுமா கோக்கட்டுமா அப்படிம்பார். உடனே அவர் மனைவி ஒரு ஊசியையும் நூலையும் அவர்கிட்ட கொடுத்துட்டு போயிடுவாங்க. இவர் அந்த ஊசியை ஒரு கையில வச்சுக்குவார், இன்னொரு கையில நூலை பிடிச்சிக்குவார், அதை கோத்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் அவருக்கு வந்து சாப்பாடு போடுவாங்க. ஊசியில வந்து நூலை கோக்கலைன்னா சாப்பாடு கிடையாது. ஏன் இப்படி பண்றீங்கன்னு கேட்டேன். அதுக்கு அந்த அம்மா சொல்றாங்க, அவரு வந்து தண்ணி போடாம நிதானத்துல வந்திருக்கிறாராங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த டெஸ்ட். அவர் வந்து இது மாதிரி மது அருந்திருந்தா அவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டோம். அப்படி இருந்தா அவர் அந்த நூலை ஊசியோட காதல விட மாட்டார், தன்னோட காதல விட்டுக்கிட்டு இருப்பார், அதுதான் அடையாளம் அப்படிங்கிறாங்க.
1: சைபால் வழங்கிய தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்கா சைபால்,
4: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
5: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

0: 10 லட்சம் ரூபாய் லாட்டரி எனக்கா?
1: ஓலி ஆஃபர்ஸ்ல இருந்து ஜாக்கிரதையா இருங்க.
2: அருமையா சொல்கிறது.
1: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: ஓடிஎஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். இன்று ஒரு நாயகி ஒரு பொற்காலம் என்றும் நினைவில் நிற்கும் இனிய பாடல்களாக இது ஹீரோயின் ஸ்பெஷல்.

9:16 கேட்டு ரசிச்சுட்டே இருக்கோம் ஹீரோயின் ஸ்பெஷல். ஸோ எந்த ஹீரோயினோட ஸ்பெஷலான சாங்ஸை நம்ம கேட்டுட்டு இருக்கோம் அப்படின்றத கெஸ் பண்ணிக்கிட்டே இருங்க அன்புள்ளங்களே. அந்த வரிசையில் அடுத்து உங்களுக்காக வருது. ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சியில நேர்கள் அடுத்து கேட்டு ரசிக்கலாம் ஹாட்ரிக். அடுத்தடுத்து நச்சுன்னு மூணு பாட்டு. இது உங்க ஊட்டி FM 101.8. இங்க எல்லாமே சமஹிட்டு.

ஸோ எல்லா ஊர் குயிலுமே வந்து கூக்கும் தான் கூவும். அதனால தான் வந்து இன்னிசை குயில் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. மூன்று அற்புதமான பாடல்கள் கேட்டோம். காதல் பரிசு, ஆழ பிறந்தவன் மற்றும் நான் சிகப்ப மனிதன் திரைப்படங்களுக்காக பாடல்கள்.

நேரில் தொடர்ந்து கேட்கலாம் இன்றைய உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம். கிலோ ஒன்றுக்கு கத்திரிக்காய் 34 ரூபாய், வெண்டைக்காய் 55 ரூபாய், தக்காளி நாட்டு ரகம் 37 ரூபாய், ஆப்பிள் ரகம் 40, அவரை 82 ரூபாய், புடலங்காய் 40 ரூபாய், பீர்க்கங்காய் 50, சுரைக்காய் 30 ரூபாய், பாகற்காய் 45 ரூபாய், கொத்தவரை 40, பூசணிக்காய் 20, அரசாணிக்காய் 20, பச்சை மிளகாய் 60 முதல் 60 ரூபாய், சின்ன வெங்காயம் 85 ரூபாய், பெரிய வெங்காயம் 65 ரூபாய், பொரியல் தட்டை 40 ரூபாய், முருங்கைக்காய் 50, தேங்காய் 65, மாங்காய் 130, வாழைக்காய் 45, சேனைக்கிழங்கு 40, மரவள்ளிக்கிழங்கு 35, சர்க்கரை வள்ளிக்கிழங்கு 45, உருளைக்கிழங்கு 40 முதல் 50 ரூபாய் வரையிலும் விற்பனை செய்யப்படுகிறது. மேரக்காய் 20, முள்ளங்கி 30, கேரட் 40, பீட்ரூட் நூல்கோல் டர்னிப் 45, முட்டைகோஸ் 20, காலிஃப்ளவர் 45 ரூபாய், பட்டாணி 130, வெள்ளைப்பூண்டு 230, இஞ்சி 90 முதல் 170 ரூபாய், புஷ்பீன்ஸ் 90, டபுள் பீன்ஸ் 80 ரூபாய், ஊட்டி அவரை 110 முதல் 120 ரூபாய், கலர்கோஸ் 40, குடைமிளகாய் 60, பஜ்ஜி மிளகாய் 50, ப்ரக்கோலி 100 ரூபாய், கருவேற்பிலை 40, கொத்தமல்லி 70, புதினா 60, கீரைகள் அகத்திக்கீரை, தண்டிக்கீரை, சுகுட்டிக்கீரை, அரைக்கீரை, சிறுகீரை, பாலாக்கு, பருப்புக்கீரை, காசினிக்கீரை, முருங்கைக்கீரை, இவற்றின் விலை 60 ரூபாய், வாழைத்தண்டு 10, வாழை இலை 60, வாழைப்பூ 10, நெல்லிக்காய் 120, வெள்ளரிக்காய் 80, மக்காச்சோளக்கதிர் 30 ரூபாய், எலும்புச்சம்பழம் 270, கொய்யா 80, பப்பாளி 55 ரூபாய், மாதுளம்பழம் 160, திராட்சை 100, வாழைப்பழ வகைகள் பூவன் 55, ரஸ்தாளி 70, மோரிஸ் 45, நேந்திரன் 60, செவ்வாழை 90, கற்பூரவள்ளி 55, ஆப்பிள் 200, ஆரஞ்சு 100 ரூபாய், சாத்துக்குடி 80, அன்னாசி பழம் 90 ரூபாய் வரையிலும் விற்பனை செய்யப்படுகிறது. நேர்களது வரை இன்றைய உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம் தெரிந்து கொண்டோம்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு.
1: ரெட்ரோராங்கல் நிகழ்ச்சியில் ஹீரோயின் ஸ்பெஷல் கேட்டு ரசிச்சுட்டே இருக்கோம். எந்த ஹீரோயின் அப்படின்னு சொல்லி கெஸ் பண்ணுங்கன்னு ஆரம்பத்தில் சொல்லிட்டே இருந்தேன். நேர் அபவுட் ப்ரிடிக்ட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு சிலர் வந்து எந்த பாடல் எந்த ஹீரோயின் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கலாம். உங்களுக்காக இசை விருந்தாக தொடர்ந்து பாடல்கள் வருது, கேட்டுட்டு இருங்க. எந்த ஹீரோயின் அப்படின்னு கெஸ் பண்ணுங்க.
2: ரெட்ரோராங்கல் நிகழ்ச்சியில் நேர்கள் அடுத்து கேட்டு ரசிக்கலாம். ஹாட்ரிக் அடுத்தடுத்து நச்சுன்னு 3 பாட்டு.
1: இது உங்க ஊட்டி FM 101.8. இங்க எல்லாமே சமஹிட்டு.

0: கட்டிக்கவா கட்டிக்கவா கட்டிக்கிட்டு ஒட்டிக்கவா
1: தொட்டுக்கிட்டா பத்திக்குமே
0: பத்திக்கிட்டா பத்தட்டுமே அஞ்சுகமே நெஞ்சு என்ன விட்டு விட்டு துடிக்குது கட்டழகி உன்னை எண்ணி கண்ணு மூடி பிதுங்குது
1: கொத்தி விட வேண்டும் என்று கொக்கு என்ன துடிக்குது தப்பி விட வேண்டும் என்று கெண்டை மீன் தவிக்குது
0: குளிக்கிற மீனுக்கு குளிர் என்ன அடிக்குது பசி தாங்குமா இளமை இனி பரிமாறவா இளமாங்கனி.

அற்புதமான துள்ளலான பாடல்கள் கேட்டு முடித்த நேரம் 9:50 ஆயாச்சு. பாடல்கள் கேட்டோம். நானும் ஒரு தொழிலாளி, காக்கி சட்டை மற்றும் விக்ரம் திரைப்படங்களுக்காக பாடல்கள். ஸோ ஹீரோயின் ஸ்பெஷலில் பல கலக்கலான பாடல்கள் வந்துட்டே இருக்குது. கிட்டத்தட்ட நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கண்டுபிடிச்சிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள், தொடர்ந்து என்ஜாய் பண்ணுங்கள். இணைந்திருங்க, இது ஊட்டி எஃப்எம் 101.8, எல்லாமே சமஹிட்டு. நேர்களே, நம் சிந்தனைக்காக சில நொடிகள். வேகமான வாழ்க்கை சூழலில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆரோக்கியமே நம் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம் என்பதை நாம் சிந்திக்கிறோமா? தினமும் சிறிது நேரமாவது நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி அல்லது யோகாவை வழக்கமாக்குங்கள். சத்தான உணவை தேர்வு செய்யுங்கள். புகையிலை, மது மற்றும் பிற போதை பழக்கங்களை தவிர்த்திருங்கள். ஆரோக்கியமான உடலும் தெளிவான மனமும் வெற்றிகரமான வாழ்க்கையின் அடித்தளம். இன்றே ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை தொடங்குவோம். பொதுநலன் கருதி உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8.

பாடல் கேட்டும் மாவீரன் திரைப்படத்திற்காக மலேசியா வாசுதேவன் சித்ரா இணைந்து பாடியது. பாடல் கேட்டு முடித்த நேரம் 9:57 ஆயாச்சு. இந்த பாடலோட நான் சைன் ஆஃப் பண்ணிக்கிறேன். நான் உங்கள் அன்பு தோழன் ஆர்ச்சே ராகவேந்திரா. இனி நிகழ்ச்சியை தொடர்ந்து தொகுத்து வழங்க ஜெயலட்சுமி உங்களுக்காக காத்திருக்காங்க.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு.
1: நிலையத்தில் நேரம் 10:08. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஓடிஎஃப்எம் 101.8 ஹீரோயின் ஸ்பெஷலா. இன்னைக்கு நடிகை அம்பிகா நடித்த திரைப்படத்திலிருந்து சில அருமையான பாடலாம் நாம கேட்டுட்டு இருக்கோம். அந்த வரிசையில நம்ம நிகழ்ச்சியில தொடர்ந்து அடுத்ததா உங்களுக்காக இந்த பாடல்.

நேர்களை கேட்ட அந்த பாடல் எஸ் பி பாலசுப்ரமணியம் குழுவினரோடு இணைந்து பாடியது சகல கலா வல்லவன் திரைப்படத்திற்காக இளையராஜாவின் இசையில். ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். இன்று ஒரு நாயகி ஒரு பொற்காலம் என்றும் நினைவில் நிற்கும் இனிய பாடல்களாக இது ஹீரோயின் ஸ்பெஷல்

0: நேர்களை கேட்ட அந்த பாடல் கண்சமிட்டும் நேரம் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா ஆகியோர் இணைந்து பாடியது. வி எஸ் நரசிம்மன் இசையில்.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு.
0: நிலையத்தில் நேரம் 10:25. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டி FM 101.8 ஹீரோயின் ஸ்பெஷலா. இன்னைக்கு நடிகை அம்பிகா நடித்த திரைப்படத்திலிருந்து சில அருமையான பாடல்கள்.

0: நேர்களை கேட்ட அந்த பாடல் அன்புள்ள ரஜினிகாந்த் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி ஆகியோர் இணைந்து பாடியது இளையராஜாவின் இசையில். கேட்ட அந்த பாடலுடன் இன்றைய ஹீரோயின் ஸ்பெஷல் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்கியது நான் உங்கள் ஆர்ஜே ஜெயலட்சுமி.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. பூங்காவனம். சிறுவர் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் உதகை கிரசன்ட் பிளே அண்ட் பிரைமரி ஸ்கூல் குழந்தைகள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
2: Good morning, respected teacher. Today I present a funny feature. Please listen closely to my story. It's about my homework full of glory. Now I begin, so you hear me say, my homework try to run away. Here we go. Oh, dear teacher, please listen to me. I have a big story. You must agree. My homework was ready, clean and bright, sitting on my table in full sight. But suddenly it jumped with a shout. I need a holiday and ran out. It hid behind the curtain then and climbed the chair without a care. I searched everywhere, left and right, under the desk in pure fright. I asked my bag, where did it go? The bag just said, I don't know. Even my pencil started to cry. It escaped. I saw it fly. Teacher dear, please don't blame me. It was a naughty homework, you see. It played hide and seek with the grin and locked itself inside my bin. But don't worry, I am sure tomorrow it will be back for sure. From today, hold it tight. No more escape, no more flight. Thank you, teacher, that is all. Now please don't give me a detention call. Thank you.
3: I hope you all enjoyed this lovely poem about homework and not doing that homework by our very lovely student from UKG.

0: अहमदाबाद।
1: இதுவரை உதகை கிரசன்ட் பிளே அண்ட் பிரைமரி ஸ்கூல் குழந்தைகள் வழங்கிய பல்சுவை நிகழ்ச்சி இடம்பெற கேட்டீர்கள்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு.
1: நிலையத்தில் நேரம் 10:50.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு

ஆகாஷ்வாணி மன் கி பாத். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தம் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் நிகழ்ச்சியினை இன்னும் சில நொடிகளில் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

மக்கள் பயங்கரவாதத்திற்கு எதிராக தொடுத்த தாக்குதலை கண்டு உலகமே மூக்கிலே விரலை வைத்தது. துல்லிய தாக்குதல் நடத்தியதன் மூலமாக பயங்கரவாதத்தை சகித்துக்கொள்ளாத தன்னுடைய கொள்கைக்கு ஒரு புதிய எடுத்துக்காட்டை உலகிற்கு பாரதம் எடுத்து காட்டியது. பயங்கரவாதம் காரணமாக பாரதம் நீண்டகாலம் வரையிலே வலியை சகித்து வந்தது. ஆனால் துல்லிய தாக்குதலானது இந்த துயரத்திற்கு எதிராக தீர்மானமான எதிர்வினையை ஆற்றியது. கடந்த ஒரு பத்தாண்டு காலத்திலே பாலாகோட்டின் மீதான விமான தாக்குதல் தொடங்கி ஆபரேஷன் சிந்தூர் வரை பயங்கரவாதிகள் பாரதத்தை ஏறிட்டு பார்த்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு எதிராக கடுமையான எதிர் நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற செய்தியை பாரதம் மீண்டும் மீண்டும் தெளிவாக்கியது. நண்பர்களே, பயங்கரவாத தாக்குதல்கள் நீண்டகாலமாகவே நம்மை காயப்படுத்தி வந்திருக்கின்றன. ஒரு காலத்திலே பாரதத்திலே தொடர் குண்டு வெடிப்புகள் என்பவை சாதாரணமானவையாக பார்க்கப்பட்டன. செப்டம்பர் மாதமான இந்த மாதத்திலே 2008 ஆம் ஆண்டு 13ஆம் தேதியன்று தில்லியிலே நடந்த தொடர் குண்டு வெடிப்பிலே பல அப்பாவி குடிமக்கள் கொல்லப்பட்டார்கள். இது நடந்த சில வாரங்கள் கழித்து நவம்பர் 26ஆம் தேதியன்று மும்பையிலே மிகப்பெரிய தாக்குதல் கட்டவிழ்த்து விடப்பட்டது. நண்பர்களே, முன்பும் கூட பயங்கரவாதிகளின் தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தானத்தின் மீது எதிர்வினை ஆற்ற வேண்டும் என்று தீவிரமாக கோரப்பட்டது. ஆனால் அது கண்டுகொள்ளப்படவே இல்லை. காலம் கடந்து போக காத்திருக்கப்பட்டது. இப்போது இன்றைய பாரதம் பயங்கரவாதத்திற்கு எதிராக சகிப்புத்தன்மையில்லா கொள்கையை பின்பற்றி நடக்கிறது. இதன் பலனை நாமும் கவனித்து வருகிறோம் இல்லையா? நண்பர்களே, இந்த ஆண்டு நவம்பர் 9ஆம் தேதியன்று இந்த பயங்கரவாத தாக்குதல் நடந்து 25 ஆண்டுகள் ஆகின்றன. அமெரிக்காவின் உலக வர்த்தக மையத்திலே உயிரிழந்த அப்பாவி மக்களின் எண்ணிக்கைக்கு பிறகு அதிக அளவு மக்கள் கொல்லப்பட்டார்கள் என்றால் அது பாரதத்திலேதான். 2014ஆம் ஆண்டிலே நான் பிரதமரான பிறகு அமெரிக்கா சென்றிருந்தது நினைவிருக்கிறது. அப்போது நியூயார்க்கிலே இந்த அப்பாவி குடிமக்களுக்கு நான் என் ஸ்ரத்தாஞ்சலிகளை செலுத்தச் சென்றிருந்தேன். இன்று மீண்டும் ஒருமுறை பாரதத்தின் கோடிக்கணக்கான குடிமக்களின் தரப்பிலிருந்து பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நான் என் பரிவுணர்வை அர்ப்பணிக்கிறேன். எனதருமை நாட்டு மக்களே, இப்போதெல்லாம் நாட்டிலே ஒரு மிகப்பெரிய வரைபடம் தயாராகி வருகிறது. இந்த வரைபடத்திலே நீங்களும் இருக்கிறீர்கள், உங்களுடைய குடும்பமும் இருக்கிறது, உங்கள் அக்கம் பக்கத்தாரும் இருக்கின்றார்கள். நான் பாரதத்தின் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பற்றி பேசுகிறேன். தேசத்தின் அனைத்து மாநிலங்களிலும் யூனியன் பிரதேசங்களிலும் இதன் முதல் கட்டம் கிட்டத்தட்ட நிறைவடைந்து விட்டது. 32 கோடிக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பற்றிய தகவல்கள் பதியப்பட்டுவிட்டன. லத்தாக், ஹிமாச்சல பிரதேசம், ஜம்மு காஷ்மீரம் மற்றும் உத்தராகண்ட் மாநிலங்களின் கடினமான பனிமூடிய பகுதிகளிலும் கூட இப்போது இந்த பணி நடந்து வருகிறது. இங்கே பல உத்வேகம் அளிக்கும் அனுபவங்கள் நம் முன்னால் வெளியாகியிருக்கின்றன. உத்தராகண்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் தொடக்கம் சமோலியின் மானா கிராமத்திலிருந்து தொடங்கியது. மானா கிராமம் தேசத்தின் முதல் கிராமமாக கருதப்படுகிறது. மானாவிலே மிக முதன்மையாக 83 வயதான பூர்ணிமா ராவத் அவர்களிடமிருந்து இது தொடங்கப்பட்டது. உத்தரகாசியின் பகோரி கிராமத்திலே வீட்டு தங்குமிடங்களை நடத்தி வரும் ஹர்தேவ் சிங் ராணா அவர்கள் டிஜிட்டல் வழியாக தன்னை பற்றிய தகவல்களை தாமே பதிவு செய்திருக்கிறார். நண்பர்களே, மக்கள் தொகை கணக்கெடுப்பு நம் அனைவரின் தேசிய கடமையாகும். இதன் பொருட்டு நீங்கள் சற்று நேரத்தை ஒதுக்க வேண்டும் என்று ஆகஸ்ட் 15ஆம் தேதியன்று நான் விண்ணப்பித்திருந்தேன். மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்காக உங்களுடைய விவரங்களை நீங்களே பதிவு செய்யும் வசதி மிகவும் சுலபமானது. நீங்கள் உங்களுடைய செல்பேசி வாயிலாக உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார் பற்றிய தகவல்களையும் பதிவு செய்ய முடியும். இந்த வசதி ஹிந்தி மொழி உட்பட 16 மொழிகளில் இருக்கிறது. நண்பர்களே, இதற்காக நீங்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் இணையதளத்திற்கு செல்ல வேண்டும். இந்த தளத்தின் பெயர் SE.CENSUS.GOV.IN. இணையதளத்தின் பெயரை மீண்டும் அறிவிக்கிறேன். SE.CENSUS.GOV.IN.

IN குறித்து கொண்டு விட்டீர்களா? சரி, இங்கே சென்று நீங்கள் உங்களுடைய செல்பேசி வாயிலாக உள்நுழையவும் உங்களுடைய இடத்தை பதிவு செய்யவும் உங்களுடைய குடும்பத்தோடு தொடர்புடைய தகவல்களை நிரப்பவும் பிறகு இதை சமர்ப்பித்து விடவும். இந்த மொத்த செயல்பாட்டிற்கும் சுமார் 15 முதல் 20 நிமிடங்கள் வரை மட்டுமே செலவாகிறது. இதற்கு எந்த ஆவணத்தையும் தரவேற்ற வேண்டியதில்லை. தகவல்களை சமர்ப்பித்த பிறகு உங்களுக்கு ஒரு சிறப்பு அடையாள குறியீடு கிடைக்கும். கணக்கெடுப்பு நடத்துவோர் உங்கள் வீட்டிற்கு வரும் வேளையில் நீங்கள் அவர்களிடம் இந்த குறியீட்டை தெரிவிக்கலாம். நீங்கள் அளித்திருக்கும் தகவல்களை சரிபார்த்த பிறகு அது கணக்கெடுப்பின் பகுதியாகிவிடும். நண்பர்களே, இதுவரை செல்பேசியில் மட்டும் 2,60,00,000 மேற்பட்டவர்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பு தளத்திலே தங்களை பற்றிய தகவல்களை நிரப்பியிருக்கின்றார்கள், சுய விவர பதிவை செய்திருக்கின்றார்கள். நீங்களும் இதற்கு சற்று நேரம் ஒதுக்கினால் இது தேசத்திற்கு மகத்துவமானது. ஏனென்றால் நீங்கள் அளிக்கும் சரியான தகவல், உங்கள் குடும்பத்தார் பற்றிய சரியான தகவல் தேசத்தின் எதிர்காலத்தின் சரியான காட்சியை தயார் செய்ய உதவிகரமாக இருக்கும். என் மனம் நிறை நாட்டுமக்களே, இன்று செப்டம்பர் 27 ஒரு சிறப்பான காரணத்தால் மேலும் சிறப்படைகிறது. இன்று ஒரு ஆளுமையின் பிறந்த நாளாகும். இவர் கலாச்சாரம் மற்றும் தேசத்திற்காக தனது ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் சமர்ப்பித்திருக்கிறார். நான் விஸ்வ இந்து பரிஷத்தின் முன்னாள் சர்வதேச செயல் தலைவர் மதிப்பிற்குரிய காலஞ்சென்ற அசோக் சிங்கல் அவர்களை பற்றித்தான் பேசுகிறேன். 1926 செப்டம்பர் 27 அன்று ஆக்ராவிலே இவர் பிறந்தார். இவர் சமூகத்திலே வாழ்ந்தாலும் கூட தபசீலர்களைப் போன்றே வாழ்க்கையை வாழ்ந்தார். இவர் ராம ஜென்ம பூமி போராட்டத்திற்கு திசையையும் சக்தியையும் அளித்ததன் விளைவாகவே இன்று நாம் அயோத்தியிலே மகோன்னதமான ஆலயத்தை எழுப்ப முடிந்திருக்கிறது. எனக்கு இது பெரும் பேராக இருக்கிறது. அவருடைய வாழ்க்கையை நான் அருகிருந்து பார்த்திருக்கிறேன் என்பதோடு அவருடன் இந்த குறிக்கோளில் பங்கெடுக்கும் சந்தர்ப்பமும் எனக்கு வாய்த்தது. நான் ராமர் கோயிலின் பிராண பிரதிஷ்டைக்கான அனுஷ்டானங்களில் பங்கெடுத்த போது அப்போதும் கூட எனக்கு மீண்டும் மீண்டும் அசோக் அவர்களை பற்றிய எண்ணங்கள் மனதில் எழுந்தது மிகவும் இயல்பான ஒன்றுதான். நண்பர்களே, அசோக் அவர்கள் பற்றி எத்தனையோ விஷயங்கள் அந்த அளவுக்கு விவாதிக்கப்படுவதில்லை. ராமராலய போராட்டத்தோடு கூடவே அவர் சமூக ஏற்றத்தாழ்வு மற்றும் பாகுபாட்டிற்கு எதிராகவும் பெரிய போராட்டத்தை நடத்தினார். அவர் ஒரு மிகவும் வளமான குடும்பத்திலே பிறந்தவர். அவருடைய தந்தை ஒரு சிவில் சேவை அதிகாரி. சகோதர சகோதரிகளில் பெரும்பாலானோர் பெரிய பெரிய பதவிகளை வகித்தவர்கள். இவரே கூட IIT பனாரஸ் இந்து பல்கலைக்கழக பட்டதாரி. ஆனால் இதையெல்லாம் தாண்டி இவர் சமூகம் மற்றும் கலாச்சாரத்திற்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்தார். இதுவே மகத்தானவர்களின் அடையாளமாகும். இன்று நான் அவருடைய 100 பிறந்த நாளன்று அவருடைய கோடிக்கணக்கான ஆதரவாளர்கள் சார்பாக அவரை போற்றுகிறேன். என் தரப்பிலிருந்து உணர்வு பூர்வமான நினைவாஞ்சலிகளை காணிக்கையாக்குகிறேன். என் கனிவான நாட்டு மக்களே, இந்த ஆண்டின் தொடக்கத்தை நாம் சுயமரியாதையின் ஒரு மகத்தான நாளோடு கொண்டாடினோம். அந்த புனித நாள்தான் சோமநாதர் சுயமரியாதை திருநாள். இன்றிலிருந்து 1000 முன்பாக 1026 முகம்மது கஜினி முதன் முறையாக சோமநாதர் ஆலயத்தை தரைமட்டமாக்கினான். ஆனால் சோமநாதர் ஆலயத்தை தகர்த்து பாரதத்தின் அடையாளத்தை அழிக்க வந்தவர்களின் இருப்போ அடையாளமோ ஏதும் இல்லை. ஆனால் சோமநாதர் ஆலயமோ பிரம்மாண்டமாக விசாலமான கடற்கரையிலே பாரதத்தின் சாகாத்தன்மைக்கு நல்லாசிகள் அளித்து வருகின்றது. ஆகையால்தான் நாம் நிறை பெருமிதம் பொங்க இந்த ஆண்டு சோமநாதர் சுயமரியாதை திருநாளை கொண்டாடினோம். நண்பர்களே, இந்த விவாதத்தை இன்று மனதின் குரலிலே மீண்டும் நான் ஏன் கூறுகிறேன் என்றால் இதற்கும் கூட ஒரு சிறப்பான காரணம் உண்டு. 1026 கஜினி வாயிலாக சோமநாதர் ஆலயம் தகர்க்கப்பட்ட அதே ஆண்டிலேதான் குஜராத்தின் மோடேராவின் பிரசித்தி பெற்ற சூரியனார் ஆலயத்தின் மீதும் தாக்குதல் தொடுக்கப்பட்டு தகர்க்கப்பட்டது. அதாவது மோடேராவின் ஆலயமும் தகர்க்கப்பட்டும் கூட இந்த ஆண்டோடு 1000 ஆகியிருக்கின்றன. அந்த காலகட்டத்தில் இந்த ஆலயம் எழுப்பப்பட்டு

சில காலத்திற்குள்ளாகவே மோடேராவின் சூரியனார் கோயிலையும் புனரமைத்தார். இந்த உயிர்ப்புணர்வு காரணமாகவே சோமநாதர் ஆலயமும் மீண்டும் மீண்டும் நாசப்படுத்தப்பட்ட போது புனர் நிர்மாணமும் தொடர்ந்து நடைபெற்றது. நண்பர்களே, மோடேரா சூரியனார் கோயிலுக்கு பிறகான காலகட்டத்தில் தாக்குதல்கள் தொடர்ந்து நடந்தேறின. பிறகு அலாவுதீன் கில்ஜி மீண்டும் ஒரு முறை சிற்பக்கலை கொழிக்கும் இந்த மகத்தான ஆலயத்தை தகர்த்தான். என்றாலும் நண்பர்களே, நமது பாரத நாட்டவர்கள் சூரிய வழிபாட்டினை வெறும் கட்டடக்கலை மற்றும் ஆலயங்கள் வாயிலாக மட்டுமே செய்யவில்லை. நமது சூரிய வழிபாடு அதன் மேலும் ஒரு பொருள் என்னவென்றால் ஒளி, சக்தி, அறிவியல்.

சரியான வகையிலே சூரிய சக்தியால் இயங்குகிறது. மேலும் தேசத்தின் முன்பாக நீடித்த தன்மையாக ஒரு எடுத்துக்காட்டையும் இது முன்வைக்கிறது. மோடேராவிலே சுற்றுப்பயணிகளுக்கு பல கவரக்கூடியவையும் வசதிகளின் தொடக்கமும் ஏற்பட்டிருக்கிறது. ஜனவரியின் மகர சங்கராந்திக்கு பிறகு அங்கே மோடேரா நாட்டிய திருவிழாவுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதிலே பாரதத்தின் கலாச்சார மற்றும் பாரம்பரிய நடனங்களின் அருமையான அரங்கேற்றம் நடைபெறும். நீங்கள் அனைவரும் ஒருமுறை அவசியம் மோடேராவுக்கு வாருங்கள். பாரதத்தின் இந்த கௌரவம் மிக்க பாரம்பரியத்தை தரிசனம் செய்யுங்கள் என்று உங்கள் அனைவரிடத்திலும் நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். நண்பர்களே, கடந்த காலத்துடனான நமது பந்தம் இன்றும் கூட மிகவும் உயிர்ப்போடு இருக்கிறது. இதன் பின்புலத்தில் இதை மேலும் ஆழப்படுத்திக் கொண்டு வருவோரின் அர்ப்பணிப்பு உணர்வும் உழைப்பும் இருக்கின்றது. தமிழ்நாட்டிலே திருச்சிராப்பள்ளியின் மணப்பாறையிலே இப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான முயற்சி நடைபெற்று வருகிறது. ஒரு கல்லூரியிலே தமிழ் கல்வித்துறையோடு தொடர்புடைய ஏ செல்வராஜு அவர்கள் இதை மேலும் முன்னெடுத்து வருகிறார். ஒரு உரையாற்றும் போது அவருக்கு தனது மாணவனிடமிருந்து சில தொன்மையான உருவச்சிலைகள் பற்றிய தகவல் கிடைத்திருக்கிறது. இந்த விஷயம் தொடர்பான விவாதங்களுக்கு பிறகு அவர் கள ஆய்வுக்கு திட்டமிட்டார். இந்த வருகையின் போது அவருக்கு பல்வேறு இடங்களில் பல உருவச்சிலைகளும் தொன்மையான ஆலயமும் கிடைத்தன. கடந்த காலத்தோடு தொடர்பு கொள்ள இது ஒரு சுவாரஸ்யமான முயற்சியாகும். இதைப் போலவே நாம் நமது மரபுகளை பற்றி மேலும் சிறப்பான முறையிலே தெரிந்து கொள்ளலாம். தேசத்தின் பிற பாகங்களிலும் கூட இப்படிப்பட்ட முயற்சிகள் செய்யப்படலாம். நமது வரலாற்றை மேலும் அணுக்கமாக பார்க்கும் வாய்ப்பினை நமக்கு இவை அளிக்கின்றன. என் உளம் நிறை நாட்டு மக்களே, சில நாட்களில் அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி வணக்கத்திற்குரிய பாபுவின் ஜெயந்தி வருகிறது. பாபு நமக்கு வாழ்க்கையின் பல மந்திரங்களை அளித்திருக்கிறார். தூய்மையும் அவற்றில் ஒன்று. நமக்கருகே தூய்மையோடு தொடர்புடைய அநேக முயற்சிகளை நாம் காணுகிறோம். இந்த முயற்சிகள் எல்லாம் மிகவும் உள்ளெழுச்சியும் உற்சாகமும் அதிகம் ஏற்படுத்துபவை. சமூக வலைத்தளங்களிலும் கூட இப்படிப்பட்ட படங்கள், காணொளிகள், ரீல்கள் மீண்டும் மீண்டும் நமது கவனத்தை கவர்கின்றன. தற்போதைய நாட்களில் நான் இப்படிப்பட்ட பல முயற்சிகளை பார்க்க நேர்ந்தது. மத்திய பிரதேசத்தில் சில இளைஞர்கள் நதியை தூய்மைப்படுத்தும் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள். அவர்களுடைய சிறிய முயற்சி வாயிலாக ஒட்டுமொத்த சமூகத்தையும் இணைத்து வருகின்றார்கள். இப்படியே ஆந்திரத்திலேயும் இளைஞர்கள் பழைய குளங்களையும் குட்டைகளையும் தூய்மைப்படுத்தி வருகிறார்கள். இதிலே நமது பழைய மரபு சின்னங்கள் மீண்டும் புத்துயிர் பெறும் பணியும் நடந்தேறி வருகிறது. மும்பையிலே சில இளைஞர்கள் கடற்கரைகளை தூய்மையாக்கும் முன்னெடுப்பை மேற்கொண்டு வருகிறார்கள். ஒவ்வொரு வாரமும் ஏதாவது ஒரு கடற்கரையிலே பல நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் ஒன்று திரண்டு தூய்மை பணி மூலம் சேவையாற்றி வருகின்றார்கள். இங்கே தில்லியைச் சேர்ந்த குழந்தைகள், இளைஞர்கள் ஆகியோர் மக்கும் குப்பை, மக்கா குப்பை ஆகியவற்றை தனித்தனியே வைப்பதோடு அருகில் இருக்கும் இடங்களை தூய்மையாக வைத்திருப்பது குறித்த விழிப்புணர்வை மேற்கொண்டு வருகிறார்கள். மேற்கு வங்கத்திலே இளம் மாணவர்களும் உள்ளூர் மக்களும் இணைந்து இன்பச் சுற்றுலா செல்லும் இடங்களில் இருக்கும் சந்தை

0: மேடைகளை சுத்தம் செய்து வருகிறார்கள். நண்பர்களே, இவர்கள் அனைவரின் முயற்சிகள் வாயிலாகவும் ஒரு விஷயம் மிகவும் தெளிவாக தெரிகிறது. எங்கேயோ ஒரு தொடக்கத்தை ஒரு தனிநபர் செய்ய, பிறகு அவரோடு வேறு சிலரும் இணைய, இதுவே சங்கிலி தொடராகிறது. இதுதானே மக்கள் பங்கெடுப்பு? பாபுவுக்கு நாம் செலுத்தக்கூடிய மிக அழகான சிரத்தாஞ்சலியும் கூட தூய்மைதான். எனதருமை நாட்டு மக்களே, நாம் சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறோம் எனும் போது தாவரங்கள், செடிகொடிகள் அல்லது உயிரினங்களை மட்டும் காப்பதில்லை, நாம் அந்த ஒட்டுமொத்த சூழல் அமைப்பையுமே பலப்படுத்துகிறோம். தேசத்தின் பல்வேறு பாகங்களில் நடந்து வரும் சில முயற்சிகள் எல்லாம் இந்த உணர்வை மிகவும் அழகான முறையிலே காட்சிப்படுத்துகின்றன. நண்பர்களே, அசாமிலே சோனாயி ரூபாயி வனவிலங்கு சரணாலயம் உள்ளது. ஒரு சமயத்திலே இங்கே யானைகள் வசித்து வந்தன. ஆனால் மெல்ல மெல்ல வனங்களின் மீது மனிதர்களின் ஆக்கிரமிப்பு அதிகரிக்க தொடங்கிய காரணத்தால் யானைகள் இந்த பகுதியிலிருந்து விலகத் தொடங்கின. 3 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த நிலப்பகுதி ஆக்கிரமிப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டு இப்போது மிக அற்புதமான விளைவுகள் புலனாகின்றன. யானைகள் இங்கே மீண்டும் திரும்பி வந்திருக்கின்றன. ஒரு காலத்தில் இதன் இருப்பு ஒரு கேள்விக்குறியானது. அப்போது வெறும் 6 பிக்மி ஹாகுகள் மட்டுமே இருந்தன. இவற்றைக் கொண்டு ஒரு பாதுகாப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டு இவை மீண்டும் வனங்களில் விடப்பட்டன. இவை வசிக்க புல்வெளிகளும் உருவாக்கப்பட்டன. இன்று இந்த திட்டம் காரணமாக பிக்மி ஹாகின் எண்ணிக்கை 190க்கும் அதிகமாகியிருக்கிறது. நண்பர்களே, இயற்கையோடு கூட நமது உறவு வெறும் பராமரிப்போடு மட்டும் தேங்கிப் போவதில்லை. பல வேளைகளிலே இயற்கையை நாம் கவனித்துக் கொள்ளும் போது அதே இயற்கை நம் வாழ்க்கைக்கும் துணையாகிறது. மேற்கு வங்கத்தின் சுந்தர்வனத்திலே சில பெண்கள் இந்த உறவின் உத்வேகம் நிறைந்த எடுத்துக்காட்டை அளித்து வருகின்றார்கள். ஜார்காலியின் இந்த பெண்கள் சதுப்பு நில காடுகளை தயார் செய்து வருகிறார்கள். இவர்களின் பெரும்பாலானோரின் கணவன்மார்கள் புலித்தாக்குதலில் மாண்டு போனவர்கள். கணவனை இழந்த பிறகு இவர்கள் சுந்தர்வன காடுகளையே தங்களுடைய வாழ்வாதாரமாக ஆக்கிக் கொண்டார்கள். இவர்களால் நடப்பட்டிருக்கும் அலையாத்திக் காடுகள் இன்று கிராமங்களுக்கான ஒரு இயற்கையான பாதுகாப்பு கவசமாக ஆகி வருகின்றன. மேலும் இவற்றை நட்டதன் வாயிலாக இந்த பெண்களுக்கு வருவாயும் உண்டாகிறது. நண்பர்களே, நாம் சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும், இயற்கையின் சீர்தன்மையை பராமரிக்க வேண்டும், அதன் பன்முகத்தன்மையை பாதுகாக்க வேண்டும். நம்முடைய இப்படிப்பட்ட அனைத்து முயற்சிகளும் எதிர்கால சந்ததிகளுக்கான நமது கடமையாகும். என் இதயம் நிறை நாட்டு மக்களே, தற்போதுதான் தேசத்தின் லட்சக்கணக்கான இளைஞர்கள் போதை பழக்கத்துக்கு எதிராக, போதை பொருட்களுக்கு எதிராக ஒரு மிக மகத்துவமான உறுதிப்பாட்டை மேற்கொண்டார்கள். இளைஞர்கள் தாமும் போதையிலிருந்து விலகியிருக்கும் உறுதிப்பாட்டை மேற்கொண்டதோடு இந்த தகவலை மற்றவர்களுக்கும் கொண்டு சேர்க்கும் பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டார்கள். இவை அனைத்தும் போதையில்லா இளைஞர்கள் இயக்கத்திலே. இந்த இயக்கமானது 100 வாரங்கள் வரை நடத்தப்படும். இதிலே மை பாரத்தின் தன்னார்வலர்கள் இருக்கின்றார்கள். நாட்டுப்பணி திட்டத்தோடு இணைந்த நமது இளைஞர்களும் கூட இதில் அங்கம் வகிக்கிறார்கள். பள்ளி, கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களும் கூட இதில் பயணிக்கிறார்கள். மேலும் பல சமூக மற்றும் ஆன்மீக அமைப்புகளும் கூட இதோடு இணைந்திருக்கின்றார்கள். கடந்த சில நாட்களாகவே நாடெங்கும் 1000க்கணக்கான உறுதிப்பாட்டு கூட்டங்களும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளும் நடந்திருக்கின்றன. நண்பர்களே, இந்த இயக்கத்திலே எனக்கு ஒரு விஷயம் மிகவும் பிடித்திருந்தது. அதுதான் போதை பழக்கத்திலிருந்து விடுபடுவதற்கான செய்தி. நமது இளைஞர்கள் தாங்களே தங்களுடைய மொழியிலே, தங்களுடைய வழிமுறையிலே இந்த செய்தியை முன்னெடுத்து வருகின்றார்கள். தங்களுடைய படைப்புத்திறனை இந்த இயக்கத்தோடு இணைக்க வேண்டும் என்று நானும் கூட மனதின் குரலில் இளைய நண்பர்களிடம் வேண்டி கேட்டுக்கொண்டதன் பேரில் 1000க்கணக்கான இளைஞர்கள் இந்த அறைகூவலுக்கு செவிமடுத்திருக்கிறார்கள் என்பது மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது. மை பாரத்தில் பாடல், முழக்கங்கள் எழுதல், தெருமுனை நாடகங்கள் போன்ற பல்வேறு போட்டிகள் நடந்தன. இதைப் போலவே சமூக வலைத்தளத்தில் நமது இளைஞர்கள் ஹேஷ்டாக் போதையில்லா இளைஞர்கள் என்பதிலே தங்களுடைய படைப்புத்திறன் உள்ளடக்கத்தை வெளிப்படுத்தி வருகின்றார்கள். அதாவது செய்தியும் இளைஞர்களுடையது, ஊடகமும் இளைஞர்களுடையது, மேலும் இதை முன்னெடுத்துச் செல்லும் சக்தியும் இளைஞர்களுடையதே.
1: இனிவரும் நாட்களிலே இந்த இயக்கத்தின்படி உடல்நல பரிசோதனை, தியான முகாம்கள் போன்ற நடவடிக்கைகளும் நடக்கும். நண்பர்களே, விரைவிலேயே நமது அநேக திருநாட்களும் பண்டிகைகளும் வரவிருக்கின்றன. இந்த முறை பண்டிகைகளின் சந்தோஷத்திற்கு இடையே நாம் நமக்கருகே பார்வையை செலுத்துவோம். ஏதாவது இளைஞன் தவறான பழக்கத்தை நோக்கி செல்லுகிறார் என்றால் அவரோடு உரையாடுவோம். யாரேனும் போதை பழக்கத்திலிருந்து வெளியேற விரும்புகிறார் என்றால் அவருக்கு துணை நிற்போம். போதையில்லா இளைஞர்கள், வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இந்த மன உறுதியை நாம் அனைவரும் இணைந்து முன்னெடுத்துச் செல்வோம். என் உயிருக்கு உயிரான நாட்டு மக்களே, செங்கோட்டையிலிருந்து நான் இந்த முறை விளையாட்டுகளுக்கான திறமைகள் தேடல் இயக்கத்தை அறிவித்திருந்தேன். பாரதம் தொடர்ந்து மிகச் சிறப்பான வகையில் விளையாட்டுகளில் திறமைகளை வெளிப்படுத்தி வர வேண்டும் என்பதற்காக கிராமங்கள், குடியிருப்பு தொகுப்புகள் வரை சென்று திறமைகளை தேட வேண்டும். இந்த பணிக்காகவே தங்களையே அர்ப்பணித்தவர்களும் பலர் இருக்கின்றார்கள். திறமைகளை தேடிப்பிடித்து வெளிச்சத்துக்கு கொண்டு வருவதை அவர்கள் ஒருமுனைப்போடு செய்து வருகின்றார்கள். பஞ்சாபிலே இந்த பணியை ராஜிந்தர் சிங் அவர்கள் செய்து வருகிறார். ராஜிந்தர் சிங் அவர்கள் பெயரிலேயே கூட சீனியர் என்ற சொல்லும் இணைந்திருக்கிறது. இவர் 1980 நடந்த ஒலிம்பிக்கிலே ஹாக்கி போட்டியிலே தங்கப்பதக்கம் வென்ற குழுவினரின் அங்கமாக இருந்தார். 1982 உலகக்கோப்பையிலே விளாசினார். 2001 பாரதம் முதன்முறையாக ஆடவருக்கான இளநிலை உலகக்கோப்பையை வென்றது. அதேபோல 2003 நம் நாடு சீனியர் ஆசிய கோப்பை விருதையும் தன்னுடையதாக்கியது. இந்த இரண்டு போட்டிகளிலும் இவர் பயிற்றுநராக இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்போது இவர் ரவுண்ட் கிளாஸ் ஹாக்கி அகாடமி வாயிலாக தனது பேரார்வத்தை முன்னெடுத்து சென்று வருகிறார். இவருடைய முயற்சிகளால் கிராமங்களில் புதிய ஹாக்கி ஆஸ்ட்ரோ மைதானங்கள் போடப்பட்டு வருகின்றன. ராஜிந்தர் அவர்களின் கவனம் தெளிவாக இருக்கிறது. சிறப்பான பயிற்சிகள் குறைவாக இருக்கும் கிராமங்களை அடையாளம் கண்டு கவனம் செலுத்தும் முயற்சிகளின் காரணத்தால் பல விளையாட்டு வீரர்கள் பாரதத்தின் இளநிலை மற்றும் முதுநிலையில் தங்களுக்கென ஒரு இடத்தை பிடிக்க முடிந்திருக்கிறது. ராஜிந்தர் சிங் அவர்களின் இந்த அர்ப்பணிப்பை நாம் எத்தனை பாராட்டினாலும் தகும். என் இனிமையான நாட்டு மக்களே, நெல்லிக்காயை நாம் அனைவரும் நன்கறிவோம். பெரும்பான்மையான வீடுகளில் நெல்லிக்காயில் போடப்பட்டிருக்கும் ஊறுகாய்களும் முரப்பாக்களும் பயன்படுத்தப்படுகின்றன. பலர் நெல்லிச்சாற்றை விரும்பி சுவைக்கின்றார்கள். மேலும் பல நூற்றாண்டுகளாகவே செவன் பிராஷ் நமது அன்றாட வாழ்க்கையின் முக்கியமான அங்கமாகிவிட்டது. நமது பெரியோர் முதியோர் எல்லாம் தலைமுறை தலைமுறையாக நெல்லியின் குணங்களை பற்றி கூறி வந்திருக்கிறார்கள். நண்பர்களே, இதே நெல்லிதான் இன்று உத்தரப்பிரதேசத்தின் பிரதாப்கடிலே புதிய சாத்தியக்கூறுகளின் ஊடகமாக ஆகி வருகிறது. பிரதாப்கட் மற்றும் நெல்லிக்கும் இடையேயான உறவு மிகவும் பழமையானது. பல தலைமுறைகளாகவே இங்கே இருக்கும் விவசாயிகள் நெல்லியை சாகுபடி செய்து வருகின்றார்கள். நெல்லியானது பிரதாப்கட்டிற்கு ஒரு பலமான அடையாளத்தை அளித்திருக்கிறது. மேலும் இப்போது இதே பழைய அடையாளம் இங்கே இருக்கும் விவசாயிகளுக்கும் பெண்களுக்கும் புதிய சந்தர்ப்பத்தை கொண்டு வந்திருக்கிறது. ஒரு மாவட்டம் ஒரு பொருள், அதாவது ODOP வாயிலாக இங்கே நெல்லியோடு தொடர்புடைய உள்ளூர் தொழில் முனைவோருக்கு ஊக்கம் கிடைத்திருக்கிறது. இன்று பிரதாப்கட்டிலே நெல்லி பதப்படுத்தலோடு தொடர்புடைய 100 அலகுகள் செயல்பட்டு வருகின்றன. மேலும் இவற்றிலே சுய உதவி குழுக்களோடு தொடர்புடைய பெண்களும் அதிக அளவிலே பங்களிப்பு செய்து வருகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சமூகம்தான் தேவ்கடின் கமாசி கிராமத்தில் இருப்பது. சாவித்ரி ஃபுலே சுய உதவி குழுவோடு தொடர்புடைய பெண்கள் நெல்லியிலிருந்து மிட்டாய், முரப்பா, பழச்சாறு போன்றவற்றை தயாரிக்கின்றார்கள். ஒரு மாவட்டம் ஒரு பொருள் திட்டத்தின்படி புதிய சந்தைகள் வரை வீச்சு அதிகரித்திருப்பதால் அவர்களின் வருமானத்திலும் பெருக்கம் அதிகரித்திருக்கிறது. இதைப்போலவே ஒரு கிராமத்தில் விந்தியவாசினி சுய உதவி குழு ஒன்று இருக்கிறது. இந்த குழுவின் பெண்கள் நெல்லிக்காயிலிருந்து ஊறுகாய், செரிமான பொடி போன்ற பல பொருட்களை தயாரிக்கிறார்கள். இந்த பெண்களுக்கு பதப்படுத்தலுக்காக இயந்திரங்கள் கிடைத்திருக்கின்றன, கடன் வசதிகளும் கிடைத்திருக்கின்றன. உள்ளூர் வியாபார சந்தைகளோடு இணையும் வாய்ப்புகளும் கிடைத்து குறுகிய காலத்திலேயே அவர்களுடைய வருவாய் கணிசமாக அதிகரித்துவிட்டது. நண்பர்களே, நமது நாட்டிலே அனைத்து துறைகளிலும் இப்படிப்பட்ட ஏதாவது ஒரு சிறப்பு இருக்கத்தான் செய்கிறது. ஏதோ இடத்திலே சிறப்பான பழம் இருக்கிறது என்றால் ஓரிடத்தில் பாரம்பரியமான கலை இருக்கிறது, ஓரிடத்தில் வினோதமான திறன் இருக்கிறது. ஒரு மாவட்டம் ஒரு பொருள் இந்த சிறப்புகளை முன்னெடுத்துச் செல்லும்.

இயக்கமாகும். நமது முயற்சி என்னவாக இருக்க வேண்டும் என்றால், நமது கிராமம் மற்றும் சிறிய நகரங்களின் இந்த அடையாளம் வெறும் உள்ளூர் சந்தைகள் வரை மட்டும் குறுகி இருக்கக்கூடாது. நாட்டின் பிற பாகங்களுக்கும் உலகின் சந்தைகள் வரையும் இவற்றின் தாக்கம் சென்று சேர வேண்டும். இதனால் உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் விஷயத்திலும் வலு சேர்க்கப்படுகிறது. இவை தேசத்தை தற்சார்புடையதாக ஆக்குவதிலும் கூட உத்வேகம் அளிக்கின்றன. வரவிருக்கின்ற பண்டிகைகளின் போதும் கூட நாம் உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் என்ற மந்திரத்தை எப்போதும் மறந்துவிடக்கூடாது. எனக்கு பிரியமான நாட்டு மக்களே, செப்டம்பர் மாதமானது ஊட்டச்சத்து குறைபாட்டுக்கு எதிரான போராட்டத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்டது. ஊட்டச்சத்து மாதத்திலே பல்வேறு துறைகளோடு தொடர்புடைய மக்களும் அமைப்புகளும் இந்த சீரிய பணிக்காக ஒன்றிணைந்து வருகின்றன. ஊட்டச்சத்து குறைபாட்டினை எதிர்கொள்ள இந்த ஆண்டு பல பாராட்டத்தக்க முன்னெடுப்புகள் செய்யப்பட்டிருக்கின்றன. சத்தீஸ்கரிலே ஹர் கர் முலகா கர் கர் முலகா, இல்லந்தோறும் முருங்கை இல்லமெங்கும் முருங்கை என்ற இயக்கம் தொடங்கப்பட்டது. இதிலே ஊட்டச்சத்து மிக்க முருங்கையை தங்களுடைய உணவு முறைகளில் இணைத்துக் கொள்ள ஊக்கம் அளிக்கப்பட்டு வருகின்றது. குஜராத்திலும் கூட வாங்கி போட்டி, அதாவது சிறுதானியங்களால் தயாரிக்கப்பட்ட உண்டிகளின் போட்டிகள் தொடங்கப்பட்டிருக்கின்றன. இந்த முன்னெடுப்பு வாயிலாக விலை மலிவான ஊட்டச்சத்து மிக்க உள்ளூர் உணவுகளுக்கு ஊக்கம் அளிக்கப்பட்டு வருகிறது. இதுவரை 200,000+ மேற்பட்டவர்கள் இந்த போட்டியிலே கலந்து கொண்டு விட்டார்கள். மகாராஷ்டிரத்திலும் கூட இந்த கோணத்தில் பாராட்டு தகுந்த முயற்சிகள் செய்யப்பட்டு வருகின்றன. அங்கே ஆசிரியர்கள், ஆங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் குழந்தைகளின் தாய் தந்தையரும் விழிப்புணர்வு இயக்கத்தோடு இணைந்திருக்கின்றார்கள். மிசோரமிலேயும் கூட இந்த ஆண்டு மக்களோடு இணைந்து ஊட்டச்சத்து தோட்டங்களை பராமரிக்கும் ஒரு இயக்கம் தொடங்கப்பட்டிருக்கிறது. இது மிசோ சமூகத்தின் தலோ மட் யனா என்ற பாரம்பரியத்துக்கு இசைவானது. இதன் பொருள் என்னவென்றால், சுயநலமற்ற சேவையிலும் மற்றவர்களுக்கு உதவுவதிலும் எப்போதும் முன்னே இருத்தல். இப்படிப்பட்ட முயற்சிகள் மிகவும் பாராட்டுக்குரியவை. இவை போன்ற முன்னெடுப்புகளில் ஈடுபடும் ஆங்கன்வாடி மையங்களோடு தொடர்புடைய அனைவர் குறித்தும் பெருமிதம் கொள்கிறேன். இந்த ஆங்கன்வாடி மையங்கள் இப்போது ஊட்டச்சத்து டிராக்கர்களால் டிஜிட்டல் முறையில் இணைந்திருக்கின்றன. கிட்டத்தட்ட 9 கோடி பயனாளிகள் இதிலே தங்களை பதிவு செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதன் காரணமாக குழந்தைகள், கருவுற்ற பெண்கள் மற்றும் தாய்ப்பால் கொடுத்து வரும் தாய்மார்கள் ஆகியோரின் சிறப்பான பராமரிப்பு சாத்தியமாகியிருக்கிறது. நாம் ஊட்டச்சத்து குறைபாட்டிற்கு எதிரான இந்த போரினை இதைப் போலவே மேலும் முன்னேற்றிச் செல்ல வேண்டும். நாம் நமது சமூகத்தை ஊட்டச்சத்து குறைபாட்டிலிருந்து முழுமையாக விடுவிக்க வேண்டும். நண்பர்களே, நாம் அனைவரும் இந்த மாதம் முழுமையான சிரத்தையோடும் உற்சாகத்தோடும் பிள்ளையார் சதுர்த்தியை கொண்டாடினோம். நாடெங்கிலும் நிறைவான பக்தி உணர்வோடு கணபதி பப்பாவை வரவேற்றோம். இந்த பவித்திரமான வேளையானது ஒட்டுமொத்த சுற்றுச்சூழலை உற்சாகம் பூரிப்பினால் நிறைத்து விடுகிறது. நண்பர்களே, விக்னங்களை அகற்றும் பகவான் ஸ்ரீ கணபதி ஞானம், புத்தி மற்றும் மங்கள செயல்களின் தொடக்கத்தின் அடையாளம். அவரிடத்திலே அளவில்லா ஸ்ரத்தை உணர்வு பாரதத்தோடு மட்டும் நின்றுவிடவில்லை. எடுத்துக்காட்டாக திருவாளர் பந்தௌன் தீர்கானோன் அவர்கள் விஷயத்தையே எடுத்துக்கொள்வோமே. இவர் தாய்லாந்தைச் சேர்ந்தவர். இங்கே பகவான் கணபதி ஃப்ரா ஃப்ரிகானேத் என்ற ரூபத்திலே பூஷிக்கப்படுகிறார். மேலும் நம்முடைய இந்த பந்தௌன் அவர்களுக்கு 19 வயதான போது அவருடைய தந்தையார் பகவான் கணபதியின் ஒரு சிறிய படத்தை அவருக்கு பரிசாக அளித்தார். இதிலிருந்து அவரிடத்திலே அற்புதமான பக்தி பெருக்கெடுக்க தொடங்கியது. அவர் பகவான் கணபதியோடு தொடர்புடைய பாரம்பரியங்களை ஆய்வு செய்து 40 ஆண்டு காலத்திற்கும் அதிகமான காலத்தை இதில் செலவு செய்திருக்கிறார். அவர் பாரதம் மற்றும் நேபாளம் உட்பட ஆசியாவின் பல நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செய்திருக்கிறார். மகாராஷ்டிரத்தோடு அவருக்கு விசேஷமான ஈர்ப்பு இருந்து வந்திருக்கிறது. அஷ்ட விநாயகர்கள் பாரம்பரியம் பற்றி தெரிந்து கொள்ள பலமுறை இங்கே வந்திருக்கிறார். அவருடைய முயற்சிகள் காரணமாக தாய்லாந்து நாட்டு பக்தர்களிடையே அஷ்ட விநாயகர் யாத்திரை மிகவும் பிரபலமாகிவிட்டது. 2002 இவர் வடக்கு தாய்லாந்தின் சியாங் மாயிவிலே கணேஷ் ஹிமால் மியூசியத்தை நிறுவினார். இன்று இதிலே 10,000+ மேற்பட்ட பிள்ளையார் சிலைகள்

0: இருக்கின்றன. பாரதம் வர முடியாத பக்தர்களுக்காக வேண்டி அஷ்ட விநாயகர்களின் திருவுருவச் சிலைகள் தாய்லாந்து அருங்காட்சியகத்தில் இருக்கின்றன. இங்கே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை சுமார் 10 மணிக்கு பிள்ளையார் பூஜை அர்ச்சனை செய்யப்படுகிறது. கணபதியோடு தொடர்புடைய விசேஷ காலங்களிலும் கூட இந்த செயல்முறை பின்பற்றப்படுகிறது. பாரதத்தின் நம்பிக்கை, கலை மற்றும் கலாச்சார பாரம்பரியங்கள் பிற தேசங்களிலும் கூட எவ்வாறு பிரசித்தி பெற்று இருக்கின்றன என்பதையே இது காட்டுகிறது. கணபதி பப்பாவின் நல்லாசிகள் அனைவருக்கும் எப்போதும் நிலைத்திருக்க வேண்டும் என்பதே என் ஆசை. நண்பர்களே, மனதின் குரலின் ஒவ்வொரு பதிப்பிற்கு பிறகு எனக்கு பல விஷயங்களில் உங்களிடமிருந்து செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. நீங்கள் இதைப்போன்றே உத்வேகம் அளிக்கும் தகவல்களை எனக்கு அனுப்பி வாருங்கள். உங்கள் அக்கம் பக்கத்தில் அருகில் நடக்கும் இத்தகைய முயற்சிகளை பாராட்டி சீராட்டும் போது அவர்களுடைய உற்சாகம் மேலும் அதிகமாகிறது. மனதின் குரல் வாயிலாக அவர்களை பற்றிய தகவல்கள் தேசத்தின் பிற பாகங்களில் இருக்கும் மக்களையும் சென்று சேர்ந்து அவர்களையும் ஊக்கப்படுத்துகிறது. இந்த பயணத்திலே இதைப்போன்றே உங்களுடைய ஒத்துழைப்பு தொடர்ந்து இனியும் கிடைத்து வர வேண்டும். வரவிருக்கின்ற பண்டிகைகளை நீங்கள் உங்களுடைய குடும்பத்தாரோடும் நண்பர்களோடும் நிறை மகிழ்ச்சியோடும் களிப்போடும் கொண்டாடுங்கள். உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நல்வாழ்த்துக்கள். பல பல நன்றிகள். வணக்கம்.
1: மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கத்தை இதுவரை கேட்டீர்கள். மனதின் குரல் மீண்டும் இன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும்.

0: surgical strike tomorrow, 20th of September. He said the world was astonished to see the manner in which brave Indian soldiers crossed the line of control to take action against terrorism. Prime Minister Modi said the surgical strike was India's decisive response to the long-standing pain the nation had endured due to terrorist attacks. He stated that over the past decade, from the Balakot airstrike to Operation Sindoor, India has repeatedly sent the message that terrorist strikes will be met with a befitting response.
1: बीते एक दशक में बालाकोट की एयर स्ट्राइक से लेकर ऑपरेशन सिंदूर तक भारत ने बार बार ये स्पष्ट संदेश दिया है कि अगर आतंकवादी भारत पर आंख उठाएंगे तो उसका करारा जवाब दिया जाएगा। आतंकवादी हमलों ने भारत को लंबे समय तक चोट पहुंचाई है। पहले भी हर आतंकी हमले के बाद पाकिस्तान पर कार्रवाई की मांग होती थी। अब आज का भारत आतंकवाद के खिलाफ जीरो टॉलरेंस पॉलिसी लेकर चल रहा है।
0: Prime Minister Modi said this year also marks 25 years since the 9/11 terrorist attacks. He said that the highest number of victims at the World Trade Center in the US after Americans were Indians. He recalled paying homage to those innocent citizens during his US visit after becoming Prime Minister in 2014. He once again extended his condolences to the bereaved families on behalf of crores of Indian citizens. Touching upon the topic of the ongoing census, Mr. Modi said the first phase of this exercise is nearly complete across all states and union territories. Data of over 32 crore families has already been recorded. Work is currently underway also in the remote snow-clad regions of Ladakh, Himachal Pradesh, Jammu and Kashmir and Uttarakhand.
1: Janagana, hum sabka rashtriya daitva hai. Maine 15 August ko bhi deshvasiyon se agrah kiya tha ki iske liye अपना समय जरूर निकाले। जनगणना के लिए अपनी जानकारी स्वयं दर्ज करने की ये सुविधा बहुत आसान है। आप अपने मोबाइल से ही अपनी और अपने परिवार की जानकारी दर्ज करा सकते हैं। ये सुविधा हिंदी सहित 16 भाषाओं में उपलब्ध है।
0: Prime Minister Modi informed that so far more than 2 crore 60 lakh people have already entered the details on the census portal via mobile, completing the self-enumeration. He said accurate information about citizens and their families helps to create a precise picture of the country's future. The Prime Minister said today marks the 100th birth anniversary of the revered late Ashok Singhal, who was a former international working president of the Vishwa Hindu Parishad. He called him a great personality who dedicated his entire life to culture, society and the nation. The Prime Minister said the nation began this year with a grand celebration of national pride, which is the Somnath Swabhiman Parv. He said that Mahmud of Ghazni had demolished the Somnath temple for the first time 1,000 years ago in 1026 AD. He highlighted that the Somnath temple still stands in all its grandeur by the sea, bestowing the blessings of immortality upon India. He added that this is why the Somnath Swabhiman Parv was celebrated with immense pride this year. Concluding his address, Mr. Modi urged listeners to keep sharing inspiring stories. He added that learning about these efforts through the Mann Ki Baat inspires people in other parts of the country as well. Extending his best wishes, the Prime Minister hoped that people would celebrate the upcoming festivals with joy and enthusiasm with family and friends. External Affairs Minister Dr. S. Jaishankar has extended felicitations to Foreign Minister of Turkmenistan, Rashid Meradov, the government and the people of Turkmenistan on the 35th anniversary of the independence. In a social media post, Dr. Jaishankar said that he looks forward to strengthening the relationship between India and Turkmenistan. Russian Foreign Minister Sergei Lavrov has strongly backed India's claim for a permanent seat in the United Nations Security Council. In his address at the UN General Assembly in New York last night, Mr. Lavrov said Russia is in favor of broadening the representation of Asia, Africa and Latin America, and Moscow supports India and Brazil's candidature for a permanent seat. In men's cricket, first one-day international of the three-match series between India and West Indies will be played today at the Greenfield International Stadium in Thiruvananthapuram. And that is the end of this news bulletin.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 12:10. நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஸ்நேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல், மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. நேர்களே, சிநேகிதியே நிகழ்ச்சியில முழுக்க முழுக்க பெண்கள் மட்டுமே கலந்து கொண்டு அவங்களுடைய திறமைகள் எல்லாமே வெளிப்படுத்துறதுக்கான நிகழ்ச்சி தான் இது. இந்த நிகழ்ச்சிக்கு நீங்க கால் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா ரெசிபிஸும் சொல்லலாம். பாத்தீங்கன்னா ஹெல்த் ரெசிபிஸ், அப்புறம் நம்ம வீட்டெல்லாம் எப்படி கிளீன் பண்ணி வச்சுக்கலாம், சேவிங்ஸ், இதை பத்தியெல்லாம் நிறைய விஷயங்கள் எல்லாம் நாம ஷேர் பண்ணலாம். நீங்க தொடர்பு கொண்டு என்னோட பேச வேண்டிய நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உள்ளூர் நேயர்களா இருந்தா 9344-9010-18 என்ற எண்ணிற்கும், வெளியூர் நேயர்களா இருந்தா 9342-9010-18 என்ற எண்ணிற்கும், புதிய நேயர்களா இருந்தீங்கன்னா 8300-0919-0018 இந்த எண்கள்ல ஏதாவது ஒரு நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச அனைத்து விதமான ரெசிபிஸையுமே எங்களோட ஷேர் பண்ணலாம். ஓகே நேயர்களே, நம்ம நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில ஒரு அருமையான பாடலையும் கேட்டலாம். இணைந்திருங்கள், இது உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8 இங்க எல்லாமே சமஹிட்டு.

நேர்களை கேட்ட அந்த பாடல் உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் திரைப்படத்திற்காக உன்னிகிருஷ்ணன், சுஜாதா ஆகியோர் இணைந்து பாடியது எஸ் ஏ ராஜ்குமார் இசையில். நேர்களை நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி ஸ்நேகிதியே. ஸ்நேகிதியே நிகழ்ச்சிக்கு நேயர்கள் கால் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச அழகு குறிப்புகள், வீட்டு குறிப்புகள், சமையல் குறிப்புகள், சேவிங்ஸ் பத்தின குறிப்புகள் எல்லாமே நீங்க எங்களோட ஷேர் பண்ணலாம். நீங்கள் தொடர்பு கொண்டு எங்களோட பேச வேண்டிய நம்பர்ஸ் ஆல்ரெடி உங்களுக்காக இன்ஃபார்ம் பண்ணதுதான் 9344-9010-18 9342-9010-18. புதிய நேயர்களா இருந்தா 8300-1901-18 இந்த எல்களுக்கு கால் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச அனைத்து விதமான குறிப்புகளையும் எங்களோட ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நேர்களே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தலைமுடி கொட்டுறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி லாஸ்ட் இப்போ கடந்த வாரம் பார்த்தீங்கன்னா நான் ப்ரோக்ராமில் சொல்லியிருந்தேன். இந்த முடி கொட்டுறது பார்த்தீங்கன்னா இப்போ டீனேஜ் அப்படிங்கும் பொழுது பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே அதிகமாக முடி கொட்டுறது ஒரு சாதாரண விஷயமாயிடுச்சு. எவ்வளோதான் அவங்க மெயின்டைன் பண்ணாலும் அது 14-15 அந்த ஏஜ் வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக முடி வந்து கொட்டிட்டு அதுக்கப்புறம் திரும்பியும் வளருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் ரொம்பவே முடி கொட்டிகிட்ருக்கு. என்ன தான் குழந்தைங்க வந்து அந்த முடிக்கு வந்து எண்ணெயெல்லாம் போட்டு நல்லா சீவி மெயின்டைன் பண்ணாலுமே முடி வந்து ரொம்பவே கொட்டிட்டுருக்கு. ஸோ முடி கொட்டுறத பார்த்தீங்கன்னாக்கா எதனால் அப்படின்னாக்கா அவங்க சாப்பிட்ற உணவுகளில் அதிகமாக சத்துக்கள் இல்லாமலும் இருக்கலாம் சரிங்களா. இப்போலாம் குழந்தைங்க அதிகமாக நம்ம வெயிட் போட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ கடமைக்கு ஒன்று ரெண்டு சாப்பிட்டுட்டு கிளம்பி போயிட்டுறாங்க. சத்துள்ள உணவுகள் எதுவுமே சாப்பிட்றது கிடையாது. ஸோ இந்த ப்ரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ் அந்த மாதிரியான உணவுகள்லாம் தேர்ந்தெடுத்து சாப்பிடணும். ஸோ பேரண்ட்ஸும் என்ன தான் கொடுத்தாலும் குழந்தைங்க வந்து அவங்க வந்து எங்கே நம்ம வெயிட் போட்டுருவோமோ அப்படிங்கிற ஒரு பயம் மனசுக்குள்ளே இருக்குது. அதனால் குழந்தைங்களாம் என்ன பண்ணுறாங்க, தயவுசெய்து எல்லாருமே எல்லா விதமான உணவுகளையுமே வந்து சாப்பிட்டு பழகுங்க. சில விஷயங்கள் நமக்கு பிடிக்காது, வெஜிடபிள்ஸ் பிடிக்காது, நான்வெஜ் பிடிக்காது, அந்த மாதிரியெல்லாம் சொல்லிகிட்டே இருக்கும் பொழுது அவங்களுக்கு தேவையான எதுவுமே அவங்களுக்கு சத்துக்கள் கிடைக்காது சரிங்களா. அதனால் குழந்தைகள் சரி எல்லாருமே சரி உணவுகளை வந்து நல்ல சத்துள்ள உணவுகளாக சாப்பிடணும். ஓகே நேர்களே, நம்ம நிகழ்ச்சியில் காலர் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்கக்கிட்ட நாம

0: பேசலாம், அவங்க என்ன கருத்து சொல்றாங்க அப்படின்னு நாம அவங்க கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கப்பா, என்ன நிகழ்ச்சின்னே தெரியல, நான் மொத்தமா ரேடியோ போட்டப்பா.
0: அப்படிங்களா? ஓகே
1: ஆமா
0: ஓகேங்க.
1: தங்கா, என்னப்பா நிகழ்ச்சி?
0: ஓகேங்க, இப்ப நீங்க கேட்டு இருக்க நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா ஸ்நேகிதியே. இந்த நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க பெண்கள் மட்டுமே கால் பண்ணி அவங்களுக்கு தெரிஞ்ச குறிப்புகள் எல்லாம் சொல்லுவாங்க. அழகு குறிப்புகள், சமையல் குறிப்பு, எதுனாலும் சொல்லுங்க. உங்களுக்கு என்ன குறிப்பு பிடிக்கும் முதல்ல உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா விதமான குறிப்புகளும் நீங்க எங்களோட ஷேர் பண்ணலாம். என்ன குறிப்பு ஷேர் பண்ண போறீங்க?
1: எனக்கு வந்து நான் சமையல் குறிப்பு சொல்றப்பா.
0: சொல்லுங்க. சமையல் குறிப்பு
1: சிக்கன் செய்யறதே சொல்லிடுறப்பா.
0: ஓகேங்க, சொல்லுங்கம்மா.
1: சிக்கன் செய்யறதுன்னு வறுவல் செய்யறதுன்னு சொல்றேன். முதல்ல வெங்காயத்தை வச்சு நல்லா வெங்காயம், தக்காளி, கருகாப்பில எல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். இன்னும் வச்சு நல்லா வதக்கி கடுகெல்லாம் போடக்கூடாது எதுவுமே.
0: ஓகேங்க.
1: நல்லா வதக்கின வரைக்கும் இஞ்சி பூண்டு போட்டு நல்லா அந்த பச்சை வாசம் போற வரைக்கும் வதக்கிட்டு அப்புறம் இந்த மட்டனை போட்டு, மட்டன் ரெண்டு போட்டு முதல்ல சிக்கன் மசாலா, சிக்கன் மசாலா, அப்புறம் வெறும் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் போட்டு, அப்புறம் சமையல் சாம்பார் தூள், சாம்பார் மிளகாத்தூள் இதையும் போட்டு நல்லா வதக்கணும். வதக்கின எண்ணெய் கொஞ்சம் நிறையவே ஊத்தணுப்பா. எண்ணெய் நிறைய ஊத்தி எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருக்கணும். அப்புறம் வதக்கி தக்காளி எல்லாம் நல்லா மைய வதங்கிடணும். வதங்கின வரைக்கும் இந்த சிக்கனை போட்டு நல்லா நாலு திருப்பி திருப்பிட்டு கொஞ்சம் லேசாக உப்பு மேலே தூவிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் மூடி வைக்கணும். சிம்மிலேயே வச்சுட்டேன்னா மூடி வச்சா நல்லா அந்த எண்ணெய் தண்ணி அதுலேயே வந்துடும். அதுலேயே வந்த வரைக்கும் நல்லா வெந்து எல்லாம் ஒன்றா கலந்து விட்ட பிறகு அப்படியே வேக வேக அந்த தண்ணி விட்டு விட்டு அந்த எண்ணெயோட இது நல்லா வெந்து பூ போல வந்துடும். அது நல்லா வந்த வரைக்கும் நல்லா சாப்பிடும் போது அவரோட டேஸ்டே நல்லா இருக்குப்பா. வருவோம். நல்லப்பா.
0: சரிங்க, ரொம்ப அருமையான ஒரு பிரியாணி குறிப்பு சொன்னீங்க, ரொம்ப நன்றி. தேங்க்யூ.
1: நன்றி பாத்தங்கா.
0: நன்றிங்க, நன்றி. ஓகே நேர்களே, நம்ம நேயர் ரொம்ப அருமையாக வந்தாங்க. என்ன நிகழ்ச்சின்னே தெரியல, இருந்தாலும் நான் கண்டிப்பாக பேசியே ஆகணும் நிகழ்ச்சியில் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வத்தோடு வந்த நிகழ்ச்சியுடைய தலைப்பு எல்லாமே கேட்டு சூப்பராக பிரியாணி ரெசிபி ஒன்று சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. வாழ்த்துக்கள் அவங்களுக்கு. ஓகே நேர்களே, நம்ம நிகழ்ச்சியில் தொடர்ந்து நேயர்கள் வர்றதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு அருமையான பாடலையும் கேட்டுடலாம். தூள் திரைப்படத்திலிருந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஓடிஎஃப் 101.8. இங்கே எல்லாமே சமஹிட்டு.

0: நேர்களை கேட்ட அந்த பாடல் சுஜாதா சங்கர் மகாதேவன் ஆகியோர் இணைந்து பாடியது வித்யாசாகர் இசையில் தூள் திரைப்படத்திற்காக. ஓகே நேர்களே, நம்ம கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா சிநேகிதியை நிகழ்ச்சியில் நேயர்கள் அவங்களுக்கு தெரிஞ்ச அழகான குறிப்புகள்லாம் என்னோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. தொடர்ந்து அடுத்த நேயர் அவங்களுடைய குறிப்புகள் ஷேர் பண்றாங்க, பார்ப்போம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க, எங்கிருந்து?
1: வேற எதுவும் இல்ல, எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் பால் குழக்கத்தை தான். அது வந்து என் குழந்தைகளுக்கு பர்சனலா ரொம்ப பிடிக்கும். வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பா நான் போயிருவேன். சோ அது எப்படி பண்ணலாம்னா, ஒரு கப் பச்சரிசி மாவு எடுத்துட்டு அது நல்லா சுடுதண்ணி கொதிச்ச தண்ணியில நல்லா நல்லா அந்த ஒரு பதத்துக்கு பசைஞ்சு எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் பாகு மண்டவளை பாகு ரெடி பண்ணி வச்சிடணும். அதுல வந்து வெறும் மண்டவளை மட்டும் போடாம சுக்கு ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு பாகு ரெடி பண்ணி வச்சிடணும். இன்னொரு சைடு வந்து தேங்காய் பால் வந்து ஃபர்ஸ்ட் தேங்காய் பால் ஒன்று வைக்கணும், செகண்ட் தேங்காய் பால்னு ஒன்று வச்சிடணும். இது என்ன பண்ணா, அந்த பால்ஸை வந்து கொதிக்க விட்டு அது ஒரு 3/4 இது ஆகும் போதே நம்ம பாக போ அந்த தேங்காய் பால் சுக்கு மேல இது ஏலக்காய் போட்டுக்கதையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு லாஸ்டா இறக்குறதுக்கு முன்னாடி தேங்காய் பால் ஃபர்ஸ்ட் செகண்ட் ரெண்டையுமே ஊத்தி அந்த கிரைண்ட் பண்ணும் போதே நம்மளுக்கு அந்த தேங்காய் துருவல் கொஞ்சம் எடுத்து வச்சிருப்போம். அதை லாஸ்டா தூவி இறக்குனோம்னா ஹெல்தி ஸ்நாக்ஸ் ஃபார் ஆல் தி கிட்ஸ்.
0: ஓகே ஓகேங்க, ரொம்ப அருமையாகவே சொன்னீங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு தான் கொழக்கட்டெல்லாம் செஞ்சு சாப்பிடுவாங்க. ஆனால் உங்கள் குழந்தைங்களுக்கு பிடிக்கும் சொல்லி நீங்கள் வார வாரம் செஞ்சு கொடுத்துட்ருக்கீங்க, குழந்தைங்களும் விரும்பி சாப்பிட்றாங்கன்னு சொன்னீங்க. ரொம்ப நன்றிங்க உங்களுடைய ரெசிபிக்கு. தேங்க்யூ.
2: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு ஆற்றிய மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு மீண்டும் ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டி எஃப்எம் 101.8 ஸ்நேகிதியே. இந்த நிகழ்ச்சிகளை நேயர்கள் கால் பண்ணி அவங்களுக்கு தெரிஞ்ச அழகான குறிப்புகள் எல்லாமே என்னோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே நேயர்களே, முடிவு தீர்த்த பத்தி நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா. ஸோ குழந்தைங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா நல்ல ஹெல்த்தியான ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிடணும்னு சொல்லி சொன்னேன். ஸோ முடிய நல்லபடியா வாரத்துக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை எண்ணெய் எல்லாம் வச்சு நல்லாவே மெயின்டைன் பண்ணுங்க. நான் ஒரு சின்ன குறிப்பு சொல்ல போறேன் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த ஆவாரம்பூ இருக்கு பாத்தீங்களா, ஆவாரம்பூ 100 கிராமும் வெந்தயம் 100 கிராமுங்க. இது கூட பயத்தம் பருப்பு, பாசி பருப்புன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த பருப்பு 1/2 கிலோ சேர்த்து நல்லா மிஷினில் போட்டு நல்லா பவுடராக நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கணுங்க. இந்த பவுடரை பார்த்தீங்கன்னா குளிக்கிறதுக்கு முன்னாடி வெந்நீர் சுடுதண்ணியில் 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அந்த பேஸ்ட்டை வாரத்துக்கு 2 தடவை நாம் தலையில் அப்ளை பண்ணி நாம் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்தோம்னா முடி உதிர்வது வந்து கம்மியாகி அவங்களுடைய கூந்தலும் நல்லபடியாக வளரும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகே நேர்களே, முடிஞ்ச வரைக்கும் இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாரும் அவங்களுடைய ஹெல்த்துக்கு கேர் பண்ணுங்கள். ஹெல்த் கேர் எப்படி பண்ணுறீங்களோ அதே மாதிரி ஹேருக்கும் கண்டிப்பாக கேர் பண்ணியே தான் ஆகணும் அப்படிங்கிற இந்த தகவலை உங்களுக்கு சொல்லிவிட்டு நம்ம நிகழ்ச்சியில் தொடர்ந்து அடுத்ததாக உங்களுக்காக ஒரு அருமையான பாடல் வரப்போகுது. இணைந்திருங்கள். இது உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8 இங்கெல்லாமே சமஹிட்டு.

0: நேர்களை கேட்ட அந்த பாடல் முகவரி திரைப்படத்திற்காக ஹரிஹரன், ஸ்வர்ணலதா ஆகியோர் இணைந்து பாடியது தேவாவின் இசையில். ஓகே நேர்களே, இன்னைக்கு சிநேகிதியே நிகழ்ச்சியில நேயர்கள் வந்துட்டே இருக்காங்க. ஸோ நம்ம அடுத்ததா ஒரு நேயர்கிட்ட பேசிடலாம். அவங்க என்ன சொல்ல போறாங்க, என்ன குறிப்பு சொல்ல போறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம். சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
1: மேம், நான் ஊட்டில இருந்து தீபா பேசுறேன் மேம்.
0: ஓகேம்மா தீபா, சொல்லுங்க, இன்னைக்கு என்ன குறிப்பு தர போறீங்க?
1: இன்னைக்கு உங்க அழகு குறிப்பு மேம்.
0: ஓகே சொல்லுங்க, கேட்போம்.
1: பாத்தீங்கன்னா இப்போ வந்து நிறைய இடத்துல இப்போ வெயிலா இருக்கு இல்லைங்களா?
0: ஆமா.
1: அப்போ வந்து நம்ம வெயில வந்து, வெயில போறதுக்கு முன்னாடி நம்ம வந்து சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணணும் மேம். ஃபேஸுக்கு சன்ஸ்கிரீன் இல்லாம வெளியே போக கூடாது. சப்போஸ் நம்ம சன்ஸ்கிரீன் எல்லாம் நம்மளுக்கு யூஸ் பண்ண பிடிக்கல அப்படின்னா, கொடை அந்த மாதிரி ஏதாவது புடிச்சிட்டு போகணுங்க மேம்.
0: கைகளுக்கு
1: ஏன்னா நம்ம வந்து ரொம்ப ட்ரைனஸா இருந்ததுன்னா இந்த சுருக்கம் எல்லாம் வருது இல்லைங்களா முகத்துல கைகள் எல்லாம், அதுக்கு இந்த ட்ரைனஸும் வந்து ஒரு ரீசனுங்க மேம்.
0: ஓகே ஓகேங்க. ஓகே ஓகேங்க, ரொம்ப அருமையான சிம்பிளான டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கீங்க. நேயர்கள் யாருமே கேட்டிருப்பாங்க, அதையுமே ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நன்றி.
1: நன்றிங்க.
0: ஓகே, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியுடைய நிறைவுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு சிநேகிதிய நிகழ்ச்சியில கால் பண்ண நேயர்கள் அவங்களுடைய அருமையான கருத்துக்களெல்லாம் நம்மளோட ஷேர் பண்ணாங்க. இப்போ லாஸ்ட்டாக பேசினவங்களும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கின்னை வந்து நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்னாங்க. ஸ்கின்னுக்குமே சரிங்க, எல்லாத்துக்குமே நம்ம முதல்ல ஹெல்த்தியான ஃபுட்ஸ் சாப்பிடணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்ததாக நம்மளுடைய ஃபேஸ் வந்து கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்கணும்னா, இப்போ தாவரங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய வகையான தாவரங்கள் கூட மருத்துவ குணம் இருக்கிறதா தான் இருக்குங்க. ஸோ இப்போ ரோட்லலாம் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய செடிகள்லாம் இருக்கும், அதில் இருக்கிற பூக்கள். ஆனால் ஒவ்வொரு பூக்களுக்குமே ஒவ்வொரு விதமான தன்மை இருக்குது. ஓகேங்களா, இப்போ நான் ஆவாரம்போ ஹேருக்கு எப்படி யூஸ் பண்ணணுன்னு சொன்னேன்ல, அதே மாதிரி அதே ஆவாரம்பூவை பார்த்தீங்கன்னா கடலை மாவு இருக்கு பார்த்தீங்களா, அது கூட சமமான அளவு எடுத்து பாலில் மிக்ஸ் பண்ணி நாம் அதை அரைச்சி ஒரு ஒரு மணி நேரம் நம்மளுடைய ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு 1 hour கழித்து என்ன பண்ணுறோம்னா, ஒரு இளஞ்சூட்டான நீரில் வந்து நம்ம ஃபேஸை வாஷ் பண்ணதுக்கப்புறமா மெல்லிய துணியால் தொடச்சி எடுக்கும் பொழுது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய ஃபேஸ் இன்னுமே கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்கும் அப்படின்ற இந்த தகவலோட நம்மளுடைய சிநேகிதியை நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்கலாம். நேர்களை நிகழ்ச்சியை உங்களுக்காக இவ்வளவு நேரம் தொகுத்து வழங்கியது நான் உங்கள் ஆர்ஜி ஜெயலட்சுமி. இன்னும் சில நொடிகளில் 12:40 தமிழில் செய்திகள். சென்னை நிலையத்திலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

0: ಆಕಾಶವಾಣಿ. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாத முகாம்கள் மீது இந்தியா நடத்திய துல்லிய தாக்குதல் தீவிரவாதத்திற்கு எதிரான நாட்டின் கொள்கைக்கு எடுத்துக்காட்டாக இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ராணுவ தளவாடங்களை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சுற்றுலாத்துறையில் உலகிலேயே முன்னணி நாடாக இந்தியாவை மாற்ற அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கேட்டுக் கொண்டுள்ளார். ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியாவுக்கு நிரந்தர உறுப்பினர் பதவி கிடைக்க ரஷ்யா முழு ஆதரவு அளித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் மகளிர் ஸ்குவாஷ் இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் அனாகத் சிங் மலேசியாவின் சிவசங்கரி சுப்பிரமணியத்தை இன்று எதிர்கொள்கிறார். இனி விரிவான செய்திகள். பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாத முகாம்கள் மீது இந்தியா நடத்திய துல்லிய தாக்குதல் தீவிரவாதத்திற்கு எதிரான நாட்டின் கொள்கைக்கு எடுத்துக்காட்டாக இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் பேசிய அவர் எல்லைக்கோட்டை தாண்டி இந்திய ராணுவம் நடத்திய தாக்குதல் குறித்து எடுத்துரைத்தார்.
1: எனது அருமை நாட்டு மக்களே, 10 ஆண்டுகளுக்கு முன்பாக செப்டம்பர் 2016 28-29 தேதிகளிலே பாரத நாட்டு சேனையானது பாகிஸ்தானிய பயங்கரவாதிகளின் மறைவிடங்களின் மீது துல்லிய தாக்குதலை நடத்தியது. கட்டுப்பாட்டு எல்லையை கடந்து சென்று நமது வீரர்கள் பயங்கரவாதத்திற்கு எதிராக தொடுத்த தாக்குதலை கண்டு உலகமே மூக்கிலே விரலை வைத்தது. துல்லிய தாக்குதல் நடத்தியதன் மூலமாக பயங்கரவாதத்தை சகித்துக் கொள்ளாத தன்னுடைய கொள்கைக்கு ஒரு புதிய எடுத்துக்காட்டை உலகிற்கு பாரதம் எடுத்து காட்டியது. பயங்கரவாதம் காரணமாக பாரதம் நீண்டகாலம் வரையிலே வலியை சகித்து வந்தது. ஆனால் துல்லிய தாக்குதலானது இந்த துயரத்திற்கு எதிராக தீர்மானமான எதிர்வினையை ஆற்றியது.
0: மக்கள் தொகை கணக்கெடுப்பு நம் அனைவரின் தேசிய கடமை என்று அவர் கூறினார்.
1: நண்பர்களே, மக்கள் தொகை கணக்கெடுப்பு நம் அனைவரின் தேசிய கடமையாகும். மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்காக உங்களுடைய விவரங்களை நீங்களே பதிவு செய்யும் வசதி மிகவும் சுலபமானது. நீங்கள் உங்களுடைய செல்பேசி வாயிலாக உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார் பற்றிய தகவல்களையும் பதிவு செய்ய முடியும். இந்த வசதி ஹிந்தி மொழி உட்பட 16 மொழிகளில் இருக்கிறது. இதற்காக நீங்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் இணையதளத்திற்கு செல்ல வேண்டும். இந்த தளத்தின் பெயர் se.census.gov.in. இங்கே சென்று நீங்கள் உங்களுடைய செல்பேசி வாயிலாக உள்நுழையவும் உங்களுடைய இடத்தை பதிவு செய்யவும் உங்களுடைய குடும்பத்தோடு தொடர்புடைய தகவல்களை நிரப்பவும் பிறகு இதை சமர்ப்பித்து விடவும். இந்த மொத்த செயல்பாட்டிற்கும் சுமார் 15 முதல் 20 நிமிடங்கள்

0: அவர்களிடம் வேண்டி கேட்டுக்கொண்டதன் பேரில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இந்த அறைகூவலுக்கு செவிமடுத்திருக்கிறார்கள் என்பது மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது. மை பாரத்தில் பாடல், முழக்கங்கள் எழுதல், தெருமுனை நாடகங்கள் போன்ற பல்வேறு போட்டிகள் நடந்தன. இதை போலவே சமூக வலைத்தளத்தில் நமது இளைஞர்கள் ஹேஷ்டாக் போதையில்லா இளைஞர்கள் என்பதிலே தங்களுடைய படைப்புத்திறன் உள்ளடக்கத்தை வெளிப்படுத்தி வருகின்றார்கள்.
1: மகாத்மா காந்தியடிகளின் பிறந்த நாள் வரும் 2ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ள நிலையில் தூய்மை என்ற அவர் அளித்த வாழ்க்கையின் மந்திரத்தை பின்பற்ற வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக் கொண்டுள்ளார்.
0: என் உளம் நிறை நாட்டு மக்களே, சில நாட்களில் அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி வணக்கத்திற்குரிய பாபுவின் ஜெயந்தி வருகிறது. பாபு நமக்கு வாழ்க்கையின் பல மந்திரங்களை அளித்திருக்கிறார். தூய்மையும் அவற்றில் ஒன்று. நமக்கருகே தூய்மையோடு தொடர்புடைய அநேக முயற்சிகளை நாம் காணுகிறோம். இந்த முயற்சிகள் எல்லாம் மிகவும் உள்ளெழுச்சியும் உற்சாகமும் அதிகம் ஏற்படுத்துபவை. சமூக வலைத்தளங்களிலும் கூட இப்படிப்பட்ட படங்கள், காணொளிகள், ரீல்கள் மீண்டும் மீண்டும் நமது கவனத்தை கவர்கின்றன. தற்போதைய நாட்களில் நான் இப்படிப்பட்ட பல முயற்சிகளை பார்க்க நேர்ந்தது. நாம் சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறோம் எனும் போது தாவரங்கள், செடிகொடிகள் அல்லது உயிரினங்களை மட்டும் காப்பதில்லை, நாம் அந்த ஒட்டுமொத்த சூழல் அமைப்பையுமே பலப்படுத்துகிறோம். தேசத்தின் பல்வேறு பாகங்களில் நடந்து வரும் சில முயற்சிகள் எல்லாம் இந்த உணர்வை மிகவும் அழகான முறையிலே காட்சிப்படுத்துகின்றன.
1: செப்டம்பர் மாதம் ஊட்டச்சத்து குறைபாட்டிற்கு எதிரான போராட்டத்திற்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். ஊட்டச்சத்து குறைபாடுகளை எதிர்கொள்ள பல நடவடிக்கைகள் மேற்கொண்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார்.
0: எனக்கு பிரியமான நாட்டு மக்களே, செப்டம்பர் மாதமானது ஊட்டச்சத்து குறைபாட்டுக்கு எதிரான போராட்டத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்டது. ஊட்டச்சத்து மாதத்திலே பல்வேறு துறைகளோடு தொடர்புடைய மக்களும் அமைப்புகளும் இந்த சீரிய பணிக்காக ஒன்றிணைந்து வருகின்றன. ஊட்டச்சத்து குறைபாட்டினை எதிர்கொள்ள இந்த ஆண்டு பல பாராட்டத்தக்க முன்னெடுப்புகள் செய்யப்பட்டிருக்கின்றன. சத்தீஸ்கடிலே ஹர் கர் முலகா, கர் கர் முலகா, இல்லந்தோறும் முருங்கை, இல்லமெங்கும் முருங்கை என்ற இயக்கம் தொடங்கப்பட்டது. இதிலே ஊட்டச்சத்து மிக்க முருங்கையை தங்களுடைய உணவு முறைகளில் இணைத்துக் கொள்ள ஊக்கம் அளிக்கப்பட்டு வருகின்றது. குஜராத்திலும் கூட வாங்கி போட்டி, அதாவது சிறுதானியங்களால் தயாரிக்கப்பட்ட உண்டிகளின் போட்டிகள் தொடங்கப்பட்டிருக்கின்றன.
1: தமிழகத்தில் திருச்சி மணப்பாறையில் பேராசிரியர் செல்வராஜ் தொன்மையான உருவச்சிலைகள் குறித்து கள ஆய்வு நடத்தியதை பிரதமர் சுட்டிக்காட்டினார்.
0: தமிழ்நாட்டிலே திருச்சிராப்பள்ளியின் மணப்பாறையிலே ஒரு வித்தியாசமான முயற்சி நடைபெற்று வருகிறது. ஒரு கல்லூரியிலே தமிழ் கல்வித்துறையோடு தொடர்புடைய ஏ செல்வராஜு அவர்கள் இதை மேலும் முன்னெடுத்து வருகிறார். ஒரு உரையாற்றும் போது அவருக்கு தனது மாணவனிடமிருந்து சில தொன்மையான உருவச்சிலைகள் பற்றிய தகவல் கிடைத்திருக்கிறது. இந்த விஷயம் தொடர்பான விவாதங்களுக்கு பிறகு அவர் கள ஆய்வுக்கு திட்டமிட்டார். இந்த வருகையின் போது அவருக்கு பல்வேறு இடங்களில் பல உருவச்சிலைகளும் தொன்மையான ஆலயமும் கிடைத்தன. கடந்த காலத்தோடு தொடர்பு கொள்ள இது ஒரு சுவாரஸ்யமான முயற்சியாகும். இதைப் போலவே நாம் நமது மரபுகளை பற்றி மேலும் சிறப்பான முறையிலே தெரிந்து கொள்ளலாம். தேசத்தின் பிற பாகங்களிலும் கூட இப்படிப்பட்ட முயற்சிகள் செய்யப்படலாம். நமது வரலாற்றை மேலும் அணுக்கமாக பார்க்கும் வாய்ப்பினை நமக்கு இவை அளிக்கின்றன.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. ராணுவ தளவாட உற்பத்தியில் சுயசார்பை எட்டுவதற்கு அதிக முன்னுரிமை அளித்து வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், ராணுவ தளவாடங்களை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் ராணுவ திறனை மேம்படுத்தி வருவதாக திரு ராஜ்நாத் சிங் கூறினார். சுற்றுலாத்துறையில் உலகிலேயே முன்னணி நாடாக இந்தியாவை மாற்ற அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். உலக சுற்றுலா தினத்தையொட்டி சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சுற்றுலாவை பொருளாதார வளர்ச்சிக்கு பயன்படுத்த நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறியுள்ளார். சுற்றுலா என்பது பயணம் மேற்கொள்வது மட்டுமல்ல என்றும், அதன் மூலம் வேலைவாய்ப்புகளை உருவாக்கி உள்ளூர் பொருளாதாரத்தை மேம்படுத்த முடியும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு சுற்றுலாவை மேம்படுத்த பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அவர் கூறியுள்ளார். நாட்டின் பாரம்பரியம், கலாச்சாரம், இயற்கை, லட்சக்கணக்கான இளையோருக்கு சுற்றுலாத்துறையில் புதிய வாய்ப்புகள் ஏற்படுத்தும் என்றும் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் குறிப்பிட்டுள்ளார். உலக சுற்றுலா தினத்தையொட்டி மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாட்டின் பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரம் குறித்து அறிந்து கொள்வதற்கு சுற்றுலா முக்கிய பங்கு வகிப்பதாக கூறியுள்ளார். ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியாவுக்கு நிரந்தர உறுப்பினர் பதவி கிடைக்க ரஷ்யா முழு ஆதரவு அளிப்பதாக அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு செர்ஜி லாவ்ரோவ் தெரிவித்துள்ளார். ஐநா பொதுசபையில் இதனை தெரிவித்த அவர், இந்தியா பிரேசில் நாடுகளுக்கு நிரந்தர உறுப்பினர் பதவி அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார்.

0: வளர்ச்சியடைந்து வரும் நாடுகளுக்கு ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் கூடுதல் இடம் ஒதுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் மகளிர் ஸ்குவாஷ் இறுதியாட்டத்தில் இந்தியாவின் அனாகத் சிங் மலேசியாவின் சிவசங்கரி சுப்பிரமணியத்தை இன்று எதிர்கொள்கிறார். மகளிர் ஹாக்கி கடைசி லீக் போட்டியில் இந்தியா இன்று பிற்பகல் சிங்கப்பூரை எதிர்கொள்கிறது. பி பிரிவில் 12 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ள இந்தியா ஏற்கனவே அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் குத்துச்சண்டை 80 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் அன்குஷ் பங்கால் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். காலிறுதியில் அவர் 5-0 என்ற கணக்கில் தஜிகிஸ்தானின் நெக்ரு சாலிமோவை வென்றார். வில்வித்தை பிரிவில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் குழு அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. காலிறுதியில் இந்திய மகளிர் குழு 233-230 என்ற கணக்கில் கஜகஸ்தானை வென்றது. ஆடவர் அணி 235-232 என்ற கணக்கில் பூட்டானை வென்று அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாத முகாம்கள் மீது இந்தியா நடத்திய துல்லிய தாக்குதல் தீவிரவாதத்திற்கு எதிரான நாட்டின் கொள்கைக்கு எடுத்துக்காட்டாக இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். ராணுவ தளவாட உற்பத்தியில் சுயசார்பை எட்டுவதற்கு அதிக முன்னுரிமை அளித்து வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சுற்றுலாத்துறையில் உலகிலேயே முன்னணி நாடாக இந்தியாவை மாற்ற அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கேட்டுக் கொண்டுள்ளார். ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியாவுக்கு நிரந்தர உறுப்பினர் பதவி கிடைக்க ரஷ்யா முழு ஆதரவு அளித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் மகளிர் ஸ்குவாஷ் இறுதியாட்டத்தில் இந்தியாவின் அனகத் சிங் மலேசியாவின் சிவசங்கரி சுப்பிரமணியத்தை இன்று எதிர்கொள்கிறார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நிலையத்தில் நேரம் 12:50.
2: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் நிகழ்ச்சியில் இன்று
3: சுதேஷ் தர்ஷன் திட்டத்தின் சிறப்பம்சங்களிடம் பெற கேட்கலாம். நமது பாரத தேசம் பெரும் எல்லை கோடுகளால் வரையறுக்கப்பட்ட நிலப்பரப்பு மட்டுமல்ல, அது பனிபடர்ந்த இமயமலை சிகரங்கள் முதல் கன்னியாகுமரியின் முக்கடல் சங்கமம் வரையிலும், ராஜஸ்தானின் தங்கமணல் பாலைவனங்கள் முதல் அசாமின் பசுமை தேயிலை தோட்டங்கள் வரையிலும் பரந்து விரிந்த ஒரு மாபெரும் பண்பாட்டு மற்றும் இயற்கை சொர்க்க பூமியாகும். உலகின் மிக தொன்மையான நாகரிகங்களில் ஒன்றான நமது தேசத்தில் ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு வரலாற்று பின்னணியும் ஆன்மீக சிறப்பும் தனித்துவமான கலைமரபும் உண்டு. சுற்றுலாத்துறை என்பது வெறும் ஓய்வுக்கான பொழுதுபோக்கு மட்டுமல்ல, அது கோடிக்கணக்கான எளிய மக்களுக்கு வேலைவாய்ப்பையும் அந்நிய செலாவணியையும் ஈட்டித்தரும் ஒரு மாபெரும் பொருளாதார உந்து சக்தி. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் சிதறி கிடக்கும் சுற்றுலா தலங்களை ஒருங்கிணைத்து உலகத்தரம் வாய்ந்த உள்கட்டமைப்பு வசதிகளை உருவாக்கி உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு பயணிகளை ஈர்க்கும் தொலைநோக்கு பார்வையுடன் மத்திய சுற்றுலா அமைச்சகத்தால் 100% மத்திய துறை திட்டமாக தொடங்கப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க தேசிய பெருந்திட்டம்தான் சுதேஷ் தர்ஷன் திட்டம். இரு புனலும் வாய்ந்த மலையும் வறுப்புனலும் வல்லரணும் நாட்டிற்கு உறுப்பு. அதாவது ஊற்று நீரும் மழை நீரும் உயர்ந்த மலையும் வற்றாத ஆற்று நீரும் வலிமையான அரணும் ஒரு சிறந்த நாட்டின் இன்றியமையாத அங்கங்களாகும் என்கிறார் வள்ளுவர். அத்தகைய இயற்கை வளங்களையும் தொன்மைமிக்க வரலாற்று சின்னங்களையும் உலகத்தரம் வாய்ந்த சுற்றுலா மையங்களாக மாற்றுவதே இத்திட்டத்தின் அடிப்படை நோக்கம். சுதேஷ் தர்ஷன் திட்டம் 2014-15 நிதியாண்டில் மத்திய சுற்றுலா அமைச்சகத்தால் முதன்முறையாக அறிமுகப்படுத்தப்பட்டது. முதல் கட்டத்தில் சுற்றுலா பயணிகளின் விருப்பங்களுக்கும் தேவைகளுக்கும் ஏற்ப குறிப்பிட்ட கருப்பொருட்களின் அடிப்படையில் சுற்றுலா தலங்களை இணைக்கும் 15 கருப்பொருள் சுற்றுகள் கண்டறியப்பட்டன. நாடு முழுவதும் 31 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் சுமார் 5,500 கோடிக்கும் அதிகமான மதிப்பீட்டில் 76 திட்டங்கள் அனுமதிக்கப்பட்டு முதன்மை சுற்றுலா தலங்களில் அடிப்படை வசதிகள், மின் விளக்குகள், தகவல் மையங்கள் மற்றும் சாலை இணைப்புகள் பலப்படுத்தப்பட்டன. முதற்கட்ட அனுபவங்களின் அடிப்படையில் சுற்றுலாத்துறையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல மத்திய அரசு இத்திட்டத்தை முழுமையாக மறுவடிவமைத்து சுதேஷ் தர்ஷன் 2.0 திட்டத்தை அறிமுகப்படுத்தியது. முந்தைய சுற்றுலா சுற்றுகள் என்ற நிலையில இருந்து மாறி முழுமையான மற்றும் நிலைத்த சுற்றுலா இலக்கு மேம்பாடு என்ற கொள்கையை இந்த திட்டம் கையில் எடுத்துள்ளது. சுற்றுலா தலங்களில் இயற்கை சூழலும் உள்ளூர் பயன்பாடும் சிதையாமல் பாதுகாக்கப்படுவதோடு சுற்றுலா மூலம் கிடைக்கும் வருமானம் நேரடியாக உள்ளூர் மக்களுக்கே செல்ல வேண்டும் என்பதை இது உறுதி செய்கிறது. நாடு முழுவதும் உள்ள 32 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் இருந்து சுமார் 57க்கும் மேற்பட்ட முக்கிய இடங்கள் இந்த திட்டத்தின் கீழ் முழுமையான நவீனமயமாக்கலுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. திட்டங்களை தில்லியிலோ அல்லது மாநில தலைநகரங்களிலோ அமர்த்த திட்டமிடாமல் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் உள்ளூர் தொழில் முனைவோர் மற்றும் மக்களின் ஆலோசனைகளுடன் இலக்கு மேலாண்மை குழுக்கள் உருவாக்கப்பட்டு பணிகள் செயல்படுத்தப்படுகின்றன. இந்த திட்டத்தின் கீழ் மாநிலங்களிடையே ஆரோக்கியமான போட்டியை உருவாக்கி தரமான உள்கட்டமைப்பை ஏற்படுத்த மத்திய அரசு பல நவீன உத்திகளை கையாண்டு வருகிறது. மத்திய வரவு செலவு திட்டத்தின் கீழ் அறிவிக்கப்பட்ட இந்த உத்தியில் மாநிலங்கள் தங்களுக்குள் போட்டியிட்டு 4 முக்கிய பிரிவுகளில் புதுமையான திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிக்கின்றன. அவை ஆன்மீக சுற்றுலா, கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியம், துடிப்பான எல்லைப்புற கிராமங்கள் மற்றும் இயற்கை சூழல் சுற்றுலா, மாற்றுத்திறனாளிகளுக்கும் முதியோர்களுக்கும் ஏற்ற தடையில்லா சுற்றுலா உள்கட்டமைப்பு, சுத்தமான நவீன கழிப்பிட வளாகங்கள், பாதுகாப்பான குடிநீர் வசதிகள், அதிவேக வைஃபை மற்றும் டிஜிட்டல் தகவல் பலகைகள், சூழலுக்கு உகந்த மின்சார வாகன போக்குவரத்து மற்றும் மிதிவண்டி பாதைகள் ஆகிய உலகத்தரம் வாய்ந்த அடிப்படை வசதிகள் செய்யப்படுகின்றன. தேகோ அப்னா தேஷ் போன்ற தேசிய டிஜிட்டல் வாக்கெடுப்புகள் மூலம் மக்கள் அதிகம் விரும்பும் ஆன்மீக, கலாச்சார வரலாற்று தலங்கள் வெளிப்படையாக கண்டறியப்பட்டு நிதி ஒதுக்கீட்டில் முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. சுதேஷ் தர்ஷன் இயக்கம் என்பது வெறும் கற்களையும் கட்டிடங்களையும் அமைக்கும் திட்டம் அல்ல, இந்திய பொருளாதாரத்தின் அடித்தளத்தை வலுப்படுத்தும் ஒரு மக்கள் இயக்கம். சுற்றுலாத்துறையில் செய்யப்படும் ஒவ்வொரு முதலீடும் ஹோட்டல்கள், உணவகங்கள், போக்குவரத்து துறை, பாரம்பரிய கைவினைப் பொருட்கள் மற்றும் வழிகாட்டிகள் என பல துறைகளில் சங்கிலி தொடர் வருமான வாய்ப்புகளை உருவாக்குகிறது. சுற்றுலா மையங்களை ஒட்டி உள்ளூர் கைவினைஞர்கள், நெசவாளர்கள், மகளிர் சுய உதவி குழுக்களின் தயாரிப்புகளை விற்பனை செய்ய கைவினை கிராமங்கள் மற்றும் நினைவு பரிசு அங்காடிகள் அமைக்கப்படுகின்றன. இது ஒரு மாவட்டம் ஒரு தயாரிப்பு இயக்கத்துடன் மிக அழகாக ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது. பயணிகள் பெருநிறுவன ஹோட்டல்களில் தங்குவதை தாண்டி உள்ளூர் மக்களின் கலாச்சார இல்லங்களில் தங்கி பாரம்பரிய உணவு வகைகளை ருசித்து உள்ளூர் வாழ்வியலை கற்கும் ஹோம் ஸ்டே வசதிகள் இளைஞர்களுக்கு புதிய சுய தொழில் வாய்ப்புகளை தந்துள்ளன. சுதேஷ் தர்ஷன் திட்டம் என்பது நமது பாரதத்தின் ஆன்மாவையும் நமது கண் கவர் இயற்கை எழிலையும் உலகிற்கு பறைசாற்றும் ஒரு மாபெரும் தேசிய இயக்கம். விருந்தோம்பல் என்பது தமிழரின் பண்பாடு. நமது நாட்டை தேடி வரும் வெளிநாட்டு பயணிகளுக்கும் நாட்டின் பல்வேறு மாநிலங்களை சுற்றி

நேர்களை கேட்ட அந்த பாடலுடன் மெல்லிசை பாடல்கள் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. இன்னும் சில நொடிகளில் ஒன்றை இதற்கான ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி நிலையத்திலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

0: நேரிலே கேட்ட அந்த மலையாள மொழி திரைப்பட பாடல் லாவா திரைப்படத்திற்காக மாதுரி பாடியது.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு ஆற்றிய மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு மீண்டும் ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள் டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு.
0: நிலையத்தில் நேரம் 1:19. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டி FM 101.8 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள்.

0: நேயர்களை கேட்ட அந்த தெலுங்கு மொழி திரைப்பட பாடல் வருது திரைப்படத்திற்காக ஒலித்தது.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு ஆற்றிய மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு மீண்டும் ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள் டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு

நேர்களே, கேட்ட அந்த பாடல் காஞ்சனா கங்கா திரைப்படத்திற்காக ஒலித்தது. கேட்ட அந்த பாடலுடன் வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. இன்னும் சில நொடிகளில் 1:45 க்கான மாநில செய்திகள் சென்னை நிலையத்திலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். தலைப்புச் செய்திகள். மக்கள் தொகை கணக்கெடுப்பு நாட்டு மக்கள் ஒவ்வொருவருக்குமான தேசிய பொறுப்பு என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி மனதின் குரல் நிகழ்ச்சியில் தெரிவித்துள்ளார். வளர்ந்த இந்தியாவை உருவாக்க சுற்றுலாவை பொருளாதார ஆற்றல் மையமாக மாற்ற வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் வலியுறுத்தியுள்ளார். தமிழக அரசின் தங்க மோதிர திட்டத்தை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் மதுரையில் நாளை தொடங்கி வைக்கிறார். தமிழ்நாட்டில் ஊரக புத்தாக்க திட்டத்தின் இரண்டாம் கட்டம் உடனடியாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இனி விரிவான செய்திகள். இந்திய ராணுவம் பாகிஸ்தான் தீவிரவாத முகாம்கள் மீது நடத்திய துல்லிய தாக்குதல் தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் கொள்கைகளை உலகிற்கு பறைசாற்றியதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 138வது முறையாக இன்று உரையாற்றிய பிரதமர் இந்த தாக்குதலின் 10வது ஆண்டு நிறைவு நாள் நாளை கடைபிடிக்கப்பட உள்ளதாக கூறினார். தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகளில் இந்திய ராணுவ வீரர்களின் துணிச்சல் வீரம் உள்ளிட்டவைகளை உலகமே உற்று நோக்கியதாக பிரதமர் சுட்டிக்காட்டினார். தீவிரவாத தாக்குதல்களுக்கு இந்தியா தக்க பதிலடி கொடுத்து வருவதாக தெரிவித்த பிரதமர் கடந்த 10 ஆண்டுகளில் பாலக்கோட் வான்வழி தாக்குதல் தொடங்கி ஆபரேஷன் சிந்தூர் வரையிலான இந்திய ராணுவத்தின் செயல்பாடுகள் இதனை எடுத்துரைப்பதாக கூறினார். மக்கள் தொகை கணக்கெடுப்பு நாட்டு மக்கள் ஒவ்வொருவருக்குமான தேசிய பொறுப்பு என்று கூறிய பிரதமர் பொதுமக்கள் தங்களது விவரங்களை தாங்களே அலைபேசி மூலமாக பதிவு செய்து கொள்ளலாம் என்றார். தமிழ் ஹிந்தி உள்ளிட்ட 16 மொழிகளில் sc.census.gov.in என்ற இணையதளத்தில் தங்களது இருப்பிடம் குடும்ப விவரங்கள் உள்ளிட்டவைகளை 15 முதல் 20 நிமிடங்களிலேயே சமர்ப்பிக்க முடியும் என்றார். தகவல்களை சரிபார்த்த பிறகு சிறப்பு அடையாள எண் வழங்கப்படும் என்றும் அதனை கணக்கெடுப்பு பணியாளரிடம் நேரில் பகிர்ந்து கொள்ளுமாறு கூறிய பிரதமர் தகவல்கள் சரிபார்க்கப்பட்ட பிறகு அவை மக்கள் தொகை கணக்கெடுப்பு பதிவின் ஒரு பகுதியாக மாறும் என்றார். இதுவரை 2,60,00,000 அதிகமான மக்கள் அலைபேசி வாயிலாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு செயல்முறையை நிறைவு செய்துள்ளதாக கூறிய பிரதமர் பொதுமக்களின் துல்லிய தகவல்கள் நாட்டின் எதிர்காலம் குறித்த துல்லிய தகவல்களுக்கு உதவிகரமாக இருக்கும் என்றார். லடாக், ஹிமாச்சல பிரதேசம், ஜம்மு காஷ்மீர், உத்தரகாண்ட் ஆகிய மாநிலங்களின் தொலைதூர பனிப்படர்ந்த பகுதிகளில் தற்போது கணக்கெடுப்பு பணிகள் நடைபெற்று வருவதாக பிரதமர் கூறினார். தேசிய பெருமிதத்தை பறைசாற்றும் சோம்நாத் ஸ்வபிமான் பர்வ் கொண்டாட்டங்கள் களைகட்டியுள்ளதாக தெரிவித்த பிரதமர் 1,000 ஆண்டுகளுக்கு முன்னதாக கிபி 1026 கஜினி முகமது சோம்நாத் கோவிலை தகர்த்த நிலையில் இன்றளவும் கடற்கரையில் பிரம்மாண்டத்துடனும் கம்பீரத்துடனும் இக்கோவில் நிலைத்து நிற்பதாக பிரதமர் குறிப்பிட்டார். குஜராத் மாநிலம் மோதாரா சூரிய கோவில் பலமுறை தாக்கப்பட்டதாக சுட்டிக்காட்டிய பிரதமர் நாட்டின் முதல் சூரிய கிராமமாக மோதாரா தற்போது உருவெடுத்துள்ளதாக கூறினார். வரும் ஜனவரி மாதம் நடைபெறவுள்ள மோதாரா நடன விழாவில் இந்திய கலாச்சாரம் மற்றும் பாரம்பரிய நடனங்கள் இடம்பெற உள்ளதாக கூறிய பிரதமர் மக்கள் ஒருமுறையாவது மோதாராவின் பாரம்பரியத்தை கண்டு ரசிக்குமாறு கேட்டுக் கொண்டார். திருச்சி மாவட்டம் மணப்பாறை கல்லூரி பேராசிரியர் பல்வேறு இடங்களில் பழங்கால சிற்பங்கள் கோவில்களை கண்டறிந்ததாகவும் இது நாட்டின் பாரம்பரியத்தை புரிந்து கொள்ள உதவுவதாகவும் பிரதமர் பாராட்டு தெரிவித்தார். நாடு முழுவதும் உள்ள லட்சக்கணக்கான இளையோர் போதைப் பொருட்களிலிருந்து விலகியிருக்கவும் இதுகுறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் உறுதிபூண்டுள்ளதாக கூறிய பிரதமர் 100 வார காலத்திற்கு நடைபெறும் போதையில்லா இளைஞர்களை உருவாக்கும் இயக்கத்தின் கீழ் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருவதாக கூறினார். ஊட்டச்சத்து குறைபாட்டை எதிர்கொள்ளும் வகையில் பல்வேறு முன்முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக கூறிய பிரதமர் மக்கள் தங்களது உணவில் முருங்கை உள்ளிட்ட ஊட்டச்சத்துமிக்க உணவுகளை சேர்த்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தினார். காந்தி ஜெயந்தி வரும் 2ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ள நிலையில் காந்தியடிகளின் கொள்கைகளில் ஒன்றான தூய்மையை பேணுவதற்கான பல்வேறு முன்னெடுப்புகள் தற்போது மேற்கொள்ளப்படுவதாக குறிப்பிட்ட பிரதமர் தனி நபரின் முயற்சிகள் மக்கள் இயக்கமாக மாறுவதாக சுட்டிக்காட்டினார். தூய்மையை பேணுவது மகாத்மா காந்தியடிகளுக்கு நாம் செலுத்தும் அஞ்சலி என்றும் பிரதமர் தெரிவித்தார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் மூலம் ஒட்டுமொத்த சூழல் அமைப்புகளும் வலுவடைவதாக கூறிய பிரதமர் சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் இயற்கையின்

0: சமநிலையை போற்றவும் பல்லுயிர் சூழலை பேணிக்காக்கவும் நாம் அனைவரும் ஒன்றிணைய வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் வலியுறுத்தினார். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கிடைக்கும் தனித்துவமான தயாரிப்புகள் உள்ளூர் சந்தைகளில் மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் கொண்டு செல்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று கூறிய பிரதமர், உள்ளூர் பொருட்களுக்கு முன்னுரிமை அளிப்பதன் மூலம் நாடு தன்னிறைவு பெற முடியும் என்றார். பண்டிகை காலங்களில் உள்ளூர் பொருட்களுக்கு முன்னுரிமை அளிக்குமாறு கேட்டுக் கொண்ட பிரதமர், மக்கள் தங்களது குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் பண்டிகைகளை மகிழ்ச்சியாக கொண்டாட வாழ்த்தியுள்ளார். உலக சுற்றுலா தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதள பதிவில் அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், வேலைவாய்ப்பு, உள்ளூர் பொருளாதாரம், ஒட்டுமொத்த வளர்ச்சி ஆகியவற்றிற்கு வலுவான அடித்தளமாக சுற்றுலா திகழ்கிறது என்று கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடியின் தலைமையில் கீழ் வளர்ந்த இந்தியாவை உருவாக்கும் நோக்கில் சுற்றுலாவை பொருளாதார ஆற்றல் மையமாக மாற்றுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். நாட்டின் வளமான பாரம்பரியம், கலாச்சாரம் மற்றும் இயற்கை பன்முகத்தன்மை ஆகியவை லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்குவதாக குறிப்பிட்ட அவர், இந்தியாவை உலகின் முன்னணி சுற்றுலா தலமாக மாற்றுவதற்கு அனைவரும் உறுதியேற்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். சுற்றுலாவை மேம்படுத்த டிஜிட்டல் மற்றும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் என்ற கருப்பொருளின் அடிப்படையில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. நாட்டின் பாதுகாப்பு தொழில்நுட்பங்களை மேம்படுத்த அதிகவனம் செலுத்தப்படுவதாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், நாடு தனது பாதுகாப்பில் எதிர்காலத்திற்கு தேவையான யுக்திகளை உருவாக்கி வருவதாக கூறினார்.
1: பிரதமர் திரு நரேந்திரமோடி 25 ஆண்டுகள் பொது வாழ்க்கையை நிறைவு செய்த நிலையில், வளர்ச்சியடைந்த பாரத பாதை என்ற பிரதமரின் தொலைநோக்கு பயணத்தில் மக்கள் சேவை உறுதிமொழி இயக்கத்தின் ஒரு பகுதியாக ஸ்டார்ட் அப் இந்தியா இயக்கம் தொடர்பான செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. இரண்டாயிரத்து 2015 ஆண்டு நாட்டின் படைப்பாற்றல் திறன், தொழில் முனைவு ஆகியவற்றிற்கு உயர் முன்னுரிமை அளிக்கும் வகையில் பிரதமர் திரு நரேந்திரமோடி ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டத்தை அறிமுகம் செய்தார். இந்த திட்டம் தொடங்கப்பட்ட போது 350 ஸ்டார்ட் அப் நிறுவனங்களே இருந்த நிலையில் தற்போது அவற்றின் எண்ணிக்கை 2 லட்சமாக அதிகரித்துள்ளது. இதன் மூலம் 25 லட்சத்திற்கும் அதிகமான வேலைவாய்ப்புகள் உருவாகியுள்ளன. உலகளாவிய ஸ்டார்ட் அப் கட்டமைப்பில் இந்தியா 3வது இடத்துக்கு முன்னேறியுள்ளது. பள்ளி கல்லூரி மாணாக்கரின் சிந்தனைகள் புதுமை கண்டுபிடிப்புகளாக உருப்பெற்று உற்பத்தி பொருட்களாக அவற்றை மேம்படுத்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் உறுதுணையாக உள்ளதாக திருச்சி தேசிய கல்லூரியின் வங்கி மேலாண்மைத்துறை பேராசிரியர் திரு அரவிந்த் தெரிவிக்கிறார்.
2: இந்திய பொருட்கள்ல கலப்படங்கள் இல்லாத பொருட்களை நம்மளால உருவாக்க முடியும். ஸ்டார்ட் அப் இந்தியா மூலமா கவர்மெண்ட் நம்மளை நம்பி ஒரு அமௌண்ட் கொடுக்குது. அதை நாம எந்த அளவுக்கு அந்த ப்ராஜெக்டை திறம்பட நடத்தி முடிக்கணுமோ அதை நடத்தி முடிக்கும் போது நமக்கு நல்லபடியான ப்ராடக்ட்ஸ் கிடைக்குது. அப்ப குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் அதர் கண்ட்ரீஸ்க்கு போகும்போது அவங்களோட கண்ட்ரில இருக்கிற ஒரு ப்ராடக்டை விட நம்ம இந்தியன் கண்ட்ரி ப்ராடக்ட பார்க்கும்போது குவாலிட்டியா நல்லா இருக்கும் போது வரவேற்பு தாராளமா கிடைக்குது.
0: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
3: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொதுவாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பணப்பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள், புதிய தொழிலாளர் நலத்திட்டங்கள், விண்வெளி பாதுகாப்புத்துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமன்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: தமிழக அரசின் பிறந்த குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் மதுரையில் நாளை தொடங்கி வைக்கிறார். முதற்கட்டமாக மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் 30 குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் வழங்கப்பட உள்ளது. தொடர்ந்து 10 கோடியே 25 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதுப்பிக்கப்பட்ட காந்தி நினைவு அருங்காட்சியகத்தையும் முதலமைச்சர் திறந்து வைக்க உள்ளார். தமிழர் தந்தை சீப்பா ஆதித்தனாரின் 122வது பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி முதலமைச்சர் வெளியிட்டுள்ள செய்தியில், இதழியல் துறையில் உயிரோட்டமான எளிய நடைமுறையை அறிமுகப்படுத்தி தமிழ்நாட்டு கடைக்கோடி மக்களுக்கும் செய்தித்தாள் வாசிக்கும் பழக்கத்தை உருவாக்கி அரசியல் மற்றும் சமூக விழிப்புணர்வை ஏற்படுத்துவதில் முன்னோடியாக திகழ்ந்தவர் என்று புகழாரம் சூட்டியுள்ளார். சென்னையில் உள்ள அன்னாரது திருவுருவ சிலைக்கு சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர், மாநில அமைச்சர்கள் திரு ராஜ்மோகன், திரு வெங்கடரமணன் ஆகியோர் இன்று மலர்தூவி மரியாதை செலுத்தினர். தமிழக ஊரக பகுதிகளில் உலக வங்கி நிதி உதவியுடன் தொடங்கப்பட்ட தமிழ்நாடு ஊரக புத்தாக்க திட்டத்தின் 2வது கட்டம் உடனடியாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் ஏற்கனவே இத்திட்டத்தில் பணியாற்றியோருக்கு மீண்டும் பணி வழங்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. திருவனந்தபுரத்தில் நடைபெறும் இப்போட்டி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் வில்வித்தை பிரிவின் காம்பவுண்ட் மற்றும் ரிகர்வ் பிரிவில் இந்திய ஆடவர் மகளிர் அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. ஜப்பானில் நடைபெறும் இப்போட்டிகளில் இவ்விரு அணிகளும் வரும் 30ஆம் தேதி நடைபெறும் அரையிறுதி ஆட்டத்தில் தென்கொரியாவை எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்கள் தொகை கணக்கெடுப்பு நாட்டு மக்கள் ஒவ்வொருவருக்குமான தேசிய பொறுப்பு என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி மனதின் குரல் நிகழ்ச்சியில் தெரிவித்துள்ளார். வளர்ந்த இந்தியாவை உருவாக்க சுற்றுலாவை பொருளாதார ஆற்றல் மையமாக மாற்ற வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் வலியுறுத்தியுள்ளார். தமிழக அரசின் தங்க மோதிர திட்டத்தை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் மதுரையில் நாளை தொடங்கி வைக்கிறார். தமிழ்நாட்டில் ஊரக புத்தாக்க திட்டத்தின் 2ஆம் கட்டம் உடனடியாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
4: நிலையத்தில் நேரம் 1:55. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8 திரைக்காணம் கேட்போம்.

நேர்களே, அந்த பாடல் பூவே உனக்காக திரைப்படத்திற்காக உன்னிகிருஷ்ணன் பாடியது எஸ் ஏ ராஜ்குமார் இசையில். கேட்ட அந்த பாடலுடன் திரைகானம் நிறைவு பெறுகிறது. இன்னும் சில நொடிகளில் 2 மணிக்கான ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி நிலையத்திலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

0: his first LNG power train at Sabarmati. Anahat Singh, red alert for heavy to very heavy rainfall issued over Uttarakhand and West Uttar Pradesh for today. And in Asian Games, Anahat Singh bagged a silver. Abe Singh wins silver in men's singles. Squash boxer Ankush Fangal assures medal. And with that, we end the midday news.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 2:15.
2: நீலமலை வாழ்வியல். நீலகிரி மாவட்டத்தில் தொன்மையான கலாச்சாரங்களோடு வாழ்ந்து வரும் தொல் பழங்குடிகளின் வாழ்க்கை முறைகள் குறித்து பிரதிபலிக்கும் நிகழ்ச்சி இது. இன்றைய நீலமலை வாழ்வியல் நிகழ்ச்சியில் வெட்டக்குறும்ப பழங்குடியைச் சேர்ந்த மாதன் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம்.
3: வணக்கம், என் பேர் வந்து கே மாதன். நான் கூடலூர் பாடந்துற கிராமத்திலிருந்து வந்திருக்கேன். வெட்டக்குறும்ப ட்ரைப் தான். நீலகிரி மாவட்டத்தில் வந்து கூடலூர் பந்தலூர் ரெண்டு தாலுக்கில் இருக்கும். ஆனால் என் 36 ஊரில் இருக்கும் மொத்தமாக. ஒரு ஊரில் வந்து எப்படியுமே குறைஞ்சது ஒரு 80 குடும்பங்கள் இருப்பாங்க. அது மாதிரி இப்போ உதாரணத்துக்கு எடுத்தோம்னா முதுமலை எடுத்தாலே 3 வில்லேஜ் இருக்குது பாடிம்பாங்க. 3 பாடிக்குமே குறைஞ்சது ஒரு பாடியில் ஒரு 40 குடும்பம் இருப்பாங்க. பாடினாக்கா எங்களுடைய ஊர், இப்போ தமிழில் ஊர்னு சொல்லுவாங்க, அது பாடின்னு தான் சொல்லுவோம். கூடலூர் பந்தலூர் இந்த ரெண்டு தாலுக்கில் இருக்காங்க.
2: ஆமாம், நீலகிரி மாவட்டத்தில் வேறு இடங்கள்
3: வேறு எங்கேயும் இல்லை.
2: அப்புறம் இந்த நீலகிரி மட்டும் இல்லாமல் மற்ற மாவட்டங்களில் வெட்டக்குறும்ப மக்கள் இருக்கிறாங்க?
3: இருக்காங்க, கர்நாடகாவில் இருக்காங்க, அப்புறம் கேரளாவில் இருக்காங்க.
2: நீங்கள் எந்த மொழியை பேசுகிறீங்க?
3: எங்களுடைய மொழினாக்கா எல்லா பஸ்ஸையும் கலந்து வருது வெட்டக்குறும்பாசனுடைய. ஆனால் யாருக்குமே சீக்கிரமாக புரியாது எங்களுடைய பஸ்ஸு.
2: எழுத்து வடிவம் இருக்குங்களா?
3: இல்லை, எழுத்து வடிவம் இல்லை இது வரைக்கும் இல்லை. இப்போ கொஞ்சம் பண்ணியிருக்காங்க, எல்லா ட்ரைபுக்கும் தமிழ்நாடு அரசு மூலமாக கொஞ்சம் பண்ணாங்க. சிவகாசியில் எஸ்வி ராஜ்னு சொல்லி ஒருத்தர் அவர் எழுத்து போட்டார் எழுத்து வடிவம். அது எழுத்து புக்காக அடித்து டிஆர்சியில் வச்சுருக்காங்க. அது
2: இப்போ அந்த எழுத்து வடிவம் கொண்டு வர்றதுனால என்னென்ன உங்களுக்கு பலன் கிடைக்கும்?
3: எழுத்து வடிவம் வந்தோம்னா பலன்னாக்கா நம்ம பாஷையில் படிக்கலாம். இருந்தாலும் இப்போ ஃபுல்லாக தமிழ் தானே நம்ம படிச்சுட்டு இருக்கோம்.
2: அதுக்கான ஆர்வம் தலைமுறைகளுக்கு கொண்டு செல்லணும் அப்படிங்கிறதுக்காக இது முயற்சி எடுத்திருப்பீங்க. படிக்கக்கூடிய ஆர்வத்தை எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு உங்கள் சார்பாக ஏதாவது முயற்சிகள் எடுத்து
3: கொண்டு போகலாம். ஆனால் இப்போ வந்து அது யாருமே அதிகமாக படிக்க மாட்டாங்க. படித்தாலும் நம்ம தமிழும் இங்கிலீஷ் படித்தா தானே தமிழ்நாட்டில் இப்போ வேலைக்கு. நம்ம பாஷையை அதை படிச்சுட்டு நமக்குள்ளே பேசிக்கலாம், படிச்சுக்கலாம், எங்களுடைய கதைகள் எழுதி வைக்கலாம்.
2: இப்போ மொழி அப்படின்னு எடுத்துக்கிட்டும் போது வீட்டில் எல்லாம் அந்த வெட்டக்குறும்பா உங்கள் பாஷையை என்னன்னு சொல்லுவீங்க?
3: எங்களுடைய பாஷையை பாஜின்னு சொல்லுவோம். இங்கே பார்த்தாலும் எங்களுடைய பாஷைகளை தான் நாங்கள் பேசுவோம்.
2: இப்படி இருக்கும்போது தான் இந்த மொழி வந்து அழியாமல் வந்து நம்ம பாதுகாக்க.
3: அது எங்கே பார்த்தாலும் அவங்க பேசிட்டு இருக்காங்க. ஆனால் எங்களுடைய இதில் கலாச்சாரங்கிறது வந்து ஒரு நல்ல லெவலில் இப்போயும் இருக்கு. அதே மாதிரி தான் பழைய காலத்தில் எப்படி இருந்துச்சோ அதே தான்.
2: இப்போ வந்து உங்களுடைய 36 கிராமங்கள் இருக்குது அப்படின்னீங்க. நீங்கள் ஒன்று சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு விசேஷங்கள் அப்படிங்கும்போது அதை எதை சொல்ல?
3: இப்போ ஒன்று சேர்ந்து பண்ணுறதுனாக்கா மெயினாக இந்த விஷு பண்டிகை, இல்லைனாக்கா யாரை இறந்தா சடங்கு பண்ணுவோம். இந்த மாதிரி கோயில் திருவிழா அந்த மாதிரி தான்.
2: ஒரு கிராமத்தில் ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னா அதை வந்து சொல்லி அனுப்புவீங்க?
3: ஆமாம்.
2: அப்புறம் எல்லா கிராமத்துலேயும் இருந்து வரும்.
3: அப்போ வர்றவங்க வேலைக்கு போகிறவங்க வருவாங்க, இல்லைனாக்கா எப்படி இருந்தாலும் ஒரு ஊர்லேருந்து ஒருத்தராக வருவாங்க. காலையில் அன்றைக்கெல்லாம் வண்டி பஸ்ஸு பிடிச்சி போகணும். சில வந்து நடந்து அதிகமாக போய் சொல்கிறது. அன்றைக்கெல்லாம் ஃபோனெல்லாம் ஒன்றும் இல்லை. காலையில் நேரத்தில் கிளம்பிடுவாங்க, போயிட்டு இந்த மாதிரி ஊரில் இந்த மாதிரி ஒரு இறந்துட்டார் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஒருவேளை வேலைக்கு போனவங்கெல்லாம் மறுநாள் சரி எப்படியும் ஒரு இன்னைக்கு ஒரு ரெண்டு நாள் வச்சுருவாங்க. ஏன்னா ஒரு ஒருத்தர் இறந்தாக்குன்னா நாங்கள் எல்லாருமே ட்ரெஸ் எல்லாம் கழட்டி வச்சுட்டு எங்களுடைய கோயில் இருக்கு அம்பாலின்னு சொல்லுவாங்க, அங்கே போய் காலையில் எல்லாரும் உட்காருவாங்க. உட்காந்துட்டு அங்கே அந்த ஊர் தலைவர் ஒருத்தர் இருப்பார். அந்த ஊர் தலைவர் வந்து அவர் தான் ஃபஸ்ட்டு காலையில் வந்து அந்த இப்போ இறந்தவங்களுக்கு வந்து அந்த குடும்பத்தில் அவங்க போய் ஒன்றும் பண்ண முடியாது. வேற அந்த ஊர் தலைவர் தான் வந்து மண் வெட்டி கத்தியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அவங்க தான் வெட்டி கொஞ்சம் மண்ணெல்லாம் எடுத்துரணும். ஒரு 2-3 கொத்து வெட்டி கொடுத்தா தான் அதுக்கப்புறமா மற்ற ஆளுங்க போய் அந்த குழி எடுக்கிறதெல்லாம் வேலையும் பார்ப்பாங்க.
2: உங்களுடைய 36 ஊர்களை வந்து ஒருங்கிணைக்கிறதுக்கு அப்படின்னு ஏதாவது ஒரு அமைப்பு வச்சுருக்கீங்களா?
3: நான் வெட்டக்குறும்ப சமுதாய குழுன்னு சொல்லி இப்போவும் இருக்குது. ஃபஸ்ட்லேருந்து அது குழுனாக்க பதிவு பண்ணதே ஒன்றும் இல்லை. அந்த ஊரில் வந்து தலைவர் இருப்பாங்க. உதாரணத்துக்கு எங்கள் ஊர் எடுத்தீங்கன்னா எங்கள் ஊரில் ஒரு தலைவர் இருப்பார். அவர் சொல்கிற மாதிரி தான் நாங்கள் கீழே கேட்போம். அவர் ஒரு சாமியார் மாதிரி.
2: பழங்குடி மக்களை வந்து ரொம்பவுமே பாதுகாக்கணும் அப்படிங்கும்போது அவங்களுக்கான ஒரு சட்டத்திட்டங்கள் இருக்குது, கட்டுப்பாடுகள் இருக்குது. அப்படிங்கும்போது உங்களுடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய கட்டுப்பாடுகள் என்னென்ன கட்டுப்பாடுகள், எதுக்கெல்லாம் அந்த கட்டுப்பாடுகளை வந்து கொண்டு வர்றீங்க?
3: கட்டுப்பாடுங்கிறது வந்து நம்ம எங்களுடைய கோயிலுக்கு போகும்போது நம்ம வேஷ்டி கட்டுற முறை. வேஷ்டி கட்டுறது வந்து முட்டிக்கு தான் கட்டணும், சட்டை போடக்கூடாது. அது இல்லாமல் சாமியாரங்க வந்து முடி வெட்டக்கூடாது, அவங்க வந்து கொண்டு தான் போடணும். அது ஒரு சடங்கு இருந்துச்சு. அப்போ கல்யாணம் பண்ணுற முறையில் வந்துட்டு இப்போ தான் நகையெல்லாம் போடுறாங்க. அது ஒரு அந்த டைமில் வந்து பழைய டைமில் எல்லாமே பாசி மணிகளை வச்சு தான் மாலையை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது இல்லாமல் இப்போ ஒரு ஆளை இறந்துட்டால் கூட அங்கே எப்படி நம்ம போய் ஆகணும், அதுக்கு நம்ம கலந்தே ஆகணும். அது மாதிரி அப்போ நம்ம திருவிழா டைமுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு மாதமாக மேலே அடிப்பாங்க கோயிலில். இப்போது திருவிழாவுக்கு ஒரு மாதம் வச்சு அடிப்பாங்க, அதுதான். ஆனால் அது வந்து அந்த மேளத்தை வந்து சாவுக்கெல்லாம் யூஸ் பண்ணவே கூடாது, அது நம்ம கோயிலுக்கு மட்டும்தான். அது
2: உங்களுடைய திருமண முறைகள் அதெல்லாம் எப்படி நடக்கும்?
3: திருமண முறைங்கிறது வந்து இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து பையன் போய் பொண்ணை பார்க்கறது இல்லை, பேரண்ட்ஸோ இல்லைனா அத்தையோ அக்காவோ தங்கச்சி யாரோ ஒரு ஆள் போய் பார்ப்பாங்க. பார்த்துட்டு இப்போ இனி அடுத்த வருஷம் தான் கல்யாணம் ஆகுதுனாக்கா இந்த வருஷத்துல பார்ப்பாங்க பொண்ணு. பார்த்தா அன்னையிலேருந்து அந்த பொண்ணுக்கு வேண்டிய செலவுகளை நாங்கள் தான் தரணும், பையன் தான் தரணும். இல்லைனாக்கா அவங்க வீட்டில் இருக்கணும், வீட்டிலேருந்து அவங்களுக்கு செலவெல்லாம் கொடுக்குற மாதிரி ஆக்கி போடுறது, சாப்பாடெல்லாம் உண்டாக்கி போட வேண்டியதில்லை, வெளியிலேருந்து கொஞ்சம் நமக்கு என்னென்ன தேவையாக இருக்கு அத்தையும் நம்ம அவங்களுக்கு வாங்கி தரணும். அதே மாதிரி கல்யாண டைம்லேயும் அதே மாதிரி தான். அப்போ அவங்களுக்கு போவாங்க பார்த்துட்டு பேசி எல்லாம் வந்துடுவாங்க. அப்போ ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த டைமில் சாப்பாடு இந்த மாதிரிலாம் அதிகமாக கஷ்டம்தான். இருக்கிற டைமில் இந்த மாதிரி ஒரு டைட் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. இனி நவம்பர் டிசம்பரில் வந்து நமக்கு ராகி விளையுது, அப்புறம் கொள்ளை இது மாதிரிலாம் விளையுது. அந்த டைமில் வந்து நம்ம ஏன்னா கொஞ்சம் சாப்பா வர்றவங்களுக்கெல்லாம் ஒரு நாலஞ்சு பேருக்கு சாப்பாடு தரணுமே, இந்த ராகி விளையிற டைமில் நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு வைப்பாங்க. குழந்தைங்களுக்கு வந்து இப்போ கல்யாணம் ஒரு பொண்ணு இப்போ டெலிவரி ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு வந்து ஒரு 20 நாள் 30 நாள் அந்த மாதிரி தனியாக வச்சுருப்பாங்க. தனியாக வச்சுட்டு அப்போ அவங்களுக்கு வந்து வீட்டுக்கு கொண்டு வரும்போது சாணி தெளிப்பாங்க. அந்த டைமில் போய் அங்கே அம்மா வீட்டுக்கு போயிருக்கிற டைமில் அங்கே டெலிவரி ஆயிடுச்சுன்னு அங்கே வச்சு பார்ப்பாங்க. இல்லைன்னாக்கா வீட்டு இப்போ பையனுடைய வீட்டில் டெலிவரி ஆயிடுச்சுன்னு அங்கே வச்சு அங்கே தான் பார்ப்பாங்க. இது மாதிரி போய் அங்கே போய் விடுறது அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எங்கள் இதில் வந்து குடும்பத்தில் வந்து அதே எங்கள் வீட்டில் தான் பார்ப்பாங்க, வெளியில் எங்கேயும் போனதில்லை. அப்புறம் அது ஒருவேளை விருந்து போயிருக்கிற டைமில் அங்கே அவங்க வீட்டில் டெலிவரி ஆயிடுச்சுன்னா அது முடி அந்த சடங்கு முடிகிற வரைக்கும் அங்கே தான் இருப்பாங்க.
2: 3 மாதம் வரைக்கும்
3: அந்த சடங்கெல்லாம் அங்கே முடிச்சுட்டு தான் வருவாங்க. அவங்க அங்கே டெலிவரி ஆயிடுச்சுன்னா கூட அந்த ஊரில் அங்கே எத்தனை வீடுகள் இருக்கோ அத்தனை வீடுகளும் சாணி தெளிக்கணும். ஒரு ஊருக்கு ஒரு 40 வீடு இருந்துச்சோம்னா அந்த 40 வீட்டுக்கும் சாணி தெளிப்பாங்க.
2: இப்போ ஒரு குழந்தை அந்த ஊரில் பிறந்து இன்னொரு ஒரு வாரத்துக்கு அப்புறம் இன்னொருத்தர் வீட்டில் வந்து குழந்தை பிறந்தா அப்போவும் அப்படி பண்ணுவாங்க?
3: ஆமாம் ஆமாம், அது அந்த சடங்கு அது பண்ணிட்டு தான் இருப்போம். ஏன்னா அந்த தீட்டு வருது இல்லைங்களா, இப்போ சாமிகளுக்கெல்லாம் நம்ம ஒரு சுத்திகரிக்கிற மாதிரி எங்கள் இதில் வந்து சாணியை எல்லா வீடுகளுக்கும் லைட்டாக சும்மா பேருக்குன்னு எல்லா வீடுக்கும் தெளிச்சு விட்டுருவாங்க. குழந்தைகளுக்கு பேர் வைக்கிற முறை வந்து அது வந்து தாத்தாவோ இல்லைனாக்கா மாமா இந்த மாதிரி அவங்க தான் பேர் வைப்பாங்க. பேர் வைக்கிறது வந்து இப்போ ஒவ்வொரு குலத்துக்கு தகுந்த மாதிரி வைப்பாங்க. இப்போ பொம்மன் பேர் வச்சாக்கன்னா பொம்ம தெய்வம்ங்கிற மாதிரி அந்த ஒரு தெய்வத்துக்கு. இப்போ மாதன்ங்கிற பேர் வந்து மாதேஸ்வர தெய்வம் அவங்க பேர் வைப்பாங்க. அது வந்து ஃபஸ்ட்டு தாத்தாவுக்கு என்ன பேர் இருந்துச்சோ அந்த பேரை வச்சு வைப்பாங்க.
2: ஓ, அத்தனை குலங்கள் சேர்ந்து வர்றவங்களுக்கு அந்தந்த குலதெய்வத்தோட பேர் தொடரணும்.
3: தொடரணும் அதான் பேர் வந்து இப்போ அதிகமாக பேர் வந்து வெளியில் வைக்கிறது இல்லை, அவங்க ஒவ்வொருத்தரும் வச்சுருக்காங்க. ஆனால் பாரம்பரிய பேர் எங்களுக்கு ஒரு பேர் இருக்கும், அது பொம்மன்னாக்கா பொம்மன், கேத்தன்னாக்கா கேத்தன், மாதனுங்கிறது மாதன். அந்த பழைய கால பேர் தான் போடுவாங்க. வெளியில் அவங்க இஷ்டத்துக்கு இப்போ நிறைய பேர் மாற்றி மாற்றி போடுறாங்க, ஒரு சிலர் வைக்கிறாங்க.
2: பெண் குழந்தைங்களுக்கு சீர் நடக்கும் இல்லைங்களா?
3: வயசுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்கள ஒரு தனியாக ஒரு வீட்டில் வைப்பாங்க. தனியாக வீடுனாக்கா இப்போ எங்கள் இதில் தனியாக செட்டு போட மாட்டாங்க. எங்கள் இதில் வந்து என்னென்னாக்கா பிட்ட குடும்பத்தில் வந்து அந்த பொண்ணு வயசுக்கு வந்தாலே அவங்கள வந்து 9 நாள் வரைக்கும் மாமா வீட்டில் தைப்பாங்க. இல்லைனாக்கா அவங்களுக்கு மாமா இல்லை சின்ன மாமா பெரிய மாமா அவங்க மாதிரி. இப்போ என்னுடைய பொண்ணு வயசுக்கு வந்துட்டாலே அவங்கள வந்து இப்போ என்னுடைய மச்சன் வீட்டில் தான் வைக்கணும்,
2: தாய்மாமன் வீட்டில்,
3: தாய்மாமன் வீட்டில் வச்சு அங்கே தான் அவங்க தான் பார்ப்பாங்க. 9 நாள் முடித்து அவங்கள குளிப்பாட்டி அது வந்து அந்த செலவில் நாங்கள் பார்க்கறது இல்லை. ஆமாம், அவங்க தாய்மாமன் தான் பார்ப்பாங்க. பார்த்து அவங்கள வந்து எங்கள் வீட்டுக்கு அனுப்புகிற வரைக்கும்
2: அந்த டைமில் வந்து அவங்களுக்கு பாரம்பரிய உணவு அப்படிங்கிறது
3: எதாவது பாரம்பரிய உணவுங்கிறது வந்து இருக்குது. அது வந்து கீரைகள் தான் அதிகமாக கொடுப்போம். பொன்னாங்கண்ணினாக்கா எங்கள் இதில் வந்து இபாண்டேக்கிரின்னு சொல்லுவோம், அது வந்து அதிகமாக கொடுப்போம். இன்னொன்று வந்து காசு நேக்கிரிம்போம், அது வந்து உடம்புல கொஞ்சம் சத்து வர்றதுக்கு வேண்டிய அதுவும் கொள்ளும் சேர்த்து அந்த டைம்லலாம் அதிகமாக யூஸ் பண்ணது இந்த இதுதான் கொள்ளு மோதிரம்னு சொல்லுவோம், அதையும் வேக வச்சு கொடுப்பாங்க. அப்போ முட்டைலாம் அதிகமாக நாட்டு முட்டைகள் இருக்கிறத கொடுப்பாங்க. இல்லாதவங்க இந்த மாதிரி அதிகமாக கீரை வகைகள் காட்டில் என்னென்ன கிடைக்கும் அதை தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. பெசலாம் அதிகமாக இல்லை, அப்புறம் கஞ்சி அதிகமாக கொடுப்பாங்க.
2: நேயர்களே, இதுவரை நீல

மலை வாழ்வியல் நிகழ்ச்சியில் வெட்டக்குறும்ப பழங்குடியைச் சேர்ந்த மாதன் அவர்களுடனான நேர்முகம் இடம்பெற கேட்டீர்கள். மீண்டும் அடுத்த வாரம் இதே நாள் இதே நேரத்தில் வெட்டக்குறும்ப பழங்குடி மக்களின் வாழ்வியல் முறைகள் குறித்து நீலமலை வாழ்வியல் நிகழ்ச்சியில் கேட்க தவறாதீர்கள். வணக்கம் நேயர்களே. நிகழ்ச்சி தொகுப்பு கோ கனகராஜ்.

0: ஒரு மணி நேரத்துல ரயில் இருக்கு மேடம்.
1: இவ்வளவு சீக்கிரம் எதுக்கு? நீங்க முதல்ல ஜோக் கேளுங்க.
0: ரயில் போயிடும் தெரியும், அப்படி இருந்தா லேட் பண்றீங்களா?
1: ஆமா, ஏன்னா நீங்க டைம்ல HIV டெஸ்டுக்கு என்ன கூட்டிட்டு போற நினைப்பு வரட்டும்னு, நம்ம குழந்தையோட பாதுகாப்பு வண்டி போயிடாம இருக்கட்டும்னு.
2: கர்ப்பமான 3 மாசத்துக்குள்ள முடிஞ்சவரை சீக்கிரமா HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி பரிசோதனையை கண்டிப்பா செஞ்சுக்கோங்க. ஏன்னா பிறக்க போற குழந்தைய HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி நோய் தொற்றிலிருந்து பாதுகாத்து தாயும் செய்யும் நல்ல ஆரோக்கியத்தோட நீண்ட நாள் வாழ செய்யலாம்.
1: சரியான நேரத்தில் கண்டறிவோம், HIV-ஐ கண்ட்ரோல் செய்வோம்.
3: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் வாழ்வு

0: நோய் குறித்து தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
1: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
2: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு ஆற்றிய மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு மீண்டும் ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள் DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு

நிலையத்தில் நேரம் 2:30. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் OTFM 101.8. நேயர்கள் இனி நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் மேக்னி டைம் ஒருபட பாடல்கள்.

நேயர்கள் கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி மேட்னி டைம், ஒரு பட பாடல்கள். இன்னைக்கு ஒரு பட பாடல்களா நாம இளமை ஊஞ்சல் ஆடுகிறது திரைப்படத்துல இருந்து அருமையான பாடல்கள் எல்லாமே கேட்டுட்டு இருக்கோம். இந்த திரைப்படத்துல கேட்ட அந்த பாடல பாடினது எஸ்பி பாலசுப்ரமணியம்.

நேர்களை கேட்ட அந்த பாடல் பார்த்தீங்கன்னா கேஜே யேசுதாஸ், எஸ் ஜானகி ஆகியோர் இணைந்து பாடியிருக்காங்க. இந்த திரைப்படத்தில் கமலஹாசன், ரஜினிகாந்த், ஸ்ரீபிரியா, ஜெயசித்ரா ஆகியோர் நடிச்சிருக்காங்க.

நேர்களே, கேட்ட அந்த பாடல் பார்த்தீங்கன்னா மலேசியா வாசுதேவன் பாடியது. இளமை ஊஞ்சல் அடைகிறது இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்திலேயே திரையரங்குகளில் 175 நாட்களுக்கு மேலே

0: கேட்ட கதை சுருக்கம் உங்களுக்காக நான் சொல்ல போறேன். இதில் பார்த்தீங்கன்னா கமலஹாசன் பிரபு அப்படிங்கிற பெயர்லையும் ரஜினிகாந்த் முரளி அப்படிங்கிற பெயர்லையும் நடிச்சிருக்காங்க. முரளியும் பிரபுவும் பார்த்தீங்கன்னா மிகவும் ரொம்ப நெருங்கிய நண்பர்களாக இருக்காங்க. பிரபு முரளி குடும்பத்தால் வளர்க்கப்படுறாங்க. முரளி அவங்களுடைய நிறுவனத்திலையும் பார்த்தீங்கன்னா முக்கிய பொறுப்பில் பிரபு இருக்காங்க. சரிங்களா, பிரபுவும் பத்மாவும் காதலிக்கிறாங்க. இதில் பத்மா அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிற ஹீரோயின் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்ரீபிரியா. சரிங்களா, ஸோ சில தவறான புரிதல்கள் காரணமாக அவங்க இருவருடைய காதல் பிரிகிறது. அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா முரளி பத்மாவை சந்தித்து அவரை காதலிக்க தொடங்குறாங்க. ஸோ ஒரே பெண்ணை இரு நண்பர்கள் காதலிக்கும் சூழ்நிலையில் நண்பர்கள் இருவருக்கும் இடையிலான பாசம், காதல், தியாகம், தவறான புரிதல் இவை எல்லாத்தையுமே மையமாக கொண்டு நகர்ந்து தாங்க இந்த திரைப்படம் இளமை ஊஞ்சலாடுகிறது.
1: சிறகுகள் சிறிது, கனவுகள் பெரிது, குட்டி உள்ளங்களில் கொட்டி கிடக்கும் திறமைகள்.
2: சிங்கம்னா சிங்கிளா பாய போறேன், சிந்தினால தாங்க மாட்டேன்.
1: பாடலாம், பேசலாம், கதை சொல்லலாம், உங்கள் திறமையை உலகமே கேட்க செய்யலாம். பட்டாம்பூச்சிகள் குட்டீஸ்களுக்கான நேரலை நிகழ்ச்சி இனி சனிக்கிழமை தோறும் மாலை 4 மணிக்கு உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 இல்.
3: யார் உனக்கு இதெல்லாம் கத்து கொடுக்கறா?
4: ஒரு ஃப்ளோல தானா வந்து பேபி.
0: நேர்களே, இளமை ஊஞ்சலாடுகிறது திரைப்படத்திற்கு இசை கொடுத்திருக்காங்க இளையராஜா. இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான பாடல்கள் எல்லாமே இருக்குங்க. இந்த பாடல்கள் எல்லாருமே எப்பவுமே கேட்டுக்கொண்டு ரசிக்கிற பாடல்கள் தான். இந்த பாடல்களுக்கு வரிகளை கொடுத்திருக்காங்க வாலி.

நேர்களே, இன்னைக்கு மேட்னி டைம் ஒரு பட பாடல்களா இளமை ஊஞ்சலாடுகிறது திரைப்படத்துல இருந்து அருமையான பாடல்கள் எல்லாமே கேட்டு ரசிச்சிருப்பீங்க. கேட்ட அந்த பாடலோட இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில்.

0: சிறப்பு தாளத்தில் அமைந்த பாபநாசம் சிவன் பாடலை கற்பித்தார் டாக்டர் சுபாஷினி பார்த்தசாரதி அவர்கள். மாணவியர் மீரா சங்கரன், ஆர் திவ்யா ஆகியோர். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் எங்கும் மழை இல்லை. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகள வெப்பநிலை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் 2-4 டிகிரி செல்சியஸ் அதிகரித்திருந்தது. தமிழ்நாட்டின் சில இடங்களில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் பல இடங்களில் 2-4 டிகிரி செல்சியஸ் அதிகள வெப்பநிலை இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மிக அதிகள வெப்பநிலையான 39.4 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த வெப்பநிலையான 21.6 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த வெப்பநிலை 9.8 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை மதுரை, நாகப்பட்டினம் மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் ஒரிரு இடங்களில் 4.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. கடலூர், தருமபுரி, ஈரோடு, கரூர், நாமக்கல், திருநெல்வேலி, சேலம், திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி, கோயம்புத்தூர், வேலூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் ஒரிரு இடங்களில் 2.1-4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு உயர்ந்து காணப்பட்டது. சென்னை, ஈரோடு, கரூர், மதுரை, நாகப்பட்டினம், திருச்சிராப்பள்ளி, திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் ஓரிரு இடங்களில் 3.1-5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தஞ்சாவூர், கடலூர், தருமபுரி, ராமநாதபுரம், திருப்பத்தூர், கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6-3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. சில நாட்களுக்கு முன்பு உருவான காற்றழுத்த தாழ்வு நிலை ஒடிஷாவின் தெற்கு உட்பகுதிகளின் கடலோர பகுதிகளிலும் சத்தீஸ்கரை ஒட்டியுள்ள பகுதிகளிலும் உருவாகியிருந்தது. வலுவிழந்து தீவிர காற்றழுத்த தாழ்வு நிலையாக மத்திய உத்தரப்பிரதேசத்தின் வடக்கு பகுதிகளில் மையம் கொண்டிருந்தது. அத்துடன் தொடர்புடைய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி 5.8 கிலோமீட்டர் தொலைவில் உருவாகியுள்ளது. குறைந்தளவு காற்றழுத்த தாழ்வு நிலை மேலும் வலுவிழக்கக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வானிலை முன்னறிவிப்பு மழை பற்றியது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், சிவகங்கை, புதுக்கோட்டை, கரூர், திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், அரியலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். மேலும் லேசான மழை தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்பு உண்டு. நாளை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், ஈரோடு, திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களிலும் புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. நாளை மறுநாள் 29 தேதியன்று ஈரோடு, நாமக்கல், மதுரை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த மழை பெய்யும் வாய்ப்பு உண்டு. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், கரூர், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், திண்டுக்கல், விருதுநகர், புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழை, சில இடங்களில் இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களிலும் புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை நாளை மறுநாள் பெய்யும் வாய்ப்பு உண்டு. நீலகிரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 30 தேதியன்று பலத்த மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 37-38 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 27-28 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். நாளை வெப்பநிலை அதிகளவு 36-37 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 27-28 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 20 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 12 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் காணப்படும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 31.2 டிகிரி செல்சியஸ். குறைந்த அளவு வெப்பநிலை 25.7 டிகிரி செல்சியஸ். தமிழ்நாடு, புதுச்சேரி கடலோர பகுதி வாழ் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். விளையாட்டுத்துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மன் கி பாத் நிகழ்ச்சியில் தெரிவித்துள்ளார். பண்டிகை காலங்களில் உள்ளூரில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களுக்கு மக்கள் ஆதரவு அளிக்க வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக் கொண்டார். தீவிரவாதத்தை ஒழிப்பதில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று திரு நரேந்திர மோடி திட்டவட்டமாக தெரிவித்தார். போதைப்பொருள் பயன்பாட்டிற்கு எதிரான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளில் இளையோர் பங்கேற்று வருவது மகிழ்ச்சியளிப்பதாக உள்ளது என்று பிரதமர் கூறினார். திருச்சி மணப்பாறையைச் சேர்ந்த கல்லூரி பேராசிரியர் திரு செல்வராஜ் உருவச்சிலைகள் பற்றிய கள ஆய்வின் போது தொன்மையான ஆலயம் கண்டறிந்தது தொடர்பாகவும் திரு நரேந்திர மோடி தமது உரையில் குறிப்பிட்டு பேசினார். தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தை மழுங்கச் செய்யும் வகையில் வெளியிட்ட அரசாணையை தமிழக அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று பல்வேறு கட்சிகள் வலியுறுத்தி வந்த நிலையில் அந்த அரசாணையை மாநில அரசு விலக்கிக் கொண்டுள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் அஇஅதிமுக வெற்றி பெறும் என்று அக்கட்சி நம்பிக்கை தெரிவித்துள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டு ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அபய் சிங் மற்றும் அனாஹத் சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். ஆசிய விளையாட்டு ஸ்குவாஷ் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்ற அபய் சிங்கிற்கு தமிழக அரசின் சார்பில் 50 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை அறிவிக்கப்பட்டுள்ளது. குரோவேஷியாவில் நடைபெற்ற சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா தங்கப்பதக்கம் வென்றார். திருவனந்தபுரத்தில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் வெஸ்ட் இண்டீஸ் சற்றுமுன் வரை 12 ஓவரில் விக்கெட் இழப்பின்றி 92 ரன் எடுத்துள்ளது. ராஜ்கோட்டில் இன்று தொடங்கிய இந்தியாவுக்கு எதிரான முதலாவது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் ஆஸ்திரேலியா முதல் இன்னிங்ஸில் சற்றுமுன் வரை 4 விக்கெட் இழப்பிற்கு 177 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8 நிலையத்தில் நேரம் 3 மணி.

நேர்களிருந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ஹலோ பூட்டி. நேர்களை, இன்றைய ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில ஊட்டி டீ பார்க்ல இருந்து தான் சிறப்பு நேரடி நிகழ்ச்சி கேட்டு ரசிக்க போறீங்க.

0: ஓகே, இன்றைய ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில் ஊட்டி டீ பார்க்கில் நம்ம சரவணன் அங்கே ரெடியாக இருக்காரு. அங்கே வந்திருக்க சுற்றுலா பயணிகளோட அவங்க பயண அனுபவத்தையும் இந்த கிளைமேட்டை அவங்க எப்படி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்ம அவர் கூட பேசலாம். வணக்கம்.
1: எப்படி இருக்கீங்க
0: சரவணன்? நல்லா இருக்க, நீங்க எப்படி இருக்கீங்க? வணக்கம். ஹலோ சரவணன், சரவணன்,
1: ஹலோ
0: சரவணன், கேக்குதுங்களா?
1: கேக்குது சார். கேக்குதுங்களா?
0: கேக்குதுங்க. எப்படி ரீச் ஆயிட்டீங்களா? எப்படி இருக்கு பார்க்கலாம்?
1: டீ பார்க்கு, அதாவது நம்ம நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு பாத்தீங்க அப்படின்னு
0: சொன்னா
1: பசுமை போட்டிய மலை சிகரங்கள் மட்டும்தான் ஃபேமஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பசும் தேயிலைக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு காட்சி அப்படின்னா அதுவும் இன்னும் ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லலாம்.
0: உண்மைதே, உண்மைதான்.
1: இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா நம்மளுடைய சோலை மரக்காடுகள், விதவிதமான பழ வகைகள், நம்ம சோலை மரத்தினுடைய அந்த காடுகளும் இருந்திருக்கும்.
0: ஆமா,
1: இந்த டீ எஸ்டேட் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னு சொன்னோம்னா இடையில வந்து அந்த சில்வர் ஓக் மரங்கள் அழகாக, சில்வர் ஓக் மரங்களுடைய பயன்
0: சொல்லுங்க சொல்லுங்க.
1: பனிக்காலத்துல வந்து அந்த பனி பொழியுது இல்லையா, நம்மளுடைய அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மாதங்கள்ல பாத்தீங்கன்னா இங்க பனி முன்காலம் பின்பனி காலம்னு ஆரம்பிச்சிடும்.
0: ஆமா ஆமா.
1: அந்த முன்பனி காலமாக இருக்கட்டும், இல்ல கடுமையான பனிக்காலமா இருக்கட்டும், பின்பனி காலமா இருக்கட்டும், அந்த சமயத்துல அந்த மூடு பனி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பனி வந்து தேயிலை செடிகளை தாக்கும். அதுல இருந்து பாதுகாப்பதற்காகவே வந்து இந்த சில்வர் ஓக் மரங்கள் எல்லாமே வந்து அந்த டீ டீக்கு ஏரியா வந்து நட்டு வச்சு வளர்த்திருக்காங்கன்னு சொல்லலாம்.
0: ஓகே,
1: இந்த சில்வர் ஓக் மரங்கள் எல்லாமே வந்து இலையுதிர் காலங்கள்ல இலையே இல்லாம இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நல்லா அடர்ந்து இலைகள் எல்லாம் பசுமையா வந்துடும். அதனுடைய இழல் படும்போது என்ன ஆகும்
0: சொல்லுங்க. ஹலோ சரவணன், ஓகே சரவணன் அவர் லைன்ல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, சூப்பரான பாடலுக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம். இணைந்து நீங்கள் இது ஊட்டி FM 101.8 இங்க எல்லாமே சமஹிட்டு.

0: ஓகே, நம்ம சரவணன் கூட தொடர்ந்து பேசலாம். சரவணன், ஹலோ சரவணன்.
1: வணக்கம் சுரேஷ், கேக்குதுங்களா? ஹலோ, வணக்கம்
0: ஆ ஹலோ.
1: சுரேஷ், நான் கார்முகில்.
0: ஆ கார்மகில், நீங்களும் போயிட்டீங்களா?
1: ஆமா சுரேஷ், அதாவது
0: ஓகே,
1: வந்து நம்ம
0: சரவணனை தனியாக விட மாட்டீங்க
1: ஊட்டி,
0: நீங்க அப்போ.
1: இல்ல இந்த இடங்கள் எல்லாமே நாமளும் வந்து என்ஜாய் பண்ணோம் இல்லையா?
0: கண்டிப்பா கண்டிப்பா, சூப்பரா இருக்கும் இல்லையா? ரொம்ப அருமையான இடம். நிறைய நேயர்கள் வந்து என்னது தேயிலை பூங்கா புதுசா இருக்கேன்னு நினைப்பாங்க. நீங்க அந்த வென்யூ எப்படின்னு சொல்லிடுங்க, உங்களுக்கு எந்த இடத்துல அது அமைஞ்சிருக்கு அதை பத்தி கொஞ்சம் சொல்லிடுங்க.
1: கண்டிப்பா சதீஷ், அதாவது நம்ம உதகையிலிருந்து தொட்டபெட்டா தாண்டி நம்ம கோத்தகிரி செல்லக்கூடிய அந்த சாலையில வந்து இடதுபுறமா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டீ பார்க் அப்படின்றது வந்து அமைஞ்சிருக்குது.
0: ஓகே ஓகே.
1: ஒரு இடத்துல வந்து அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த டீ பார்க் அப்படின்றது சுத்தி நீங்க சொன்ன மாதிரியே வந்து என்னப்பா தேயிலை பூங்கா அப்படின்னா, சுற்றி வந்து தேயிலைகள், அழகழகான தேயிலை தோட்டங்கள் இருக்குது இங்க
0: ஓகே,
1: சுற்றி. அது
0: தோட்டத்துக்கு
1: போல
0: நடுவுல அழகா இருக்கும் இல்லையா அந்த பார்க்க?
1: கண்டிப்பா சதீஷ், அது போலவே வந்து பாத்தீங்கன்னா இந்த டீ பார்க் பத்தி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லலாமா? அதுக்கு முன்னாடியே வந்து சரவணனா வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொன்னாரு. அது போலவே வந்து இந்த டீ பார்க்ல வந்து அதிகமான சுற்றுலா பயணிகள் வரக்கூடியதுக்கான ஒரு காரணம் என்னன்னா, இங்க இருக்கக்கூடிய தேயிலை தோட்டங்கள்ல வந்து அவங்க வந்து புகைப்படம் எடுக்கிறதுக்காகவும், இங்க இருக்கக்கூடிய அந்த அழகான வியூ வந்து ரசிக்கிறதுக்காகவும் அப்படின்னு சொல்லலாம். என்னென்ன வியூ இருக்கு அப்படின்னு சொன்னா, எனக்கு இத பார்க்கும்போது வந்து நம்ம ஜுராசிக் பார்க் எல்லாம் பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு நினைவு தான் வருது. ஏன்னா ஒரு இடத்துல மற்றொரு இடத்துக்கு வந்து அழகான ஒரு பாதை அமைச்சிருக்காங்க, ஒரு மலைப்பகுதியில ஒரு அழகான ஒரு பாதை அமைச்சிருக்காங்க. அது போலவே வந்து அங்க நம்ம ஸ்கூல் டைம்ல எல்லாம் விளையாட குரூப் பிளே கிரவுண்ட்ல எல்லாம் ஸ்கூல் டைம்ல எல்லாம் வந்து குழந்தைங்களா இருக்கும்போது நிறைய கேம்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க விளையாடுறதுக்கு, சீசா இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி வந்து இங்க வந்து நிறைய கேம்ஸ் எல்லாமே இருக்கு. இந்த இடமே வந்து ஒரு அமைதி பூங்கா அப்படின்னு சொல்லலாம், ஒரு அமைதியான இடமா இருக்கு. ஒருவேளை வந்து நீங்க வந்து புகைப்படம் எடுக்கிறதுக்கும் வந்து அருமையான ஒரு இடமும் கூட. அதே மாதிரி வந்து சுற்றியும் வந்து ஒரு மலைகளுக்கு இடையில வந்து ஒரு பூங்கா இந்த மாதிரி இருக்கிறது அப்படின்றது ஒரு கண்கவர் காட்சியா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி தோட்டக்கலைத்துறை வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை வந்து அருமையா பராமரிச்சிருக்காங்க. இங்க வந்து மலர்கள், நிறைய மரங்கள் வெரைட்டி வெரைட்டியா இருக்கக்கூடிய, எப்படி நம்ம பொட்டானிக்கல் கார்டன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய மரங்கள் வச்சிருப்பாங்களோ, அதே மாதிரி நிறைய மரங்கள் இங்க வந்து சுற்றிலுமே வந்து அமைக்கப்பட்டிருக்கு. அது போல நிறைய மலர்களால் ஆன வேலிகளும் இருக்கு. அது போலவே வந்து இந்த இடம் சொல்லணும், புல் தரைவெளி இருக்கு இல்லையா, இதுவுமே வந்து அப்படின்னா புல் தரைவெளி அப்படின்றது ரொம்ப அருமையா வடிவமைச்சிருக்காங்க.
0: தோட்டக்கலைத்துறை அதை ரொம்ப அருமையா மெயின்டைன் பண்ணுவாங்க இல்லையா, அது எல்லா பார்க்கலயுமே அவங்க அப்படிதான்
1: கண்டிப்பா நேர்த்தியாக இது பண்ணிருக்காங்க. ஒரு டீ கார்டன், டீ தோட்டத்துக்கு நடுவுல வந்து இந்த மாதிரி ஒரு பூங்கா அப்படின்றத வந்து ஒரு எழில்மிகு ஒரு சிந்தனை அப்படின்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா அது போலவே நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இங்க வந்து அமர்றதுக்கான ஒரு இடம், ஒரு குடில் மாதிரி அமைச்சிருக்காங்க. அதே போல ஒரு எண்ட்ல இருந்து இன்னொரு எண்டு ஒரு மலைப்பகுதியிலேயே வந்து அமைச்சிருக்காங்க. இருக்கக்கூடிய மரங்கள்ல நிறைய சுற்றுலா பயணிகள் வந்து இப்பவும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நிறைய சுற்றுலா பயணிகள் வந்து புகைப்படங்கள் எடுத்துட்டு இருக்காங்க. அது போலவே வந்து ஒரு முக்கியமான ஒரு இடம் என்னன்னா, தோடாக்களோட வந்து ஒரு குடிலும் இங்க வந்து அமைக்கப்பட்டிருக்கு.
0: சரிங்க.
1: சோ அதை சுத்தியே வந்து பிளே கிரவுண்டுமே அமைச்சிருக்காங்க. சோ பூங்கா அப்படின்னா இப்படிதான்பா இருக்கணும் அப்படின்ற அளவுக்கு வந்து இந்த டீ பார்க் வந்து ரொம்பவே அழகா வந்து மெயின்டைன் பண்ணிருக்காங்க.
0: ஓகே கார்மகில், அது மட்டும் இல்லாம இந்த பூங்கால வந்து சீனால இருந்து வந்து தேயிலை வந்து இந்திய

0: இந்தியாவுக்கு எப்படி வந்தது, இந்தியாவில் வந்து பின் நீலகிரி மாவட்டத்துக்கு எப்படி வந்ததுன்ற போன்ற தகவல் பலகைகளை நிறைய வச்சிருக்காங்கன்னு சொல்லுவீங்களே, அதெல்லாம் பாத்தீங்களா?
1: கண்டிப்பா சதீஷ், அது அது இருக்கு, அது அதை நான் அடுத்து நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோம்.
0: ஓகே ஓகே.
1: அதுக்கு வந்து அந்த சீனாவில இருந்து, நீங்க கேட்டீங்க இல்லையா, சீனாவில இருந்து எப்படி வந்து தேநீர் வந்து தேயிலை வந்து நீலகிரி மாவட்டத்துக்கு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு புராதன கதை அப்படின்னு கூட சொல்லலாம். கிட்டத்தட்ட 18ஆம் நூற்றாண்டுல வந்து நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், ஹிஸ்டரி புக்ல படிச்சிருப்போம், ஓபியம் வார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார் நடந்துட்டு இருந்தது பிரிட்டிஷுக்கும் சீனர்களுக்கும் நடையில, செகண்ட் ஓபியம் வார் அப்படின்னு. இந்த செகண்ட் ஓபியம் வார்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா, பிரிட்டிஷுக்கும் சீனாவுக்கும் போர் நடக்கும்போது சீன கைதிகள் நிறைய பேரை வந்து இந்தியாவில வந்து அடைச்சு வச்சிருந்தாங்க. முக்கியமா அந்தமான் நிக்கோபார் தீவுகள்லயும் நீலகிரி மாவட்டத்துல இருக்கக்கூடிய நடுவட்டம் பகுதியில இருக்கக்கூடிய.
0: ஆமா ஆமா, நடுவட்டம். இன்னுமே அந்த இடத்தோட பேரு சைனீஸ் ஹில் தான் இல்லையா?
1: சைனீஸ் ஹில் அப்படின்னு கரெக்டா சொன்னீங்க. அதுக்கு ஒரு காரணமும் இருக்கு. சோ அதுக்கு அது என்ன அப்படின்னா, அவங்க அந்த கைதிகள் எல்லாமே அங்க அடைச்சு வச்சிருந்தாங்க. அதே மாதிரி நம்ம தாய்சோலை எஸ்டேட் இருக்கு இல்லைங்களா?
0: ஆமாங்க, மஞ்சூர் ரோட்ல இருக்க தாய்சோலை எஸ்டேட்.
1: அங்கேயுமே வந்து தாய் அப்படின்னா அது வந்து ஆக்சுவலி வந்து டீ அப்படின்னு ஒரு மென்ஷன் ஆகக்கூடிய ஒரு நேம் தான் சைனீஸ்ல.
0: ஓகே, தாய். ஓகே ஓகே.
1: அங்க வந்து டீ வந்து பயிரிடறதுக்கு வந்து ஆங்கிலேயர்கள் வந்து முயற்சி பண்ணாங்க, ஆனா அவங்களால முடியல.
0: ஓகே.
1: அவங்க எப்படி அதை டீயை வந்து உற்பத்தி பண்ணணும், எப்படி வந்து அதை பயிரிடணும், என்ன பருவத்துல அதை பயிரிடணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஆங்கிலேயர்களுக்கு தெரியாது.
0: சரி சரிங்க.
1: அதனால வந்து சீனர்கள் வந்து நமக்கு எல்லாருமே தெரியும், சீனர்கள் தான் வந்து டீயை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாங்க. சீன நாட்டுலதான் அது உற்பத்தி ஆனது. டீயை வந்து இங்கேயும் வந்து கல்டிவேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்து ஆங்கிலேயர்கள் என்ன பண்றாங்கன்னா, சீன கைதிகளை பயன்படுத்தி நடுவட்டத்திலயுமே தாய் சோலையிலும் இந்த ரெண்டு இடத்துலயுமே வந்து டீயை வந்து பயிரிடுறாங்க.
0: அப்படியா? ஓ, சீனா வந்து தேயிலை வந்து சீனால இருந்து வந்த மாதிரி தேயிலை செடியும் சீனர்களால தான் இங்க வந்து விளைவிச்சிருக்காங்க இல்லையா அப்போ?
1: ஆமா கண்டிப்பா. அதே மாதிரி அந்த ஜெயில் வந்து பாத்தீங்க அப்படின்னா நடுவட்டம் பகுதியில இன்னமும் இருக்கு. வந்து நம்ம போனோம்னா அங்க பாக்கலாம்.
0: அந்த தூக்கு மேடையும் இருக்கு இல்லையா அங்க?
1: ஆங்கிலேயர்களுக்கு வந்து பெரும் பங்கு இருக்கு. இந்த மாதிரி தேயிலை வந்து இங்க கொண்டு வந்து உற்பத்தி பண்ணது வந்து ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கு.
0: அப்ப பெரிய வரலாறே இருக்கு. அப்போ ஒரு கப் டீல இல்லையா?
1: கண்டிப்பா கண்டிப்பா. ஒரு கப் டீல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய சுவையான நிறைய டேஸ்டான விஷயங்களும் ஆட் பண்ணி நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் வந்து இருக்கு சதீஷ்.
0: ஓகே ஓகே, நிறைய விஷயங்கள் சூப்பரா சொன்னீங்க. ஒரு பாடலுக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம் கார்முகில்.
1: கண்டிப்பா சதீஷ்,
0: தேங்க்யூ தேங்க்யூ.

0: நிலையத்தில் நேரம் 3:32. ஹலோ கார்மகேல்.
1: வணக்கம் சதீஷ்.
0: வணக்கம். எப்படி மேல வரைக்கும் ஏறி போயிட்டீங்களா? நடந்து
1: வந்து இங்க இருக்கோம் சதீஷ்.
0: ஓகே, எப்படி சுற்றுலா பயணிகள் கூட்டம் எல்லாம் எப்படி இருக்கு இப்ப பார்க்கல?
1: சதீஷ், இன்றைக்கு வந்து இப்ப ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றப்போ வந்து ஒரு காலை நேரத்துல வந்து ஒரு கூட்டம் இருந்தது. இப்ப மதியானத்துக்கு மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா கூட்டம் வந்து குறைவாவே இருக்கு. இங்கேயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சுற்றுலா பயணிகள் வந்து குறைவா தான் இருக்காங்க. ஆனா அது போலவே வந்து நம்ம உள்ளூர் மக்களுமே வந்து நிறைய நபர்கள் வந்து இங்க வராங்க. ஏன்னா ஒரு பார்க் அப்படின்றப்போ விளையாடுறதுக்கான ஒரு தளமாவும் இருக்கும், ஒரு அமைதியா இருக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்றதுனால இங்க இருக்கக்கூடிய உள்ளூர் வாசிகளுமே வந்து அதிகமா இங்க வராங்க.
0: ஆமா ஆமா, அந்த டீ பார்க்கை பொறுத்த அளவுக்கு உள்ளூர் சுற்றுலா பயணிகள் கொஞ்சம் அதிகம். ஏன்னா வந்து ஜாலியா ஒரு ஈவினிங் டைம்ல ஒரு டிரைவ் போயிட்டு அங்க அந்த தும்மநட்டி ஜங்ஷன்ல ஒரு டீ சாப்பிட்டு அந்த டீ பார்க்ல கொஞ்ச நேரம் வந்து இளைப்பாருது. அது வீக்லி ஒன்ஸ் நிறைய ஃபேமிலிஸ் இப்ப பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா அங்க டீ பார்க்ல?
1: கண்டிப்பா கண்டிப்பா சதீஷ், அது போலவே வந்து பாத்தீங்கன்னா இங்கேயுமே வந்து ஒரு டீ, எல்லா விதமான டீயும் இங்கே உள்ளே வந்து ரெடி பண்ணிருக்காங்க. இங்கே வந்து ஒரு கவுண்டரும் இருக்கு.
0: நமக்கு
1: என்னென்ன டீ வேணும் அப்படின்றதெல்லாம் இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ டீ, காட்டமன் டீ, மசாலா டீ, பின்ன ஜிஞ்சர் டீ, இது எல்லாமே வந்து இங்கேயுமே கிடைக்கும் சதீஷ். டேண்டி ஒரு ஷாப் வந்து இங்க இருக்கு.
0: ஆமா, நிறைய வெரைட்டிஸ் வந்துருச்சு இல்ல, இப்ப சாக்லேட் டீ எல்லாம் வந்துருச்சு. ஏன் கர்மகள்?
1: கண்டிப்பா சதீஷ், ஆனா அந்த என்னதான் இருந்தாலுமே வந்து டீ அப்படின்றப்போ வந்து மத்த எல்லா விதமான பானங்களையும் விட வந்து ஒரு உயர்ந்த ஒரு பானம் அப்படின்னா டீ அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஏழைகளின் மிக மிக ஒரு நண்பன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எல்லாருமே வந்து அதிகமா வந்து பருகக்கூடிய ஒரு இதா வந்து டீ தான் இருக்கு சதீஷ். ஒரு பானமா வந்து டீ இருக்கு அப்படின்றது வந்து அது நமக்கு வந்து ஒரு பெரிய,
0: ஏன்னா நம்ம உடம்புல எவ்வளவு எவ்வளவு ரத்தம் ஓடுதோ அதே அளவுக்கு டீ காஃபி ஓடுது இல்லையா கார்மகள்?
1: கண்டிப்பா சதீஷ், அதுலயும் நம்ம சொல்லவே தேவையில்ல. ஏன்னா ஒரு நாளைக்கு ஊட்டி இருக்கவங்க ஒரு நாளைக்கு வந்து மேக்ஸிமம் டீ குடிக்காம யாருமே இருக்க முடியாது. ஏன்னா அந்த அளவு வந்து டீ வந்து நம்ம ரத்தத்தோட ஊழி போயிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும்.
0: டீ இஸ் எமோஷன்.
1: டீ இஸ் அன் எமோஷன் அப்படின்றது கரெக்டான ஒரு வார்த்தை தான். சுத்தி நம்ம டீ பார்க்குக்கு இடையில தான் இருக்கும். சுத்தி நம்ம சுத்தியே வந்து தேயிலை செடிகள்

0: ரொம்பவுமே அருமையா இருக்கு. அந்த டீ, அந்த டீ அப்படின்றப்போ அந்த டீயை வந்து பறிக்கிறது அப்படின்றது வந்து ரொம்பவுமே வந்து முத்த விட்டுட்டு பறிச்சோம் அப்படின்னா வந்து அதோட சுவை எல்லாமே போயிடும். கரெக்டா வந்து அதோட அந்த இலை இருக்கு இல்லையா, அந்த இலையோட ஒரு பக்குவம் இருக்கும், அந்த ஒரு ஒரு லைட் கிரீன் கலர் மாதிரி இருக்கும், அந்த பக்குவத்துலதான் வந்து அந்த இலையை வந்து பறிக்கணும். சோ இது வந்து கொழுந்து அப்படின்னு சொல்லுவாங்க.
1: அந்த மூணு மூணு இலை இருக்கிறது இல்லைங்களா, அந்த டாப்ல அந்த மூணு மூணு இலை இருக்கிறது இல்லைங்களா?
0: அந்த மூணு இலை அதான் வந்து அவங்க வந்து அது அரும்பு, அதுக்கு கீழே இருக்கிறது வந்து அரும்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அரும்பு வந்து ஒதுக்கிட்டு நெக்ஸ்ட் டைம் அது வளரணும் அப்படின்றதுக்கு அந்த அரும்பு எடுக்க மாட்டாங்க. அந்த அரும்பு ஒதுக்கிட்டு அந்த கொழுந்து இலை அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த கொழுந்து இலையை மட்டுமே பறிச்சு அதன் மூலமா வந்து டீயை வந்து டீயை வந்து இது பண்ணுவாங்க. அந்த டீயை வந்து ஃபேக்டரிக்கு எடுத்துட்டு போயிட்டு அதை அரைச்சு அது மூலமாக நமக்கு வந்து டீ தூள் அப்படின்றது கிடைக்குது. எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஆனா ரொம்ப டார்க்கான அந்த கிரீன்
1: ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் வந்து இந்த தேயிலை தொழிலை வந்து மெயின் தொழில பண்றாங்க இல்லையா, அது ஒரு பெரிய ப்ராசஸ் இல்லையா? அது பறிச்சதுல இருந்து அது நம்ம கைக்கு கப்பு டீயா வர வரைக்குமே அது நிறைய ப்ராசஸ், அது அதுல வந்து நிறைய பேரோட உழைப்பு இருக்கு இல்லையா, நிறைய ஒர்க் இருக்கு. ஏன்னா ஒரு டேஸ்டான டீ குடிக்கணும்னா அது பிளெண்ட் பண்ணும், அது நிறைய. ஏன்னா நீலகிரி மாவட்டத்துக்கு வரவங்க ஏன்னா டீ அந்த டீ கார்டன்ல போய் பார்க்கும் போது அந்த ப்ராசஸை பார்க்கறது கூட நிறைய ஒரு கம்பெனிஸ் கூட இருக்கு இல்லையா. தொட்டப்பேட்டா கிட்ட ஒரு கம்பெனி இருக்கு, அங்கே டாப்லேருந்தே நம்ம பார்க்கலாம் இலையை வந்து எப்படி கொண்டு வராங்க, எப்படி வந்து டீயா ப்ராசஸ் ஆகி அந்த கப் டீ வரைக்கும் நம்ம முடிச்சு வரும்போது ஒரு கப் டீ நம்ம கையில கொடுத்துருவாங்க. அங்கே நிறைய கூட்டம் இந்த வாரத்தில் இல்லையா கர்மகள்?
0: கண்டிப்பா சதீஷ், நான் நீங்க சொன்னது நூற்றுக்கு நூறு உண்மை. நம்ம பக்கத்துலயே வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க இருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்திலேயே, ஒரு கிலோமீட்டர் கூட இல்ல ஒரு அரை கிலோமீட்டர் தூரத்திலேயே வந்து ஒரு டீ ஃபேக்டரியும் கூட இருக்குது. சோ அந்த டீ ஃபேக்டரி போனாலே நமக்கு அவங்க எப்படி எப்படி உற்பத்தி பண்றதை எப்படி கொண்டு வராங்க, அதன் மூலமா வந்து என்னென்ன கிரேட்ல வந்து அந்த டீலயுமே வந்து நிறைய கிரேடுகள் இருக்கு, ஒவ்வொரு தரம் திரிப்பாங்க. அந்த தரம் வந்து அந்த அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மேல இருக்கக்கூடிய அந்த ரெண்டு இலை, சோ அதை வந்து கரெக்டா எடுக்கிறது. அந்த மாதிரி ஒவ்வொரு தரம் பிரிப்பாங்க, அதை தரம் பிரித்து தான் அந்த தேயிலைக்கு ஏற்றவாறு அந்த தேயிலை தரத்துக்கு ஏற்றவாறு அதை வந்து பாக்கெட்ல வச்சோ இல்ல பாட்டில்ஸ்ல வச்சு சேல் பண்ணுவாங்க.
1: ஆமா, இதுல காஸ்ட்லியான டீ எது சொல்லலாம், ஒயிட் டீயே சொல்லலாமா, எது ரொம்ப காஸ்ட்லி டீ தூள்லயே?
0: சதீஷ், இதுக்கான கேள்வி, ஏன்னா ஒவ்வொரு டீயை பொறுத்தளவுமே வந்து சுவைகள் வந்து மாறுபடும். என்ன கேட்டீங்க அப்படின்னா கிரீன் டீ அப்படின்றது வந்து மேபி காஸ்ட்லியா இருக்கலாம்.
1: ஓகே,
0: ஏன்னா அந்த கிரீன் டீ சொல்றாங்க இல்லையா, சோ அது வந்து அவங்க நிறைய ஆயுர்வேத அந்த ஒவ்வொரு நாடுகள்லயுமே வந்து டீயோட ரேட் வந்து மாறும் சதீஷ். இங்கிருந்து நம்ம உற்பத்தி பண்ற டீயோட ரேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க அதை இம்போர்ட் பண்ணும் போதோ இல்ல வெளியே கொண்டு போகும்போதோ அது வந்து ரேட் வந்து அங்க அந்த இடத்துக்கு பொறுத்தவரை ரேட் வந்து மாறும். இதுல வந்து ரொம்ப புகழ் பெற்றது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அசாம் டீ. நம்ம இந்தியாவிலேயே வந்து அசாம் டீ அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு தனி சிறப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நீலகிரி டீ, நீலகிரியில உற்பத்தி ஆகிற டீ அப்படின்னா அதுவுமே வந்து ஒரு தனி சிறப்பு. ஏன்னா நல்ல ஒரு சுவை இருக்கும், நல்ல ஒரு நறுமணம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம்.
1: ஏன்னா நம்ம நீலகிரி மாவட்ட மலைகளை வந்து அலங்கரிக்கிறதே டீ தேயிலை தோட்டம் தான் இல்லையா? ஏன்னா வந்து ஒரு ஒரு கிரீன் கலர் ஒரு கம்பளம் விரிச்ச மாதிரி இல்லையா, எங்க பார்த்தாலும் வந்து ரொம்ப கண்களுக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சியா இருக்கும். நம்ம சுற்றுலா பயணிங்க அதை என்ஜாய் பண்றதுக்குன்னே வருஷ வருஷம் இங்க வராங்க இல்லையா கர்மகள்?
0: கண்டிப்பா சதீஷ், நான் ஆரம்பத்திலேயே வந்து அந்த டீயோட வரலாறு சொல்லும் போதே ஒரு விஷயம் வந்து நான் சொன்னேன், என்னன்னா அந்த ஆங்கிலேயர்களால வந்து அந்த டீயை வந்து உற்பத்தி பண்ணவே முடியல, அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து அந்த டீ வந்து டேஸ்ட் பிடிச்சிருச்சு டீய வந்து, ஆனா அவங்களுக்கு வந்து அதை உற்பத்தி பண்ண அவங்களுக்கு வந்து தெரியல. நிறைய ட்ரை பண்ணாங்க ஆனாலுமே வந்து அவங்களா முடியல அப்படின்றப்பதான் சீனர்களை கூப்பிட்டு நீங்க வந்து கல்டிவேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து பணியமர்த்தினாங்க.
1: ஏன்னா அதை பராமரிக்கிறது கொஞ்சம், ஏன்னா வந்து மலை சரிவுகள்ல வந்து அதை வந்து நட்டு வச்சு அதை பராமரிக்கிறது வந்து உடல் உழைப்பு ரொம்ப அதிகமா தேவைப்படும் இல்லையா கர்மகள், தேயிலை தோட்டங்களை பொறுத்த அளவுக்கும். ஏன்னா வளர்ந்ததுக்கு அப்புறம் வேற, இப்பவே வந்து அதை காவாத்து பண்றது, அதுக்கு உரம் போடுறது, அது நிறைய நிறைய வேலை இருக்கு. ஏன்னா வச்சோன்னு வளர்ந்து நம்மளுக்கு டீ கிடைக்க போறது இல்ல, மனித உழைப்புன்றது அதுல ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா கர்மகள்?
0: கண்டிப்பா சதீஷ், நீங்க சொன்னது நூத்துக்கு நூறு மறுபடியும் உண்மைதான். ஏன்னா அந்த இவங்க பயன்படுத்தக்கூடிய அந்த உரம் இருக்கு இல்லையா, பொட்டாசியமா இருக்கட்டும் இல்ல யூரியாவா இருக்கட்டும், இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே விலை வந்து கூடுதல் ஆயிருச்சு. சோ அதுக்கேத்த மாதிரி வந்து இவங்க அந்த பருவத்துல, ஏன்னா இப்ப மழை இருந்தாதான் வந்து அந்த உரம் போட முடியும், மழை இல்லைன்னா அந்த உரம் போட்டுமே வந்து வேஸ்ட் தான்.
1: ஆமா ஆமா ஆமா ஆமா,
0: ஸோ அதனால வந்து அந்த அப்சர்வேஷன் இருக்கணும் அப்படின்றதுக்காக வந்து மழைக்காலங்களில் மட்டும்தான் வந்து மலை அந்த மலை ஒரு மலை நல்லா பெரிய மலை அடிச்சுது அப்படின்னா அதுக்கு அடுத்த நாள் வந்து உரம் போடுவாங்க, உரம் போட ஆரம்பிப்பாங்க. இப்பவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா குளூர் பகுதிகள் எல்லாமே வந்து நேற்று வந்து நேற்று முன்தினம் வந்து ஒரு கனமழை, ஸோ அதை தொடர்ந்து வந்து உரம் போட வந்து இன்னைக்கு எல்லாமே உரம் போட ஆரம்பிச்சுட்டு இருந்தாங்க.
1: ஓகே ஓகே.
0: அது போலவே வந்து இந்த தேயிலைக்கு வந்து அந்த மகசூல் எடுக்கணும் அப்படின்றதுக்காக வந்து அங்க இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் வந்து ரொம்பவுமே கஷ்டப்படுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும் தேயிலை இது இப்ப நீலகிரி மாவட்டம் ஊட்டியில பாத்தீங்க அப்படின்னா வந்து அந்த அட்டை பூச்சி அப்படின்றது கொஞ்சம் கம்மி தான், ஆனா வந்து கூடலூர் பகுதிகளிலையும் கோத்தகிரி பகுதிகளிலையும் இந்த அட்டை பூச்சி அப்படின்றது வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அதே மாதிரி வெயில் காலங்களில் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த உன்னி பூச்சி, இப்ப கூட உன்னி பத்தி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், நிறைய காய்ச்சல் வந்து பரவுது, ரொம்ப நிறைய காய்ச்சல் பரவுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா தேயிலை செடிகள்ல அதிகமாவே வந்து காணப்படும். ஏன்னா வனவிலங்குகள் நம்ம நீலகிரி மாவட்டம் பொறுத்தளவு வந்து வனவிலங்குகள் அதிகமா இருக்கும். சோ அதுங்க உடல்ல இருந்து இந்த உன்னிப்பூச்சிகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெளியேறும் போது அது வந்து மனிதர்களையும் வந்து பாதிக்கும். இது போல வந்து நீங்க சொன்ன மாதிரியே வந்து இந்த தேயிலை எடுக்கிறது அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப வந்து ஒரு கஷ்டமான விஷயமும் கூட. ஏன்னா ஒரு மலைப்பகுதியில இருந்து நீங்க தேயிலையை தூக்கிட்டு வரணும், ஒரு 50 கிலோ 40 கிலோ எல்லாம் தூக்கிட்டு வரணும் அப்படின்றது வந்து எவ்வளவு கஷ்டமான விஷயம் நினைச்சு பாருங்க சதீஷ்.
1: உண்மைதான், ஏன்னா தோட்டத்துல இருந்து வாகனத்துக்கு கொண்டு வரது வந்து சிலது வந்து ரோட்டோரமா இருக்கும், சிலது வந்து ரொம்ப மேடு பள்ளம், ஏன்னா கொஞ்சம் இடங்களை வந்து அவங்க தாண்டி வரதா இருக்கும். ஏன்னா வந்து அவங்க கஷ்டப்படுறதெல்லாம் நம்ம கண் கூட பாக்குறோம். ஏன்னா நம்ம நீலகிரி மாவட்டத்துல இருக்கும் போது எவ்வளவு சிரமப்படுறாங்க, ஏன்னா அதை நம்பி நிறைய குடும்பங்கள் பிழைக்குது. ரொம்ப தூரங்கள் வந்து அது முதுகுல வந்து சுமந்துட்டு வராங்க, ஏன்னா வந்து அது பறிக்கும் போதும் அவங்க தலையில வந்து மாட்டிருப்பாங்க. அவங்க ஏன்னா அட்டைப்பூச்சி தொல்லைங்க இருக்கு, மேல ஒரு ஷர்ட் மாதிரி போட்டுட்டு அவங்கள பார்க்கும் போது ஏன்னா ஒவ்வொரு கப் டீலையுமே வந்து அவங்களோட உழைப்பு வந்து கலந்துருக்கு இல்லையா கார்மகள்?
0: கண்டிப்பா சதீஷ், உழைப்பு மட்டும் கிடையாது, அவங்களோட நம்ம குடிக்கிற அந்த டீல வந்து அவங்களோட ரத்தமே கலந்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்க அதை எடுக்கிறதுக்கு நிறைய வந்து ரத்தம் சிந்திதான் எடுக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவங்க கஷ்டப்படுறாங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும், நீங்க சொன்ன மாதிரி அந்த கவாத்து பணி அப்படின்னு இருக்கு இல்லையா, அது முடிச்சுட்டு வந்து அந்த முதல் கொழுந்து வரும்போது அதை எடுக்கும்போது ஜஸ்ட் ஸ்லிப் ஆகி விழுந்துட்டாங்க அப்படின்னா வந்து அந்த கட்டை குத்தி இது நிறைய காயங்கள் வந்து இந்த மாதிரி நிறைய நபர்களுக்கு வந்து ஏற்பட்டிருக்கு.
1: உண்மைதான், உண்மைதான். ஏன்னா ரொம்ப ரொம்ப நெருக்கமா இருக்கும், அதோட கேப் ரொம்ப கம்மி, அதை நடந்து போய் இலை பறிக்கும் போது. ஏன்னா நம்ம நீலகிரி மாவட்டத்தை பொறுத்த அளவுக்கு வனவிலங்குகள் தொல்லை வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு. ஏன்னா வந்து அவங்க ரொம்ப ரொம்ப சிரமப்படுறாங்க, ஏன்னா அந்த சின்ன கேப்பில் வந்து என்ன படுத்துருக்குன்னே நம்மளுக்கு தெரியாது. அட்டைப்பூச்சி இருக்கலாம், சில வனவிலங்குகள் இருக்கலாம். ஏன்னா வந்து ஒவ்வொரு நாளுமே வந்து ஏன்னா அவங்க தொழில் அது இருந்தாலுமே வந்து எல்லாத்தையுமே சகிச்சுட்டு வந்து இந்த நேரத்தில் அவங்கள ரொம்ப நம்ம நினைவு கூறணும் இல்லையா கார்மகள்?
0: கண்டிப்பா சதீஷ், டீ அப்படின்றப்போ அதுக்கு பின்னாடி அவங்க இவ்வளவு பெரிய உழைப்பு இருக்கு அப்படின்றது வந்து டீ பார்க் வந்து மூலமா வந்து நம்ம
1: நிறைய விஷயங்கள் பேசிட்டோம். ஓகே, பேசி டயர்ட் இருப்பீங்க, சூப்பரா ஒரு டீ குடிச்சிட்டு வந்துருங்க, சூப்பரான ஒரு பாடல் கேட்டு வந்தல கார்மகள்.
0: ஓகே சதீஷ்,
1: தேங்க்யூ.

0: ஓகே, இன்றைய ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில் ஊட்டி டீ பார்க்ல இருந்து நம்ம கார்மகிலன் சரவணன், சூப்பரான தகவல்கள் நிறைய நம்ம கிட்ட என்ன பேசிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம் கார்மகில்.
1: வணக்கம் சதீஷ், மீண்டும்
0: வணக்கம்.
1: இணைவதில் மிக்க மகிழ்ச்சி.
0: எப்படி டீ சாப்பிட்டு வந்துட்டீங்களா
1: சதீஷ்? இல்ல சதீஷ், ப்ரோக்ராம் முடிச்சுட்டு போயிட்டு நிறைய டீ சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியால இருக்கும்.
0: ஓகே, நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க. அந்த குழந்தைகள் விளையாடுற இடம் மட்டும் இல்லாம டீ பார்க்ல வேற என்னென்ன ஸ்பெஷல் அங்க?
1: கண்டிப்பா சதீஷ், எந்த டீ குடிக்கிறதுன்னு ஒரு கன்ஃபியூஷன்ல நாங்க யோசிச்சுட்டு இருக்கிற டைம் தான் வந்து இங்க வந்து கார்டன் பக்கத்திலேயே இருக்கும். இங்க வந்து குழந்தைங்க விளையாடுற அந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குழந்தைங்க விளையாடுறதுக்காக நிறைய சீசா அந்த மாதிரி நிறைய விளையாட்டுகள் இங்க வந்து அமைக்கப்பட்டிருக்கு. அது போலவே வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை சுற்றியுமே வந்து ஒரு வேலி அமைக்கப்பட்டு அதுக்கும் கீழையும் வந்து அழகழகான தேயிலை செடிகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். இன்னுமே வந்து நிறைய பராமரிப்பு பணிகள் இங்க வந்து நடந்துட்டு இருக்கு. அது போலவே வந்து இன்னும் வந்து எதிர்காலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க சுற்றி இருக்கக்கூடிய நிறைய இடங்கள்ல வந்து மலர்கள் வைக்கிறதுக்கான ஆயத்த பணிகளுமே வந்து தயார் பண்ணிட்டு இருக்காங்க சதீஷ்.
0: ஓகே, சீசனுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கா டீ பார்க் இல்லையா?
1: கண்டிப்பா சதீஷ், ஏன்னா அடுத்த சீசன் நம்ம வரக்கூடிய அந்த சீசன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னுமே வந்து நிறைய மலர்கள் நிறைய கண்கவர் காட்சிகள் வந்து இருக்கும் அப்படின்றதுல வந்து எந்த டவுட்டுமே கிடையாது. அது போல வந்து எப்படி வந்து தாவரவியல் பூங்காவில வந்து மலர்களால் ஆன வந்து விலங்குகள் அந்த மாதிரி பொம்மை உருவங்கள் எல்லாம் வந்து மலர்களாலேயே செஞ்சு வச்சிருக்காங்களோ அதே போல வந்து இங்கேயுமே வந்து இந்த சீசனுக்கு வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் சதீஷ்.
0: ஓகே, டீ பார்க்ல இல்லையா, அங்கிருந்து பாக்குற வியூ ரொம்ப சூப்பரா இருக்கும் இல்லையா? அங்கிருந்து வந்து கீழே நம்ம ஹட்டின்னு சொல்ற கிராமங்களோட வியூ அந்த டாப்ல இருந்து ரொம்ப அழகா தெரியும். நேரம் தொட்டப்பட்டக்கு நேரம் பின்னாடி இல்லைங்களா கார்மகில் இது இந்த பார்க்?
1: கண்டிப்பா சதீஷ், ஏன்னா தொட்டபெட்டா மலைக்கு பின்னாடிதான் அந்த பார்க் அமைக்கப்பட்டிருக்குது. அதை வந்து நீங்க சரியா சொன்னீங்க. சோ இங்க இருந்து பாக்கும்போது நிறைய வியூ வந்து தெரியுது. அது போல வந்து நம்ம ஊட்டியோட வியூவுமே வந்து இங்க இருந்து நன்றாகவே தெரியுது சுதேஷ். அது போலவே இங்க இருக்கக்கூடிய கிராமங்கள் அந்த சின்ன சின்ன கிராமங்கள் அங்க இருக்கக்கூடிய வீடுகள் எல்லாமே வந்து இங்க அழகா தெரியுது. அது போல நம்ம சுற்றில இருக்கக்கூடிய அந்த மரங்கள் மலைகள் இதோட காட்சிகள் வந்து ரொம்பவுமே அருமையா இந்த இடத்துல இருந்து நல்லாவே தெரியுது சுதேஷ். ஏன்னா இது ஒரு மையப்பகுதியா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா சுற்றி மலைகளுக்கு இடையில வந்து ஒரு மையப்பகுதியா இருக்கு அப்படின்னு சொல்லணும். அது போலவே இந்த சாலை கோத்தகிரி சாலையில இருந்து கோத்தகிரி செல்லக்கூடிய அந்த சாலையில இருந்து ஒரு ரொம்ப சின்ன தூரம் தான். ஏன்னா ஒரு சிறிய மேடு ஏறினா போதும் அங்க வந்து இந்த பார்க்குக்கு நம்ம வந்துடலாம்.

0: அப்படின்றப்போ நிறைய சுற்றுலா பயணிகளுக்கு இது வந்து ரொம்ப சௌகரியமான ஒரு இடமா இருக்கும். முக்கியமா வந்து மேட்டுப்பாளையத்துல இருந்து நீங்க ஊட்டி வரீங்க அப்படின்னா நீங்க ஆமா கோத்தகிரி வழியா வரீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா தொட்டபெட்டா போறதுக்கு முன்னாடியே இந்த இடத்த வந்து விசிட் பண்ணிட்டு நீங்க தொட்டபெட்டா போலாம்.
1: ஓகே ஓகே, நிறைய பேருக்கு ஒன்றும் தெரிஞ்சிருக்காது, இப்ப நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா வந்து ரொம்ப ரம்மியமா இருக்கும் இந்த பார்க்க பொறுத்த அளவுக்கு. அங்க வந்து ஒரு ஓய்வெடுக்கிறதுக்கும் சரி, குடும்பத்தோட வந்து நேரத்தை செலவிடுறதுக்கு வந்து இந்த பார்க் ரொம்ப அருமையான பார்க் இல்லையா கருமகிர்?
0: கண்டிப்பா சதீஷ், ஏன்னா இங்க குழந்தைகளோட வர்றதுக்கு ரொம்ப அருமையான பார்க். அதனால சொல்லிட்டீங்க, ஏன்னா குழந்தைகளுக்காக இங்க பிரத்யேகமா நிறைய கேம்ஸ் இருக்கு. அவங்களுக்கு பொழுது போறதே தெரியாது. ஒரு மதியான டைம்ல நீங்க வந்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 5 மணி க்ளோசிங் வரைக்குமே இங்க இருக்கலாம். சோ காலையில ஒரு 9 மணிக்கு இங்க ஓபன் பண்றாங்க அப்படின்னா 5 மணி வரைக்குமே வந்து இந்த பார்க் வந்து நடைபெற்றிருக்கும். அதே போல வந்து இங்க பார்க்கிங் தளமும் வந்து தனியா அமைக்கப்பட்டிருக்கு. சோ கார்களும் நிறுத்துறதுக்கான பார்க்கிங் தளமும் அமைக்கப்பட்டிருக்கு. அது போலவே வந்து நம்ம ஏற்கனவே சொல்ல முடியும், அந்த மலையில இருந்து ஏறி போற மாதிரி வழி செட் பண்ணிருக்காங்க. ஒரு பாதை அமைச்சிருக்காங்க அப்படின்னா அந்த பாதைக்கு பக்கத்திலேயே வந்து தோட குழியில் இருக்கு இல்லைங்களா. சோ அந்த குழியில இருந்துமே வந்து அதுல இருந்து கொஞ்சம் மேல போனோம் அப்படின்னா அங்கேயுமே வந்து அமர்றதுக்கான ஒரு இடம் வந்து அமைச்சிருக்காங்க. சோ அங்க ஒரு குழி மாதிரி அமைச்சிருக்காங்க. அங்க இருந்து பார்த்தோம் அப்படின்னா ஒட்டுமொத்த பார்க்கோட வியூமே வந்து உங்களுக்கு அருமையா தெரியும். அது போலவே அதுக்கு பக்கத்திலேயே வந்து தேயிலை, அதுக்கு கொஞ்சம் மேல் பகுதியில வந்து தேயிலையும் இருக்கு. சோ அங்க இருந்துமே நீங்க போட்டோ எடுக்கலாம் சதீஷ்.
1: ஓகே ஓகே, போட்டோ எடுக்கிறதுக்கு சூப்பரான ஸ்பாட்னு சொல்லுங்க அப்ப டீ பார்க்.
0: கண்டிப்பா சதீஷ், அது மட்டும் இல்ல, போட்டோ எப்படி எடுக்கிறாங்க அப்படின்றத நான் சொல்லிடுறேன்.
1: நாங்க
0: வரும்போதே பார்த்தோம் என்ன அப்படின்னா ஒரு கூடையை வந்து போட்டோ எடுக்க நீங்க போறீங்க அப்படின்னா அவங்க கையில ஒரு கூடையை கொடுத்துருவாங்க. தலையில வந்து இந்த அஸ்ஸாம்ல எல்லாம் கட்டிருப்பாங்க இல்லையா, இலை பறிக்கும் போது அந்த மாதிரி ஒரு துணி கொடுத்துருவாங்க, கட்டி விட்டுருவாங்க. கட்டிட்டு அந்த அஸ்ஸாம்ல இருக்க மாதிரி அப்படியே அழகா போட்டோ எடுத்து கொடுக்குறாங்க சதீஷ்.
1: ஓகே, ஒரு அப்போ எல்லாம் செட்டப்போட ரெடியா இருக்காங்க அப்போ இல்லையா?
0: ஆமா சதீஷ், எல்லா ப்ராப்பர்ட்டியுமே இங்க வச்சிருக்காங்க அப்படின்னா எந்த டவுட்டுமே கிடையாது. சோ அருமையான காட்சிகள், சோ ஒரு மனதுக்கு அமைதியான ஒரு இடம்னு கூட சொல்லலாம். ஏன்னா நீங்க மத்த சுற்றுலா தலங்கள் போகும்போது அங்க வந்து நிறைய கூட்டம் இருக்கும், நிறைய வந்து உங்களால ஸ்பெண்ட் பண்ண முடியாம இருக்கலாம், நிறைய இடங்கள் பார்க்க முடியாம இருக்கலாம். சோ இங்க வரும்போது வந்து ஒரு மனதுக்கு ஒரு அமைதியா இருக்கு சதீஷ். இப்படி அந்த ஒரு இறைவனை தரிசிக்க போகும்போது மலை மேல ஏறி போயிட்டு போனோம்னு வைங்களேன், மலை போற வர கொஞ்சம் ஒரு மனது வந்து ஒரு அமைதி இல்லாம இருக்கலாம். மேல மலைக்கு போனது ரொம்ப அமைதியா இருக்கும்.
1: ஓகே, ஏன்னா நம்ம ஊட்டி கிளைமேட்டுக்கும்
0: வந்து ஒரு
1: மலைப்பகுதியில
0: இருக்கு.
1: சொல்லுங்க.
0: மலைப்பகுதியில இருக்கு அப்படின்றதுனால ரொம்ப அமைதியான ஒரு இடமா இருக்கு சதீஷ்.
1: ஓகே, ஸ்பெஷல் டைம் அப்போ ஈவினிங் டைம் தான், ஏன்னா நம்ம ஊட்டி கிளைமேட்டுக்கும். ஏன்னா வந்து இப்போ ஊட்டி கிளைமேட் பத்தி என்ன சூடா இருக்கு இப்போ, ஆனா சாயந்தர டைம்ல பனி தாங்க முடியறது இல்லையா கருமகிர்?
0: கண்டிப்பா சதீஷ், எல்லினோ எஃபெக்ட்னால நம்ம முன்னாடியே வந்து அந்த பனியை வந்து அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுட்டோம். இப்பயுமே நான் வந்து பேசிக்கிட்டு இருக்க இந்த சமயத்துல வந்து நான் வரும்போது ரொம்ப வெயில், அதிகமான வெயில் இருந்தது. இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா கிளைமேட் டோட்டலா வந்து மாறி இருக்கு. இன்னும் சற்று நேரத்துல வந்து மழை வெளுக்கு வாங்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன்.
1: அப்படி ஆமா, வரும்போதே கொஞ்சம் வந்து மேகங்கள்ல கருமேகங்களை பார்க்க முடியுது இல்லையா கார்மையில அந்த பக்கம்?
0: கண்டிப்பா சதீஷ், சுற்றி வந்து இப்போ கருமேகங்கள் சூழ்ந்துருச்சு, எங்களை சுற்றியே நிறைய கருமேகங்கள் சூழ்ந்துருச்சு. எப்ப வேணாலும் மழை வரலாம் அப்படின்றதுல இருக்கும். நாங்க ரெண்டு பேரும் வந்து குடை வேற எடுத்துட்டு வரல.
1: அப்படியா?
0: நனைஞ்சு எஃப்எம் வந்து சேர்வோம் சதீஷ்.
1: ஓகே ஓகே, சரி, சூப்பரான ஒரு டீ சாப்பிட்டு பத்திரமா வந்து எஃப்எம் சேருங்க. சூப்பர், தேங்க்யூ கருமகிள், தேங்க்யூ.
0: கண்டிப்பா சதீஷ், ரொம்ப நன்றி சதீஷ்,
1: தேங்க்யூ.

கேட்ட பாடலுடன் ஹலோ ஊட்டி நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. அடுத்த நிகழ்ச்சிக்கான அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: நேரம் 4 மணி. ஆகாஷ்வாணி.
1: சுவரை தேடும் சித்திரங்கள் நாடகம் கேட்கலாம்.

0: அனுப்புக்கா. நீங்க எப்படி இருக்கீங்க? மச்சான், பிள்ளைகள் எல்லாம் எப்படி இருக்காங்க?
1: எல்லாரும் நல்லா இருக்கம்மா.
0: அக்கா,
1: என்னடி அக்கானு இழுக்கிற, அப்புறம் ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிற?
0: இல்லக்கா, என் ரெண்டாவது பிரசவத்துக்கு உன் வீட்டுக்கு தான் வரலான்னு இருக்கேன்.
1: அதுக்கு என்ன வாடி, உனக்குன்னு யார் இருக்கா? நான் தானே உன்ன பாக்கணும். அம்மா இருந்தா பாத்துருப்பாங்க. சரி விடு, நான் பாத்துக்கிறேன். பையன் எப்படி இருக்கான்? குட்டி பையன் பாத்து ரொம்ப நாளாச்சு. அம்மா எப்படி படிக்கிறான்?
0: ரொம்ப நல்லா படிக்கிறான்க்கா. ஒன்னா அப்பதான் படிக்கிறான். வர ஏப்ரல் 15ஆம் தேதிக்கு மேல பள்ளிக்கூடத்துக்கு வேற லீவ் விட்டு இருக்காங்க.
1: சரி சரி சரி.
0: எனக்கு ஜூன் மொத வாரத்துல டேட் குடுத்திருக்காங்க, அதனால லீவ் விட்டதும் கிளம்பி வர்றோம்க்கா.
1: சரிமா சரிமா, உடம்ப பாத்துக்க. சரி, நான் போன வைக்க. செல்வி காலேஜ் கிளம்ப நேரம் ஆயிட்டு, அவளை கிளப்பி விட்டுகிட்டு அப்புறமா பேசுறேன். சரியா?
0: சரிக்கா. அம்மா, யாருமா போன்ல? எனக்கு நேரம் ஆது, நீ பாட்டுக்கு காலங்காத்தால பேசிட்டே இருக்க. சாப்பாடு எடுத்து வைமா.
1: ஐயோ, என்னடி கத்துற விமலா சித்திடி, டெலிவரிக்கு இங்க வராளாம்.
0: ஆமா, அவங்களுக்கு எல்லாம் வேற வேலையே இல்ல. மே மாசம் எனக்கு செமஸ்டர் வேற இருக்கு. ஏன் உன் அண்ணன் வீட்டுக்கு போறது தானே? அவர் சென்னையில தானே இருக்காரு. அங்க இல்லாத வசதியா இங்க இருக்கு. எல்லாம் நீ குடுக்கற இடம். அப்பாவும் இதுக்கு சப்போர்ட் வேற.
2: என்ன செய்யமா, உங்க அம்மா நான் சொன்ன கேக்கவா போறா?
1: அம்மாடி செல்வி, சித்தி மார்க்கெல்லாம் நம்மள விட்டா வேற யாரு இருக்கா சொல்லு. எங்க அண்ணன் குணம் தான் உனக்கு தெரியும்ல. என்னமோ நல்லதுக்கு கிட்டதுக்கு வருவான். அதோட சரி.
0: சரிமா, எனக்கு காலேஜுக்கு நேரம் ஆகுது, நான் கிளம்புறேன்.
1: சரிமா, பாத்து போயிட்டு வா.
2: ஏமா முத்து, உன் தங்கச்சியா கூப்பிடுறா, கிளம்பிட்டான்னு நினைக்கிறேன்.
1: போன் அடிச்சா எடுத்து பேச வேண்டிதானங்க. என்னங்க நீங்க, விமலா என்ன தூரத்து சொந்தமா? உங்க குழந்தையார் தானே. ஹலோ விமலா, சொல்லுமா.
0: அக்கா, நாங்க கிளம்பிட்டோம், சாப்பாட்டுக்கு வந்துருவோம்.
1: ரொம்ப சந்தோஷம் சந்தோஷம். வாங்க வாங்க வாங்க. ஏங்க, அவங்க கிளம்பிட்டாங்களாம். போன வச்சிடறேமா.
0: சரிக்கா.
1: என்னங்க, கா கிலோ இல்ல இல்ல, அரை கிலோ மட்டனும் அரை கிலோ சிக்கன் வாங்கிட்டு வாங்க. விமலா மாப்பிளைக்கு நான் வைக்கிற கறினா ரொம்ப பிடிக்கும்.
2: அவ்வளவுதானே?
1: ஐயோ மறந்துட்டேன், அவ்வளவுதானு கேக்குறீங்க? இங்க பாருங்க, ஆட்டு எலும்பு கறின்னு கேட்டு வாங்குங்க. குட்டி பையன் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும்.
2: அவதான் இங்க ஒரு 3-4 மாசம் இருப்பாள்ல, முத நாளே விருந்து வைக்கணுமா?
1: இல்லங்க, அவ மாப்பிள்ள நாளைக்கே கிளம்பிடுவாருங்க. அப்புறம் ஏன் தங்கச்சி தானே, ரசம் சோறு கொடுத்தா கூட திருப்தியா சாப்பிட்டுக்கிடுவா. போங்க, முணுமுணுக்காம நல்ல மனசோட வாங்கிட்டு வாங்க.
2: சோறு தானே, சாப்பிடுவா சாப்பிடுவா, தினைக்கும் நல்லா சாப்பிடுவா. பாப்போம், இப்ப புள்ள தச்சு வேற ரசமா சோறா.
1: என்ன கடைக்கு கிளம்பியாச்சா? பை கொண்டு போண்டாமா? என்னங்க நீங்க ஞாபகத்துல இருக்கீங்க? இந்தாங்க, வீசுற கையும் வெறுங்கையுமா போவாதீங்க, பைய கொண்டுட்டு போங்க.
2: ஆமா ஆமா, அந்த பைய எடுத்தா.
1: இந்தாங்க,
2: வேற எது வாங்கணுமா?
1: நீங்க ஒண்ணு வாங்க வேண்டாம், சீக்கிரமா கிளம்புங்க. இங்க பாருங்க, நீங்க வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் சமைக்க ஆரம்பிக்கணும்.
0: அக்கா எப்படி இருக்க?
1: ஏ விமலா, வா வா வா வா.
0: மாமா எங்க காணோம்? செல்வி காலேஜுக்கு போயிட்டாளா?
1: காலையில அவ காலேஜுக்கு போயிட்டா. வாங்க குழந்தைனாரே, வாங்க, நல்லா இருக்கீங்களா? ஏய் குட்டி பையா, எப்படி இருக்க? என்னை ரொம்ப தேடினியாடி. ஃபேனு கீழே உட்காருங்க, அப்பதான் நல்லா காத்து கிடைக்கும். சூட்கேஸ் எல்லாம் வச்சிருங்க.
2: வாங்க வாங்க வாங்க, இப்பதான் கடையில இருந்து வந்தேன். தம்பி நல்லா இருக்கீங்களா? விமலா எப்படி இருக்க? நீங்க வாரீங்கன்னு உங்க அக்கா சொன்னான், அதான் கழி வாங்கிட்டு வர கடைக்கு போயிருந்தேன்.
0: நாங்க நல்லா இருக்கோம் மாமா, இன்னும் 4 மாசத்துக்கு இங்கதான்.
3: ஜாலி, ஸ்கூலுக்கு போக வேண்டாம், நல்லா டிவி பார்க்கலாம்.
0: அடுத்த வருஷத்துக்கான புத்தகம் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். செல்வி அக்கா உனக்கு நல்லா சொல்லி தருவா, சரியா?
3: போமா, நீ ரொம்ப பேட்.
0: அக்கா, முருங்கை இலை போட்டு கேழ்வரகடை செய்வியே, எம்மா என்ன ஒரு ருசி! இப்ப நினைச்சாலும் சாப்பிட ஆசையா இருக்குக்கா. காலையிலேயே இவனை பள்ளிக்கூடத்துக்கு கிளப்பணும், அவசரமா சாப்பிட்டுட்டு டிஃபன் பாக்ஸ்ல வேற அடைச்சிட்டு ஒரே ஓட்டம்தான். ஐயோ, இது ஒரு வாழ்க்கையா?
1: அதுக்கு என்னடி, நான் தான் இருக்கேன்ல. சரி, எல்லாரும் கை கழுவிட்டு உட்காருங்க, நான் இட்லி எடுத்துட்டு வந்துடுறேன். இட்லியும் சாம்பாரும் மணக்க மணக்க வச்சிருக்கேன். உனக்கு பிடிக்குமேனு கேசரி வேற செஞ்சு வச்சிருக்கேன்.
0: ஆஹா,

0: கேசரி வேற இருக்கா?
1: அம்மா,
0: ஐயோ அக்கா, கேசரி எல்லாம் நீ செஞ்சனா அப்படியே வழுக்கிக்கிட்டு போகும். அம்மா கைப்பக்குவம் அப்படியே உனக்கு. எனக்கு தான் எதுவுமே செய்ய தெரிய மாட்டேங்குது.
1: நிறைய சாப்பிடு.
0: ஆஹா, இடி சாம்பார் வேற வச்சிருக்கியா?
1: அம்மா,
0: அப்படியே அம்மா வச்ச மாதிரியே இருக்குக்கா, வேற லெவல். இன்னும் கொஞ்சம் ஊத்து ஊத்து.
1: நல்லா சாப்பிடுமா. விமலா, எனக்கு இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா?
2: மத்த நாளெல்லாம் கை வலிக்குது கால் வலிக்குதுன்னு புலம்புவா, இன்னைக்கு சந்தோஷமா இருக்காம்ல.
3: விமலா சித்தி, நல்லா இருக்கீங்களா?
0: ஆமாடா, ரொம்ப நல்லா இருக்கும். படிப்பெல்லாம் எப்படி போகுது?
3: அடுத்த மாசம் செமஸ்டர் வருது சித்தி. ஏ குட்டி பையா, மொத ரூமு அக்காவோட ரூம் தெரியுதா? அங்க வந்து தொந்தரவு பண்ண கூடாது, சரியா?
0: என்னம்மா, வந்ததும் வராதுமா புள்ளைய மிரட்டுற? சரி, என்ன செய்ய, எங்களுக்கு அம்மா வீடு மட்டும் இருந்தா நாங்க எங்க வர போறோம்?
1: ஏய் விமலா, விமலா, அவ விளையாட்டுக்கு சொல்றடி, நீ அதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. உன் மேல அவளுக்கு கொள்ள பாசம் இருக்கு தெரியுமா? ஆனா அப்பப்ப அவ அப்பாவ மாதிரி ஏதாவது மனசுல வச்சுக்காம சொல்லிடுவா. செல்விமா, போய் சாப்பிடு போ. உனக்கு கறி குழம்பும் கோழி சுக்காவும் வச்சிருக்கேன்.
3: தோ முகங்கழு வீட்டு வந்துடுறேம்மா, செம்ம பசியா இருக்குது.
1: ஆ, சீக்கிரவா சீக்கிரவா உக்கார். சாப்பிடு.
3: எம்மா, நீ இன்னைக்கு உன் தங்கச்சி வந்திருக்காங்கன்னு நல்லா சமைச்சுக்கிட்டு சும்மா சப்ப கட்டு கட்டாத.
1: சும்மா சும்மா அவங்கள ஏண்டி இழுக்கிற? நல்ல வேலை அவங்க அந்த ரூம்ல போய் இருக்காங்க. உனக்கும் உங்க அப்பாவுக்கும் இதே வேலையா போச்சு.
3: என்னம்மா, என்ன ஆச்சு? உடம்புக்கு முடியலையா? டாக்டர் கிட்ட போவோமா?
1: சும்மா இருடி, சத்த போடாத. தங்கச்சி தூங்கிட்டு இருக்கா. லேஸ் அம்மாவுக்கு வயிறு வலிக்கு, அவ்வளவுதான். கொஞ்சம் ஓமம் வெந்தயத்தை போட்டு கஷாயம் பண்ணி குடிச்சா சரியா போயிரும்.
3: போமா, உனக்கே உடம்புக்கு முடியல, இதுல சித்தி வேற இங்க வந்து உனக்கு வேலைய கூட்டுறாங்க. நீ எல்லாம் என்னைக்குதான் உன் உடம்ப கவனிக்க போறியோ? ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் மொத்தமா இழுத்து வச்சுக்க போற பாரு. அப்ப உன்னை யார் பாக்காங்கன்னு நான் பாக்க தானே போறேன்.
1: முதல்ல வாய கழுவிடி. நான் யாரு குடியும் கெடுத்தது இல்ல, அதனால எனக்கு ஒன்னும் ஆகாது. நானே தண்ணிய சுட வச்சுக்கிடுதேம்மா.
3: என்னமோ பண்ணு, நான் போய் படிக்க போறேன்.
0: செல்விமா, சித்திக்கு ஒரு உதவி செய்வியா? தம்பிய குளிப்பாட்டி இட்லி கொஞ்சம் ஊட்டி விட்டுறியா?
3: சித்தி, இப்பதான் படிக்கலான்னு போனேன். சரி, நான் பாத்துக்கிறேன், நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க சித்தி. என்ன செய்ய, நான் முடியாதுன்னு சொன்னா அம்மா தான் செய்யணும். அம்மாவுக்கு வயித்த வலி வேற, இவங்களும் உயிரை வாங்குறாங்க.
0: அக்கா.
1: என்னம்மா?
0: என்ன, இன்னைக்கு டாக்டர் செக்கப்புக்கு வர சொல்லிருக்காங்க.
1: அப்படியா? சரிம்மா, நான் சமையல முடிச்சிட்டு வரேன். நீ குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பு, நான் ஃபோன் பண்ணி டோக்கன் போட சொல்லிடுறேன்.
0: சரிக்கா. வணக்கம் மேடம்.
4: வணக்கமா, வாங்க. எத்தனை மாசம் ஆகுது?
0: 9வது மாசம் மேடம். நைட் எல்லாம் தூங்கவே முடியல, வயிறு வலியும் அப்பப்ப வந்து போகுது.
4: இது நிறமாசங்கிறதுனால அப்படிதாமா இருக்கும். இருங்க, ஒரு ஸ்கேன் பண்ணி பாக்கலாம். விமலா, குழந்தை ரொம்ப நல்லா இருக்குமா? ஆனா தண்ணி சத்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு, அதனால உடனடியா சிசரியன் பண்றது நல்லது.
0: எனக்கு முதல் குழந்தை சுகப்பிரசவத்துலதான் டாக்டர் பறந்துச்சு. கொஞ்சம் வெயிட் பண்ணி பாக்கலாமா?
4: ஓகே, சுகப்பிரசவத்துக்கு முயற்சி பண்ணலாம். ஆனா இன்னைக்கு நீ கண்டிப்பா அட்மிட் ஆகுறது நல்லது. ஃபர்ஸ்ட் வலி வர்றதுக்கு இன்ஜெக்ஷன் போடுவோம். இன்ஜெக்ஷன் போட்டும் வலி வரல அப்படின்னா கண்டிப்பா ஆபரேஷன் பண்ணி எடுக்கிறது தான் உனக்கும் குழந்தைக்கும் நல்லது, சரியா?
1: மடி, நீ பயப்படாத. நீங்க அட்மிட் ஆயிக்கோ, நான் வீட்டுல போய் துணிமணி எல்லாம் எடுத்துட்டு வந்துடுறேன், சரியா? உன் புருஷனுக்கு தகவல் சொல்லிடு.
4: இங்க விமலாவோட சொந்தக்காரங்க யாருமா?
1: என்ன டாக்டர் சொல்லுங்க.
4: விமலாவுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்குமா, சுக பிரசவம்.
1: ரொம்ப சந்தோஷம், உங்க கை ராசி நல்லா இருக்கணும். ரொம்ப நன்றி. ரொம்ப

0: நன்றி.
1: காலம் எவ்வளோ வேகமாக போகுது பார்த்தீங்களா. இப்போதான் நமக்கு கல்யாணம் ஆன மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ளே ரெண்டு பிள்ளைங்களும் பிறந்துட்டாங்க. பெரியவளுக்கு இந்த வருஷம் 5 வயசு முடிய போகுது. இங்கிலீஷ் பள்ளிக்கூடத்தில் சேர்த்துருவோமா? அதான் இங்கே வேனே வருதே.
2: ஆமாம் பார்வதி, நம்ம பிள்ளைகளையும் டை கட்டி ஷூ சாக்ஸ் போட்டுக்கிட்டு இங்கிலீஷ் பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கணும்னு தான் எனக்கும் ஆசை பார்வதி. அதுக்கு இங்கிலீஷ் பேசுறது என் காதால கேட்கணும் பார்வதி.
1: ஆமாயா, அடுத்த வீட்டுக்காரி மக ஒன்னாப்பு தான் படிக்குது. அம்மாவை மம்மிங்கு தான், அப்பாவை டேடிங்கு தான், குழாயடியில அவளுக்கு இதே பேச்சு தான்.
2: சரி பார்வதி, ஏதோ பண்ணு, வேலைக்கு எனக்கு நேரம் ஆகுது. தூக்கு செல்லு, சாப்பாடு எடுத்து வை, உடனே கிளம்பணும். மணியை பார்க்காம இருந்துட்டே உன்ட்ட பேசிக்கிட்டே இருக்கேன் பாரு.
1: ஆமாயா, 2 லிட்டர் கேன்ல தண்ணி கூட எடுத்து வச்சுட்டேன். யோ, யார் யாருக்கெல்லாமோ வீடு கட்டி கொடுக்கற, நமக்கு நீ எப்பயா வீடு கட்ட போற?
2: பேங்க்ல லோனை போட்டு நமக்கு இருக்கிற 2 சென்ட் நிலத்துல சின்னதா ஒரு வீடு கட்டிக்கலாமா?
1: கட்டணுயா, பிள்ளைங்க சின்னதா இருக்கும் போதே கட்டினாதான் உண்டு. அப்புறம் இதுக வளர்ந்துடுதுன்னா படிப்பு செலவு வேற வந்துடும். இன்னும் பைக் வாங்கணும், ஃப்ரிட்ஜ் வாங்கணும்னு நிறைய ஆசை இருக்கியா? யாவமா பார்த்து போயா.
2: சரி பார்வதி, சாயங்காலம் வரும்போது உனக்கு பிடிச்ச பக்கோடாவும் பால்கோவாவும் வாங்கிட்டு வரட்டுமா?
1: வேலை முடிஞ்சு வரும்போது மறக்காம அந்த கடை வழியா வாயா. பேச்சு சுவாரஸ்யத்துல வேற பக்கமா வந்துட்டு மறந்துட்டேன்னு சொல்லிடுறத. ஆமா, இது பிள்ளைகளுக்கும் ரொம்ப பிடிக்கும் பாத்துக்க.
2: சரிம்மா, நீ சொன்ன பிறகு நான் மறப்பனா? சைக்கிள்ல சாப்பாடு கூட எடுத்து வை, எனக்கு நேரம் ஆயிட்டே இருக்கு பாரு, போயிட்டு வரேன்.
1: சரியா, பாத்து போயிட்டு வா.
3: வாங்க வாங்க குழந்தைநாரே வாங்க. அதுக்குள்ள என் தங்கச்சிய கூட்டு போக வந்துட்டீங்களா? குழந்தை பிறந்து 2 மாசம் தானே ஆகுது.
4: இல்ல அண்ணி, பையனை ஸ்கூல்ல கொண்டு சேர்க்கணும்ல, டீச்சர் போன் போட்டு கேட்டுட்டே இருக்காங்க.
3: சரிதான், இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, 2 நாள் இருந்துட்டு அப்புறமா கூட்டிட்டு போங்களேன். ஏமா விமலா,
5: அக்கா
3: கடையில குழந்தைகளுக்கு என்னெல்லாம் வாங்கணும்னு கொஞ்சம் சொல்லு, நான் வாங்கிட்டு வந்துடுறேன்.
5: அக்கா, பாப்பாவுக்கு புது மாடல் தொட்டில்,
3: சரி,
5: விளையாட்டு சாமானம், 1 வயசு வரைக்கும் போடுற மாதிரியான துணிமணிகள், அப்புறமா பூட்ஸ், அப்புறம் மறந்துட்டேனே,
3: என்ன
5: கொஞ்சம் நாட்டு மருந்து எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கா.
3: சரிம்மா சரிம்மா. இந்த மூத்தவளுக்கு பள்ளிக்கூடத்துக்கு தேவையான ஸ்கூல் பேக்கு, வாட்டர் பாட்டில், லஞ்ச் பேக்கு எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன்.
4: ஏ விமலா, நீ ஏன் அண்ணி இவ்வளவு கஷ்டப்படுத்துற? நான் வாங்கி தர மாட்டேனா என்ன?
5: இல்லைங்க, நம்ம ஊருக்கு போகும்போது வெறுங்கைய வீசிட்டா போக முடியும்? உங்க வீட்டுல உள்ளவங்க என்ன மதிப்பாங்களா சொல்லுங்க? என்ன செய்யறது, எங்க அம்மா இருந்தா அவங்களாவே எல்லாம் செய்வாங்க. அவங்க சீக்கிரமா போய் சேர்ந்ததுனால தான் எங்க அக்கா கிட்ட கேட்க வேண்டியிருக்கு.
3: குழந்தைநேர நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. நீ அதெல்லாம் யோசிக்காத விமலா, நான் அன்னைக்கே கொஞ்சம் பொருட்கள்லாம் வாங்கி வச்சுட்டேன். இங்க பாத்தியா, இந்தா.
4: என்ன நீ, இது ஒரு 6 சூட்கேஸ்க்கு பொருள் இருக்கும் போலயே.
3: அதெல்லாம் ஒண்ணு இல்ல, கொஞ்சமா தான் வாங்கிருக்கேன் குழந்தைநேர.
5: அட, நீங்க வேற சும்மா இருங்க. என்னவோ நீங்க தலை மேல தூக்கி சுமக்க போற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. ஆம்னி பஸ்ல பின்னால லக்கேஜ் போட்டோம்னா ஊர்ல கொண்டு போய் இறக்கிற போறாங்க, அவ்வளவுதானே?
4: நீ சொன்ன சரிதாமா. ஆமா அண்ணி, வீட்டுல சண்டை வராம இருக்கணும்னா ஒரு மந்திரம் இருக்குது, அதுல 2 வார்த்தை தான், ஒன்னு சரிம்மா, இன்னொன்னு சாரிம்மா. கல்யாணான நாள்ல இருந்து அதத்தான் நான் பண்ணிட்டு இருக்கிறேன்.
5: என்ன கிண்டலா?
4: மன்னிச்சுக்க தாயே, உன்னை கிண்டல் பண்ண முடியுமா?
1: என்ன இன்னும் இவர் வேலை முடிஞ்சு வர காணுமே. போன் அடிச்சு வேற பாத்துட்டேன், எடுக்கவும் மாட்டேங்கிறாரு. மணி வேற 7 ஆக போகுது. சரி, அவர் வேலை செய்யற இடத்துக்கு போயே பாப்போம். ஆட்டோ ஆட்டோ, அந்த 3 மைல்ல ஒரு புது கட்டிடம் கட்டுறாங்கல்ல, அங்க கொஞ்சம் என்ன இறக்கி விட்டுருப்பா. ஐயோ, என்னாச்சு, ஒரே கூட்டமா இருக்க. ஐயோ, என்னாச்சுன்னு தெரியலையே, யாரையும் ஆஸ்பத்திரிக்கு வண்டியில தூக்கிட்டு போறாங்களே. ஐயோ, அவர் லுங்கி மாதிரி தெரியுது. என்னங்க என்னங்க,
0: என்னம்மா பார்வதி, வீட்டு வாடகை

0: அஜே.
1: இருந்த காசெல்லாம் எங்க வீட்டுக்கார் இறந்த காரியத்துக்கே சரியா போச்சுங்க. நான் ஒரு வேலைய தேடிட்டு உங்களுக்கு கண்டிப்பா வாடகை
2: கொடுத்துறேன். அதையே இன்னும்
1: வேலைக்கு போனா பிள்ளைகளை பார்க்க முடியலங்க. பிள்ளைகளை பாத்துக்கிட்டே வேலை செய்யற மாதிரி வேலைய தேடிட்டு இருக்கேயா.
2: ஏமா பார்வதி, இலவசமா குடியிருக்க நான் வீடு கட்டி கொடுக்கல. நான் வீடு கட்ட வாங்கின லோனே இன்னும் கட்டி முடிக்கல. நல்லா இருப்ப, நீயா வீட்டை காலி பண்ணிரு, இல்லன்னா நான் உன்னை காலி பண்ணக்கூடிய அளவுக்கு நீ நடந்துகிடாத.
1: இங்க இருந்து தூக்கிட்டு போற அளவுக்கு எங்கிட்ட எந்த பொருளும் இல்லையா. உடுத்தின துணியோட போக வேண்டியதுதான்.
3: அம்மா வெயில் அடிக்குதுமா. அம்மா பசிக்குதுமா.
1: கொஞ்சம் பொறுத்துக்கோமா, அம்மா கிட்ட காசு வேற இல்ல, நான் என்னம்மா செய்ய. அம்மா அம்மா, வீட்டில் யாராவது இருக்கீங்களா?
4: யாருமா நீ, என்ன வேணும்?
1: அம்மா வீட்டு வேலை செய்ய ஆள் யாராவது வேணுமாம்மா?
4: அப்படிலாம் யாரும் தேவையில்லைம்மா.
3: அம்மா பசிக்குதுமா.
4: பிள்ளைங்க சாப்பிடலையம்மா?
1: இல்லைங்கம்மா.
4: இரு இரு, இட்லி எடுத்துட்டு வரேன். இந்தா இந்த இட்லியை கொடு, சட்னியை தொட்டு கொடு, அப்புறமா பேசலாம். ஏம்மா உனக்கு எந்த ஊரு, உன் வீட்டுக்காரர் இல்லையா, உன் பேர் என்ன?
1: அம்மா என் பேரு பார்வதிமா. வீட்டுக்காரரு கொத்தனார் வேலை செஞ்சாருமா. வீடு கட்டுறப்பவே வீடு சரிஞ்சு விழுந்தவர் இறந்துட்டாருமா.
4: ஆதரிக்க சொந்த பந்தம் யாரும் இல்லையம்மா.
1: ரெண்டு பேரும் ஒரே இடத்துல வேலை பார்த்தோம்மா, கல்யாணமும் பண்ணிக்கிட்டோம்மா. ரெண்டு பேர் வீட்லயும் ஏத்துக்கல. அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் கூட இந்த பிள்ளைகளை பார்த்துக்க கூட அவங்களுக்கு மனசு வரலம்மா.
4: ஐயோ கடவுளே. ஏம்மா எங்கேயாவது வேலைக்கு போகலாம்ல?
1: அது ஒண்ணும் இல்லம்மா, வேலைக்குன்னு போனா பிள்ளைகளை பார்க்க முடியலம்மா. பிள்ளைகளை பாத்துக்கிற மாதிரி ஏதாவது வேலையை தேடிட்டு இருக்க. அதுக்கு தான் இப்ப இங்க இருக்க கூட இடம் இல்லாம என் வாழ்க்கை இப்படி ஆகும்னு நான் நினைக்கவே இல்லம்மா.
4: உன்ன பார்த்தா பாவமா இருக்குமா. எங்க வீட்டுல வேலை ரொம்ப இல்ல, எங்களுக்கு விவசாயம் தான், சாப்பாட்டு பிரச்சனை இல்ல. நீ ஒண்ணு பண்ணு, ஏதாவது ஒரு தொழில் கத்துக்க. பக்கத்துல தையல் சொல்லி கொடுக்காங்க, படி. தாய் தகப்பன் கைவிட்டாலும் கத்துக்கிட்ட தொழில் கைவிடாது. பிள்ளைங்களை படிக்க வைக்கணும்ல.
5: இப்ப எதுக்குமா வீட்டு வேலைக்கு ஆள் வைக்கிற? அதான் விருந்தாளி எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்களே, இப்ப நாம மூணு பேர் தானே இருக்கோம், வேலைன்னா அப்படியா இருக்கு?
1: ஐயா அப்படியெல்லாம் சொல்லாதீங்கய்யா. நிற்கதையா நிக்கிற என்னையும் இந்த பிள்ளைங்க முகத்தையும் பாருங்க ஐயா.
4: ஏங்க மொட்டை மாடியில ஒரு ரூம் காலியா இருக்குல்ல, அதுல அவங்க தங்கட்டும். செல்வி காலேஜுக்கு போயிருவா, நீங்க வேலைக்கு போயிருவீங்க, நாங்க ஒத்தையில இருப்பேன். எனக்கு பேச்சு துணைக்கு ஆளுமாச்சு, வேலை சுமையும் எனக்கு கொஞ்சம் குறையும் இல்ல. எனக்கு வர வர என்ன வயசு குறைஞ்சுகிட்டா போகுது, அப்பப்போ வயித்த வலி வேற வந்து உயிரை வாங்குதுங்க. அதனால அவ இங்கே இருக்கட்டுமே.
5: ஏதோ நீ சொல்ற, சரி சரி அது உன்னோட விருப்பம்.
4: சரிங்க. விமலா பிள்ளைகளை கூட்டிட்டு ஊருக்கு போனதும் வீடே வெறிச்சோடி போச்சு. நல்ல வேலை கடவுளா பார்த்து பார்வதியையும் அவ பிள்ளைகளையும் அனுப்பி வச்சிருக்காரு. மடி பார்வதி, நீ இங்கே இருந்துக்கம்மா, ரூம்ல தங்கிக்க.
1: அம்மா ரொம்ப நன்றிம்மா. இந்த பாத்திரங்களை எல்லாம் கழுகிட்டு வீடை பெருக்கி தொடச்சிடுறேம்மா.
4: சரிம்மா சரிம்மா.
6: செல்வி.
7: என்னம்மா?
6: அந்த போன் எடுத்துட்டு வாம்மா.
7: இந்த எடுத்துட்டு வரேம்மா.
4: அந்த சின்ன குழந்தை யாவமாவே இருக்கு, 2 மாசமா கைக்குள்ளே வச்சு வளர்த்துட்டேனா. அதான் குழந்தை முகத்தை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டானா, ரொம்ப தேடுது. அதுக்குள்ள ஒரு கூட்டு போயிட்டாள. போன் போட்டா போட்டா. ஹலோ விமலா. ஏடியம்மா ஊருக்கு போய் சேர்ந்த செய்திய சொன்ன, சரி அப்பப்போ பேசலாம்ல. குழந்தை எப்படி இருக்கா? நீ நாட்டு மருந்தெல்லாம் ஒழுங்கா சாப்பிடுறியா?
8: ஹலோ அக்கா, இங்க எனக்கு ரொம்ப வேலைக்கா. இந்த குழந்தை வேற படா படுத்து எடுக்குது. காலையிலேயே சமையல் செஞ்சு டிஃபன் கட்டி அவனை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிட்டு திரும்பினா இந்த சின்னதை கவனிக்க வேண்டி இருக்குது. அவளை குளிப்பாட்டி பால் கொடுத்து தூங்க வைக்கிறதுக்குள்ளே மத்தியானம் ஆயிருது. நைட்லையும் முழிச்சுக்கிட்டே இருக்கு, அதனால நானும் தூங்கவே முடியல, ஒரே டயர்டு.
4: பிள்ளைய வளர்க்குதுன்னா சும்மாவா? கொஞ்சம் யோசித்து பாரு, நம்ம அம்மா நம்மளையெல்லாம்

0: வளர்க்கறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. அப்பெல்லாம் அம்மியில மசாலா அரைச்சு ஆட்டுக்கல்ல மாவாட்டி விறகு அடுப்புல சமையல் பண்ணி அப்பப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. இருந்தாலும் அவங்க ஒரு நாள் கூட புலம்பி நான் பார்த்ததே இல்லை. இவ்வளவு நாள் நான் கூட அப்படிதான் கஷ்டப்பட்டு வளர்த்தேன். உன் மாமாலாம் ஒரு துரும்ப கூட கிள்ளி போட மாட்டாரடி.
1: எக்கா, நானே நொந்து போய் இருக்கேன், நிறைய வேலை கிடக்கு. போனை வை, அப்புறமா பேசுறேன்.
0: பாத்தியா, என்ன உலகண்டா இது! நாம இவ்வளவு செஞ்சு என்ன புண்ணியம்! நாலு வார்த்தை பேசுறதுக்கு கூட இவளுக்கு நேரம் இல்லாம போச்சான். பிள்ளைங்க எப்படி இருக்காங்கன்னு கேட்டேன், இது ஒரு குத்தமா?
2: அம்மா, என்னம்மா தனியா ஏதோ பேசிட்டு இருக்கீங்க?
0: ஒண்ணும் இல்லம்மா, நீ வேலையெல்லாம் முடிச்சிட்டியா?
2: ஆமாம்மா, வந்து வந்து.
0: என்ன பார்வதி, வந்து வந்து இழுத்துக்கிட்டு இருக்க?
2: ஒன்னும் இல்லைங்கம்மா, பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துல சேர்க்கலான்னு இருக்கேன்.
0: ஆமா பார்வதி, பிள்ளைங்களை படிக்க வையி, முன்ன மாதிரி கிடையாது. ஆம்பளை பிள்ளையோ பொம்பளை பிள்ளையோ படிச்சாதான் அதுக வாழ்க்கைக்கு நல்லது. ஆமா, எந்த பள்ளிக்கூடத்துல சேர்க்கலான்னு இருக்க?
2: அடுத்த தெருவுல கவர்மெண்ட் பள்ளிக்கூடம் இருக்குல்லாமா?
0: ஆமாமா,
2: அதுலயே சேர்த்துடலான்னு இருக்கம்மா.
0: சரி சரி,
2: அங்கேயே காலை சாப்பாடு மதிய சாப்பாடு எல்லாம் கொடுக்கறாங்களாம். அது போக யூனிஃபார்மு, நோட்டு, புக்கு, பேக்கு, ஷூவு, சாக்ஸு, கலர் பென்சில் எல்லாமே கொடுக்காங்களாம்மா.
0: அடையப்பா, இவ்வளவு செய்யறாங்களா! நான் எங்க பாப்பாவுக்கு நாங்க தான் படிப்பு செலவுக்கு எல்லாம் வாங்கி கொடுப்போம். எவ்வளவு செலவழிச்சிருக்கேன் தெரியுமா?
2: அம்மா, நேத்து காய்கறி வாங்க கடைக்கு போனலம்மா, அப்ப பக்கத்து வீட்டு மல்லிகா அக்கா தான் சொல்லிச்சு, அரசு பள்ளியில படிச்சு அவங்க பொண்ணு நல்ல மார்க் வாங்கி சென்னையில அரசு மருத்துவக் கல்லூரியில படிச்சிட்டு இருக்காங்களாம். படிச்சு முடிச்ச உடனே வேலையும் கிடைச்சிரும் சொன்னாங்கம்மா.
0: ரொம்ப நல்லதா போச்சே. நீ ஒண்ணு பண்ணு, காலையில இருக்கிற கொஞ்ச நெஞ்ச வேலையெல்லாம் முடிச்சிட்டு தையல் கத்துக்கோ. சாயங்காலம் பள்ளிக்கூடத்துல இருந்து பிள்ளைங்களை கூட்டிட்டு வர்ற மாதிரி பாத்துக்கோ. ஆம்பளை துணி இல்லாம இருக்க, எங்க இருந்தாலும் கைத்தொழில் கத்துக்கிறது என்னைக்கு நமக்கு கை கொடுக்கும். யாருக்கிட்டையும் கையேந்தி நிக்க வேண்டிய அவசியம் இல்ல பாரு.
2: ஆமாமா, ரொம்ப நன்றிமா. என்னம்மா அம்மா நல்லா இருக்கீங்களே?
0: ஒன்னும் இல்லம்மா, சும்மா வயத்தை புரட்டுற மாதிரி இருக்கு.
2: அப்படியாம்மா, இருங்க, சுக்கும் கருப்பட்டியும் மல்லியும் தட்டி போட்டு சூடா ஒரு காப்பி எடுத்துட்டு வரம்மா.
0: சரிம்மா.
2: அம்மா, இன்னங்கம்மா குடிங்கம்மா.
0: தாம்மா. அம்மா, நல்லா இருக்கு பார்வதி, சுக்கு தண்ணி நல்லா இருக்கு.
2: சரிம்மா, நீங்க போய் ரெஸ்ட் எடுத்துக்கங்க, இன்னைக்கு நான் சமையல பாத்துக்கிறேம்மா.
0: சரிம்மா. அம்மாடி, முருங்கைக்காயும் கத்திரிக்காயும் சாம்பார் வச்சு பாவக்காய வதக்கிரு.
2: சரிங்கம்மா, கூடவே கொஞ்சம் சேமியா பாயாசமும் செஞ்சிருதம்மா.
0: பாயாசமா? என்ன இன்னைக்கு?
2: ஒன்னும் இல்லம்மா, வெள்ளிக்கிழமை அதுமா கசப்பு பாவக்காய் செய்யறல, அதான் கொஞ்சம் இனிப்பு பாயசம் செய்யலான்னு இருக்கம்மா.
0: ஆமா பார்வதி, நீ சொன்ன உடனே எனக்கு எங்க அம்மா ஞாபகம் தான் வருது.
2: அப்படியாம்மா, பெரியவங்க சொன்னா அதுல காரணம் இருக்கும்லம்மா.
0: பார்வதி, நம்ம உணவுல ஆறு சுவையும் இருந்தா ரொம்ப நல்லது. கீரை, காய்கறி, மாவு சத்து, புரதச்சத்து இதெல்லாம் சேர்த்து நல்ல உணவா சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுன்னு எங்க அம்மா சொல்லுவாங்க.
2: சரிம்மா, நீங்க சொன்ன மாதிரியே நான் செஞ்சிடறேம்மா.
0: காலை எவ்வளவு வேகமா போகுது பாத்தீங்களா?
3: ஆமா முத்து, நம்ம பார்வதி பிள்ளைங்க சின்ன பிள்ளைகளா இருந்தது, இப்போ காலேஜ் படிக்கிறதுக்கு சென்னைக்கு போயிட்டாங்களாமே.
0: ஆமாங்க, அவங்க சென்னைக்கு போறேன்னு சொன்னதும் எனக்கு பகீர்னு ஆயிட்டு தெரியுமா.
3: பிறகு என்ன இருக்காதா உனக்கு? உன்னை ராசாத்தி மாதிரி இல்ல பாத்துக்கிட்டா?
0: ஆமாங்க, எனக்கு பார்வதி சென்னைக்கு போன உடனே வலதுகையே உடஞ்ச மாதிரி ஆயிட்டு தெரியுமா.
3: அப்பயே அவளை போக விட்ட.
0: அவ பிள்ளைங்க ரெண்டு பேரும் சென்னையில அரசாங்க உதவி தொகை கிடைச்சு படிக்க போயிட்டாங்க.
3: அப்படியா?
0: அவ மட்டும் இங்க இருந்தா எப்படி பிள்ளைங்களை பாக்க வேண்டாமா?
3: ஓ, அதுவும் சரிதான்.
0: ஆமா, பிள்ளைங்க அங்க ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிற மாதிரி தான் ரெடி பண்ணிருக்கா. இருந்தாலும் இவளால பிள்ளைகளை பாக்காம இருக்க முடியல, பிள்ளைகளுக்கு இவளை பாக்காம இருக்க முடியல.
3: ஆமா, பிள்ளைகளுக்காக தானே உழைக்கிறா, பாவம்.
0: ஆமாங்க, அதனாலதான் இங்க இருக்கும் போதே மாசத்துக்கு ஒரு தடவை போய் பாத்துக்கிட்டு இருந்தா, இப்ப சென்னை போன உடனே வார வாரம் பிள்ளைகளை பாத்துக்கலாம்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. சென்னையில உனக்கு தகுந்த மாதிரி ஒரு வேலையை ஏற்பாடு பண்ணிக்கமான்னு சொல்லி இருக்கேன். சரின்னு சொன்னா.
3: சென்னையில கொஞ்சம் வீட்டு வாடகை கொஞ்சம் அதிகமா இருக்கும். பார்வதி தையல் நல்லா பழகிட்டாளா?
0: ஆமாங்க, நல்ல தைப்பா. இப்ப சென்னையில ஒரு ரெடிமேடு துணி தைக்கிற கம்பெனில வேலை கிடைச்சிருக்கான்.
3: நல்லதா போச்சு. அவளுக்கும் அவ பிள்ளைகளுக்கும் கடவுள் ஒரு நல்ல வழி காட்டினா சரி.
0: ஆமாங்க, கடவுள் தான் அவளுக்கு ஒரு நல்ல வழிய காட்டணும்.
3: ஆமா முத்து, பார்வதி போலாம் போன் பண்றாளா?
0: ஆமாங்க, வாரத்துக்கு ஒரு தடவை போன் போட்டுக்கிட்டே இருந்தா. இப்ப கொஞ்ச நாளா போனே போடல தெரியுமா?
3: சரி, அதனால என்ன, எங்க இருந்தாலும் நல்லா இருந்தா சரி. ஆமா, போனும் சொன்ன உடனே தான் ஞாபகம் வருது, செல்வி போன் பண்ணி நாளாச்சுல்ல?
0: ஆமாங்க, போன் பண்ணி ஒரு மாசத்துக்கு மேல இருக்கும். நான் போன் போட்டேன்னு வச்சுக்கிடுங்களேன், ஏமா உனக்கு வேற வேலை இல்லையா, சும்மா ஏமா போன் பண்ணிக்கிட்டே இருக்கேன்னு சொல்லுவா. அதான் நான் கூட போன் பண்றதே இல்லை.
3: சரி, நானே செல்விக்கு போன் பண்றேன். இப்போ வேலைக்கு போயிட்டு திரும்பி வீட்டுக்கு வந்திருப்பான்ல?

0: செல்வி, செல்வி.
1: என்னப்பா? சொல்லுங்கப்பா.
0: ஏமா எப்படிமா இருக்க? ஒரு ஃபோன் பண்ண கூட உனக்கு நேரம் இல்லையாமா?
1: நல்லா இருக்கேன்ப்பா. அம்மா பக்கத்துல இருக்காங்களாப்பா?
0: பக்கத்துல தான் இருக்கா. கொடுக்கணுமா?
1: அம்மா கிட்ட கொடுங்கப்பா.
2: சொல்லுடி.
1: ஏமா உனக்கும் அப்பாவுக்கும் இதே வேலையா போச்சு.
2: என்ன எதுக்குடி திட்டுற? ஃபோன் பண்ணது உங்க அப்பா. எது சொல்றதா இருந்தாலும் உங்க அப்பா கிட்டே சொல்ல வேண்டியதானே.
1: அதுக்கெல்லாம் ஒன்னும் குறைச்சல் இல்ல. சும்மா எப்ப பார்த்தாலும் ஃபோன் பண்ணலேன்னு ஒரே குறைதான். இங்க நான் படுற பாடு எனக்கு தானே தெரியும்.
2: சரி சரி சரி, கோவப்படாதடி. உடம்ப பாத்துக்க. என்னமா மாப்பிள்ள கிட்ட கேட்டேன்னு சொல்லு.
1: சரிம்மா, ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரமா உங்களை கூப்பிடுறேன். இப்ப கொஞ்சம் வேலை இருக்கு, போனை வச்சிடவா?
2: கேட்டீங்களா? கொமாகா பேசுற பேச்ச கேட்டீங்களான்னு.
0: உலகமே அப்படித்தான் இருக்கு. யாரையும் இந்த காலத்துல குறை சொல்ல முடியாது. வா, பசிக்குது, நாம போய் சாப்பிடலாம்.
2: இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்ச வெண்டைக்காய் புளிக்குழம்பும் உருளைக்கிழங்கு வறுவலும் வச்சிருக்கீங்க.
0: நல்லா இருக்கு முத்து பேச்சி. ரொம்ப நாளா நீ வெண்டைக்காய் குழம்பு வைக்கவே இல்லையா? ஆமா, நீ சாப்பிடலையா?
2: இப்ப எனக்கு பசிக்கலங்க, ஏதோ வயிறு புரட்டுற மாதிரியே இருக்கு.
0: கொஞ்சம் மோர் சாதமாவும் சாப்பிடுமா? இப்ப வீட்டில் இருக்கிறது நாம ரெண்டு பேர் தான்.
2: கொஞ்சம் வேணா சாப்பிடுறேன்.
0: தட்டு பார்த்து ஒழுங்கா சாப்பிடு. என்னத்த யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க?
2: இல்லைங்க, நம்ம செல்வி மேல கோவப்படுறது தப்புன்னு நினைக்கிறேங்க.
0: என்ன தப்பு? அம்மாவையும் அப்பாவையும் மறந்துட்டால. வாரத்துக்கு ஒரு தரமாவது போன் பண்ண வேண்டாமா?
2: அப்படி இல்லைங்க, அவ வேலை அப்படி. வேலையை முடிச்சுட்டு வந்து ராத்திரி சாப்பாட்டுக்கு ஏதாவது ரெடி பண்ணுவா. அதுவும் இல்லாம நம்ம தானே அவளை அமெரிக்காவில் மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சோம்.
0: அது சரி, எங்க இருந்தாலும் நல்லா இருந்தா சரிதான்.
2: இங்க ராத்திரினா அங்க அவங்களுக்கு பகலு. நாம தூங்க போற நேரத்துல அவங்க அங்க முழிப்பாங்க. அதனால தாங்க அவளால பேசவே முடியல. கோவப்பட்டு என்ன செய்ய?
0: சரி சரி, இப்போ சாப்பிடு.

அச்சோ, எவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருந்திருக்கே, மணி 6 ஆகுது. அடடா, அவங்களும் எந்திக்கல போல இருக்கே. சரி, ஒரு டீய போட்டுட்டு வந்து எழுப்புவோம். என்னங்க என்னங்க, எந்திரிங்க, மணி 6 ஆகுதுல்ல, இன்னுமா தூங்கிட்டு இருக்கீங்க. இந்தாங்க இந்த டீய குடிங்க. என்னங்க என்னங்க, எந்திரிங்க. என்னங்க என்னங்க என்னங்க, உடம்புல குழந்து கிடக்கு. என்னங்க என்னங்க என்னங்க.

கூப்பிடுவேன் இந்த காலையிலே. ஐயோ என்னங்க என்னங்க, நான் என்ன செய்வேன்? 108 போட்டு ஆஸ்பத்திரி கூட்ட போல.

ஹலோ ஹலோ, 108 வண்டிங்களா? கொஞ்சம் வாங்களே. ஆமா வாங்க சீக்கிரமா. ஆமா, ஐயனார் தெருவுதான், 52 நம்பர் வீடு, சீக்கிரம் வாங்க.

0: வாங்க தம்பி, வந்துட்டீங்களா? கொஞ்சம் பாருங்க ஐயா, என்னாச்சுன்னு பாருங்க ஐயா.
1: அம்மா உயிர் போயிருச்சு. அழாதீங்கம்மா, அழாதீங்க, அழாதீங்க, அழாதீங்கம்மா. ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் புண்ணியம் ஒண்ணும் கிடையாது, இங்கே ஆக வேண்டியத பாருங்கம்மா.
0: இருக்கிற வரைக்கும் உனக்கு துணையா இருப்பேன்னு சொன்னீங்களே, ரெண்டு பேரும் ஒன்னா தானே போவோம்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம், என்ன தனியா விட்டுட்டு போயிட்டீங்களே. இப்ப நான் என்ன பண்ணுவேன் தம்பி? தம்பி இந்த நம்பருக்கு கொஞ்சம் போன் போடுங்களேன், என் மகா நம்பர் தான் ஐயா, போடுங்க ஐயா.
1: தாங்கம்மா தாங்க.

0: போனை எடுக்கவே மாட்டேங்கிறாங்களம்மா.
1: எடுக்கலையா? ஐயா, இது என் தங்கச்சி நம்பரையா? கொஞ்சம் இவளுக்காவது போன் போட்டு பாருங்க ஐயா.
0: நான் போன் போடுறேம்மா. அழாதீங்கம்மா, அழாதீங்க.
1: ஆமா.

0: హలో అమ్మడి, విమల
1: అక్క.
0: విమల
1: ఏలరక్క, ఎన్నాచ్చు?
0: అత్త తవరిటారమ్మా, నమ్మల విట్టుட்டு போயிட்டாரம்மா.
1: అయ్యో
0: அம்மடி, யாரும் இல்லாம இருக்கம்மா. நீயும் மாப்பிளையும் கொஞ்சம் கிளம்பி வந்தீங்கன்னா கொஞ்சம் உதவியா இருக்கும்மா.
1: ஐயோ அக்கா, என்னால நம்பவே முடியலக்கா. ஐயோ, என்னால முடியலக்கா, என்ன செய்யறதுன்னு தெரியலையே. ஐயோ, அவருக்கு வேற ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு, லீவு வேற கொடுக்க மாட்டாங்களே. நான் ரெண்டு பிள்ளைகளை தூக்கிக்கிட்டு எப்படிக்கா வர முடியும்? என்ன செய்யறதுன்னு ஒண்ணும் புரியலக்கா.
0: முடிஞ்சாவா அம்மா?
2: ஏமா ஏமா, செல்வினி யாரோ போன் பண்றாங்கம்மா.
0: போடுதையா, கொடுங்கய்யா. அம்மா, செல்வி அம்மாடி, அப்பா தவறிட்டாரும்மா.
1: எப்படிமா, எப்படிமா, அப்பாவுக்கு சுகம் இல்லாம இருந்துச்சா?
0: நேத்து ராத்திரி கூட நல்லா தானம்மா பேசிக்கிட்டு இருந்தாரு. காலையில எழுப்புற மனசு எந்திக்கலம்மா. அதுக்கப்புறமா 108 போன் பண்ணினேன். அந்த தம்பி வந்து அப்பா தவறிட்டார்னு பார்த்து சொன்னாங்கம்மா.
1: அலாதம்மா.
0: அம்மா, இங்க யாருமே இல்லம்மா. நீ வந்துடுறியம்மா, வந்துடுறியா?
1: என்னம்மா சொல்ற, நான் பக்கத்துலயாமா இருக்கேன்.
0: அம்மாடி, நான் ப்ரீசர்ல 4 வைக்க சொல்றேம்மா, நீ லீவு போட்டுட்டு வந்துரும்மா, வரியாம்மா?
1: அம்மா, நம்ம ஊர் மாதிரி நினைச்சியா? நினைச்ச நேரம் லீவ் போட்டு வர முடியாது. நீயே நம்ம சொந்த பந்தங்களை வச்சு அடக்கம் பண்ணிருமா. எனக்கு லீவு கிடைக்கிறப்ப வந்து நாம செய்ய வேண்டிய காரியத்தெல்லாம் செஞ்சிடறேம்மா.
0: ஏம்மா இப்படி சொல்ற? கடைசி உனக்கு அப்பா முகத்தை பாக்கணும்னு தோணலையா?
1: அம்மா, எனக்கும் அப்பாவை பாக்கணும்னு நினைப்பில்லையா? ஆனா இப்ப இந்த சூழ்நிலையில வர முடியாதுமா. நான் லீவு கிடைச்சதும் வாரேம்மா. என் நிலைமைய கொஞ்சம் புரிஞ்சுக்கோமா.

0: அம்மா, செலவுக்கு காசு இல்லைன்னா சொல்லுமா, நான் அனுப்பி வைக்கிறேன் உனக்கு. அல்லாதம்மா
1: வேண்டாம், காசு எல்லாம் இருக்குமா?
0: மத்த என் சூழ்நிலையை புரிஞ்சுக்கோமா?
1: சரிம்மா, சரி வச்சிடுறேன்.

0: அம்மா, உங்க சொந்தக்காரங்க ஒரு 6 பேருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், வர்றதா சொல்லியிருக்காங்க அம்மா. நீங்க கொஞ்சம் வருத்தப்படாதீங்க, கொஞ்சம் நிதானமா இருங்க. அவங்க வர்ற
1: சரியா
0: வரைக்கும் கொஞ்சம் அழாம இருங்கம்மா.

0: ஐயா 108 தம்பி தானே நீங்க?
1: ஆமாமா சொல்லுங்கம்மா.
0: தம்பி சிரமமா நினைக்காதீங்க, காலையில ஒரு வீட்டுக்கு வந்தீங்கல்ல?
1: ஆமா.
0: அங்க ஒருத்தரை பாத்துட்டு இறந்து போயிட்டதா சொன்னீங்கல்ல?
1: ஆமாமா.
0: அங்க இருந்துதாயா பேசுறேன்?
1: சொல்லுங்கம்மா சொல்லுங்க.
0: இல்ல சொந்தக்காரங்களுக்கு போன் போட்டு கொடுத்து தர சொன்னே போட்டீங்களா?
1: ஆமாமா, சொந்தக்காரங்களுக்கு அப்பவே போன் பண்ணேன், வர்றோன்னு சொன்னாங்களே, யாரும் வரலையாமா?
0: இல்ல கொஞ்ச பேர் வந்துட்டு துக்கம் விசாரிச்சுட்டு அப்படியே போயிட்டாங்க தம்பி.
1: அடடா,
0: அடுத்தது என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல தம்பி. எனக்கு வெளி உலகம் தெரியாதியா? என் வீட்டுக்காரர் அடக்கம் பண்றது எப்படின்னு தெரியல தம்பி. அவரை அடக்கம் பண்றதுக்கு எனக்கு கொஞ்சம் உதவி செய்ய முடியுமா?
1: ஏம்மா, நான் எப்படிமா இதுல உங்களுக்கு உதவி செய்ய முடியும்?
0: இல்ல தம்பி, சொந்த பந்த யாருமே முன் வரல தம்பி. ஒரு பொம்பளையா இந்த காரியத்தை நான் எடுத்து செய்ய முடியுமா? இந்த உலகம் ஏத்துக்கிடுமா? கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்கய்யா.
1: சரிம்மா சரிம்மா, நீங்க அழாதீங்கம்மா. ஏம்மா யாரு இல்லைன்னு வேற சொல்றீங்க, எனக்கு டியூட்டி முடிச்சிருச்சு. நான் இப்ப உடனே கிளம்பி வரேன். அடக்கம் செய்யறதுக்கு அந்த இறப்பு சான்றிதழ் வாங்கணும். இந்த ஆஸ்பத்திரியில நான் விவரமா சொல்லி அந்த சர்டிபிகேட் வாங்கிட்டு வந்துடுறேன். அவங்களோட ஆதார் கார்டை எடுத்து வைங்கம்மா.
0: சரிங்க.
1: ஊருக்கு அந்த பக்கத்துல இருக்கிற அந்த தகன மேடையில நம்ம காரியத்தை முடிச்சிடலாம்.
0: சரியா.
1: அப்புறமா கொஞ்சம் சாம்பல் கொடுப்பாங்க, அதை கொண்டு போய் ஏதாவது ஒரு நீர்நிலையில வச்சு ஆகக்கூடிய காரியத்தை பாத்துக்கலாம்.
0: ரொம்ப நன்றி ஐயா, ரொம்ப நன்றி.

0: கடவுளை பார்த்த மாதிரி இருக்கு. பெத்த புள்ள வரல, கூட பிறந்தவ வரல, சொந்த பந்தமும் வரல, யாருன்னே தெரியாத நீங்க வந்து எனக்கு இவ்வளவு உதவி செஞ்சிருக்கீங்க தம்பி. உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல.
1: அழாதீங்கம்மா, ஒரு நன்றி நீங்க எனக்கு சொல்ல வேண்டாம், கொஞ்சம் தைரியமா இருங்கம்மா. கடவுள் நம்மளை கூப்பிடுற வரைக்கும் நாம இங்க வாழ்ந்துதானம்மா ஆகணும். கூட பிறந்தவங்க சொந்தக்காரங்க இல்லாம நம்மால வாழ முடியுமா? தைரியமா இருங்கம்மா, கவலைப்படாதீங்க. வாழ்க்கையம்மா அது போற போக்குல நம்ம வாழ கத்துக்கணும், அப்படின்னாதான் நமக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காது.
0: இல்ல தம்பி, சொந்த பந்தங்க சண்டை சச்சரவுனாலும் நல்ல காரியத்துக்கு வராட்டாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி ஒரு காரியத்துக்கு வந்து கலந்துக்காம இருக்க மாட்டாங்க. என் வீட்டுக்காரங்க இறந்ததுக்கு கூட ஆறுதல் சொல்ல ஒரு ஆள் இல்ல பாத்தீங்களா? அதான் தம்பி கொடுமை.
1: காலம் மாறிடுச்சுமா, காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளும் மாறத்தான வேண்டியது இருக்குமா.
0: தம்பி, என் வீட்டுக்காரருக்கு கடவுள் மாதிரி நீங்க வந்து இருந்து அடக்கம் பண்ணி கொடுத்தீங்க. என் நிலைமைதான் என்ன ஆக போதோ தெரியல தம்பி. என் நிலைமை நினைச்சா ரொம்ப கவலையா இருக்கு.
1: அப்படிலாம் நினைக்காதீங்கம்மா, மனுஷன் வாழ்க்கையில பிரச்சனை இல்லாதவங்க யாருமே கிடையாது. அதை எப்படி சமாளிக்கிறோங்கிறதுல தாம்மா நம்ம வாழ்க்கையே இருக்கு.
0: தம்பி, நேத்து வரைக்கும் எனக்கு துணையா என் வீட்டுக்காரர் இருந்தார், இனிமே எப்படி வாழ போறேன்னு தெரியல. இத்த வழி வேற அப்பப்ப வருது தம்பி. என் வீட்டுக்காரர் தான் மருந்து மாத்திரை வாங்கி கொடுத்து நல்லா பாத்துக்கிடுவார். எனக்கு இப்ப ஒரு சுடுதண்ணி வச்சு கொடுக்க கூட ஆள் இல்லை.
1: அப்படியெல்லாம் நினைக்காதீங்கம்மா, தனிமையை போக்கணும்னா இந்த சமூகமும் சொந்த பந்தங்களும் நமக்கு ரொம்ப அவசியம்மா. வாழ்றதுக்கு எவ்வளவோ வழிகள் இருக்கு, அதை நாம தாமா தேடிக்கணும்.
0: தம்பி, என் கவலையும் கஷ்டத்தையும் சொல்லி உங்க நேரத்தையும் வீணடிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க செஞ்ச உதவிக்கு கடவுள் உங்க குடும்பத்தை நல்லபடியா வச்சிருப்பாரு தம்பி.
1: இனிமேல் என்ன உதவினாலும் என்னை கூப்பிடுங்க, நான் உடனே வந்து நிக்கிறேம்மா.
0: சரி தம்பி, சரி, ரொம்ப நன்றி.

0: ஹலோ அம்மா, எப்படி இருக்கீங்க? மாத்திரைலாம் ஒழுங்கா சாப்பிட்டீங்களா?
1: இருக்கேம்மா, நீ நல்லா இருக்கியா? அம்மாவுக்கு அப்பப்போ வயிறு வலி வருது, தலை சுத்துருக்கு. நல்லா இருக்கிற சமயத்தில் டாக்டர்கிட்ட போய் மாத்திரை மருந்து வாங்கிட்டு வந்து வச்சுக்கிடுவேன். என்னமோ ஒன்றுனா என்னை பார்க்க யார் இருக்கா? ரெண்டு நாளைக்கு ஒருக்க ஃபோன் பண்ணிக்கம்மா அம்மாவுக்கு. ஃபோன் எடுக்கலைன்னா பக்கத்து வீட்டில் யார்ட்டையாவது விசாரிச்சுக்க.
0: மா ப்ளீஸ்மா, அழாதீங்கம்மா. நான் என்னம்மா செய்ய முடியும்? பக்கத்தில் இருந்தா தானம்மா நான் உங்களை பார்த்துக்க முடியும்.
1: உங்கள் அப்பா இறந்து 6 மாதம் ஆகுது. நீ
0: என் நிலைமையை நீ புரிஞ்சிக்கவே மாட்டிக்கியம்மா.
1: ஏம்மா, இப்போ தினமும் என் கூட ஃபோனில் பேசுறல்ல, அப்பா இருக்கும்போது நீ பேசியிருந்தா அவர் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாரு தெரியுமா?
0: அம்மா, உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியல.
1: சரிம்மா, சரி விடு. நமக்கு விதி என்னன்னு எழுதியிருக்கோ அது நடந்துட்டு போகுது.
0: சரி, உனக்கு விசா ரெடி பண்றேன். நீ அங்க தனியா இருக்க வேண்டாமா, இங்க வந்துட்டியா?
1: அவ்வளவு தூரத்துக்கு நான் வரலம்மா. நான் இறந்தா கூட தூக்கி புதைக்க அங்க ஆள் இருக்குமோ என்னமோ தெரியல, நான் வரலம்மா.
0: ஏம்மா இப்படி பேசுற?
1: இல்ல செல்வி, உங்க அப்பா இறந்த பிறகு எனக்கு பயம் வந்துட்டுமா. அவர் அடக்கு செய்ய யாருமே வரல தெரியுமா. நானும் அந்த 108 வண்டி ஓட்டுற தம்பியும் தான் இருந்தோம். எனக்கான தேதி என்னைக்கோ தெரியல.
0: அல்லாதம்மா, இங்க கூப்பிட்டாலும் வரமாட்டிக்கிற.
1: கை கால் திடனா இருக்கிற வரைக்கும் நான் நம்ம வீட்டிலே இருந்துக்கிறேம்மா. நீ உடம்ப பாத்துக்க.
0: சரிம்மா, நான் தூங்க போறேன், நேரம் ஆயிடுச்சு.

அம்மா, வயிறு வலிக்கே. வெந்நீர் குடிச்ச பிறகு வயிறு வலி கேட்கலி. ராத்திரி நேரம் எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்களே பக்கத்து வீட்டிலெல்லாம், அவங்கள போய் தொந்தரவு பண்ண முடியாது. 108 ஃபோன் போடுவோம். செல்லுங்கன்னு தானே வச்சேன்.

0: ஹலோ தம்பி.
1: ஏமா என்னமா இந்த நேரத்துல போன் பண்றீங்க, என்னாச்சுமா?
0: ஐயா வயிறு வலி தாங்க முடியலையா.
1: பயப்படாதீங்கம்மா, நான் உடனே வர்றேன், உங்களை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துறேன், உங்களுக்கு ஒண்ணு ஆகாது, கவலைப்படாதீங்கம்மா.
0: சீக்கிரம் வாங்க தம்பி.

0: ஹலோ, விமலா இருக்காங்களா?
1: நீங்க யார் மேடம்? எங்க அக்கா போன்ல இருந்து நீங்க கூப்பிடுறீங்க.
2: முத்து பேச்சுங்கிறவங்க
0: எங்க ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆயிருக்காங்க. கவனிக்க யாரும் இல்ல, அதான் உங்களுக்கு போன் போட்டேன்.
1: ஐயோ, எங்க அக்காவுக்கு என்னாச்சுங்க?
0: ஏம்மா, நீங்க ஒன்னும் பதட்டப்படாதீங்கம்மா. அவங்க இப்ப நல்லா தான் இருக்காங்க. நான் அவங்க நர்ஸு தான் பேசுறேன். ரொம்ப வயிறு வலிக்குதுன்னு நேத்து நடுராத்திரியில வந்து ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆனாங்க.
1: எங்க அக்கா எங்களுக்கு அம்மா மாதிரி, கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க. நான் சென்னையில இருக்கேன், உடனே எனக்கு லீவு கொடுக்க மாட்டாங்க. செலவு எவ்வளோ ஆனாலும் பரவாயில்ல, நான் பணம் கட்டிடுறேன். அவங்களுக்கு கொஞ்சம் கவனிச்சுக்குவீங்களா?
0: மேடம், அவங்களுக்கு வயிற்றுல கட்டி இருக்குது. அது புற்றுநோயா இருக்கக்கூட வாய்ப்பு இருக்கு. அந்த கட்டி புற்று கட்டியான்னு பாக்குறதுக்கு லேபுக்கு டெஸ்ட்டுக்கு அனுப்ப வேண்டியிருக்கு. நீங்க கொஞ்சம் அவங்க கூட இருந்தீங்கன்னா நல்லது.
1: இல்லை மேடம், நானும் வேலைக்கு போறேன், என் வீட்டுக்காரும் வேலைக்கு போறாரு, குழந்தைகள் வேற பாத்துக்கணும். நீங்களே கொஞ்சம் பாத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது.
0: சரி மேடம், டெஸ்ட் ரிசல்ட் என்ன வருதுன்னு பாப்போம். இப்போதைக்கு கவனிப்பு ரொம்ப தேவையில்லை, அவங்களே அவங்கள பாத்துப்பாங்க.
3: ஆமா, இப்ப நான் சொல்ல போற விஷயத்த நினைச்சு பதட்டப்படாதீங்க. உங்களுக்கு புற்றுநோய் வந்திருக்கு, ஆனால் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் தான். அதனால கீமோதெரப்பி கொடுக்க வேண்டியது இருக்கு. சென்னையில் இதுக்குன்னு ஸ்பெஷலாக ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குமா, அங்கே போயிட்டு நீங்கள் கீமோதெரப்பி கொடுங்க, ரொம்ப நல்லா பார்ப்பாங்க.
4: என்ன சொல்கிறீங்க?
3: அம்மா, ஒன்றும் பதட்டப்படாதீங்க. உடனே கண்டுபிடிச்சது நல்லதாக போச்சுன்னு நினச்சிக்கோங்க. நீங்கள் போங்க, கீமோதெரப்பி கொடுத்து உங்களை குணப்படுத்திடுவாங்க.
4: சென்னைக்கு போகணுமா? ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? என் கூட யாருமே இல்லையே.
3: அதெல்லாம் யாருமே தேவையில்லம்மா. கீமோ கொடுக்கற ப்ராசஸிங் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். நரம்பு வழியா நமக்கு எப்படி குளுக்கோஸ் ஏத்துறமோ அதே மாதிரி தான் மருந்து ஏத்துவாங்க.
4: அப்புறம் டாக்டர்,
3: உங்களை கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க, டயர்டா இருக்கும், அவ்வளவுதான்.
4: அதுக்கப்புறம் நார்மல் ஆயிருமா டாக்டர்?
3: எவ்வளவு சீக்கிரம் அங்க போறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு நல்லதுமா.
4: சரிங்க டாக்டர். நான் ஒத்தையில தான் போகணும், யாரும் வரமாட்டாங்க. சரி.
1: ஹலோ அக்கா, எப்படி இருக்க?
4: விமலா, கீமோ தெரபி கொடுக்கறதுக்கு சென்னைக்கு வர சொல்லியிருக்காங்கம்மா.
1: நல்லதாங்கக்கா, நீ பேசாம இங்கேயே வந்துரு.
4: உனக்கு ஏண்டி சிரமம்?
1: எனக்கு என்ன சிரமம் சொல்லு. உன் விஷயத்துல நான் ஒரு முடிவு பண்ணிட்டேங்கக்கா.
4: முடிவா? என்ன முடிவு? அதுவும் என்கிட்ட எதுவும் கேட்காம?
1: அக்கா, நீ ஏன் உடம்புக்கு முடியாம இருக்க? பேசாம நாங்க சொல்றபடி கேள.
4: என்னன்னு சொல்ல.
1: ஒரு 6 மாசம் நீ இங்கே என் வீட்டுல இரு. அடுத்த 6 மாசம் அமெரிக்காவில செல்வி உன்னை பாத்துப்பா. மாமாவோட பென்ஷன் வருதுல்ல, எங்களுக்கு அதை கொடுத்துரு, அவ்வளவுதான்.
4: அது எப்படி விமலா? நீ சென்னையில இருக்க, செல்வி அமெரிக்காவில இருக்கா?
1: ஆமா அக்கா, இங்க இருக்கும்போது இங்க இருக்க டாக்டர் கிட்ட பாப்போம், அமெரிக்கா போகும்போது அங்க இருக்க டாக்டர் கிட்ட பாப்போம், அவ்வளவுதானே?
4: விமலா, நான் உன் கூட இருக்கம்மா, மாச செலவுக்கு பணம் தந்துடுறேன்.
1: என்னக்கா இப்படி பேசுற? உன் மகக்கிட்டையும் ஒரு 6 மாசம் இருக்கலாம்ல.
4: அமெரிக்காவில எப்படி எப்படி இருக்கோ தெரியலேம்மா.
1: நல்லா இருக்கே கதை, அதுக்கு நான் என்ன செய்யட்டும் சொல்லு. உன் மக அங்க ஜாலியா அமெரிக்காவில செட்டில் ஆயிட்டா? நான் தெரியாம தான் கேக்குறேன், நீ என்ன மட்டும் தான் கவனிச்சியா? சரி, போனா போகுதுன்னு பார்த்தா ரொம்ப தான் பண்ற.
4: சரிம்மா, நான் போன் வைக்கிறேன்.
1: சரி.

என்ன வெயில் அடிக்குமா, தாங்கவே முடியல. நல்லவங்களுக்கு காலமே இல்லை எல்லாம்.

0: மாதிரியே எவ்வளவு அன்பா நான் நேசிச்சேன், எத்தனையோ பேருக்கு உதவி செஞ்சேன். இப்ப நம்மளை கவனிக்க ஒரு நாதியும் இல்லை. தலை சுத்துது, கண்ணை இருட்டிட்டு வருது.
1: என்னாச்சுமா உங்களுக்கு? ஹலோ ஹலோ
2: சார், அண்ணா சாலையில ஒரு அம்மா மயக்க போட்டு விழுந்திருக்காங்க சார்.
1: தள்ளுங்க தள்ளுங்க, கொஞ்சம்
2: கொஞ்சம் வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா,
1: கொஞ்சம் ஒதுங்க, கொஞ்சம் இடத்த விடுங்க.
0: எனக்கு என்னமாச்சு? ஏ, என்ன சுத்தி எல்லாரும் கூட்டமா நிக்கீங்க, என்னாச்சு?
3: ஒண்ணுமில்ல பாட்டியம்மா, இந்த தண்ணி கொஞ்சம் குடிங்க. உங்க வீடு எங்கன்னு சொல்லுங்க பாட்டியம்மா, நானே கொண்டு போய் விட்டுறேன்.
0: தம்பி, எனக்கு யாருமே இல்ல தம்பி.
3: அப்படி சொல்லாதீங்க பாட்டி, இந்த உலகத்துல யாருமே அனாதை இல்ல பாட்டி, ஒருத்தருக்கு ஒருத்தர் துணைதான்.
0: பெத்த பிள்ளையும் கவனிக்கல, சொந்த பந்தங்களும் கவனிக்க தயாரா இல்ல. வீட்டுல நான் அனாதையா இறந்து கிடந்தா கூட பாக்குறதுக்கு ஆள் இருக்காது தம்பி. எனக்கு என்ன கேதி கிடைக்க போகுதோ தெரியலையே.
3: சரிம்மா சரிம்மா, எங்க போகணும்னு நினைக்கீங்க?
0: எங்க போகணும்னு எனக்கே தெரியலையப்பா.
3: பாட்டி, எனக்கு தெரிஞ்ச ஒரு முதியோர் இல்ல இருக்கு, அங்க சேர்ந்துக்கிறீங்களாமா?
0: அப்படி ஐயா, அங்க யார் சேர்ந்தாலும் நல்லா கவனிச்சுக்கிடுவாங்களா?
3: நல்லபடியா கவனிச்சுக்குவாங்க.
0: சரியா, அப்ப அங்கே கூட்டிட்டு போயா.
3: வாங்க பாட்டி போலாம்.
0: வாரையா. எவ்வளோ மரங்கள் நிக்கி, மரங்கள் நிக்கிறதுனால இந்த இடம் குளிர்ச்சியா இருக்குல்ல தம்பி?
3: ஆமா பாட்டி, நிழலின் அருமை வெயில தான் தெரியும்னு நம்ம முன்னோர்கள் சும்மாவா சொல்லி வச்சாங்க.
0: ஐயா, இந்த முதியோர் இல்ல சூழலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குயா.
3: ஆமா பாட்டி, இந்த முதியோர் இல்லத்து ஓனர் ரொம்ப நல்லவங்க. உங்களை மாதிரி யார் இங்க வந்தாலும் இங்க கொண்டு வந்து விட்டுடுவேன்.
0: ஓஹோ.
3: இந்த ஓனரும் ஒரு காலத்துல ஆதரவு இல்லாம இருந்து கஷ்டப்பட்டு முன்னேறி இருக்காங்க.
0: அப்படியாப்பா, கஷ்டப்பட்டவங்களுக்கு தான்ப்பா மத்தவங்க கஷ்டத்தை உணர முடியும்.
3: பாட்டி வாங்க, மேனேஜர் வர கொஞ்சம் நேரம் ஆகுமா, அது வரைக்கும் இங்க ஒரு ரவுண்ட் போயிட்டு வருவோம்.
0: சரிப்பா. இந்த இடம் ரொம்ப அழகா இருக்குப்பா, எல்லாத்துக்கும் தனித்தனி ரூம் கொடுத்துருக்காங்க. முதியோர்களுக்கெல்லாம் சாப்பாட்டு அறை ஒரு பக்கம் இருக்கு, அங்கே சோபாலாம் இருக்கு.
3: இது என்ன பிரமாதம் பாட்டி, இங்க ஒரு கம்யூனிட்டி ஹால் இருக்கு பாருங்க, வாங்க அதை பார்க்கலாம்.
0: ஆமாயா, எவ்வளவு அழகா இருக்கு.
3: ஆமா பாட்டி, இன்னும் கொஞ்சம் மேடை பக்கத்துல போய் பார்க்கலாம். பாட்டி பாட்டி, கொஞ்சம் இப்படி திரும்பி நில்லுங்க, இந்த அழகான சிலையை பார்க்கும்போது உங்களை சின்ன வயசுல பார்த்த மாதிரியே இருக்குதே.
0: ஆமாயா, சிலை ரொம்ப அழகா இருக்குல்ல. இதே கலர்ல நான் ஒரு புடவை வச்சிருக்கேனே. ஆமா, நான் போட்டிருந்த மாதிரி அதே கம்மலு அதே மூக்குத்தி தான். எப்படி பாதலாம்
3: தெரியலையே பாட்டி?
0: எனக்கும் தெரியலையே.
4: அம்மா, எப்படிமா இருக்கீங்க?
0: யாருமா நீ?
4: நல்லா இருக்கீங்களாம்மா?
0: இப்படி மூச்சிறைக்க ஓடி வந்து கட்டி பிடிக்கிற, நல்லா இருக்கீங்களான்னு கேக்குற, யாருமா நீ? எனக்கு தெரியலையே.
4: என்ன தெரியலையாம்மா? நல்லா பாருங்க.
0: அம்மாடி, சின்ன வயசா இருக்க, எனக்கு உன்னை யாருன்னு தெரியலையம்மா.
4: அம்மா, நல்லா பாருங்கம்மா, என்ன தெரியலையா?
0: ஐயோ, என்ன கட்டி பிடிச்ச உன் புடவைலாம் கசங்கிட்டுமா. அம்மாடி, என் புடவைலாம் தூசி மண்ணுமா இருக்கு.
4: நான் இன்னைக்கு நல்ல புடவை உடுத்திருக்கேன்னா ஒரு காலத்துல நீங்க எனக்கு செஞ்ச உதவிதாமா காரணம்.
0: என்னது, நான் உங்களுக்கு உதவி செஞ்சனா? என்ன உதவிமா செஞ்சேன்?
4: ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால பார்வதி, பார்வதியோட குழந்தைங்க ரெண்டு பேரையும் ஞாபகம் இருக்காமா?
0: பார்வதி, ஆமாமா, என் வீட்டுல இருந்தாலே பார்வதி. இப்ப சென்னையில தான் இருப்பான்னு நினைக்கிறேன்.
4: சென்னையில தாமா இருக்கோம், நான் பார்வதியோட மூத்த பொண்ணு.
0: என் பார்வதியோட மூத்த பொண்ணானே, அம்மாடி நல்லா இருக்கியாமா? அம்மா அம்மா அடிக்கடி போன் பண்ணுவா, இப்ப போன் போடுறதே இல்ல தெரியுமா? ஏம்மா,
4: சென்னைக்கு வந்த ஒரு 5 வருஷம் கழிச்சு எங்க அம்மா புற்றுநோய் வந்து இறந்துட்டாங்க.
0: ஐயோ பார்வதி, நீயே என்னை விட்டு போயிட்டியா? ஏம்மா, சின்ன பொண்ணு நல்லா இருக்களாம்மா?
4: அவ நல்லா படிச்சு வெளிநாட்டுல வேலை பார்த்துட்டு இருக்காமா.
0: ஏம்மா, நீ இந்த அனாதை இல்லத்துல வேலை பாக்குறியாமா?
4: இல்லம்மா,

0: இந்த இல்லத்தை நானும் என் தங்கச்சி ரெண்டு பேரும் சேர்ந்துதான் ஆரம்பிச்சோம். எங்களை மாதிரி கஷ்டப்பட்ட குழந்தைகளுக்கும் கஷ்டப்படுற வயசானவங்களுக்கும் உதவி செய்யதாமா இந்த இல்லத்தை ஆரம்பிச்சோம். எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, நம்மளால முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்ட்டு.
1: உங்க அம்மா குணம் உங்ககிட்ட அப்படியே இருக்குமா?
0: எங்க அம்மா இருக்கிற வரைக்கும் மூச்சுக்கு 300 தடவை உங்க பேரை தான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதனாலதான் இந்த ஆசிரமத்துக்கு உங்க பேரையே வச்சிருக்கோம். இந்த சிலைய கூட பாருங்க, உங்க போட்டோவை வச்சு அப்படியே செஞ்சதுதான்.
1: பார்வதி அம்மாடி அப்படியே என்ன மாதிரியே இருக்குமா?
0: ஆபீஸ்ல புதுசா யாரோ வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க, உங்களை பத்தியும் சொன்னாங்க. வந்து பார்த்தா நீங்க எங்கேயும் போக கூடாது, உங்களை நல்லபடியா நாங்க பாத்துப்போம். எங்களை சின்ன வயசுல எப்படி கண்ணும் கருத்துமா பாத்துக்கிட்டீங்க, அதே மாதிரி நாங்களும் உங்களை பாத்துப்போமா. உங்களுக்கு வாழ்நாள் கடன் பட்டிருக்கோமா, அதை தீர்த்தே ஆகணும். அதனால நீங்க எங்கேயும் போக கூடாது, எங்க கூட தான் இருக்கணும்.
1: ராசாத்தி அம்மாடி, உங்களுக்கு மறுபடியும் சிரமம் கொடுக்கேனோன்னு நினைக்கிறேன்.
0: அப்படிலாம் நினைக்காதீங்கம்மா, உங்களை பார்த்து பேசி பழகிறது எங்க அம்மா கூட இருக்கிற மாதிரியே இருக்கு. நீங்க எங்கேயும் போக கூடாது, எங்க கூட தான் இருக்கணும். அழாதீங்கம்மா, அழாதீங்க. நாங்க இருக்கோம்ல, நாம எல்லாத்துக்கும் நல்லது செஞ்சா நமக்கும் நல்லதுதாமா நடக்கும்.
1: அம்மா, உங்க அம்மா மாதிரியே பேசுற, ரொம்ப சந்தோஷமா இருக்குமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு.

சுவரை தேடும் சித்திரங்கள் நாடகம் கேட்டீர்கள். நாடகத்தில் பங்கேற்றோர் கே ஐயம்மாள், எம் காந்தி செல்வின், எல் சீதா பாரதி, மரிய சேவியர் மெத்தோடியஸ், சுமித்ரா தேவி, உஷா, முத்துக்குமார், பிரான்சிஸ் செல்வ சந்தியா, காளிமுத்து, சங்கீதா, மேராராணி, ஞான வில்சன், கணேசன், ஜோதி பாசு ஆகியோர். எழுத்தாக்கம் எஸ் பிரபாவதி. அமைப்பில் உதவி பி உஷா. அமைப்பு கே காளிமுத்து. படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.

0: மாலை 5 மணி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம், செய்தி சுருக்கம். வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். விளையாட்டுத்துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மன் கி பாத் நிகழ்ச்சியில் தெரிவித்துள்ளார். பண்டிகை காலங்களில் உள்ளூரில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களுக்கு மக்கள் ஆதரவளிக்க வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக் கொண்டார். தீவிரவாதத்தை ஒழிப்பதில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று திரு நரேந்திர மோடி திட்டவட்டமாக தெரிவித்தார். போதைப்பொருள் பயன்பாட்டிற்கு எதிரான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளில் இளையோர் பங்கேற்று வருவது மகிழ்ச்சியளிப்பதாக உள்ளது என்று பிரதமர் கூறினார். திருச்சி மணப்பாறையைச் சேர்ந்த கல்லூரி பேராசிரியர் திரு செல்வராஜ் உருவச் சிலைகள் பற்றிய கள ஆய்வின் போது தொன்மையான ஆலயம் கண்டறிந்தது தொடர்பாகவும் திரு நரேந்திர மோடி தமது உரையில் குறிப்பிட்டு பேசினார். தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தை மழுங்கச் செய்யும் வகையில் வெளியிட்ட அரசாணையை தவேக அரசு திரும்ப பெற வேண்டும் என்று பல்வேறு கட்சிகள் வலியுறுத்தி வந்த நிலையில் அந்த அரசாணையை மாநில அரசு விலக்கிக் கொண்டுள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் அஇஅதிமுக வெற்றி பெறும் என்று அக்கட்சி நம்பிக்கை தெரிவித்துள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டு ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அபய்சிங் மற்றும் அனாஹத் சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். ஆசிய விளையாட்டு ஸ்குவாஷ் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்ற அபய்சிங்கிற்கு தமிழக அரசின் சார்பில் 50 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை அறிவிக்கப்பட்டுள்ளது.

0: உள்ளது. குரோவேஷியாவில் நடைபெற்ற சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா தங்கப்பதக்கம் வென்றார். திருவனந்தபுரத்தில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் வெஸ்ட் இண்டீஸ் சற்றுமுன் வரை 38.2 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 208 ரன் எடுத்துள்ளது. ராஜ்கோட்டில் இன்று தொடங்கிய ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதலாவது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் ஆட்ட நேர இறுதியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் விக்கெட் இழப்பின்றி 8 ரன் எடுத்துள்ளது. முன்னதாக ஆஸ்திரேலியா முதல் இன்னிங்ஸில் 217 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 5:02. நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பொன்மாலை பொழுதில் வாடாமலர். நேர்களே, வாடாமலர் நிகழ்ச்சியில் 1950 முதல் 1980 வரை வெளியான தமிழ் திரைப்பட பாடல்களை இந்த நிகழ்ச்சியில நீங்க கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் உங்கள் விருப்ப பாடலுடன் இணைய உள்ளூர் நேயர்கள் 9344-9001-18 இந்த எண்ணிலையும், வெளியூர் நேயர்கள் 9342-9001-18 இந்த எண்ணிலையும், நிகழ்ச்சிக்கு புதிய நேயர்கள் 8300-0019-1018 இந்த எண்ணிலும் அழைச்சு உங்க விருப்ப பாடல்களை நம்ம பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கலாம். ஓகே, வாட்ஸ்அப் மெசேஜ் மூலமாகவும் உங்க விருப்ப பாடல்களை இந்த நிகழ்ச்சியில நீங்க கேட்கலாம். நேயர்களே, உங்க விருப்ப பாடல்களின் விவரங்களை வாட்ஸ்அப் மெசேஜ் செய்ய வேண்டிய எண் 8300-0019-1018. நிகழ்ச்சியில் முதல் பாடல் ஒலிக்கிறது கற்பகம் திரைப்படத்திலிருந்து.

0: ஊரெல்லாம் உறங்கிவிடும் உள்ளம் மட்டும் உறங்காது என்ற சூப்பரான பாடல் வரிகளோட பாடல் ஒலித்தது கற்பகம் திரைப்படத்திலிருந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையல். ஓகே, நிகழ்ச்சியில முதல் காலர் கூட பேசலாம். வணக்கம்.
1: இனிய மாலை வணக்கம். திருப்பூர்ல இருந்து மனவை கா சந்திரசேகர்.
0: இனிய மாலை வணக்கம் சந்திரசேகர், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு சார், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லமா இருக்குங்க. முதல் நேரா வந்துட்டீங்க, வாழ்த்துக்கள். உங்களுக்கு என்ன பாடல் கொடுக்கலாம் இன்னைக்கு? உங்களுக்கு
1: கை கொடுத்த தேர்ந்தெடுங்க, குழுங்க குழுங்க சிரிப்பேன். சிரிப்பு வந்து ரொம்ப முக்கியம் எல்லாத்துக்கும்.
0: ஓகே, பாடல் கேட்டு குழுங்க குழுங்க சிரிங்க. அடுத்ததுக்கு நன்றிங்க.
1: நன்றி.

0: கண்ணதாசனில் பாடல் வரிகளில் பி சுஷிலா எல்லாரீஸ்வரி இணைந்து பாடிய பாடல் வலித்தது கை கொடுத்த தெய்வம் திரைப்படத்திலிருந்து. பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் நம்முடன் இணையும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: இனிய மாலை வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: இனிய மாலை வணக்கம் கோரிக்கொள்வது திருப்பூர் மாவட்டம் கனியாமூன்றி கனகரத்தினம். நலம் நலம் அறிய ஆவல்.
0: எங்களுக்கும் ரொம்ப ஆவல். எப்படி போயிட்டு இருக்கு சண்டே ஈவினிங் எல்லாம்?
1: சண்டே ஈவினிங் சூப்பரா போயிட்டு இருக்கு. அது இந்த பொன்மாலை நேரத்துல நம்ம ஊட்டி பண்புலையில பாடல் கேட்கறது தனியான ஒரு சுகம்தான்.
0: ஓகே, மனதிற்கு இதம் அளிக்கிற மாதிரி சூப்பரான ஒரு பாடல் கேளுங்க, கொடுத்துடலாம்.
1: ஊட்டி இந்த டைம்ல ஊட்டி வர முடியாது, இருந்தாலும் நான் ஊட்டி வரை உறவு படத்துல இருந்து பூ மாலையில் ஒரு மல்லிகை பூ சாங் கொடுத்துருங்க.
0: ஓகே, சூப்பரான பாடல் கேட்டிருக்கீங்க, அழைத்ததுக்கு நன்றி.
1: நன்றி சார்.

ஓகே, நிகழ்ச்சியை தொடர்ந்து சினிமா பைத்தியம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காரு. கொழுமங்கொண்டான் பகுதியிலிருந்து ராமகிருஷ்ணன் விருப்ப பாடல் கேட்டு ரசிக்கலாம். பொன்மாலை பொழுது நிகழ்ச்சிகள்.

0: ஊட்டியப்பம் 101.8 நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பொன்மாலை பொழுது. ஓகே, நிகழ்ச்சியில அடுத்த காலர் என்ன பாடலோட காத்துட்டு இருக்காருன்னு கேட்டலாம். வணக்கம்.
1: அழகான மாலை வணக்கம். நட்புக்கு மாலை வணக்கங்களுடன் வருவது ராஜு சென்ட் மேரிஸ்ல இருந்து. நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கங்க. இனிய மாலை வணக்கம் உங்களுக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கிறோம்.
0: ஓகே, என்ன பாடலோட வந்திருக்கீங்க இன்னைக்கு?
1: பாடலுக்கு முன்னால் உங்களுக்கும் சரவணனுக்கும் முகிலுக்கும் ஒரு அழகான மாலை வணக்கங்கள். ஒரு நல்ல அப்ரிசியேட்டிவ், நல்ல ஒரு நீலகிரி மாவட்டத்தை நல்லா தொகுத்து வழங்குறதுக்கு நீங்க உங்களை விட்டு ஆள் இல்லைன்ற மாதிரி நல்லா சொல்றீங்க. நம்ம நீலகிரி டிஸ்ட்ரிக்ட்ல என்னென்ன ஸ்பெஷலிஸ்ட் இருக்குன்றது

0: எல்லாம் கரெக்டா எடுத்து வைத்து போற ஆர்ஜிஎஸும் அதை நல்லா அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அதை நல்ல முறையில நீங்க தெரியாததை கூட எடுத்து சொல்லி நல்ல முறையில நம்ம நீலகிரி மாவட்டத்தில் இருக்க அத்தனை இடங்களையும் தொகுத்து வழங்குறீங்க, உங்களுக்கு ஒரு வாழ்த்து.
1: தேங்க்யூ தேங்க்யூ, தேங்க்ஸ் லாட் ராஜு, தேங்க்யூ.
0: ஏன்னா அவ்வளோ ஒரு ஆர்ஜிஎஸ்ல நம்ம சதீஷ் சார் வந்து எல்லாத்தையும் கரெக்டா விட்ட இடத்துல இருந்து கூட தொடர்ந்து உங்கள்ட்ட இருக்கிற ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட்.
1: நன்றி நன்றி, ரொம்ப நன்றி. சொல்லுங்க, என்ன பாடல் கொடுக்கலாம் இன்னைக்கு உங்களுக்கு?
0: எனக்கு எப்பம் ஃப்ரெண்ட்ஸ் குடும்பத்தாருக்கும் ஆர்ஜிஎஸ் குடும்பத்தாருக்கும் தங்கள் குடும்பத்தாருக்கும் சேர்ந்து மாலை நேரத்தில் இந்த இனிமையான மாலை நேரத்தில் பண்பலை நினைக்க அனைத்து அன்புகளும் பிரியெடுத்து பெண்ல இருந்து பாரப்பா பழனியப்பா பட்டணமா.
1: ஓகே,
0: பாடல் கொடுங்க.
1: சூப்பரான பாடல் கேட்டிருக்கீங்க, அழைத்ததுக்கு நன்றி.
0: அது வந்து என்னன்னு கேட்டா பாடல் கொஞ்சம் பெரிய பாடல், முழுதாக ஓய்வு பெறுங்க, வாய்ப்பு.
1: நன்றி, தேங்க்யூ.

0: நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் HPF ஊட்டி HPF பகுதியைச் சேர்ந்த ராஜேஸ்வரி ருக்மணி அவர்களின் விருப்ப பாடலாக ஒலிக்கிறது காதலிக்க நேரமில்லை திரைப்படத்திலிருந்து.
1: உங்க பொன்னான கைகள் புண்ணாகலாமா, உதவிக்கு வரலாமா,

0: ஊட்டியம் 101.8 பொன்மாலை பொழுது ஒழித்துக் கொண்டிருக்கும் இந்த நேரம் 5:30. ஓகே, அடுத்த நேயர் கூட பேசலாம். வணக்கம்.
1: உதித்த சூரியனும் உறங்கச் செல்லும் வேளையிலே உங்களோடு கோவை சிறுவாணிச்சாரல் நரசிபுரம் என் கே கந்தசாமி.
0: 5:30 உறங்க போயிருச்சா சூரியனு?
1: என்ன
0: பாடல் கொடுக்கலாம்
1: இன்னைக்கு? வானொலியில அதிகமா ஒலிக்காத பாடல் மகாகவி காளிதாசிலிருந்து கல்லாய் வந்தவன் கடவுளமா, இந்த பாடலை ஒலிபரப்புங்க.
0: விருப்ப பாடல் வந்துட்டே இருக்குங்க. அழைத்ததற்கு நன்றி.

0: மகாகவி காளிதாஸ் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலித்தது. அடுத்த நேயர் கூட பேசலாம். வணக்கம்
1: சார். வணக்கம் சார்.
0: இனிய மாலை வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: சத்யநாராயணன் கோயம்புத்தூர் பேசுறேன் சார். நல்லா இருக்கீங்களா?
0: சத்யநாராயணன் நலமா இருக்காங்க. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு சார், ரொம்ப அருமையா இருக்கேன்.
0: ஓகே, சொல்லுங்க. இந்த மாலை வேளையில சூப்பரான ஒரு பாடல் கேளுங்க.
1: படம் வந்து பனத்தோட்டம்.
0: ஓகே,
1: பாடல் வந்து பேசுவது கிளியா.
0: அடடா, கிளி பறந்து வந்துட்டே இருக்குங்க. அழைத்ததுக்கு நன்றி.
1: நன்றி சார். நன்றி.
0: நன்றிங்க.

0: ஓகே, ஒரு இனிமையான மாலை வேளையில பழைய பாடல்களை கேட்குற சுகமே ஒரு தனி சுகம்தான். ஓகே, அடுத்த நேயர் என்ன பாடல் கேட்கிறாருன்னு கேட்டுலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து சார்?
1: நான் திருப்பூர் மாவட்டம் அவினாசில இருந்து பிரபுங்க சார். நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன் பிரபு. லீவ் நாளெல்லாம் எப்படி போயிட்டு இருக்குங்க?
1: லீவ் அப்படியே போயிட்டு இருக்குங்க சார், ஒரு பிரச்சனை இல்லைங்க சார்.
0: ஓகே, சொல்லுங்க என்ன பாடல்
1: கொடுக்குங்க
0: கொடுக்கலாம்.
1: சார், மலைங்கள எனக்கு சக்கரம் படத்திலிருந்து காசே தான் கடலோட பாடு.
0: என்னங்க மாச கடைசியில இப்படி ஒரு பாடல் கேட்டீங்க?
1: காசு வந்து டைட்டா இருக்குங்க சார். அதான்
0: ஓகே, மாசம் முதல் வாரனாலும் சரி கடைசி வாரனாலும் சரி காசு கடவுள் தான் இல்லையா? விருப்ப பாடல் வந்துட்டே இருக்குங்க. அழைத்ததுக்கு நன்றி.
1: நன்றி சார், நன்றி
2: சார். அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. கைக்கு கை மாறும் பணமே, உன்னை கைப்பற்ற நினைக்குது மனமே. கைக்கு கை மாறும் பணமே, உன்னை கைப்பற்ற நினைக்குது மனமே. நீ தேடும் போது வருவதுண்டோ, விட்டு போகும் போது சொல்வதுண்டோ? நீ தேடும் போது வருவதுண்டோ, விட்டு போகும் போது சொல்வதுண்டோ? காசேதான் கடவுளப்பா, அந்த

பொருளை எடுத்து வறுமைக்கு தந்தால் தருமவடா. அளவுக்கு போகும் பொருளை எடுத்து வறுமைக்கு தந்தால் தருமவடா. கூட்டுக்கு மேலே கூட்டை போட்டு கூட்டி வைத்தால் அது கருமமடா. காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது.

சிரித்தவன் அழுவதும் அழுதவன் சிரிப்பதும் பணத்தால் வந்த நிலைதானே. கையிலும் பையிலும் ஓட்டம் இருந்தால் கூட்டம் இருக்கும் உன்னோடு. தலைகளை ஆட்டும் பொம்மைகள் எல்லாம் தாளங்கள் போடும் பின்னோடு. காசேதா கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. கைக்கு கை மாறும் பணமே, உன்னை கைப்பற்ற நினைக்கிறது மனமே. நீ தேடும் போது வருவதுண்டோ, விட்டு போகும் போது சொல்வதுண்டோ? நீ தேடும் போது வருவதுண்டோ, விட்டு போகும் போது சொல்வதுண்டோ? காசேதா கடவுளப்பா.

0: ஓடிஎஃப்எம் 101.8 நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பொன்மாலை பொழுது. ஓகே, அடுத்த நேயர் கூட பேசலாம். வணக்கம்
1: பொன்மாலை. வணக்கம்.
0: மாலை வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: மடத்துக்குள வட்டம் தாசர் வீட்டுல இருந்து பாலசுவாமி பேசுங்க சார். நல்லா இருக்கீங்களாங்க?
0: நலமா இருக்கங்க. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நாங்கள் நலமா இருக்கிறோம் சார்.
0: ஓகே, என்ன பாடலோட வந்திருக்கீங்க இப்போ?
1: உத்தமன் பாட.

நிகழ்ச்சியில் தொடர்ந்து அவினாசி காந்திபுரம் பகுதியைச் சேர்ந்த பிரபுதேவி மற்றும் ஸ்ரீசாய் அவர்களின் விருப்ப பாடல் ஒலிக்கிறது. சூரியகாந்தி திரைப்படத்திலிருந்து.

0: ஓகே, சூரியகாந்தி திரைப்படத்திலிருந்து சூப்பரான ஒரு பாடல் கேட்டோம். ஓகே, பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் நிறைவு நேயர் கூட பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார், மசனக்குடியில ராஜேந்திரன்.
0: எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார்.
0: ஓகே, மசனக்குடியில எப்படி இருக்கு? ஒரே டிராபிக்கா இருக்கா? சரி சரி, சொல்லுங்க என்ன பாடல் கொடுக்கலாங்க
1: சார்? அன்பே படத்துல இருந்து அன்பேவா, எல்லா அன்புக்கு அன்பு மஞ்சளுக்காக, அன்பு அன்புக்காக ஏங்குற எல்லாருக்கும் இந்த பாட்டு.
0: ஓகே, உங்க எல்லாருக்காகவும் பாடல் வந்துட்டே இருக்குங்க. அழைத்ததுக்கு நன்றி.
2: அன்பே.

கேட்ட பாடலுடன் பொன்மாலை போடுது நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. நேரடையில் இணைந்த அனைத்து நேயர்களுக்கும் நிலையத்தின் சார்பில் நன்றிகள். ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8 நிலையத்தில் நேரம் 6 மணி.

0: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
1: நேயர்களினை தொடர்ந்து கேட்கலாம் நிகழ்ச்சி நிரல். இன்றும் நாளையும் நம் நிலையத்திலிருந்து ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பினை கேட்கலாம் நேயர்களே. நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்றிரவு 8 மணிக்கு நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரலாக சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து மாலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 விலக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியில் திரையில் ஒலித்த பக்தி பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். 6:30 மாநில செய்திகள், 6:40 பெட்டத கமலு படுகுமொழி பாடல்கள் இடம்பெறும். 7:00 திரைகானம், 7:10 திருப்பூர் மாவட்ட செய்திகள்.

7:15 தமிழில் செய்திகள், 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 7:30 தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில் செம்மறி ஆடு வளர்ப்பு குறித்த நேர்முகம், கிராமிய பாடல், நிறைவாக தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெற கேட்கலாம். இரவு 9 மணிக்கு ஆங்கிலத்திய செய்திகள் டெல்லி அஞ்சல், 9:15 திரைகானம், 10:00 ரவிவாசிய அகில் பாரத சங்கீத் சபா, 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். தொடர்ந்து நாளை காலை நம் நிலையத்திலிருந்து ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பினை கேட்கலாம் நேயர்களே. காலை 6:05 ஆங்கிலத்திய செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் பேராசிரியர் முனைவர் எம் ஆர் கிருஷ்ணகுமார் அவர்கள். காலை 6:15 அருளிசை பக்தி பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். காலை 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல், 6:55 இயற்கையின் மொழி இந்நிகழ்ச்சியில் சுற்றுச்சூழலை சமநிலைப்படுத்தும் தாவரங்கள் குறித்து உதகை அரசு கலைக்கல்லூரி உதவி பேராசிரியர் எஸ் பிரியா அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெறும். 7:00 காலை கதிர் இதில் நலமுடன் வாழ, உடல் உறுப்புகளின் செயல்பாடுகளும் அதன் ஆரோக்கியம் குறித்த தகவல்கள் வழங்குகிறார் மாற்றுமுறை மருத்துவர் டாக்டர் ரீனா ரவி அவர்கள். தொடர்ந்து திரைக்கனம், நிறைவாக சட்டம் அறிவோம். தொல்லியல் சட்டம் குறித்து வழக்கறிஞர் என் சவிசின்மா அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெறும். காலை 7:15 தமிழில் செய்திகள், 7:25 குட் மார்னிங் நீலகிரி புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள் இடம்பெறும். 7:40 புதின பக்கங்கள், எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் 4 பகுதி இடம்பெறும். 7:50 நுட்பம் கற்போம்.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 6:10. நேயர்களின் இதற்கும் இந்த நிகழ்ச்சி விலக்கேற்றும் வேளை.

0: வாழ்க்கை ஓட்டத்துல நாம பல விஷயங்களை மறந்து போறோம். ஆனா யாராவது நம்ம கவனிக்கிறாங்கன்னா ரொம்ப நிம்மதியா இருக்கும் இல்லையா? அப்படிதான் ஆர்பிஐயும் உங்க அன்கிளைம் டெபாசிட்ஸ் கவனிச்சுக்கிறாங்க.
1: அதாவது 10 ஆண்டுகளா எந்த பரிவர்த்தனையும் நடக்காத வங்கி கணக்குகள், அந்த மாதிரி கணக்குகள் இந்திய ரிசர்வ் வங்கியின் நிதிக்கே மாத்திடுவாங்க. நீங்க உங்க வங்கியின் எந்த கிளையிலும் போய் KYC அப்டேட் பண்ணிட்டு உங்க பயன்படுத்தப்படாத வைப்பு தொகையை திரும்ப பெறலாம்.
0: இந்திய ரிசர்வ் வங்கி சொல்றது என்னன்னா, விவரமா இருங்க,
1: எச்சரிக்கையாக இருங்க.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். விளையாட்டுத் துறையின் வளர்ச்சிக்கு தமது அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஊழலற்ற நிர்வாகத்தை மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் சட்டம் ஒழுங்கிற்கு விலக்கு அளித்து பிறப்பிக்கப்பட்ட அரசாணையை தமிழக அரசு விலக்கிக் கொண்டுள்ளது. மருத்துவ சுற்றுலாவில் தமிழகம் சிறந்து விளங்குவதாக மாநில அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் கூறியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 4 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். விளையாட்டுத் துறையின் வளர்ச்சிக்கு தமது அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் அவர் இவ்வாறு கூறினார்.
3: எனக்கு பிரியமான நாட்டு மக்களே, செங்கோட்டையிலிருந்து நான் இந்த முறை விளையாட்டுகளுக்கான திறமைகள் தேடல் இயக்கத்தை அறிவித்திருந்தேன். பாரதம் தொடர்ந்து மிகச் சிறப்பான வகையில் விளையாட்டுகளில் திறமைகளை வெளிப்படுத்தி வர வேண்டும் என்பதற்காக கிராமங்கள் குடியிருப்பு தொகுப்புகள் வரை சென்று திறமைகளை தேட வேண்டும். இந்த பணிக்காகவே தங்களையே அர்ப்பணித்தவர்களும் பலர் இருக்கின்றார்கள். திறமைகளை தேடிப்பிடித்து வெளிச்சத்துக்கு கொண்டு வருவதை அவர்கள் ஒருமுனைப்போடு செய்து வருகின்றார்கள். பஞ்சாபிலே இந்த பணியை ராஜிந்தர் சிங் அவர்கள் செய்து வருகிறார். ராஜிந்தர் சிங் அவர்கள் பெயரிலேயே கூட சீனியர் என்ற சொல்லும் இணைந்திருக்கிறது. இவர் 1980 நடந்த ஒலிம்பிக்கிலே ஹாக்கி போட்டியிலே தங்கப்பதக்கம் வென்ற குழுவினரின் அங்கமாக இருந்தார். 1982 உலகக்கோப்பையிலே விளாசினார். 2001 பாரதம் முதன்முறையாக ஆடவருக்கான இளநிலை உலகக்கோப்பையை வென்றது. அதேபோல 2003 நம் நாடு சீனியர் ஆசிய கோப்பை விருதையும் தன்னுடையதாக்கியது. இந்த 2 போட்டிகளிலும் இவர் பயிற்றுநராக இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்போது இவர் ரவுண்ட் கிளாஸ் ஹாக்கி அகாடமி வாயிலாக தனது பேரார்வத்தை முன்னெடுத்துச் சென்று வருகிறார். இவருடைய முயற்சிகளால் கிராமங்களில் புதிய ஹாக்கி ஆஸ்ட்ரோ மைதானங்கள் போடப்பட்டு வருகின்றன. ராஜிந்தர் அவர்களின் கவனம் தெளிவாக இருக்கிறது. சிறப்பான பயிற்சிகள் குறைவாக இருக்கும் கிராமங்களை அடையாளம் கண்டு கவனம் செலுத்தும் முயற்சிகளின் காரணத்தால் பல விளையாட்டு வீரர்கள் பாரதத்தின் இளநிலை மற்றும் முதுநிலையில் தங்களுக்கென ஒரு இடத்தை பிடிக்க முடிந்திருக்கிறது. ராஜிந்தர் சிங் அவர்களின் இந்த அர்ப்பணிப்பை நாம் எத்தனை பாராட்டினாலும் தகும்.
2: போதையில்லா இந்தியாவை உருவாக்க அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டார்.
3: நண்பர்களே, விரைவிலேயே நமது அநேக திருநாட்களும் பண்டிகைகளும் வரவிருக்கின்றன. இந்த முறை பண்டிகைகளின் சந்தோஷத்திற்கு இடையே நாம் நமக்கருகே பார்வையை செலுத்துவோம். ஏதாவது இளைஞன் தவறான பழக்கத்தை நோக்கி செல்லுகிறார் என்றால் அவரோடு உரையாடுவோம். யாரேனும் போதை பழக்கத்திலிருந்து வெளியேற விரும்புகிறார் என்றால் அவருக்கு துணை நிற்போம். போதையில்லா இளைஞர்கள், வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இந்த மன உறுதியை நாம் அனைவரும் இணைந்து முன்னெடுத்துச் செல்வோம்.
2: நெல்லிக்காயின் மருத்துவ குணம் குறித்தும் பிரதமர் தமது உரையில் எடுத்துரைத்தார்.
4: என்
3: இனிமையான நாட்டு மக்களே, நெல்லிக்காயை நாம் அனைவரும் நன்கறிவோம். பெரும்பான்மையான வீடுகளில் நெல்லிக்காயில் போடப்பட்டிருக்கும் ஊறுகாய்களும் முரப்பாக்களும் பயன்படுத்தப்படுகின்றன. பலர் நெல்லிச்சாற்றை விரும்பி சுவைக்கின்றார்கள். மேலும் பல நூற்றாண்டுகளாகவே செவன் பிராஷ் நமது அன்றாட வாழ்க்கையின் முக்கியமான அங்கமாகிவிட்டது. நமது பெரியோர் முதியோர் எல்லாம் தலைமுறை தலைமுறையாக நெல்லியின் குணங்களை பற்றி கூறி வந்திருக்கிறார்கள்.
2: இந்த நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து பொதுமக்கள் தங்களது கருத்துக்களை தொடர்ந்து பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டார்.
3: நண்பர்களே, மனதின் குரலின் ஒவ்வொரு பதிப்பிற்கு பிறகு எனக்கு பல விஷயங்களில் உங்களிடமிருந்து செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. நீங்கள் இதை போன்றே உத்வேகம் அளிக்கும் தகவல்களை எனக்கு அனுப்பி வாருங்கள். உங்கள் அக்கம் பக்கத்தில் அருகில் நடக்கும் இத்தகைய முயற்சிகளை பாராட்டி சீராட்டும் போது அவர்களுடைய உற்சாகம் மேலும் அதிகமாகிறது. மனதின் குரல் வாயிலாக அவர்களை பற்றிய தகவல்கள் தேசத்தின் பிற பாகங்களில் இருக்கும் மக்களையும் சென்று சேர்ந்து அவர்களையும் ஊக்கப்படுத்துகிறது. இந்த பயணத்திலே இதை போன்றே உங்களுடைய ஒத்துழைப்பு தொடர்ந்து இனியும் கிடைத்து வர வேண்டும். வரவிருக்கின்ற பண்டிகைகளை நீங்கள் உங்களுடைய குடும்பத்தாரோடும் நண்பர்களோடும் நிறை மகிழ்ச்சியோடும் களிப்போடும் கொண்டாடுங்கள். உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை நல்வாழ்த்துக்கள். பல பல நன்றிகள். வணக்கம்.
2: ஊழலற்ற நிர்வாகத்தை மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நாட்டின் முதலாவது திரவ இயற்கை எரிவாயு அடிப்படையிலான ரயில் சேவையை இன்று குஜராத்தின் சபர்மதி ரயில் நிலையத்தில் தொடங்கி வைத்து அவர் பேசினார். பசுமை எரிசக்தி பயன்பாட்டிற்கு ஊக்கமளிக்கும் வகையில் இந்த ரயில் சேவை தொடங்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். ரயில்வே துறையில் டீசல் பயன்பாடு கடந்த 2015 ஆண்டு 293 கோடி லிட்டராக இருந்ததாகவும் கடந்த நிதியாண்டில் இது 108 கோடி லிட்டராக குறைக்கப்பட்டுள்ளதாகவும் திரு அமித்ஷா கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம். வருமான வரி சீர்திருத்தங்கள். உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள். தேசிய கல்விக் கொள்கை. நேரடி பண பரிமாற்றம். தேசிய மருத்துவ ஆணையம். புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள். விண்வெளி மற்றும் பாதுகாப்புத்துறை சீர்திருத்தங்கள். செமிகண்டக்டர் இயக்கம். இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை. இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு. தொடரும் சாதனைகள். தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் சட்டம் ஒழுங்கிற்கு விலக்கு அளித்து பிறப்பிக்கப்பட்ட அரசாணை விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில சட்ட அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதற்கான அறிவிப்பை அவர் வெளியிட்டுள்ளார். முன்னதாக திமுக, அஇஅதிமுக, அமமுக, பாமக, இடதுசாரி கட்சிகள் உள்பட பல்வேறு கட்சிகள் இந்த அரசாணையை திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்தியிருந்தன. சுற்றுலாத்துறையில் தமிழகம் முன்னணியில் திகழ வேண்டும் என்ற நோக்கில் மாநில அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் கூறியுள்ளார். சர்வதேச சுற்றுலா தினத்தையொட்டி இன்று கோவையில் நடைபெற்ற கருத்தரங்கில் கலந்து

கொண்டு அவர் பேசினார். மருத்துவ சுற்றுலாவில் தமிழகம் சிறந்து விளங்குவதாகவும் அவர் குறிப்பிட்டார். தமிழகத்திற்கு அதிக எண்ணிக்கையில் சுற்றுலா பயணிகளை ஈர்ப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்றும் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்தார். மாவட்ட செய்திகள். மத்திய மண்டல காவல்துறை உயரதிகாரிகள் கூட்டம் காவல்துறை தலைவர் திரு மகேஷ்குமார் அகர்வால் தலைமையில் இன்று திருச்சியில் நடைபெற்றது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் போதைப் பொருட்களின் தீமைகள் குறித்த விழிப்புணர்வு சைக்கிள் பேரணி இன்று நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மானிய உதவியுடன் நாட்டுக்கோழி பண்ணை அமைக்க விரும்புவோர் அருகிலுள்ள கால்நடை நிலையங்களை அணுகி விண்ணப்பங்களை சமர்ப்பிக்குமாறு ஆட்சியர் திருமதி ஸ்னேகா கேட்டுக் கொண்டுள்ளார். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல்லில் வார விடுமுறையையொட்டி இன்று சுற்றுலாப் பயணிகள் குவிந்தனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடல் சீற்றம் காரணமாக 50க்கும் மேற்பட்ட வீடுகளில் கடல் நீர் புகுந்தது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 4 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளின் ஸ்குவாஷ் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் அபய் சிங்கும் மகளிர் ஒற்றையர் பிரிவில் அனாகத் சிங்கும் மகளிர் நீளம் தாண்டுதல் பிரிவில் ஆன்சி சோஜனும் உயரம் தாண்டுதலில் சர்வேஸ் குஷாரேவும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். மகளிர் 200 மீட்டர் ஓட்டத்தில் ஹரிதா பத்ராவும் ஆடவர் டெக்காத்லன் பிரிவில் தேஜஸ்வின் சங்கரும் மகளிர் ஸ்டீப்பிள் சேஸ் பிரிவில் பருள் சௌத்ரியும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். குத்துச்சண்டை போட்டியின் மகளிர் 65 கிலோ எடைப்பிரிவில் பர்வீன் ஹூடாவும் ஆடவர் 90 கிலோ எடைப்பிரிவில் நரேந்தர் பர்வாலும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் ஹாக்கி போட்டியின் லீக் ஆட்டத்தில் இந்தியா 7-0 என்ற கோல் கணக்கில் சிங்கப்பூரை வென்றது. வாலிபால் போட்டியின் முதலாவது லீக் ஆட்டத்தில் இந்தியா வியட்நாமை வென்றது. இப்போட்டிகளில் இந்தியா இதுவரை 4 தங்கம் 16 வெள்ளி 17 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 12வது இடத்தில் உள்ளது. ஆசிய விளையாட்டு ஸ்குவாஷ் போட்டியில் வெள்ளிப் பதக்கம் வென்ற தமிழகத்தைச் சேர்ந்த அபய் சிங்கிற்கு 50 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகையை மாநில அரசு அறிவித்துள்ளது. குரோவேஷியாவில் நடைபெற்ற சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா தங்கப்பதக்கம் வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 21-14 21-10 என்ற செட் கணக்கில் பல்கேரியாவின் கிர்கானா பவுலோவாவை வென்று இப்பதக்கத்தை கைப்பற்றினார். உஸ்பெகிஸ்தானின் சமர்கண்டில் நடைபெற்ற செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் இந்தியா ஓபன் பிரிவில் வெள்ளிப்பதக்கத்தையும் மகளிர் பிரிவில் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றது. இந்தியாவுக்கு எதிரான முதலாவது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா முதல் இன்னிங்ஸில் 217 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. ராஜ்கோட்டில் இன்று தொடங்கிய இப்போட்டியின் ஆட்ட நேர இறுதியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் விக்கெட் இழப்பின்றி 8 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். விளையாட்டுத் துறையின் வளர்ச்சிக்கு தமது அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஊழலற்ற நிர்வாகத்தை மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் சட்டம் ஒழுங்கிற்கு விலக்கு அளித்து பிறப்பிக்கப்பட்ட அரசாணையை தமிழக அரசு விலக்கிக் கொண்டுள்ளது. மருத்துவ சுற்றுலாவில் தமிழகம் சிறந்து விளங்குவதாக மாநில அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் கூறியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 4 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 6:41.
1: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
2: இது ஒரு போட்டோகிராஃபர் மற்றும் அவளதின் உள்மனதின் கதை. ஓ லவ்லி, வெல் டன். பிசினஸ் லோன் அப்ரூவ் ஆயிடுச்சு. இப்ப பெரிய ஸ்டூடியோ வரப்போகுது. புது கேமரா, புது லைட்ஸ், அதோட சேர்த்து புது காரியம் வாங்கினேன். அந்த லோன்லயே இல்ல, லோன் எதுக்கு வாங்கினோமோ அதுக்கு தான் உபயோகப்படுத்தணும். நேரத்துக்கு EMI கட்டுங்க, கிரெடிட் ஸ்கோரை அதிகமாக்குங்க, அடுத்த லோனை சுலபமா வாங்குங்க. கார் இல்லனா என் போட்டோயாவது எடு. நீ யாரு?
3: RBI சொல்கிறது,
2: நிதி சார் அறிவு, பெண்களின் உயர்வு.
4: ₹10 லட்சம் லாட்டரி எனக்கா? வாவ்,
5: ஓலி ஆஃபர்ஸ்ல இருந்து ஜாக்கிரதையா இருங்க.
2: RBI சொல்கிறது,
5: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
6: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி FM 101.8.

0: பெட்டத கமலு படகுமொழி பாடல்கள்.
1: பெட்டத கமலு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். ஒவ்வொரு ஆணின் வாழ்விலும் பெண்ணின் வாழ்விலும் திருமணம் என்பது வாழ்க்கையினுடைய மிகவும் முக்கியமான பகுதி. அந்த திருமணத்தை ஆரம்பித்து வைப்பது பெண் பார்க்கும் படலம். இந்த பாடலில் தலைவன் தலைவியை பெண் பார்க்க எப்ப நாடு என்ற ஊரிற்கு குடும்பம் சூழ செல்கிறான். பெண் பார்த்தாயிற்று, ஒரு வாரம் கடந்தாயிற்று. ஊரில் உள்ள மக்களுக்கு ஒரு ஆர்வம், பெண் பார்க்க சென்றாயே என்ன ஆனது? பெண் தருவதாக ஒத்துக்கொண்டார்களா, இல்லை அடுத்து வேறொரு பெண்ணை பார்க்க செல்ல வேண்டுமா என்று பலவாறாக தலைவனிடம் கேள்வி கடைகளை எழுப்புகின்றனர். தலைவனுக்கோ பெண் பார்க்க சென்ற இடத்தில் பெண்ணை மிகவும் பிடித்து விட்டது. அவளை மணந்து கொள்ள வேண்டும் என்ற முடிவிற்கே வந்துவிட்டான். தலைவிக்கும் தலைவனை பிடித்து விட்டது. இந்த நிகழ்வுகளை பாடலின் ஊடே கேள்வி பதிலாக கூறினால் எவ்வளவு இனிமையாக இருக்கும். அப்படி கட்டமைக்கப்பட்டதுதான் இந்த பாடல். பெண் பார்க்க சென்றது, அதற்கு பின் அங்கு நடந்த நிகழ்வுகள், அது திருமணத்தை நோக்கி நகரும் நிகழ்வுகள் வரை எளிமையாக அழகாக இந்த பாடலில் கூறியுள்ளனர். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக இதோ உங்களுக்காக

பெட்டதகமுழு நிகழ்ச்சியின் இரண்டாவது பாடல். ஒவ்வொரு ஊரிலும் திருவிழாக்கள் கொண்டாடப்படுவதன் முக்கியமான நோக்கம் அந்த ஊரில் வாழும் மக்கள் மட்டுமல்ல, அந்த திருவிழாவில் கலந்து கொள்ளும் அனைவரும் மகிழ்வுடன் இருக்க வேண்டும் என்பதே. திருவிழாவை சுவாரஸ்யமாக்குவதில் மிகவும் முக்கியமான பங்கு வகிப்பது அதில் நடைபெறும் ஆடல் பாடல் நிகழ்ச்சி. அதிலும் வடுகர் மக்களின் திருவிழாக்களில் வாத்தியங்கள் இசைக்கப்பட்டு அதன் தாளத்திற்கு ஏற்ப ஆடும் நடனம் மிகவும் பிரசித்தி பெற்றது. வயது வித்தியாசமின்றி, ஆண் பெண் பாகுபாடின்றி, ஏழை பணக்காரர் என்ற பேதமின்றி அனைவரும் கலந்து ஒன்றாக நடனமாடும் நிகழ்வு என்பதை நாம் எப்பொழுதும் காண முடியும். அந்த சில நிமிடங்கள் ஒவ்வொருவரின் மனதிலும் இருக்கும் தீய எண்ணங்களையும் எதிர்மறை ஆற்றலையும் வெளியேற்றி மகிழ்ச்சியாலும் நேர்மறை ஆற்றலாலும் மன நிறைவாலும் மக்களின் மனங்களை மாற்றுகிறது. பாடலுக்கு இசைக்கு நடனம் ஆடுவது என்பது ஒரு மகிழ்வு என்றால், ஆடுவதை பார்ப்பதும் ஒரு மகிழ்வுதான். அதோ அவரை பார், அதோ அந்த பெண்ணை பார், அதோ அந்த சிறு குழந்தையை பார், எப்படி ஆடுகின்றார், எவ்வளவு அழகாக ஆடுகின்றார் என்று ரசிப்பதும் ஒரு வகையான மகிழ்வுதான். இது எல்லாமே திருவிழாவிலும் மனவிழா போன்ற சுப காரியங்களில் மட்டுமே காண கிடைப்பது. இதை பற்றி கூறும் ஒரு பாடல் நிகழ்ச்சியில் உங்களுக்காக.

பெட்டக கமலு நிகழ்ச்சியின் நிறைவு பாடல். ஒரு ஆணிற்கும் பெண்ணிற்கும் இடையே காதல் அரும்ப இரு மனங்கள் ஒன்றானாலே போதும். ஆனால் அந்த காதல் திருமணத்தில் முடிய பல மனங்கள் ஒன்றாக வேண்டும். அதில் ஏற்படும் பிணக்கே ஒரு காதலுக்கான முடிவுரையை எழுதுகிறது என்பது யதார்த்தம். அப்படி தலைவனும் தலைவியும் காதலிக்கின்றனர். காதல் வீட்டில் தெரிகிறது, மனம் முடிக்க ஒப்புவதில்லை. தலைவிக்கு வேறொரு இடத்தில் மனம் முடிப்பதற்கான ஏற்பாடுகள் வெகு ஜரூராக நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் தலைவனுக்கும் தலைவிக்கும் எழும் பரிதவிப்பும் ஒருவர் மேல் ஒருவர் வைத்த காதல் இப்படி அழிந்து கொண்டிருக்கிறதே என்ற ஆதங்கத்தின் வெளிப்பாடும் இந்த பாடல். மொகனோடி மாத்தாடி திங்குவ கணக்காத்துனே என்ற ஆரம்ப வரிகளே காதலின் வழியை கடத்துகிறது. அதற்கு காதலியும் கூறுகிறாள், மகனோடுவ மாத்தாடுவ ஆசையோ எனகில்லையா, உன் முகத்தை பார்க்க வேண்டும், உன்னிடம் பேச வேண்டும் என்ற ஆசை எனக்குள்ளும் இல்லாமல் போய்விடுமா என்ன, ஆனால் நான் இங்கு சிறைப்பட்டிருக்கிறேன் என்று காதலி கூறுகிறான். இந்த காதல் திருமணத்தில் முடிந்ததா இல்லையா என்பது பாடலை கேட்டவரின் யூகத்திற்கே விட்டுவிடுவோம். ஆனால் காதலின் வலி என்பது என்ன என்பதை அறிய வேண்டுமெனில் இந்த பாடலை கேட்டால் போதும், நாம் அறிந்து கொள்ளலாம்.

நேயர்கள் இதுவரை பெட்டத கமலு வடுகுமொழி பாடல்கள் இடம்பெற கேட்டீர்கள். அமைப்பில் உதவி ஆர். பிரதாப், நிகழ்ச்சி அமைப்பு ஆர். ராஜ்குமார்.

0: கேட்ட பாடலுடன் திரைக்கான நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. அடுத்த நிகழ்ச்சிக்கான அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: ஆகாஷ்வாணி இன்றைக்கு இடம்பெறுவது திருப்பூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் பி சபரீஷ்.
2: தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலை முன்னிட்டு 100% வாக்களிப்பதன் அவசியம் வலியுறுத்தி நடைபெற்ற தேர்தல் விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான மணிஷ் நார்னவரே தொடங்கி வைத்தார். தாராபுரம் நகராட்சி பேருந்து நிலையத்தில் இருந்து தொடங்கிய பேரணி வட்டாட்சியர் அலுவலகம் வரை நடைபெற்றது. இதில் 200 மேற்பட்ட மகளிர் சுயஉதவிக்குழுவினர் பங்கேற்றனர். பேரணியில் எனது வாக்கு என் உரிமை, என் எதிர்காலம், உங்கள் வாக்கு உங்கள் எதிர்காலம், நமது வாக்கு நமது உரிமை, நமது பொறுப்பு, தேசத்தின் வளர்ச்சிக்கு வாக்களிப்பீர், 100% வாக்கு உள்ளிட்ட விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகள் பங்கேற்பவர்கள் ஏந்தி சென்றனர். தொடர்ந்து பேருந்து நிலையத்தில் பொதுமக்களுக்கு மாவட்ட ஆட்சியர் தேர்தல் விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களை வழங்கினார். தேர்தல் பணிகளின் முக்கிய கட்டமாக தபால் வாக்குகள் சேகரிக்கும் பணி தீவிரமாக தொடங்கியது. 1236 தபால் வாக்குகள் தாராபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் உள்ள 85 வயதை கடந்த மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளி வாக்காளர்கள் வாக்களிக்கும் வகையில் தபால் வாக்கு வசதியை தேர்தல் ஆணையம் செய்துள்ளது. அதன்படி தொகுதி முழுவதும் மொத்தம் 1236 வாக்காளர்கள் தபால் முறையில் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். தாராபுரம் வட்டாரத்தை சுற்றியுள்ள பகுதியில் 3 குழுக்கள் பிரிந்து தபால் வாக்குகள் பெறப்பட்டது. இதில் ஒரு குழு தாராபுரம் கடைவீதி பகுதி மற்றும் நகர்ப்புற பகுதியில் உள்ள 85 வயதுக்கு மேற்பட்டோர் வீட்டுக்கே சென்று தபால் வாக்குகள் பெறப்பட்டது.
3: வரும் அக்டோபர் 6 வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. சுதந்திரமான நியாயமான தேர்தலை உறுதி செய்யும் வகையில் இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தலின்படி நுண்பார்வையாளர்கள் நியமிக்கப்பட உள்ளனர். இதன்படி தாராபுரம் தொகுதியில் உள்ள 320 வாக்குச்சாவடிகளிலும் வாக்குப்பதிவு நடவடிக்கைகளை கண்காணிக்க திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு, கரூர், திண்டுக்கல் மாவட்டங்களில் பணியாற்றும் மத்திய அரசு பணியாளர்கள், மத்திய பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளின் 384 அலுவலர்கள் நுண்பார்வையாளர்களாக நியமிக்கப்பட உள்ளனர். தாராபுரம் மகாராணி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெற்ற பயிற்சி வகுப்பில் தேர்தல் பொது பார்வையாளர் அம்கோத் ஸ்ரீ ரங்கநாயக் தலைமையில் வாக்குப்பதிவு அலுவலர்கள் வருகை முதல் வாக்குப்பதிவு நிறைவடையும் வரை மேற்கொள்ளப்படும் பணிகள் மற்றும் நுண்பார்வையாளர்களின் பொறுப்புகள் குறித்து விளக்கப்பட்டது. திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள மின்னணு வாக்குப்பதிவு இயந்திர கிடங்கில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ள இவிஎம் மற்றும் விவிபேட் இயந்திரங்களை மாவட்ட ஆட்சியர் மணிஷ் நார்னவரே அரசியல் கட்சி நிர்வாகிகளுடன் பார்வையிட்டார். திருப்பூரில் 17 யானக்ஸ் நூலிலை கண்காட்சி செப்டம்பர் 24 தொடங்கி 3 நடைபெற்றது. அணைப்புதூர் IKF வளாகத்தில் யானக்ஸ், டெக்ஸ்டைல் இந்தியா, பின்னலாடை மதிப்பு தொடர் மற்றும் டைகம் டெக்ஸ் ப்ராசஸ் என 4 கண்காட்சிகள் ஒரே வளாகத்தில் நடைபெற்றது. இந்த கண்காட்சிகள் தினமும் காலை 10 முதல் இரவு 7 வரை நடைபெற்றது. டெக்ஸ்டைல் இந்தியா கண்காட்சியில் உற்பத்தியாளர்களின் தேவைக்கேற்ற துணி ரகங்கள் இடம்பெற்றுள்ளன. அப்பரல் சோர்சிங் பிரிவில் உற்பத்திக்கான விற்பனையாளர்கள் அடையாளம் காண உதவும் பொருட்கள் இடம்பெற்றுள்ளன. டைகம் டெக்ஸ் ப்ராசஸ் கண்காட்சியில் புதிய வகை ரசாயனங்கள் சாயங்கள் கண்காட்சியில் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 337 நிறுவனங்கள் பங்கேற்றிருந்தது. கண்காட்சியில் நூலிலை, நார்கள், ஆடைகளுக்கான துணிகள், அலங்காரப் பொருட்கள், சாயம், ரசாயனங்கள், ஜாப் ஒர்க் நிறுவனங்கள், ஆடை வகைகள் மற்றும் ஜவுளி சார்ந்த சேவைகள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அமராவதி அணையிலிருந்து புதிய ஆயக்கட்டு பாசன நிலங்களுக்கு மற்றும் குடிநீர் தேவைக்காக பிரதான கால்வாயில் தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. 90 உயரம் கொண்ட அமராவதி அணையின் மூலம் திருப்பூர் மற்றும் கரூர் மாவட்டங்களில் உள்ள சுமார் 55 நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. பழைய ஆயக்கட்டு பாசன பகுதிகளுக்கு அமராவதி ஆற்று வழியாகவும் புதிய ஆயக்கட்டு பகுதிகளுக்கு பிரதான கால்வாய் வழியாகவும் தண்ணீர் வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் ஆற்றின் வழியோரத்தில் உள்ள 100 கிராமங்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் வகையிலான குடிநீர் திட்டங்கள் இதன் மூலம் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. தற்போது பாசன பகுதிகளில் போதிய மழை இல்லாததால் கடும் வளர்ச்சி நிலவி வருகிறது. இதனால் பயிர்கள் காப்பாற்ற அணையிலிருந்து தண்ணீர் திறந்த விட வேண்டும் என்று பாசன விவசாயிகள் கோரிக்கை விடுத்திருந்தனர். விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று பாசன பகுதிகளுக்கு தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. அமராவதி புதிய ஆய கட்டுப்பாட்டுக்குட்பட்ட 25,250 பரப்பளவில் நிலப்பயிர்களை காப்பாற்றவும் குடிநீர் தேவைக்காகவும் தண்ணீர் திறக்கப்பட்டது.
1: இதுவரை நீங்கள் கேட்டது திருப்பூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் பி சபரீஷ். சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
4: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். தொழில்நுட்ப முன்னேற்றத்துடன் மனித நேயத்தையும் பின்பற்ற வேண்டியதன் அவசியத்தை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். மருத்துவத்துறையின் எதிர்காலம் நானோ மருந்து பொருட்களை சார்ந்ததாக இருக்கும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். ராணுவ தளவாட உற்பத்தி பாதுகாப்பு படைகளின் செயல்திறனை மேம்படுத்துவதாக அமைய வேண்டும் என்று ராணுவ தளபதி ஜெனரல் தீரத் சிங் தெரிவித்துள்ளார். காங்கோவில் கப்பல் மூழ்கி நேரிட்ட விபத்தில் 12 பேர் உயிரிழந்துள்ளனர். குரேஷியாவில் நடைபெற்ற சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். நாட்டில் தொழில்நுட்ப முன்னேற்றத்துடன் மனித நேயத்தையும் பின்பற்ற வேண்டியதன் அவசியத்தை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். கேரள மாநிலம் அமிர்தபுரியில் நடைபெற்ற மாதா அமிர்தானந்தமயி பிறந்தநாள் விழாவில் பங்கேற்று பேசிய அவர், மனித வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்துவதே உண்மையான சேவையாக கருதப்படும் என்று கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டும்போது அரசின் சேவைகள் மற்றும் நலத்திட்டங்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டியதன் அவசியத்தையும் அவர் குறிப்பிட்டார். அமிர்தானந்தமயி மடத்தின் மூலம் வழங்கப்பட்ட நிதி உதவி காரணமாக சுமார் 2.5 லட்சம் ஏழை பெண்கள் புத்தொழில்களை தொடங்கி பயனடைந்துள்ளதாகவும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். மருத்துவத்துறையின் எதிர்காலம் நானோ மருந்து பொருட்களை சார்ந்ததாக இருக்கும் என்று மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். உலக நானோ மருத்துவ மாநாட்டில் பேசிய அவர், நவீன மருத்துவ அறிவியல் உலகில் நானோ மருந்து பொருட்கள் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை ஏற்படுத்துவதாக இருக்கும் என்றார். மருத்துவ சிகிச்சை என்பது அந்தந்த நபர்களுக்கு ஏற்படும் பாதிப்பின் அடிப்படையில் தனிப்பட்ட அணுகுமுறையை பின்பற்ற வேண்டிய அவசியத்தை ஏற்படுத்தியிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். செல்லுலார் மற்றும் மூலக்கூறு அளவிலான ஆராய்ச்சிகள் இந்த மருத்துவ முறையில் ஏராளமான வாய்ப்புகளை வழங்கும் என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். மகளிர் கல்வி, சமூக சமத்துவம் போன்றவற்றிற்காக ராஜாராம் மோகன் ராய் ஆற்றிய பணிகள் சமூகத்தில் மறுமலர்ச்சியை ஏற்படுத்தியிருப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சமூக சீர்திருத்தவாதி ராஜாராம் மோகன் ராயின் நினைவு தினத்தையொட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்தியாவின் மறுமலர்ச்சிக்கு முன்னோடியாக திகழ்ந்தவர் என்று குறிப்பிட்டுள்ளார். பிற்போக்கான பழக்க வழக்கங்களுக்கு மக்கள் ஆளாகியிருந்த காலகட்டத்தில்

0: மாற்றத்திற்கு புதிய வழிகாட்டியவர் அவர் எனவும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு மேற்கொண்டு வரும் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் காரணமாக உத்தரப்பிரதேசத்தின் ஏற்றுமதி அளவு 2 மடங்கிற்கும் மேலாக அதிகரிக்கும் என்று மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். கிரேட்டர் நொய்டாவில் நடைபெற்று வரும் சர்வதேச வர்த்தக மாநாட்டில் பேசிய அவர், இம்மாநிலத்தின் ஏற்றுமதி தற்போதைய 2 லட்சம் கோடி ரூபாயிலிருந்து 2030 ஆண்டுக்குள் 5 லட்சம் கோடி ரூபாயாக அதிகரிக்கும் என்றார். தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் மூலம் சந்தை அணுகுதல் எளிதாகி உள்ளதாக அவர் கூறினார். முதலீடுகள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிப்பதன் வாயிலாக உத்தரப்பிரதேசத்தில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களை சந்தைப்படுத்த புதிய வாய்ப்புகள் உருவாகும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். மாநில அரசின் கொள்கைகள் முதலீட்டாளர்களுக்கு உகந்தவையாக இருப்பதால் அந்நிய முதலீடுகள் பெருமளவு கிடைக்கும் என்று எதிர்பார்ப்பதாகவும் திரு பியூஷ் கோயல் கூறினார். மகாராஷ்டிராவில் நீடித்த வளர்ச்சியை ஏற்படுத்த மூங்கில் சார்ந்த பொருளாதாரத்தை ஊக்குவிக்க வேண்டும் என்று அம்மாநில ஆளுநர் திரு ஜிஷ்ணு தேவ் வர்மா கேட்டுக் கொண்டுள்ளார். மும்பையில் நடைபெற்ற மூங்கில் குறித்த மாநாட்டில் பேசிய அவர், திரிபுராவில் மூங்கில் சார்ந்த தொழில்கள் சிறப்பான வளர்ச்சியை பெற்றிருப்பதை சுட்டிக்காட்டினார். மகாராஷ்டிராவின் கட்சோலி உள்ளிட்ட மாவட்டங்களில் மூங்கிலை மூலப்பொருளாக கொண்ட மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை உற்பத்தி செய்யவும் அதிக வாய்ப்பிருப்பதாக அவர் கூறினார். இதன் மூலம் உள்ளூர் விவசாயிகள் மற்றும் பழங்குடியின மக்களின் வாழ்க்கை தரம் மேம்படும் என்றும் திரு ஜிஷ்ணுதேவ் வர்மா தெரிவித்தார். மத்திய அரசு மற்றும் பிஜேபி ஆளும் மாநில அரசுகளால் செயல்படுத்தப்படும் வளர்ச்சித் திட்டங்களை திசை திருப்பும் நோக்கில் எதிர்க்கட்சிகள் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் தொடர்பான பிரச்சினையை எழுப்பி வருவதாக தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா குற்றம் சாட்டியுள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் தொடர்பாக ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் முடிவுகள் மேற்கொள்ளப்பட்டதாக தலைமை தேர்தல் ஆணையரும் தேர்தல் ஆணையர்களும் விளக்கம் அளித்திருப்பதை சுட்டிக்காட்டினார். இதன் மூலம் தேர்தல் ஆணையம் மீதான எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டு ஆதாரமற்றது என்று நிரூபணமாகி உள்ளதாகவும் திருமதி ரேகா குப்தா குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்புத்துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் நியூயார்க்கில் வெனிசுலா, பெலாரஸ், மெக்சிகோ, கனடா உள்ளிட்ட நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களை சந்தித்து பேசினார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், வெனிசுலா அமைச்சருடனான சந்திப்பு எரிசக்தி துறையில் இந்தியா வெனிசுலா இடையேயான ஒத்துழைப்புக்கு வலு சேர்த்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். கனடா அமைச்சர் திருமதி அனிதா ஆனந்துடன் நடத்திய பேச்சுவார்த்தையில் இருதரப்பு ஒத்துழைப்புகளை மேம்படுத்த முடிவு செய்யப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். மெக்சிகோ மற்றும் பெலாரஸ் வெளியுறவு அமைச்சர்களுடனான சந்திப்புகளும் ஆக்கப்பூர்வமாக அமைந்தது என்று டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ராணுவ தளவாட உற்பத்தி சுயசார்பு என்ற நிலையை தாண்டி பாதுகாப்பு படைகளின் செயல்திறனை மேம்படுத்துவதாக அமைய வேண்டும் என்று ராணுவ தளபதி ஜெனரல் தீரஜ் சேத் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், தற்கால போர் முறை மாற்றமடைந்திருப்பதை சுட்டிக்காட்டினார். போரின் தன்மை, தொழில்நுட்ப பயன்பாடு, போர் நடைபெறும் காலம் போன்றவற்றில் ஏற்பட்டுள்ள மாற்றத்தால் பாதுகாப்பு படையினரின் திறனை மேம்படுத்த வேண்டியது அவசியம் என்று அவர் குறிப்பிட்டார். மலை உச்சிகள் மற்றும் கடும் குளிரிலும் வீரர்கள் பணிபுரியும் சூழல் உள்ளதை சுட்டிக்காட்டிய ஜெனரல் தீரஜ் சேத், ட்ரோன் தாக்குதல்கள் புதிய அச்சுறுத்தலாக உருவெடுத்துள்ளன என்றும் தெரிவித்தார். ரம்மி விளையாட்டு செயலியுடன் தொடர்புடையவர்களின் 442 கோடி ரூபாய் மதிப்புடைய சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியுள்ளது. இது தொடர்பாக நாடு முழுவதும் நடத்தப்பட்ட சோதனைகளின் தொடர்ச்சியாக கேம்ஸ் கிராஃப்ட் டெக்னாலஜிஸ் நிறுவனம் மற்றும் அதன் பங்குதாரர்களுக்கு சொந்தமான வங்கி வைப்பு நிதி, வணிக வளாகங்கள், குடியிருப்புகள் முடக்கப்பட்டிருப்பதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. சட்டவிரோத பண பரிவர்த்தனை குற்றச்சாட்டின் பேரில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் இதுவரை மொத்தம் 2,843 கோடி ரூபாய் மதிப்புடைய சொத்துக்கள் முடக்கப்பட்டிருப்பதாகவும் அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. காங்கோவில் கப்பல் மூழ்கி நேரிட்ட விபத்தில் அதில் பயணம்

0: செய்த 12 பேர் உயிரிழந்தனர். மேலும் பலர் மாயமாகியுள்ளனர். மீன் வியாபாரிகள் 50 பேர் பயணம் செய்த அந்த கப்பல் அந்நாட்டின் தென்பகுதியில் உள்ள கிவு மாகாணத்தில் உள்ள ஒரு தீவு அருகே மூழ்கியதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதில் 15 பேர் இதுவரை மீட்கப்பட்டுள்ளதாகவும் எஞ்சியவர்களை தேடும் பணி முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளம் கடலோர மாவட்டங்களில் கடல் கொந்தளிப்புடன் காணப்படும் என்று ஆழ்கடல் தகவல் சேவைகளுக்கான தேசிய மையம் எச்சரித்துள்ளது. கடற்பகுதியில் அலைகள் மிக உயரமாக எழக்கூடும் என்பதால் கடலோர பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறும் அந்த மையம் அறிவுறுத்தியுள்ளது. இதன் காரணமாக அம்மாநிலத்தில் மீனவர்கள் நாளை வரை கடலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. லட்சத்தீவு மற்றும் தமிழகத்தின் கன்னியாகுமரி மாவட்ட கடல் பகுதியிலும் இதே நிலை காணப்படும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. குரேஷியாவில் நடைபெற்ற சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா தங்கப்பதக்கம் வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 21-14, 21-10 என்ற செட் கணக்கில் பல்கேரியாவின் கெர்கானா பவுலோவாவை வென்று இப்பதக்கத்தை கைப்பற்றினார். உஸ்பெகிஸ்தானின் சமர்கண்டில் நடைபெற்ற செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் இந்தியா ஒபன் பிரிவில் வெள்ளிப்பதக்கத்தையும் மகளிர் பிரிவில் வெண்கலப்பதக்கத்தையும் வென்றது. இந்தியாவுக்கு எதிரான முதலாவது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா முதல் இன்னிங்ஸில் 217 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. ராஜ்கோட்டில் இன்று தொடங்கிய இப்போட்டியின் ஆட்டநேர இறுதியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் விக்கெட் இழப்பின்றி 8 ரன் எடுத்துள்ளது. வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 296 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பேட் செய்து வரும் இந்தியா சற்றுமுன் வரை 10.2 ஓவரில் விக்கெட் இழப்பின்றி 71 ரன் எடுத்துள்ளது. திருவனந்தபுரத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த வெஸ்ட் இண்டீஸ் அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 295 ரன் எடுத்தது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 4 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தொழில்நுட்ப முன்னேற்றத்துடன் மனித நேயத்தையும் பின்பற்ற வேண்டியதன் அவசியத்தை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். மருத்துவத்துறையின் எதிர்காலம் நானோ மருந்து பொருட்களை சார்ந்ததாக இருக்கும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். ராணுவ தளவாட உற்பத்தி பாதுகாப்பு படைகளின் செயல்திறனை மேம்படுத்துவதாக அமைய வேண்டும் என்று ராணுவ தளபதி ஜெனரல் தீரத் சேத் தெரிவித்துள்ளார். காங்கோவில் கப்பல் மூழ்கி நேரிட்ட விபத்தில் 12 பேர் உயிரிழந்துள்ளனர். குரேஷியாவில் நடைபெற்ற சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் 101.8 நிலையத்தில் நேரம் 7:25.

0: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
1: நேயர்களினே, தொடர்ந்து கேட்கலாம் விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். விவசாயிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. அதிகபட்ச வெப்பநிலை 19 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 12 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். காலை நேர காற்றின் ஈரப்பதம் 96% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 92% இருக்கக்கூடும். சராசரியாக காற்றின் வேகம் மணிக்கு 2 கிலோமீட்டர் அளவிற்கு வீசக்கூடும். போதிய வடிகால் வசதி வழங்குதல், உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி பயன்பாடு போன்ற உழவியல் பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மழை நிற்கும் வரை ஒத்திவைக்கவும். விவசாயிகளுக்கான பொது ஆலோசனை, விதை மூலம் பரவும் நோய்களை நிர்வகித்தல், விதைகளை ட்ரைகோடெர்மா ஆஸ்பரல்லம் கிலோவிற்கு 4 கிராம் அல்லது ஃபாசிலஸ் சப்டிலிஸ் 10 கிராம் கொண்டு விதை மூலம் பரவும் நோய் கிருமிகளை கட்டுப்படுத்த விதை நேர்த்தி செய்யலாம். மேலும் எந்த ஒரு பயிர் திட்டத்திற்கு முன்பும் மண் பரிசோதனை செய்யப்பட வேண்டும். கேரட் பயிரிட்டுள்ள விவசாயிகளின் கவனத்திற்கு, கேரட் பயிரில் துருயி மேலாண்மைக்கு விதைத்த 45 முதல் 50 நாட்களில் 1 ஏக்கருக்கு 4 கிலோ குளோலான்ட்ரா ராணி லிப்ரோல் என்ற குருணை மருந்துகளை மழை இல்லாத நேரங்களில் மண்ணிலிட வேண்டும். உருளைக்கிழங்கு பயிரிட்டுள்ள விவசாயிகளின் கவனத்திற்கு, உருளைக்கிழங்கு பயிரில் இலை கருகல் நோயை கட்டுப்படுத்த நடவு செய்த 45, 60 மற்றும் 75 நாட்களில் மான்கோசெப் லிட்டருக்கு 2 கிராம் அல்லது குளோரதரோனில் லிட்டருக்கு 2 கிராம் என்ற அளவில் இலை வழி மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். குறுமிளகு வாடல் நோயை கட்டுப்படுத்த 1 செடிக்கு ட்ரைகோடெர்மா ஆஸ்பரல்லம் அல்லது ஃபாசிலஸ் சப்டிலிஸ் 25 கிராம் மற்றும் வேப்பம் பின்னாக்கு 500 கிராம் இடலாம். மழை இல்லாத நேரங்களில் இதனை இட வேண்டும். இடியுடன் கூடிய கனமழை மற்றும் மழைக்கால நோய்களால் கால்நடைகள் பாதிக்கப்படலாம். மின்னல் மற்றும் இடியுடன் கூடிய மழையிலிருந்து உங்கள் கால்நடைகளை பாதுகாக்கவும். கால்நடைகளை வெளியில் மேய்க்க அனுமதிக்காதீர்கள். மின் கம்பங்கள் மற்றும் மரங்களுக்கு அடியில் கால்நடைகளை கட்ட வேண்டாம். உள்ளூர் கால்நடை மருத்துவருடன் கலந்தாலோசித்து உங்கள் கால்நடைகளுக்கு பருவகால நோய்களுக்கு எதிரான தடுப்பூசி போட்டுக் கொள்ளுங்கள். நேர்கள் இதுவரை கேட்டது விவசாயிகளுக்கான அறிவிப்புகள்.
2: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8
3: நித்தமும் பாடுபட்டு உழைக்கும் யாவரும் ஓரினந்தா, சத்திய வார்த்தை இது நமக்கு சொல்லுது மேதினந்தா.
2: உழைப்பால் உருவாக்க முடியாதது எதுவும் கிடையாது, ஆனால் உழைப்பவருக்கும் உண்டு களைப்பு.
4: பாட்டாளி கூட்டம் எல்லாம் பார வண்டி இழுக்குது,
5: பாடுபட்டு உழைக்குது, பாட்டுகள் எழுந்து படிக்குது.
2: உங்க களைப்ப போக்கி கலகலப்பாக்க நாங்க இருக்கோம்ல. பாட்டு பாடுங்க, கவிதை சொல்லுங்க, கடிதம் சொல்லுங்க, என் கதை கூட சொல்லுங்க.
6: பாட்டாலே மனம் கொண்ட பாரங்கள் நீங்குவதாலே நாம் கூட ஒரு கச்சேரி வைப்பமாடா.
2: உங்களோட சேர்ந்து நாங்களும் கேட்கிறோம். இனி ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை மதியம் 2:30 உழைப்பவர் அரங்கம். ரெடியா இருங்க, உங்களை தேடி நாங்க வரோம்.

உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி எஃப்எம் 101.8. தோட்டமும் தொழிலும்

0: இன்றைய நிகழ்ச்சியில் செம்மறியாடு வளர்ப்பு குறித்த நேர்முகம், கிராமிய பாடல் மற்றும் தகவல் களஞ்சியம் ஆகிய இடம்பெறும். நிகழ்ச்சியின் துவக்கமாக நீலகிரி மாவட்டம் உதகை வட்டம் கோடப்பமந்து பகுதியைச் சேர்ந்த விவசாயி கே பசவராஜ் அவர்கள் செம்மறியாடுகள் வளர்ப்பு குறித்து நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் நேர்முகம். இப்போ முன்னாடி காலங்களில் ஆடு மாடுகள் வளர்ப்பு வந்து நிறைய இடங்களில் பார்க்க முடிஞ்சது. இப்போ அந்த மாதிரியான ஒரு கால சூழ்நிலை இல்லை. நீலகிரி மாவட்டம் பொதுவாக கால்நடைகளுக்கு பிரத்யேகமாக ஒரு முக்கியத்துவம் கொடுத்துட்டு வந்த மாவட்டம். முன்னாடி காலங்களில் கால்நடைகளை ஒரு வீட்டில் ஒருத்தராக வந்து பாவிக்கிற பழக்கம் இருந்தது. இப்போ வந்து முழுக்க முழுக்க ஒரு இறைச்சிக்காகவோ இல்லை ஒரு வியாபார ரீதிக்காகவோ இல்லை ஒரு பொருளாதாரத்துக்காகவோ மட்டுமே வந்து இந்த மாதிரியான கால்நடைகளை வளர்க்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இப்போ நம்ம இருக்கோம்.
1: நாளுக்கு நாள் வந்து ஆடுகளுடைய எண்ணிக்கை குறைஞ்சிட்டு வருது, ஆட்டுக்கறிக்கான தேவைகள் அதிகரிக்குது, புல் மேய்ச்சல் நிலம் கிடையாது. இந்த மாதிரியான சவாலான சூழ்நிலையில் இப்போவும் ஆடுகள் வந்து எப்படி வளர்க்க முடியுது?
2: அது எப்படின்னு சொன்னால், ஆடுகளை வளர்க்குறது நம்மளுக்கு எருவாகவும் நன்மை கிடைக்குது, அது இல்லாமல் வந்து செல்சு பண்ணலாம் அதில் நல்ல நன்மை இருக்குது. அது எப்படின்னு சொன்னால், வளர்க்கணும் அப்படின்னா நல்ல சரியானபடி கொட்டையை அமைக்கணும். கொட்டையை அமைச்சிட்டு நம்மளுக்கு ரெண்டு குட்டியும் போடும், மூணு குட்டியும் போடும். அதுக்கு பராமரிப்பு நல்ல சரியானபடி பார்க்கணும். சும்மா இஷ்டத்துக்கு நம்ம பார்த்து பார்க்கறது இருந்தோமா அது வந்து செட் ஆகாது.
1: கால சூழ்நிலை, புல்லு பற்றாக்குறையாக இருக்குது. இந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த காலகட்டத்தில் ஆடு வளர்ப்புன்றது எப்படி ஒரு கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க?
2: கஷ்டமாக இருக்குது அப்படி சொன்னால், நம்மளுக்கு தோட்டத்துக்கு மெயினாக உரம் வேணும். அதுக்காகவே மெயினாக நம்ம வளர்த்துட்ருக்கோம். அது எக்ஸ்ட்ரா அதிகமாக ஒரு 10 ஆடுன்னு சொல்லும்போது 20 ஆடுக்கும்போது தான் நம்ம சேல்ஸ் பண்ணிடுறோம். ஏன்னா பார்க்க முடியாது, குறிப்பிட்ட அளவு தான் வச்சு பராமரிக்க முடியும். அதே வந்து பில்லு நம்மளுக்கு ஓன் பில்லு இருக்க தொட்டு நம்ம ஜமாளிச்சிக்கிறேன். இல்லை சோழ பகுதியெல்லாம் அதுங்களை வெளியே துரத்த முடியாது.
1: இப்போ சொந்தமாக தோட்டம் இருக்குது, பக்கத்திலே புல் இருக்கிறதுனால நீங்கள் சமாளிச்சுக்கிறேன்னு சொல்கிறீங்க. இப்போ ஆடுகள் வளர்க்குறதுக்கு ஒரு கண்ணை வந்து ஃபஸ்ட் முதல்ல எடுத்துகிட்டு வர்றதுக்கு எத்தனை மாதத்துலேருந்து தேர்வு செஞ்சு ஆட்டுக்குட்டியை வளர்க்க ஆரம்பிக்கலாம்?
2: வருஷத்துக்கு 2 டைம் குட்டி போடுது. 6 மாதத்துக்கு குட்டி போட்டு 6 மாதத்தில் இந்த மாதிரி குட்டி போட்டுரும். ஆடு வந்து நம்ம வாங்கிட்டு வரோம், சின்ன குட்டியாக வாங்கிட்டு வரோம்னு சொன்னால் ஒரு 2 பெண்ணாடு ஒரு ஆணாடு வாங்கிட்டு வரணும். அது வந்து குட்டி போடணும்னா 1 வருஷத்துக்கு மேலே ஆகும். குச்சி எடுத்து வருதுன்னா 2-3 மாதம் கேரண்டி. 3 மாதத்துக்கு பிறகு தான் அது எடுத்து பண்ணுவோம். 3 மாதத்து வரைக்கும் அது பால் குடிச்சிட்டு தான் இருக்கும். 3 மாதத்துக்கு பிறகு தான் அது எப்படின்னு சொன்னால், 3 மாதத்துக்கு பிறகுன்னா 9 மாதத்தில் குட்டி போட்டுரும்.
1: கொட்டைகள் தேர்மை செய்கிறது அது எப்படி நீங்கள் அமைப்பீங்க?
2: அடியில் வந்து கல் பாய்ச்சிடுவோம், மேலே வந்து ஷெட்டு மாதிரி போட்டுடலாம். அந்த ஆடு வந்துட்டு புழுக்கையெல்லாம் கீழே உழுக்கிற மாதிரி, ஆட்டுடைய உரலில் கீழே உழுக்கிற மாதிரி கம்பி அடித்து, எப்படின்னு சொன்னால் மரத்துலேயும் அடிக்கலாம் இல்லைன்னா கம்பிலையும் அடிக்கலாம். அடித்தோமா அது வந்து ஃபுல்லாக கீழே உழுந்துடும், மேலே வந்து ஆடுங்க படுத்துக்குவோம், க்ளீனாக இருக்கும்.
1: இப்போ எவ்வளோ பெரிய இடம் வரைக்கும் தேவைப்படுது? ஒரு 10 ஆடுகள் வளர்க்கணும் வச்சுக்கலாம், அப்போ எவ்வளோ பெரிய இடம் வரைக்கும் தேவைப்படுது? வேறு என்னென்னலாம் வசதிகள் இந்த கொட்டைக்கு தேவை?
2: 10 ஆடு வளர்க்கணும்னு சொன்னால் ஒரு 10x10 செட்டு போட்டால் போதும். செட்டு போட்டால் வளர்த்துக்கலாம். வசதி வந்துட்டு வேற என்னென்னா, சரியானபடி அதுங்களுக்கு அதோடைய சாணியெல்லாம் கீழே உழுகிற மாதிரி பண்ணிட்டோம்னா அதுக்கு மெத்தைக்கு போட வேண்டிய இதில், அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா நம்ம வந்து மெத்தைக்கு போடணும், படக்கைக்கு போடணும்.
1: ஆடுகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய தீவனங்கள்?
2: ஆட்டுக்கு இப்போ நார்மலாக தேங்காய் புண்ணாக்கு போடலாம், இல்லாட்டி கோதுமை தவிடு, ஜாஸ்தி கோதுமை தவிடு தேங்காய் புண்ணாக்கு கொடுத்துட்ருக்கேன். கஞ்சி சில டைமே எல்லாம் கொடுக்குறாங்க, ஆனால் நான் கஞ்சி கொடுக்குறதில்ல வந்துட்டு இந்த காய்கறி வேஸ்ட்டு அந்த மாதிரிலாம் நான் போட மாட்டேன் எப்பவுமே. ஏன்னா அதுங்களுக்கும் ஒரு நல்ல பொருள் கொடுத்தா தான் அது ஜீர்ணிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். சும்மா கண்டது கேரட்டும் கிடைக்கிறதெல்லாம் போட்டோம்னா நம்ம மனுஷ மாதிரி தான், அது வயிறு வந்து அதுக்கும் ஒரு இது இருக்குது, பேதி ஆயிரும். அதனால வந்து என்னை பொறுத்த வரைக்கும் மற்றவங்க கொடுக்குறாங்க, ஆனால் நான் வந்துட்டு எதுக்கு கரெக்டான பில்லு, அதுக்கு தீனினா தீனி, தண்ணினா தண்ணி, அந்த அளவு தான் செய்வேன் தவிர்த்து மற்றபடி எக்ஸ்ட்ரா எந்த இதுவும் கொடுக்குறதில்ல. அப்படிங்க
1: ஒரு ஜோடி ஆடு வளர்க்கிறவங்களுக்கு எப்படி ஒரு லாபம் பெற முடியும்?
2: ஃபஸ்ட்டு ஒரு 2 குட்டி வாங்கிட்டு வரோன்னு சொன்னால் 1 வருஷத்து வரைக்கும் நம்ம அதுங்களுக்காக கஷ்டப்படலாம், வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணி அடுத்தது வந்து குட்டி போடுச்சின்னு சொன்னால் 1 வருஷம் 2 வருஷத்துக்கு ஒரு ஆடு வந்து குறைஞ்சபட்சம் ஃபஸ்ட்டு வந்து 1 குட்டி போடும், 2வது 2 குட்டி 3 குட்டி போடுற எதுவும் இருக்குது. போட்டுச்சின்னு சொன்னால் நம்மளுக்கு எப்படி ஒரு ஆடு வந்து 12,000-13,000 விற்கலாம். கெடலாம் நிறைய பெரிய கெட வந்துச்சுன்னா 15,000-20,000 விற்கலாம். வந்து நல்ல ஒரு இன்கம் இருக்குது.
1: இப்போ இந்த செம்மறி ஆடுகள் பராமரிப்பில் இன்னொரு கஷ்டமானது வந்து அதோடைய ரோமங்கள், அது நீங்கள் வெட்டி விடணும் இல்லை அது சரியாக பராமரிச்சுக்கணும். ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலைகளை நீங்கள் எப்படி சமாளிக்கலாம்?
2: 6 மாதத்துக்கு 1 வருஷத்துக்கு வெட்டிடலாம். அது எப்படின்னு சொன்னால், மழை டைம்னா வெளியே விட்டோமா ஈரம் ஆயிரும், அதனால் வந்து என்ன பண்ணிடுவோன்னா வெட்டிடுவோம். வெட்டுறதுங்க அதுக்குன்னு ஆளுங்க இருக்காங்க, அவங்கள வர சொல்லி வெட்டி க்ளீன் பண்ணிடுவோம். அப்போது நம்மளுக்கு அந்த ஆட்டுக்கு இது இல்லாத இருக்கும், நல்லாயிருக்கும்.
1: வளர்த்த ஆடுகளை வந்து நீங்கள் இறைச்சிக்காக அனுப்புகிறதாகவும் சொல்கிறீங்க. இப்போ வேறு எந்த வகைகளில் இந்த மாதிரியான ஆடுகள் பயன்படுது?
2: வேறு ஆடுங்களை வந்து இறைச்சிக்கும் பயன்படுத்துகிறாங்க, அதோடைய தோல் வந்து வேறு எதுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. அது சரியான எப்படி நமக்கு தெரியல. நம்ம கொடுத்துருவோம், அவங்க எடுத்து போய் மாம்சத்துக்கும் யூஸ் பண்ணுவாங்க, இல்லைன்னா தோல் வந்து வேறு என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு தெரியாது. சரியான பயன்படுத்துகிறாங்க, அது யூஸ் இருக்குது.
1: ஆடுகளுக்கு இந்த குளிர்காலத்துலேயும் சரி இந்த வெயில் காலத்துலேயும் சரி வரக்கூடிய நோய்கள் என்ன இருக்குது?
2: அதுதான் எப்படின்னு சொன்னால், நோய் நம்ம பார்க்குற விதத்தில் தான் கரெக்டானபடி அதுங்களை பார்த்தோமா வராது. சும்மா இஷ்டத்துக்கு மழையும் காற்றுலையும் மெய்ய விட்டு கண்டு காய்கறி இந்த இதில் வேஸ்ட்டு கஞ்சி தண்ணி கண்டது போனதெல்லாம் கொடுத்தோமா அதுங்களுக்கு வந்துட்டு பாதிப்பு. இல்லைன்னு சொன்னால் பராமரிப்பு நல்லா இருந்துச்சுன்னு சொன்னால் எந்த நோய் வராது.
1: என்ன நோய் நீங்கள் பார்த்துருக்கீங்க?
2: நான் பார்த்துருக்கேன் வயிறில் உப்புவோம், ஏன்னா அது வேறு இந்த அழுகின காய்கறி இந்த மாதிரிலாம் சாப்பிடும்போது இந்த பிளாஸ்டிக்கு காயுதுங்கோ இந்த மாதிரிலாம் சாப்பிட்டுச்சின்னு சொன்னால் வயிறு உப்பிடும். உப்புச்சின்னு சொன்னால் அதுதான் வந்து ஒரு சீக்காக வரும், வயிறு உப்பி அந்த நோய் பயங்கரமான மோசமான இது. காய்ச்சல் என்ன சொன்னால் இந்த இதுக்காக தான் வரும், அதுக்கு எதிர்பாராது. அது தோல் இருக்கிறதுக்கு கோல்டோ எதுவும் ஒன்றும் வராது. ஆனால் இந்த மாதிரி அழுகின காய்கறிங்கோ வந்துட்டு தண்ணி க்ளீனாக இல்லாத தண்ணி கொடுக்குறது அந்த மாதிரி செஞ்சால் தான் அதுங்களுக்கு வந்து நோய் வருது, வரும் சான்ஸ் இருக்குது. மற்றபடி ஒன்றும் வராது. காலுன்னா அதுங்களுக்கு ஓவர் கோல்டு ஓவராக வந்து சாணி இருக்கக்கூடாது.

0: கீழே வந்து மெத்தை வந்துட்டு நல்லா இருக்கணும்,
1: ஈரம் இல்லாமல்,
0: ஈரம் இல்லாமல் இருக்கணும். ஓவரா ஈரமாச்சு சொன்னா தான் அதுங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு காயம் வரும். கால் சந்தில் வந்துட்டு புண்ணு தேங்காய் எண்ணெயில் மஞ்சத்தூள் போட்டு யூஸ் பண்ணி போடலாம், அது கொஞ்சம் கேட்கும். அப்படி இல்லைன்னு சொன்னால் மெடிக்கல் ஷாப்லேருந்து, மெடிக்கல்னு அதுக்குன்னு இருக்குது, அதுலேருந்து வாங்கிட்டு வந்து போடலாம். வெட்டினிலேருந்து கூட மறந்து வாங்கலாம்.
1: ஒரு ஜோடி ஆடு வளர்க்கும் பொழுது அதுக்கு எவ்வளோ செலவினங்கள் இருக்குது? ஒரு நாளுக்கு சராசரியாக எவ்வளோ செலவினம் இருக்குது?
0: ஒரு ஜோடி ஆடு வளர்க்கணும்னு சொன்னால் ஒரு நாளைக்கு சொல்லும்போது நம்மளுக்கு என்ன ஒரு ஹாஃப் அன் அவர் வேலை தான், என்ன ஒரு 100-200 ரூபா நம்மளுக்கு என்ன மேய்க்கிறோமா, வெளியே கட்டுறோம், அதுங்க மேயுங்க, ஒரு குட்டி பில்லறுத்து போடுறோம், வேலை முடிஞ்சிடும். அதில் நல்ல லாபம் இருக்குது. அது என்ன குட்டி போட்டுகிட்டே இருக்குது, 6 மாதத்துக்குள்ள பெருசாகிடும்.
1: இப்போ குட்டி போடுற மாதிரி இருக்க ஆடை வந்து எப்படி பராமரிக்கிறீங்க?
0: சினையாக இருக்கிறத வந்து குட்டி போடுற ஒரு டேஜ் ஒரு 6 மாதம் ஒரு 5-7 மாதம் வரைக்கும் எல்லா ஆட்டு கூட இருக்கும். இல்லைன்னு சொன்னால் தனியாக வந்து ஒரு இது ஷெட்டு மாதிரி அடிச்சு அதுக்குள்ளேயே கொட்டைக்குள்ளேயே தடுத்து அங்கே விட்டுருவோம். அதை விட்டு குட்டி போடுற வரைக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும், பராமரிக்கணும் தனியாக. ஏன்னா எப்படின்னு சொன்னால் குட்டி சூடாக வைக்கணும், கோல்டாகவும் இருக்கணும், அதனால வந்து தனியாக வந்து நம்ம வச்சுருவோம். இல்லை அது எப்படின்னு சொன்னால் கோல்டு ஆகிற சூழ்நிலை இருந்துச்சுன்னு சொன்னால் ஆட்டுக்கு நம்ம ஏற்கனவே இன்ஜெக்ஷன் பண்ண வச்சுக்கலாம், தடுப்பூசி போட வைக்கலாம். கோல்டு ஆகாது பார்த்துக்கணுன்னா அது எந்த இதுவும் நோய் வராது. கோல்டு ஆகுதுன்னு சொன்னால் ஒன்று வந்து அதுக்கு எப்படின்னு சொன்னால் பூச்சி மருந்து கொடுக்கணும் ஆட்டுங்களுக்கு, 3 மாதம் குட்டிக்கு தான் கொடுக்கணும். ஆனால் 2 மாதத்தில் வந்து நம்ம பூச்சி மருந்தெல்லாம் வெட்டினரியில் வாங்கி பூச்சி மருந்து ஒரு ட்ராப் ஒரு ஸ்பூன் கொடுத்துட்டோம்னா அதுக்கு வயிறுலாம் கொஞ்சம் பெருசாக ஆகாது, ஒரே நார்மலாக வந்துருங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் அதுங்களுக்கு வந்து பூச்சி மருந்து கொடுத்தே ஆகணும், கொடுத்தா தான் நல்ல ஒரு இதாக இருக்கும்.
1: ஆடுகள் சராசரியாக எந்த அளவுக்கு எடை ஏறுறதுனால ஒரு நல்ல லாபகரம் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க?
0: ஒரு ஒரு ஆடும் வந்து நம்ம பார்க்குற விதத்தில் இருக்குது. கெடலில் வந்து 25 கிலோ வரும், 30 கிலோ வரைக்கும் வரும், அந்தளவு வரும். இது பொட்டை ஆடுங்களை வந்துட்டு எடை கம்மியாக தவறும், அதுலேயும் ஈல்டு பெருசாக ஆகும், அதுவும் ஒரு 20 கிலோ கேரண்டி வரும் வர்ற மாதிரி ஆட்ரு. அதில் நம்மளுக்கு ஒரு நல்ல வருமானம் கிடைக்கும். தவிடு தான் மெயினாக, தவிடு கஞ்சினா கொடுக்கலாம், ராகி கஞ்சி கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் கிடங்களுக்கெல்லாம் வந்துட்டு சுண்டல் கடலை அது கொடுக்கலாம், அது கொடுத்தா அதுக்கு நல்லா கொஞ்சம் தெம்பு இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் கிடங்களுக்கு கொடுத்தா அது நல்ல கொஞ்சம் ஒரு மாதிரி வீட்டு நல்ல வீட்டாக வரும்.
1: வேறு முக்கியமாக ஆடுகள் வளர்ப்பில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்கள்லாம்?
0: முக்கியமாக கவனிக்கிறதுனா அதுங்களுக்கு மேய்ச்சல் கரெக்டானபடி மெய்ய வைக்கணும், கொட்டையை அதுங்களுக்கு தூங்குறதுக்கு சரியானபடி நல்ல பராமரிப்பு பண்ணணும். வந்துட்டு அது ஒரே இடத்துல கட்டி வைக்கக்கூடாது, வெளியே எப்போவுமே ஒரு 2 ஹவர் 3 ஹவராச்சும் அதுங்களை வெளியே விட்டு காத்தோட்டத்தில் விட்டால் தான் நல்ல சூப்பராக இது பண்ண முடியும். உள்ளவே கட்டி வச்சோமா கால் நெகம் வளர்ந்துடும், ஆடுங்க வந்து வேறு மாதிரி ஆயிரும், ஆடுங்க மாதிரியே இருக்காது. அப்படி தான் வளர்க்கணும்.
1: செம்மறி ஆடுகளுக்கும் சரி இந்த வெள்ளாடுகளுக்கும் சரி எப்படி ஒரு வித்தியாசம் பார்க்க முடியும், வளர்ப்பு முறையோ வியாபார ரீதியாகவோ எப்படி ஒரு வித்தியாசம் பார்க்குறீங்க?
0: செம்மறி ஆடுன்னு சொன்னால் இது ஒரு நல்ல ஒரு இது. செம்மறி ஆடு வச்சாட்டு மெயின் இதுங்க வெயிட் நல்ல வெயிட் வரும். இங்கே நீலகிரி பொறுத்தளவு வந்துட்டு ஒரு ஒரு இடத்துல ஒரு மாதிரி இருக்குது. செம்மறி ஆடு நல்ல வளர்த்தமாக நல்ல ஒரு வெயிட்டும் வரும், நல்ல ஒரு இது இருக்குது. இந்த வெள்ளாடு வந்துட்டு நம்மளுக்கு வெயிட் கிடைக்காது, ஆனால் அதுவும் 3 குட்டி போடும், வெயிட் கிடைக்காது. ஆனால் மெயினாக வந்து செம்மறி ஆடு வச்சா நல்லா இதாகலாம்.
1: இப்போ செம்மறி ஆடு நல்லா விலைக்கு போகுதா உங்களுக்கு, இல்லை வெள்ளாடுகள் விலைக்கு?
0: அது எப்படின்னு சொன்னால் செம்மறி ஆடு கொஞ்சம் ஒரு மாதிரி வெயிட் வரும், இந்த வெள்ளாடு வந்துட்டு வெயிட் கம்மியாக தான் வரும். என்ன தான் இது பண்ணாலும் ஜாஸ்தியாது. இது 30 கிலோ மேலே வரும், அது குறைஞ்சபட்சம் 15 கிலோ 16 கிலோ அதுக்கு மேலே வராது. அது பிளைன்ஸுக்கு தான் சரி, அது இங்கே வந்து கம்மியாக தான் வரும்.
1: நேர்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க, உங்களுக்கு நன்றி. நேர்கள் இதுவரை நீலகிரி மாவட்டம் உதகை வட்டம் கோடப்பமந்து பகுதியைச் சேர்ந்த கே பசவராஜ் அவர்கள் செம்மறி ஆடுகள் வளர்ப்பு குறித்து நம்முடன் பகிர்ந்து கொண்ட நேர்முகம் இடம்பெற கேட்டீர்கள்.
2: இனி கிராமிய பாடல்.

0: கிராமிய பாடல் கேட்டீர்கள். நிறைவாக தகவல் களஞ்சியம்.
1: இன்னைக்கு செம்மறியாட்டை தாக்கக்கூடிய நோய்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம். கோமாரி நோய், இதனுடைய அறிகுறிகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது நாக்கு, மடி, கால் குழம்புகளுக்கு இடையே கொப்பளங்களும் புண்ணும் காணப்படும். தீவனம் எடுக்க இயலாமையும், காய்ச்சல், குட்டிகளின் இறப்பு, சினையாடுகளில் கருச்சிதைவு போன்ற அறிகுறிகள் இருந்தால் இது கோமாரி நோய்க்கான அறிகுறிகளாக இருக்கும். சிகிச்சை முறை அப்படின்னு பார்க்கும்பொழுது, உப்பு கலந்த நீரில் கால் மற்றும் வாய்ப்புண்களை கழுவிய பின்பு மருந்துகளை தடவணும். போரிக் பவுடரோட கிளசரின் கலந்து வாயில் தடவலாம். அடுத்ததா வெக்கை சார்பு நோய், செம்மறியாடு மற்றும் வெள்ளாட்டை தாக்கக்கூடிய மிக கொடிய தொற்று நோய். இந்த நோய் வாய்ப்புண், மூச்சு திணறல், கழிச்சல், கண் மற்றும் மூக்கிலிருந்து நீர் வடிதல் போன்ற அறிகுறிகள் இருக்கும் பட்சத்தில் இது வெக்கை நோயா இருக்கலாம். இதற்கான தடுப்பு முறை தடுப்பூசி போடுதல் மட்டுமே. ஆட்டு அம்மை, வெள்ளாடுகளை விட செம்மறி ஆடுகளை அதிகமாக தாக்குது இந்த ஆட்டு அம்மை நோய். உதடு, மூக்கு, கண்ணிமை, காது, காலின் அடிப்பகுதி, மடி, இனப்பெருக்க உறுப்பு போன்ற இடங்களில் முத்து போன்ற அம்மை கொப்பளங்கள் காணப்படும். நீல நாக்கு நோய், காய்ச்சல், சளி, தும்மல், இருமல், சுவாசிப்பதில் சிரமம், சளி கெட்டியாவதால் மூக்கடைப்பு, 4 நாட்களில் உதடு, மூக்கு, நாக்கு, குழம்பின் மேல் பகுதி மற்றும் கீழ்த்தாடைகள் வீங்குதல், நாக்கு நீல நிறமாக மாறுதல் போன்றவை நீல நாக்கு நோய்களுக்கான அறிகுறி. சிகிச்சை அப்படின்னு பார்க்கும் பொழுது, போரிக் பவுடரை தேங்காய் எண்ணெயில் கலந்து புண்ணுக்கு தினமும் 1 முறை போடணும். நோய் எதிர்ப்பு மருந்துகள் 5 நாட்களுக்கு கொடுக்கணும். மென்மையான தீவனங்களை கொடுக்கணும். எந்தவித நோய் அறிகுறியும் இல்லாமல் திடீரென்ற இறப்பு, இறந்த பிறகு ஆசனவாய், மூக்கு, காது போன்றவைகளிலிருந்து உறையாத கருஞ்சிறப்பு ரத்தம் வெளியேறுதல் போன்ற அறிகுறிகள் தென்படும் பொழுது அது அடைப்பான் நோய் அறிகுறிகளாக இருக்கலாம். இறந்த ஆடுகளை ஆழமாக குழிவெட்டி சுண்ணாம்புத்தூள் தெளித்து மூடணும். தடுப்பூசி போடுதல் இந்த நோய்க்கு ஒரு நல்ல தீர்வாக இருக்கும். அடுத்து தொண்டை அடைப்பான் நோய், பாதிக்கப்பட்ட ஆடுகளில் அதிக காய்ச்சல், மூச்சு விட சிரமம், இருமல், கீழ்த்தாடையில வீக்கம் போன்றவை காணப்படும். ஆரம்பகால சிகிச்சை அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த நோய்க்கு எதிர்ப்பு மருந்து கொடுத்தல் அவசியம். இந்த நோய்க்கும் தடுப்பூசி அவசியம். துள்ளுமாறி நோய், எல்லா வயது ஆடுகளையும் பாதிக்கும் இந்த நோய். ஆனால் இளம் வயது ஆடுகளோ பெரும்பாலும் பாதிக்கப்படுது. மழைக்கு பின் புதிதாக முளைத்த பசுமையான புல்வெளி மேய்ச்சலுக்கு செல்லும் ஆடுகளுக்கு இந்த நோய் ஏற்படும். ஆடுகள் மேயாம சோர்ந்து வயிற்று வழியால் சாணம் இலகி ரத்தம் கலந்திருக்கும். ஆடுகள் நடக்கும்போது கால்கள் பின்னி, கழுத்து விரைத்து, கண்கள் பிதுங்கி மயங்கி தலை சாய்ந்து கீழே விழும். இறப்பதற்கு முன் வலிப்பு ஏற்பட்டு துள்ளி விழும். இந்த நோய்க்கான தடுப்பு முறைகள், சூரிய உதயத்திற்கு பின்பு ஆடுகளை 1 மணி நேரம் கழித்து மேய்ச்சலுக்கு அனுப்பணும். பருவமழைக்கு முன் தடுப்பூசி போடுதல் கண்டிப்பாக கடைபிடிக்கணும். ஒட்டுண்ணி நோய், ஈரல் புழு, இலைப்புழு, உருண்டைப்புழு வகையைச் சேர்ந்த வயிற்றுப்புழு மற்றும் பருப்புழுக்கள் ஒட்டுண்ணிகளாக கருதப்படுது. ஒட்டுண்ணிகள் மேய்ச்சலின் போது ஆடுகளுடைய வயிற்று

0: உள்ள போகுது. இரத்த சோகை, பசியின்மை, எடை குறைதல், தள்ளாடி நடத்தல், தாடை வீங்குதல், ரோமம் கொட்டுதல், வயிற்றுப்போக்கு ஆகிய அறிகுறிகள் இந்த நோய் உள்ள ஆடுகளில் தென்படும். குடற்புழு நீக்கம் செய்தல், சாணத்தை அப்புறப்படுத்தி தரையை கழுவுதல், கிருமிநாசினி மருந்தை பயன்படுத்துதல் போன்ற வழிமுறைகள் இந்த நோய்க்கான தீர்வு அமையும். புற ஒட்டுண்ணிகள், உண்ணி, பேன், தெள்ளுப்பூச்சி மற்றும் சிற்றுண்ணிகள், இவைகளையே புற ஒட்டுண்ணிகள் அப்படின்னு சொல்றோம். தோல் தடித்தல், சொறி உண்டாகுதல், முடி உதிர்தல், இரத்த சோகை, அஜீரணம், இளைத்த எடை குறைதல் போன்றவை இந்த நோய்களுக்கான பாதிப்பை உணர்த்தும். ஒரு செல் நுண்ணுயிரி நோய், இவற்றில் இரத்த கழிச்சல் நோய் முக்கியமானதாக இருக்கும். ஆட்டுக்குட்டிகளை இந்த நோய் அதிகமாக தாக்கும். காய்ச்சல், சளி மற்றும் இரத்த கழிச்சல் மற்றும் வாளை தூக்கி முக்குதல் போன்ற அறிகுறிகள் இந்த நோய் இருக்கிறத உணர்த்தும். தரை ஈரமில்லாமல் உலர்ந்த நிலையில் இருக்கணும். குட்டிகள் சாணத்தை நக்காமல் பார்த்து கொள்ளுதல் போன்றவைய கடைபிடிக்கணும். குடற்புழு நீக்க அட்டவணை அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆடுகளுடைய வயதுக்கு தகுந்தாற்போல இந்த குடற்புழு நீக்கம் செய்யணும். இரண்டாவது மாதம் நாடாப்புழுக்கான மருந்து, 2, 3, 4 ஆகிய மாதங்களில் நாடாப்புழுக்களுக்கான மருந்து கொடுக்கணும். 5 மற்றும் 6 மாதங்களில் உருண்டை புழுக்கான மருந்து கொடுக்கணும். 9 மற்றும் 12 மாதங்களில் தட்டை புழுக்களுக்கான மருந்து கொடுக்கணும். 6 மாதம் வரைக்கும் ஆட்டுக்குட்டிகளுக்கு மாதம் ஒருமுறை குடற்புழு நீக்கம் செய்யலாம். 6 மாதத்துக்கு பிறகு 3 மாதங்களுக்கு ஒரு முறையாவது, பருவமழை தொடங்குவதற்கு முன்பு ஒரு முறையும், பருவமழையின் போது ஒரு முறையும், பருவமழைக்கு பின் இருமுறையும் கொடுக்கணும். ஜனவரி முதல் மார்ச் மாதம் வரைக்கும் தட்டை புழுவிற்கான மருந்து கொடுக்கலாம். ஏப்ரல் மற்றும் ஜூன் மாதங்களுக்கு இடையில் நாடா புழுக்களுக்கான மருந்து கொடுக்கலாம். ஜூலை மற்றும் இப்போ நடக்கிற செப்டம்பர் மாதங்களில் தட்டை புழுவிற்கான மருந்து கொடுக்கலாம். அக்டோபர் டிசம்பர் மாதங்களில் உருளை மற்றும் நாடா புழுக்களுக்கான மருந்தை கொடுக்கணும். ஆடுகளுக்கு குடற்புழு நீக்கம் செய்யும் பொழுது கவனிக்க வேண்டியவை அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆடுகளுக்கு தகுந்த குடற்புழு மருந்தை தேர்வு செய்யணும். தூள் மருந்தை பயன்படுத்தும் பொழுது வெதுவெதுப்பான நீரில் கலந்து சிறிது கரையாத மருந்து துகள்கள் இருக்குமாறு பார்த்து கொள்ளணும். அதிகாலையில் வெறும் வயிற்றோடு உள்ள ஆடுகளுக்கு குடற்புழு நீக்கம் செய்யணும். மருந்து கலவையை வாயின் வழியாக ஊற்றும் பொழுது புறையேறாமல் பார்த்துக்கொள்ளணும். குடிநீரில் குடற்புழு நீக்க மருந்து மற்றும் நோய் எதிர்ப்பு மருந்தும் ஒன்றாக கலந்து கொடுக்கக்கூடாது. குடற்புழுவினுடைய வகையையும் முட்டைகளையும் அறிந்து மருந்து கொடுக்கணும். தொடர்ந்து ஒரே மருந்தை கொடுக்காமல் மாற்றி தருவது அவசியம். நீலநாக்கு நோய்க்கு முதல் 6 மாத வயதில் ஆடுகளுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை தடுப்பூசியை கொடுக்கணும். செம்மறி அட்டம்மை, இந்த நோய்க்கு 3 லிருந்து 6 மாத வயதில் இருக்க ஆடில் ஆரம்பித்து ஆண்டுக்கு ஒரு முறை கொடுக்கணும். துள்ளுமாறி நோய்க்கு 6 மாத வயதில் இருக்க ஆட்டுக்கு ஆரம்பித்து ஆண்டுக்கு ஒரு முறை இந்த தடுப்பூசியை போடணும். கோமாரி நோய் 2 மாத வயதில் இருக்க ஆட்டுக்குட்டியிலிருந்து ஆரம்பித்து 6 மாதத்துக்கு ஒரு முறை தடுப்பூசியை கொடுக்கணும். தொண்டை இடைப்பான் நோய்க்கு 2 மாத வயதில் இருக்க ஆட்டுக்குட்டியில் ஆரம்பித்து ஆண்டுக்கு ஒரு முறை இந்த நோய்க்கான தடுப்பூசியை போடணும். அடைப்பான், இந்த நோய்க்கான தடுப்பூசி பார்க்கும் பொழுது 6 மாத வயதில் இருக்க ஆட்டுக்குட்டியில் தொடங்கி ஆண்டுக்கு ஒரு முறை தொடர்ச்சியாக தடுப்பூசியை செலுத்தணும். இப்போ இந்த நோய்கள்லையே துள்ளுமாறி நோய்களை மட்டும் மழைக்காலத்துக்கு முன்னர் மற்றும் குட்டியினும் பருவங்களில் தாயாடுகளுக்கு துள்ளுமாறி நோய் தடுப்பூசி போடணும்.
1: தகவல் களஞ்சியம் இடம்பெற கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சி.
2: நிகழ்ச்சி அமைப்பு ராஜ்குமார்.

0: மாதிரி உங்க மனசுக்கு பிடிச்ச பாடல்கள் உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 கேட்க தவறாதீர்கள். ரெட்ரோ ராகங்கள். எங்கள் நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் இணைய வழியிலும் கேட்டு மகிழலாம்.
1: அடுத்த நிகழ்ச்சிக்கான அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில். நேரம் 8 மணி.
1: ஆகாஷ்வாணி மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு வானொலி வாயிலாக தனது சிந்தனை ஓட்டங்களை நாட்டு மக்களோடு பகிர்ந்து கொண்டார். பிரதமர் உரையின் தமிழாக்கத்தினை இப்போது கேட்கலாம்.
2: எனதருமை நாட்டு மக்களே, வணக்கம். மனதின் குரலின் செப்டம்பர் மாத பதிப்பின் வாயிலாக மீண்டும் ஒருமுறை உங்களை சந்திக்கும் சந்தர்ப்பம் வாய்த்திருக்கிறது. நான் நாட்டு மக்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். மனதின் குரலில் நாம் நாட்டு மக்களின் ஆக்கப்பூர்வமான முயற்சிகளுக்கு மேடை அமைத்துக் கொடுக்கிறோம். நாட்டின் சாதனைகள் குறித்து பேசுகிறோம். பாரதத்தின் ஒரு பெரிய வரலாற்று பூர்வமான சாதனைக்கு இன்னும் ஒரு நாளுக்கு பிறகு 10 ஆண்டுகள் ஆகவிருக்கிறது. இந்த சாதனைதான் துல்லிய தாக்குதல். 10 ஆண்டுகளுக்கு முன்பாக செப்டம்பர் 2016 28-29 தேதிகளிலே பாரத நாட்டு சேனையானது பாகிஸ்தானிய பயங்கரவாதிகளின் மறைவிடங்களின் மீது துல்லிய தாக்குதலை நடத்தியது. கட்டுப்பாட்டு எல்லையை கடந்து சென்று நமது வீரர்கள் பயங்கரவாதத்திற்கு எதிராக தொடுத்த தாக்குதலை கண்டு உலகமே மூக்கிலே விரலை வைத்தது. துல்லிய தாக்குதல் நடத்தியதன் மூலமாக பயங்கரவாதத்தை சகித்து கொள்ளாத தன்னுடைய கொள்கைக்கு ஒரு புதிய எடுத்துக்காட்டை உலகிற்கு பாரதம் எடுத்து காட்டியது. பயங்கரவாதம் காரணமாக பாரதம் நீண்டகாலம் வரையிலே வலியை சகித்து வந்தது. ஆனால் துல்லிய தாக்குதலானது இந்த துயரத்திற்கு எதிராக தீர்மானமான எதிர்வினையை ஆற்றியது. கடந்த 1 10-ஆண்டு காலத்திலே பாலாகோட்டின் மீதான விமான தாக்குதல் தொடங்கி ஆபரேஷன் சிந்தூர் வரை பயங்கரவாதிகள் பாரதத்தை ஏறிட்டு பார்த்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு எதிராக கடுமையான எதிர் நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற செய்தியை பாரதம் மீண்டும் மீண்டும் தெளிவாக்கியது. நண்பர்களே, பயங்கரவாத தாக்குதல்கள் நீண்டகாலமாகவே நம்மை காயப்படுத்தி வந்திருக்கின்றன. ஒரு காலத்திலே பாரதத்திலே தொடர் குண்டு வெடிப்புகள் என்பவை சாதாரணமானவையாக பார்க்கப்பட்டன. செப்டம்பர் மாதமான இந்த மாதத்திலே 2008 ஆம் ஆண்டு 13 தேதியன்று தில்லியிலே நடந்த தொடர் குண்டு வெடிப்பிலே பல அப்பாவி குடிமக்கள் கொல்லப்பட்டார்கள். இது நடந்த சில வாரங்கள் கழித்து நவம்பர் 26 தேதியன்று மும்பையிலே மிகப்பெரிய தாக்குதல் கட்டவிழ்த்து விடப்பட்டது. நண்பர்களே, முன்பும் கூட பயங்கரவாதிகளின் தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தானத்தின் மீது எதிர்வினை ஆற்ற வேண்டும் என்று தீவிரமாக கோரப்பட்டது. ஆனால் அது கண்டுகொள்ளப்படவே இல்லை. காலம் கடந்து போக காத்திருக்கப்பட்டது. இப்போது இன்றைய பாரதம் பயங்கரவாதத்திற்கு எதிராக சகிப்புத்தன்மையில்லா கொள்கையை பின்பற்றி நடக்கிறது. இதன் பலனை நாமும் கவனித்து வருகிறோம் இல்லையா? நண்பர்களே, இந்த ஆண்டு நவம்பர் 9 தேதியன்று இந்த பயங்கரவாத தாக்குதல் நடந்து 25 ஆண்டுகள் ஆகின்றன. அமெரிக்காவின் உலக வர்த்தக மையத்திலே உயிரிழந்த அப்பாவி மக்களின் எண்ணிக்கைக்கு பிறகு அதிகளவு மக்கள் கொல்லப்பட்டார்கள் என்றால் அது பாரதத்திலேதான். 2014 ஆம் ஆண்டிலே நான் பிரதமரான பிறகு அமெரிக்கா சென்றிருந்தது நினைவிருக்கிறது. அப்போது நியூயார்க்கிலே இந்த அப்பாவி குடிமக்களுக்கு நான் என் ஸ்ரத்தாஞ்சலிகளை செலுத்தச் சென்றிருந்தேன். இன்று மீண்டும் ஒருமுறை பாரதத்தின் கோடிக்கணக்கான குடிமக்களின் தரப்பிலிருந்து பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நான் என் பரிவுணர்வை அர்ப்பணிக்கிறேன். எனதருமை நாட்டு மக்களே, இப்போதெல்லாம் நாட்டிலே ஒரு மிகப்பெரிய வரைபடம் தயாராகி வருகிறது. இந்த வரைபடத்திலே நீங்களும் இருக்கிறீர்கள், உங்களுடைய குடும்பமும் இருக்கிறது, உங்கள் அக்கம்பக்கத்தாரும் இருக்கின்றார்கள். நான் பாரதத்தின் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பற்றி பேசுகிறேன். தேசத்தின் அனைத்து மாநிலங்களிலும் யூனியன் பிரதேசங்களிலும் இதன் முதல் கட்டம் கிட்டத்தட்ட நிறைவடைந்துவிட்டது. 32 கோடிக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பற்றிய தகவல்கள் பதியப்பட்டுவிட்டன. லத்தாக், ஹிமாச்சல பிரதேசம், ஜம்மு காஷ்மீரம் மற்றும் உத்தராகண்ட் மாநிலங்களின் கடினமான பனிமூடிய பகுதிகளிலும் கூட இப்போது இந்த பணி நடந்து வருகிறது. இங்கே பல உத்வேகம் அளிக்கும் அனுபவங்கள் நம்முன்னால் வெளியாகியிருக்கின்றன. உத்தராகண்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் தொடக்கம் சமோலியின் மானா கிராமத்திலிருந்து தொடங்கியது. மானா கிராமம் தேசத்தின் முதல் கிராமமாக கருதப்படுகிறது. மானாவிலே மிக முதன்மையாக 83 வயதான பூர்ணிமா ராவத் அவர்களிடமிருந்து இது தொடங்கப்பட்டது. உத்தரகாசியின் பகோரி கிராமத்திலே வீட்டு தங்குமிடங்களை நடத்தி வரும் ஹர்தேவ் சிங் ராணா அவர்கள் டிஜிட்டல் வழியாக தன்னை பற்றிய தகவல்களை தாமே பதிவு செய்திருக்கிறார். நண்பர்களே, மக்கள் தொகை கணக்கெடுப்பு நம் அனைவரின் தேசிய கடமையாகும். இதன் பொருட்டு நீங்கள் சற்று நேரத்தை ஒதுக்க வேண்டும் என்று ஆகஸ்ட் மாதம் 15 தேதியன்று நான் விண்ணப்பித்திருந்தேன். மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்காக உங்களுடைய விவரங்களை நீங்களே பதிவு செய்யும் வசதி மிகவும் சுலபமானது. நீங்கள் உங்களுடைய செல்பேசி வாயிலாக உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார் பற்றிய தகவல்களையும் பதிவு செய்ய முடியும். இந்த வசதி ஹிந்தி மொழி உட்பட 16 மொழிகளில் இருக்கிறது. நண்பர்களே, இதற்காக நீங்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் இணையதளத்திற்கு செல்ல வேண்டும். இந்த தளத்தின் பெயர் se.census.gov.in. இணையதளத்தின் பெயரை மீண்டும் அறிவிக்கிறேன், se.census.gov.in. குறித்து கொண்டு விட்டீர்களா? சரி, இங்கே சென்று நீங்கள் உங்களுடைய செல்பேசி வாயிலாக உள்நுழையவும் உங்களுடைய இடத்தை பதிவு செய்யவும் உங்களுடைய குடும்பத்தோடு தொடர்புடைய தகவல்களை நிரப்பவும் பிறகு இதை சமர்ப்பித்து விடவும். இந்த மொத்த செயல்பாட்டிற்கும் சுமார் 15 முதல் 20 நிமிடங்கள் வரை மட்டுமே செலவாகிறது. இதற்கு எந்த ஆவணத்தையும் தரவேற்ற வேண்டியதில்லை. தகவல்களை சமர்ப்பித்த பிறகு உங்களுக்கு ஒரு சிறப்பு அடையாள குறியீடு கிடைக்கும். கணக்கெடுப்பு நடத்துவோர் உங்கள் வீட்டிற்கு வரும் வேளையில் நீங்கள் அவர்களிடம் இந்த குறியீட்டை தெரிவிக்கலாம். நீங்கள் அளித்திருக்கும் தகவல்களை சரிபார்த்த பிறகு அது கணக்கெடுப்பின் பகுதியாகிவிடும். நண்பர்களே, இதுவரை செல்பேசியில் மட்டும் 2,60,00,000 மேற்பட்டவர்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பு தளத்திலே தங்களை பற்றிய தகவல்களை நிரப்பியிருக்கின்றார்கள், சுய விவர பதிவை செய்திருக்கின்றார்கள். நீங்களும் இதற்கு சற்று நேரம் ஒதுக்கினால் இது தேசத்திற்கு மகத்துவமானது. ஏனென்றால் நீங்கள் அளிக்கும் சரியான தகவல், உங்கள் குடும்பத்தார் பற்றிய சரியான தகவல் தேசத்தின் எதிர்காலத்தின் சரியான காட்சியை தயார் செய்ய உதவிகரமாக இருக்கும். என் மனம் நிறை நாட்டு மக்களே, இன்று செப்டம்பர் மாதம் 27 தேதி ஒரு சிறப்பான காரணத்தால் மேலும் சிறப்படைகிறது. இன்று ஒரு ஆளுமையின் பிறந்த நாளாகும். இவர் கலாச்சாரம் மற்றும் தேசத்திற்காக தனது ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் சமர்ப்பித்திருக்கிறார். நான் விஸ்வ இந்து பரிஷத்தின் முன்னாள் சர்வதேச செயல் தலைவர் மதிப்பிற்குரிய காலஞ்சென்ற அசோக் சிங்கல் அவர்களை பற்றித்தான் பேசுகிறேன். 1926 ஆண்டு செப்டம்பர் மாதம் 27 தேதியன்று ஆக்ராவிலே இவர் பிறந்தார். இவர் சமூகத்திலே வாழ்ந்தாலும் கூட தபசீலர்களைப் போன்றே வாழ்க்கையை வாழ்ந்தார். இவர் ராம ஜென்ம பூமி போராட்டத்திற்கு திசையையும் சக்தியையும் அளித்ததன் விளைவாகவே இன்று நாம் அயோத்தியிலே மகோன்னதமான ஆலயத்தை எழுப்ப முடிந்திருக்கிறது. எனக்கு இது பெரும் பேராக இருக்கிறது. அவருடைய வாழ்க்கையை நான் அருகிருந்து பார்த்திருக்கிறேன் என்பதோடு அவருடன் இந்த குறிக்கோளில் பங்கெடுக்கும் சந்தர்ப்பமும் எனக்கு வாய்த்தது. நான் ராமர் கோயிலின் பிராண பிரதிஷ்டைக்கான அனுஷ்டானங்களில் பங்கெடுத்த போது அப்போதும் கூட எனக்கு மீண்டும் மீண்டும் அசோக் அவர்களை பற்றிய எண்ணங்கள் மனதில் எழுந்தது மிகவும் இயல்பான ஒன்றுதான். நண்பர்களே, அசோக் அவர்கள் பற்றி எத்தனையோ விஷயங்கள் அந்த அளவுக்கு விவாதிக்கப்படுவதில்லை. ராமராலய போராட்டத்தோடு கூடவே அவர் சமூக ஏற்றத்தாழ்வு மற்றும் பாகுபாட்டிற்கு எதிராகவும் பெரிய போராட்டத்தை நடத்தினார். அவர் ஒரு மிகவும் வளமான குடும்பத்திலே பிறந்தவர். அவருடைய தந்தை ஒரு சிவில் சேவை அதிகாரி. சகோதர சகோதரிகளில் பெரும்பாலானோர் பெரிய பெரிய பதவிகளை வகித்தவர்கள். இவரே கூட IIT பனாரஸ் இந்து பல்கலைக்கழக பட்டதாரி. ஆனால் இதையெல்லாம் தாண்டி இவர் சமூகம் மற்றும் கலாச்சாரத்திற்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்தார். இதுவே மகத்தானவர்களின் அடையாளமாகும். இன்று நான் அவருடைய 100 பிறந்த நாள் அன்று அவருடைய கோடிக்கணக்கான ஆதரவாளர்கள் சார்பாக அவரை போற்றுகிறேன். என் தரப்பிலிருந்து உணர்வு பூர்வமான நினைவாஞ்சலிகளை காணிக்கையாக்குகிறேன். என் கனிவான நாட்டு மக்களே, இந்த ஆண்டின் தொடக்கத்தை நாம் சுயமரியாதையின் ஒரு மகத்தான நாளோடு கொண்டாடினோம். அந்த புனித நாள்தான் சோமநாதர் சுயமரியாதை திருநாள். இன்றிலிருந்து 1000 ஆண்டுகள் முன்பாக 1026 ஆண்டிலே முகம்மது கஜினி முதன்முறையாக சோமநாதர் ஆலயத்தை தரைமட்டமாக்கினான். ஆனால் சோமநாதர் ஆலயத்தை தகர்த்து பாரதத்தின் அடையாளத்தை அழிக்க வந்தவர்களின் இருப்போ அடையாளமோ ஏதும் இல்லை. ஆனால் சோமநாதர் ஆலயமோ பிரம்மாண்டமாக விசாலமான கடற்கரையிலே பாரதத்தின் சாகாத்தன்மைக்கு நல்லாசிகள் அளித்து வருகின்றது. ஆகையால்தான் நாம் நிறை பெருமிதம் பொங்க இந்த ஆண்டு சோமநாதர் சுயமரியாதை திருநாளை கொண்டாடினோம். நண்பர்களே, இந்த விவாதத்தை இன்று மனதின் குரலிலே மீண்டும் நான் ஏன் கூறுகிறேன் என்றால், இதற்கும் கூட ஒரு சிறப்பான காரணம் உண்டு. 1026 ஆண்டிலே கஜினி வாயிலாக சோமநாதர் ஆலயம் தகர்க்கப்பட்ட அதே ஆண்டிலேதான் குஜராத்தின் மோடேராவின் பிரசித்தி பெற்ற சூரியனார் ஆலயத்தின் மீதும் தாக்குதல் தொடுக்கப்பட்டு தகர்க்கப்பட்டது. அதாவது மோடேராவின் ஆலயமும் தகர்க்கப்பட்டும் கூட இந்த ஆண்டோடு 1000 ஆண்டுகள் ஆகியிருக்கின்றன. அந்த காலகட்டத்தில் இந்த ஆலயம் எழுப்பப்பட்டு 1 ஆண்டே ஆகியிருந்தது. 1025 ஆண்டிலே இந்த ஆலயம் ராஜா பீமதேவரால் கட்டப்பட்டது. நண்பர்களே, நீங்கள் அந்த காலகட்டம் பற்றி சிந்தித்து பாருங்கள். அப்போது நம்மீது தாக்குதல் தொடுக்கப்பட்டு சோமநாதர் ஆலயம் போன்ற நம்பிக்கையின் மிகப்பெரிய மையம் தவிடு பொடியாக்கப்படுகிறது, மேலும் பல இடங்களும் தாக்கப்படுகின்றன எனும்போது எந்த ஒரு சமூகமாகட்டும் நிர்வாகமாகட்டும் அதன் மனோபலம் பலவீனமாகிவிடும். ஆனால் ராஜா 1ஆம் பீமதேவர் கஜினியை எதிர்த்ததோடு மட்டுமல்லாமல் சில காலத்திற்குள்ளாகவே மோடேராவின் சூரியனார் கோயிலையும் புனரமைத்தார். இந்த உயிர்ப்புணர்வு காரணமாகவே சோமநாதர் ஆலயமும் மீண்டும் மீண்டும் நாசப்படுத்தப்பட்ட போது புனர் நிர்மாணமும் தொடர்ந்து நடைபெற்றது. நண்பர்களே, மோடேரா சூரியனார் கோயிலுக்கு பிறகான காலகட்டத்தில் தாக்குதல்கள் தொடர்ந்து நடந்தேறின. பிறகு அலாவுதீன் கில்ஜி மீண்டும் ஒரு முறை சிற்பக்கலை கொழிக்கும் இந்த மகத்தான ஆலயத்தை தகர்த்தான் என்றாலும், நண்பர்களே, நமது பாரத நாட்டவர்கள் சூரிய வழிபாட்டினை வெறும் கட்டடக்கலை மற்றும் ஆலயங்கள் வாயிலாக மட்டுமே செய்யவில்லை. நமது சூரிய வழிபாடு அதன் மேலும் ஒரு பொருள் என்னவென்றால் ஒளி, சக்தி, அறிவியல் மற்றும் நீடித்த தன்மைக்கான உத்வேகம். ஆகையால் மோடேராவும் கூட இன்று சூரியனார் கோயிலுக்காக மட்டுமே அறியப்படுவதில்லை, மாறாக குஜராத்தின் இந்த கிராமம் தேசத்தின் முதல் சூரிய கிராமம் என்ற வகையிலும் புகழ் பெற்றிருக்கிறது. மோடேரா இன்று முழுமையான வகையிலே சூரிய சக்தியால் இயங்குகிறது, மேலும் தேசத்தின் முன்பாக நீடித்த தன்மையாக ஒரு எடுத்துக்காட்டையும் இது முன்வைக்கிறது. மோடேராவிலே

சுற்றுப்பயணிகளுக்கு பல கவரக்கூடியவையும் வசதிகளின் தொடக்கமும் ஏற்பட்டிருக்கிறது. ஜனவரியின் மகர சங்கராந்திக்கு பிறகு அங்கே மோடேரா நாட்டிய திருவிழாவுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதிலே பாரதத்தின் கலாச்சார மற்றும் பாரம்பரிய நடனங்களின் அருமையான அரங்கேற்றம் நடைபெறும். நீங்கள் அனைவரும் ஒருமுறை அவசியம் மோடேராவுக்கு வாருங்கள். பாரதத்தின் இந்த கௌரவம் மிக்க பாரம்பரியத்தை தரிசனம் செய்யுங்கள் என்று உங்கள் அனைவரிடத்திலும் நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். நண்பர்களே, கடந்த காலத்துடனான நமது பந்தம் இன்றும் கூட மிகவும் உயிர்ப்போடு இருக்கிறது. இதன் பின்புலத்தில் இதை மேலும் ஆழப்படுத்தி கொண்டு வருவோரின் அர்ப்பணிப்பு உணர்வும் உழைப்பும் இருக்கின்றது. தமிழ்நாட்டிலே திருச்சிராப்பள்ளியின் மணப்பாறையிலே இப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான முயற்சி நடைபெற்று வருகிறது. ஒரு கல்லூரியிலே தமிழ் கல்வித்துறையோடு தொடர்புடைய ஏ. செல்வராஜு அவர்கள் இதை மேலும் முன்னெடுத்து வருகிறார். ஒரு உரையாற்றும் போது அவருக்கு தனது மாணவனிடமிருந்து சில தொன்மையான உருவச்சிலைகள் பற்றிய தகவல் கிடைத்திருக்கிறது. இந்த விஷயம் தொடர்பான விவாதங்களுக்கு பிறகு அவர் கள ஆய்வுக்கு திட்டமிட்டார். இந்த வருகையின் போது அவருக்கு பல்வேறு இடங்களில் பல உருவச்சிலைகளும் தொன்மையான ஆலயமும் கிடைத்தன. கடந்த காலத்தோடு தொடர்பு கொள்ள இது ஒரு சுவாரஸ்யமான முயற்சியாகும். இதைப் போலவே நாம் நமது மரபுகளை பற்றி மேலும் சிறப்பான முறையிலே தெரிந்து கொள்ளலாம். தேசத்தின் பிற பாகங்களிலும் கூட இப்படிப்பட்ட முயற்சிகள் செய்யப்படலாம். நமது வரலாற்றை மேலும் அணுக்கமாக பார்க்கும் வாய்ப்பினை நமக்கு இவை அளிக்கின்றன. என் உளம் நிறை நாட்டு மக்களே, சில நாட்களில் அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி வணக்கத்திற்குரிய பாபுவின் ஜெயந்தி வருகிறது. பாபு நமக்கு வாழ்க்கையின் பல மந்திரங்களை அளித்திருக்கிறார். தூய்மையும் அவற்றில் ஒன்று. நமக்கருகே தூய்மையோடு தொடர்புடைய அநேக முயற்சிகளை நாம் காண்கிறோம். இந்த முயற்சிகள் எல்லாம் மிகவும் உள்ளெழுச்சியும் உற்சாகமும் அதிகம் ஏற்படுத்துபவை. சமூக வலைத்தளங்களிலும் கூட இப்படிப்பட்ட படங்கள், காணொளிகள், ரீல்கள் மீண்டும் மீண்டும் நமது கவனத்தை கவர்கின்றன. தற்போதைய நாட்களில் நான் இப்படிப்பட்ட பல முயற்சிகளை பார்க்க நேர்ந்தது. மத்திய பிரதேசத்தில் சில இளைஞர்கள் நதியை தூய்மைப்படுத்தும் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள். அவர்களுடைய சிறிய முயற்சி வாயிலாக ஒட்டுமொத்த சமூகத்தையும் இணைத்து வருகின்றார்கள். இப்படியே ஆந்திரத்திலேயும் இளைஞர்கள் பழைய குளங்களையும் குட்டைகளையும் தூய்மைப்படுத்தி வருகிறார்கள். இதிலே நமது பழைய மரபு சின்னங்கள் மீண்டும் புத்துயிர் பெறும் பணியும் நடந்தேறி வருகிறது. மும்பையிலே சில இளைஞர்கள் கடற்கரைகளை தூய்மையாக்கும் முன்னெடுப்பை மேற்கொண்டு வருகிறார்கள். ஒவ்வொரு வாரமும் ஏதாவது ஒரு கடற்கரையிலே பல நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் ஒன்று திரண்டு தூய்மைப் பணி மூலம் சேவையாற்றி வருகின்றார்கள். இங்கே தில்லியைச் சேர்ந்த குழந்தைகள், இளைஞர்கள் ஆகியோர் மக்கும் குப்பை, மக்கா குப்பை ஆகியவற்றை தனித்தனியே வைப்பதோடு அருகில் இருக்கும் இடங்களை தூய்மையாக வைத்திருப்பது குறித்த விழிப்புணர்வை மேற்கொண்டு வருகிறார்கள். மேற்கு வங்கத்திலே இளம் மாணவர்களும் உள்ளூர் மக்களும் இணைந்து இன்பச் சுற்றுலா செல்லும் இடங்களில் இருக்கும் சந்தைகளை சுத்தம் செய்து வருகிறார்கள். நண்பர்களே, இவர்கள் அனைவரின் முயற்சிகள் வாயிலாகவும் ஒரு விஷயம் மிகவும் தெளிவாக தெரிகிறது. எங்கேயோ ஒரு தொடக்கத்தை ஒரு தனிநபர் செய்ய, பிறகு அவரோடு வேறு சிலரும் இணைய, இதுவே சங்கிலி தொடராகிறது. இதுதானே மக்கள் பங்கெடுப்பு. பாபுவுக்கு நாம் செலுத்தக்கூடிய மிக அழகான சிரத்தாஞ்சலியும் கூட தூய்மைதான். எனதருமை நாட்டு மக்களே, நாம் சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறோம் எனும் போது தாவரங்கள், செடிகொடிகள் அல்லது உயிரினங்களை மட்டும் காப்பதில்லை, நாம் அந்த ஒட்டுமொத்த சூழல் அமைப்பையுமே பலப்படுத்துகிறோம். தேசத்தின் பல்வேறு பாகங்களில் நடந்து வரும் சில முயற்சிகள் எல்லாம் இந்த உணர்வை மிகவும் அழகான முறையிலே காட்சிப்படுத்துகின்றன. நண்பர்களே, அசாமிலே சோனாயி ரூபாயி வனவிலங்கு சரணாலயம் உள்ளது. ஒரு சமயத்திலே இங்கே யானைகள் வசித்து வந்தன. ஆனால் மெல்ல மெல்ல வனங்களின் மீது மனிதர்களின் ஆக்கிரமிப்பு அதிகரிக்கத் தொடங்கிய காரணத்தால் யானைகள் இந்த பகுதியிலிருந்து விலகத் தொடங்கின. 3 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த நிலப்பகுதி ஆக்கிரமிப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டு இப்போது மிக அற்புதமான விளைவுகள் புலனாகின்றன. யானைகள் இங்கே மீண்டும் திரும்பி வந்திருக்கின்றன. எந்த பகுதிகளில் எல்லாம் பல ஆண்டுகளாக அவற்றின் இயக்கம் தென்படவில்லையோ, இன்று அங்கே மீண்டும் யானைகளின் கூட்டங்களை பார்க்க முடிகிறது. நண்பர்களே, அசமிலே மேலும் ஒரு அழகான முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த முயற்சி மிகவும் சிறிய உயிரினமான பிக்மி ஹாங், இதை காப்பதற்கானது. ஒரு கால

சமீபத்தில் இதன் இருப்பு ஒரு கேள்விக்குறியானது. அப்போது வெறும் 6 பிக்மி ஹாகுகள் மட்டுமே இருந்தன. இவற்றைக் கொண்டு ஒரு பாதுகாப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டு இவை மீண்டும் வனங்களில் விடப்பட்டன. இவை வசிக்க புல்வெளிகளும் உருவாக்கப்பட்டன. இன்று இந்த திட்டம் காரணமாக பிக்மி ஹாகின் எண்ணிக்கை 190க்கும் அதிகமாகியிருக்கிறது. நண்பர்களே, இயற்கையோடு கூட நமது உறவு வெறும் பராமரிப்போடு மட்டும் தேங்கிப் போவதில்லை. பல வேளைகளிலே இயற்கையை நாம் கவனித்துக் கொள்ளும்போது அதே இயற்கை நம் வாழ்க்கைக்கும் துணையாகிறது. மேற்கு வங்கத்தின் சுந்தர்வனத்திலே சில பெண்கள் இந்த உறவின் உத்வேகம் நிறைந்த எடுத்துக்காட்டை அளித்து வருகின்றார்கள். ஜார்காலியின் இந்த பெண்கள் சதுப்பு நிலக்காடுகளை தயார் செய்து வருகிறார்கள். இவர்களின் பெரும்பாலானோரின் கணவன்மார்கள் புலித்தாக்குதலில் மாண்டு போனவர்கள். கணவனை இழந்த பிறகு இவர்கள் சுந்தர்வன காடுகளையே தங்களுடைய வாழ்வாதாரமாக ஆக்கிக் கொண்டார்கள். இவர்களால் நடப்பட்டிருக்கும் அலையாத்தி காடுகள் இன்று கிராமங்களுக்கான ஒரு இயற்கையான பாதுகாப்பு கவசமாக ஆகி வருகின்றன. மேலும் இவற்றை நட்டதன் வாயிலாக இந்த பெண்களுக்கு வருவாயும் உண்டாகிறது. நண்பர்களே, நாம் சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும், இயற்கையின் சீர்த்தன்மையை பராமரிக்க வேண்டும், அதன் பன்முகத்தன்மையை பாதுகாக்க வேண்டும். நம்முடைய இப்படிப்பட்ட அனைத்து முயற்சிகளும் எதிர்கால சந்ததிகளுக்கான நமது கடமையாகும். என் இதயம் நிறை நாட்டு மக்களே, தற்போதுதான் தேசத்தின் லட்சக்கணக்கான இளைஞர்கள் போதை பழக்கத்துக்கு எதிராக, போதை பொருட்களுக்கு எதிராக ஒரு மிக மகத்துவமான உறுதிப்பாட்டை மேற்கொண்டார்கள். இளைஞர்கள் தாமும் போதையிலிருந்து விலகியிருக்கும் உறுதிப்பாட்டை மேற்கொண்டதோடு இந்த தகவலை மற்றவர்களுக்கும் கொண்டு சேர்க்கும் பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டார்கள். இவை அனைத்தும் போதையில்லா இளைஞர்கள் இயக்கத்திலே. இந்த இயக்கமானது 100 வாரங்கள் வரை நடத்தப்படும். இதிலே மை பாரத்தின் தன்னார்வலர்கள் இருக்கின்றார்கள். நாட்டுப்பணி திட்டத்தோடு இணைந்த நமது இளைஞர்களும் கூட இதில் அங்கம் வகிக்கிறார்கள். பள்ளி கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களும் கூட இதில் பயணிக்கிறார்கள். மேலும் பல சமூக மற்றும் ஆன்மீக அமைப்புகளும் கூட இதோடு இணைந்திருக்கின்றார்கள். கடந்த சில நாட்களாகவே நாடெங்கும் ஆயிரக்கணக்கான உறுதிப்பாட்டு கூட்டங்களும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளும் நடந்திருக்கின்றன. நண்பர்களே, இந்த இயக்கத்திலே எனக்கு ஒரு விஷயம் மிகவும் பிடித்திருந்தது. அதுதான் போதை பழக்கத்திலிருந்து விடுபடுவதற்கான செய்தி. நமது இளைஞர்கள் தாங்களே தங்களுடைய மொழியிலே, தங்களுடைய வழிமுறையிலே இந்த செய்தியை முன்னெடுத்து வருகின்றார்கள். தங்களுடைய படைப்புத்திறனை இந்த இயக்கத்தோடு இணைக்க வேண்டும் என்று நானும் கூட மனதின் குரலில் இளைய நண்பர்களிடம் வேண்டி கேட்டுக்கொண்டதன் பேரில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இந்த அறைகூவலுக்கு செவிமடுத்திருக்கிறார்கள் என்பது மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது. மை பாரத்தில் பாடல், முழக்கங்கள் எழுதல், தெருமுனை நாடகங்கள் போன்ற பல்வேறு போட்டிகள் நடந்தன. இதைப் போலவே சமூக வலைத்தளத்தில் நமது இளைஞர்கள் ஹேஷ்டாக் போதையில்லா இளைஞர்கள் என்பதிலே தங்களுடைய படைப்புத்திறன் உள்ளடக்கத்தை வெளிப்படுத்தி வருகின்றார்கள். அதாவது செய்தியும் இளைஞர்களுடையது, ஊடகமும் இளைஞர்களுடையது, மேலும் இதை முன்னெடுத்துச் செல்லும் சக்தியும் இளைஞர்களுடையதே. இனிவரும் நாட்களிலே இந்த இயக்கத்தின்படி உடல் நல பரிசோதனை, தியான முகாம்கள் போன்ற நடவடிக்கைகளும் நடக்கும். நண்பர்களே, விரைவிலேயே நமது அநேக திருநாட்களும் பண்டிகைகளும் வரவிருக்கின்றன. இந்த முறை பண்டிகைகளின் சந்தோஷத்திற்கிடையே நாம் நமக்கருகே பார்வையை செலுத்துவோம். ஏதாவது இளைஞன் தவறான பழக்கத்தை நோக்கி செல்லுகிறார் என்றால் அவரோடு உரையாடுவோம். யாரேனும் போதை பழக்கத்திலிருந்து வெளியேற விரும்புகிறார் என்றால் அவருக்கு துணை நிற்போம். போதையில்லா இளைஞர்கள், வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இந்த மன உறுதியை நாம் அனைவரும் இணைந்து முன்னெடுத்துச் செல்வோம். என் உயிருக்கு உயிரான நாட்டு மக்களே, செங்கோட்டையிலிருந்து நான் இந்த முறை விளையாட்டுகளுக்கான திறமைகள் தேடல் இயக்கத்தை அறிவித்திருந்தேன். பாரதம் தொடர்ந்து மிகச் சிறப்பான வகையில் விளையாட்டுகளில் திறமைகளை வெளிப்படுத்தி வர வேண்டும் என்பதற்காக கிராமங்கள், குடியிருப்பு தொகுப்புகள் வரை சென்று திறமைகளை தேட வேண்டும். இந்த பணிக்காகவே தங்களையே அர்ப்பணித்தவர்களும் பலர் இருக்கின்றார்கள். திறமைகளை தேடிப்பிடித்து வெளிச்சத்துக்கு கொண்டு வருவதை அவர்கள் ஒருமுனைப்போடு செய்து வருகின்றார்கள். பஞ்சாபிலே இந்த பணியை ராஜேந்தர் சிங் அவர்கள் செய்து வருகிறார். ராஜேந்தர் சிங் அவர்கள் பெயரிலேயே கூட சீனியர் என்ற சொல்லும் இணைந்திருக்கிறது. இவர் 1980 ஆண்டு நடந்த ஒலிம்பிக்கிலே ஹாக்கி போட்டியிலே தங்கப்ப

பதக்கம் வென்ற குழுவினரின் அங்கமாக இருந்தார். 1982 உலகக்கோப்பையிலே விளாசினார். 2001 பாரதம் முதன்முறையாக ஆடவருக்கான இளநிலை உலகக்கோப்பையை வென்றது. அதேபோல 2003 நம் நாடு சீனியர் ஆசிய கோப்பை விருதையும் தன்னுடையதாக்கியது. இந்த 2 போட்டிகளிலும் இவர் பயிற்றுநராக இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்போது இவர் ரவுண்ட் கிளாஸ் ஹாக்கி அகாடமி வாயிலாக தனது பேரார்வத்தை முன்னெடுத்து சென்று வருகிறார். இவருடைய முயற்சிகளால் கிராமங்களில் புதிய ஹாக்கி ஆஸ்ட்ரோ மைதானங்கள் போடப்பட்டு வருகின்றன. ராஜேந்தர் அவர்களின் கவனம் தெளிவாக இருக்கிறது. சிறப்பான பயிற்சிகள் குறைவாக இருக்கும் கிராமங்களை அடையாளம் கண்டு கவனம் செலுத்தும் முயற்சிகளின் காரணத்தால் பல விளையாட்டு வீரர்கள் பாரதத்தின் இளநிலை மற்றும் முதுநிலையில் தங்களுக்கென ஒரு இடத்தை பிடிக்க முடிந்திருக்கிறது. ராஜேந்தர் சிங் அவர்களின் இந்த அர்ப்பணிப்பை நாம் எத்தனை பாராட்டினாலும் தகும். என் இனிமையான நாட்டு மக்களே, நெல்லிக்காயை நாம் அனைவரும் நன்கறிவோம். பெரும்பான்மையான வீடுகளில் நெல்லிக்காயில் போடப்பட்டிருக்கும் ஊறுகாய்களும் முரப்பாக்களும் பயன்படுத்தப்படுகின்றன. பலர் நெல்லிச்சாற்றை விரும்பி சுவைக்கின்றார்கள். மேலும் பல நூற்றாண்டுகளாகவே செவன் பிராஷ் நமது அன்றாட வாழ்க்கையின் முக்கியமான அங்கமாகிவிட்டது. நமது பெரியோர் முதியோர் எல்லாம் தலைமுறை தலைமுறையாக நெல்லியின் குணங்களை பற்றி கூறி வந்திருக்கிறார்கள். நண்பர்களே, இதே நெல்லிதான் இன்று உத்தரப்பிரதேசத்தின் பிரதாப்கடிலே புதிய சாத்தியக்கூறுகளின் ஊடகமாக ஆகி வருகிறது. பிரதாப்கட் மற்றும் நெல்லிக்கும் இடையேயான உறவு மிகவும் பழமையானது. பல தலைமுறைகளாகவே இங்கே இருக்கும் விவசாயிகள் நெல்லியை சாகுபடி செய்து வருகின்றார்கள். நெல்லியானது பிரதாப்கட்டிற்கு ஒரு பலமான அடையாளத்தை அளித்திருக்கிறது. மேலும் இப்போது இதே பழைய அடையாளம் இங்கே இருக்கும் விவசாயிகளுக்கும் பெண்களுக்கும் புதிய சந்தர்ப்பத்தை கொண்டு வந்திருக்கிறது. ஒரு மாவட்டம் ஒரு பொருள், அதாவது ODOP வாயிலாக இங்கே நெல்லியோடு தொடர்புடைய உள்ளூர் தொழில் முனைவோருக்கு ஊக்கம் கிடைத்திருக்கிறது. இன்று பிரதாப்கட்டிலே நெல்லி பதப்படுத்தலோடு தொடர்புடைய 100 அலகுகள் செயல்பட்டு வருகின்றன. மேலும் இவற்றிலே சுய உதவிக் குழுக்களோடு தொடர்புடைய பெண்களும் அதிகளவிலே பங்களிப்பு செய்து வருகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சமூகம்தான் தேவ்கடின் கமாசி கிராமத்தில் இருப்பது. சாவித்ரி ஃபுலே சுய உதவிக் குழுவோடு தொடர்புடைய பெண்கள் நெல்லியிலிருந்து மிட்டாய், முரப்பா, பழச்சாறு போன்றவற்றை தயாரிக்கின்றார்கள். ஒரு மாவட்டம் ஒரு பொருள் திட்டத்தின்படி புதிய சந்தைகள் வரை வீச்சு அதிகரித்திருப்பதால் அவர்களின் வருமானத்திலும் பெருக்கம் அதிகரித்திருக்கிறது. இதைப்போலவே ஒரு கிராமத்தில் விந்தியவாசினி சுய உதவிக் குழு ஒன்று இருக்கிறது. இந்த குழுவின் பெண்கள் நெல்லிக்காயிலிருந்து ஊறுகாய், செரிமான பொடி போன்ற பல பொருட்களை தயாரிக்கிறார்கள். இந்த பெண்களுக்கு பதப்படுத்தலுக்காக இயந்திரங்கள் கிடைத்திருக்கின்றன, கடன் வசதிகளும் கிடைத்திருக்கின்றன. உள்ளூர் வியாபார சந்தைகளோடு இணையும் வாய்ப்புகளும் கிடைத்து குறுகிய காலத்திலேயே அவர்களுடைய வருவாய் கணிசமாக அதிகரித்துவிட்டது. நண்பர்களே, நமது நாட்டிலே அனைத்து துறைகளிலும் இப்படிப்பட்ட ஏதாவது ஒரு சிறப்பு இருக்கத்தான் செய்கிறது. ஏதோ இடத்திலே சிறப்பான பழம் இருக்கிறது என்றால் ஓரிடத்தில் பாரம்பரியமான கலை இருக்கிறது, ஓரிடத்தில் வினோதமான திறன் இருக்கிறது. ஒரு மாவட்டம் ஒரு பொருள் இந்த சிறப்புகளை முன்னெடுத்துச் செல்லும் இயக்கமாகும். நமது முயற்சி என்னவாக இருக்க வேண்டும் என்றால், நமது கிராமம் மற்றும் சிறிய நகரங்களின் இந்த அடையாளம் வெறும் உள்ளூர் சந்தைகள் வரை மட்டும் குறுகி இருக்கக்கூடாது. நாட்டின் பிற பாகங்களுக்கும் உலகின் சந்தைகள் வரையும் இவற்றின் தாக்கம் சென்று சேர வேண்டும். இதனால் உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் விஷயத்திலும் வலு சேர்க்கப்படுகிறது. இவை தேசத்தை தற்சார்புடையதாக ஆக்குவதிலும் கூட உத்வேகம் அளிக்கின்றன. வரவிருக்கின்ற பண்டிகைகளின் போதும் கூட நாம் உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் என்ற மந்திரத்தை எப்போதும் மறந்துவிடக்கூடாது. எனக்கு பிரியமான நாட்டு மக்களே, செப்டம்பர் மாதமானது ஊட்டச்சத்து குறைபாட்டுக்கு எதிரான போராட்டத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்டது. ஊட்டச்சத்து மாதத்திலே பல்வேறு துறைகளோடு தொடர்புடைய மக்களும் அமைப்புகளும் இந்த சீரிய பணிக்காக ஒன்றிணைந்து வருகின்றன. ஊட்டச்சத்து குறைபாட்டினை எதிர்கொள்ள இந்த ஆண்டு பல பாராட்டத்தக்க முன்னெடுப்புகள் செய்யப்பட்டிருக்கின்றன. சத்தீஸ்கடிலே ஹர் கர் முலகா, கர் கர் முலகா, இல்லந்தோறும் முருங்கை, இல்லமெங்கும் முருங்கை என்ற இயக்கம் தொடங்கப்பட்டது. இதிலே ஊட்டச்சத்து மிக்க முருங்கையை தங்களுடைய உணவு முறைகளில் இணைத்துக் கொள்ள ஊக்கம் அளிக்கப்பட்டு வருகின்றது. குஜராத்திலும் கூட

வாங்கி போட்டி, அதாவது சிறுதானியங்களால் தயாரிக்கப்பட்ட உண்டிகளின் போட்டிகள் தொடங்கப்பட்டிருக்கின்றன. இந்த முன்னெடுப்பு வாயிலாக விலை மலிவான ஊட்டச்சத்து மிக்க உள்ளூர் உணவுகளுக்கு ஊக்கம் அளிக்கப்பட்டு வருகிறது. இதுவரை 200,000+ மேற்பட்டவர்கள் இந்த போட்டியிலே கலந்து கொண்டு விட்டார்கள். மகாராஷ்டிரத்திலும் கூட இந்த கோணத்தில் பாராட்டத்தகுந்த முயற்சிகள் செய்யப்பட்டு வருகின்றன. அங்கே ஆசிரியர்கள், ஆங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் குழந்தைகளின் தாய் தந்தையரும் விழிப்புணர்வு இயக்கத்தோடு இணைந்திருக்கின்றார்கள். மிசோரமிலேயும் கூட இந்த ஆண்டு மக்களோடு இணைந்து ஊட்டச்சத்து தோட்டங்களை பராமரிக்கும் ஒரு இயக்கம் தொடங்கப்பட்டிருக்கிறது. இது மிசோ சமூகத்தின் தலோ மட் யனா என்ற பாரம்பரியத்துக்கு இசைவானது. இதன் பொருள் என்னவென்றால், சுயநலமற்ற சேவையிலும் மற்றவர்களுக்கு உதவுவதிலும் எப்போதும் முன்னே இருத்தல். இப்படிப்பட்ட முயற்சிகள் மிகவும் பாராட்டுக்குரியவை. இவை போன்ற முன்னெடுப்புகளில் ஈடுபடும் ஆங்கன்வாடி மையங்களோடு தொடர்புடைய அனைவரு குறித்தும் பெருமிதம் கொள்கிறேன். இந்த ஆங்கன்வாடி மையங்கள் இப்போது ஊட்டச்சத்து டிராக்கர்களால் டிஜிட்டல் முறையில் இணைந்திருக்கின்றன. கிட்டத்தட்ட 9 கோடி பயனாளிகள் இதிலே தங்களை பதிவு செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதன் காரணமாக குழந்தைகள், கருவுற்ற பெண்கள் மற்றும் தாய்ப்பால் கொடுத்து வரும் தாய்மார்கள் ஆகியோரின் சிறப்பான பராமரிப்பு சாத்தியமாகி இருக்கிறது. நாம் ஊட்டச்சத்து குறைபாட்டிற்கு எதிரான இந்த போரினை இதைப் போலவே மேலும் முன்னேற்றிச் செல்ல வேண்டும். நாம் நமது சமூகத்தை ஊட்டச்சத்து குறைபாட்டிலிருந்து முழுமையாக விடுவிக்க வேண்டும். நண்பர்களே, நாம் அனைவரும் இந்த மாதம் முழுமையான சிரத்தையோடும் உற்சாகத்தோடும் பிள்ளையார் சதுர்த்தியை கொண்டாடினோம். நாடெங்கிலும் நிறைவான பக்தி உணர்வோடு கணபதி பப்பாவை வரவேற்றோம். இந்த பவித்திரமான வேளையானது ஒட்டுமொத்த சுற்றுச்சூழலை உற்சாகம் பூரிப்பினால் நிறைத்து விடுகிறது. நண்பர்களே, விக்னங்களை அகற்றும் பகவான் ஸ்ரீ கணபதி ஞானம், புத்தி மற்றும் மங்கள செயல்களின் தொடக்கத்தின் அடையாளம். அவரிடத்திலே அளவில்லா ஸ்ரத்தை உணர்வு பாரதத்தோடு மட்டும் நின்றுவிடவில்லை. எடுத்துக்காட்டாக திருவாளர் பந்தௌன் தீர்கானோன் அவர்கள் விஷயத்தையே எடுத்துக்கொள்வோமே. இவர் தாய்லாந்தைச் சேர்ந்தவர். இங்கே பகவான் கணபதி ஃப்ரா ஃப்ரிகானேத் என்ற ரூபத்திலே பூஷிக்கப்படுகிறார். மேலும் நம்முடைய இந்த பந்தௌன் அவர்களுக்கு 19 வயதான போது அவருடைய தந்தையார் பகவான் கணபதியின் ஒரு சிறிய படத்தை அவருக்கு பரிசாக அளித்தார். இதிலிருந்து அவரிடத்திலே அற்புதமான பக்தி பெருக்கெடுக்க தொடங்கியது. அவர் பகவான் கணபதியோடு தொடர்புடைய பாரம்பரியங்களை ஆய்வு செய்து 40 ஆண்டு காலத்திற்கும் அதிகமான காலத்தை இதில் செலவு செய்திருக்கிறார். அவர் பாரதம் மற்றும் நேபாளம் உட்பட ஆசியாவின் பல நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செய்திருக்கிறார். மகாராஷ்டிரத்தோடு அவருக்கு விசேஷமான ஈர்ப்பு இருந்து வந்திருக்கிறது. அஷ்ட விநாயகர்கள் பாரம்பரியம் பற்றி தெரிந்து கொள்ள பலமுறை இங்கே வந்திருக்கிறார். அவருடைய முயற்சிகள் காரணமாக தாய்லாந்து நாட்டு பக்தர்களிடையே அஷ்ட விநாயகர் யாத்திரை மிகவும் பிரபலமாகிவிட்டது. 2002 இவர் வடக்கு தாய்லாந்தின் சியாங் மாயிவிலே கணேஷ் ஹிமால் மியூசியத்தை நிறுவினார். இன்று இதிலே 10,000+ பிள்ளையார் சிலைகள் இருக்கின்றன. பாரதம் வர முடியாத பக்தர்களுக்காக வேண்டி அஷ்ட விநாயகர்களின் திருவுருவச் சிலைகள் தாய்லாந்து அருங்காட்சியகத்திலே இருக்கின்றன. இங்கே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை சுமார் 10 மணிக்கு பிள்ளையார் பூஜை அர்ச்சனை செய்யப்படுகிறது. கணபதியோடு தொடர்புடைய விசேஷ காலங்களிலும் கூட இந்த செயல்முறை பின்பற்றப்படுகிறது. பாரதத்தின் நம்பிக்கை, கலை மற்றும் கலாச்சார பாரம்பரியங்கள் பிற தேசங்களிலும் கூட எவ்வாறு பிரசித்தி பெற்று இருக்கின்றன என்பதையே இது காட்டுகிறது. கணபதி பப்பாவின் நல்லாசிகள் அனைவருக்கும் எப்போதும் நிலைத்திருக்க வேண்டும் என்பதே என் ஆசை. நண்பர்களே, மனதின் குரலின் ஒவ்வொரு பதிப்பிற்கு பிறகு எனக்கு பல விஷயங்களில் உங்களிடமிருந்து செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. நீங்கள் இதைப்போன்றே உத்வேகம் அளிக்கும் தகவல்களை எனக்கு அனுப்பி வாருங்கள். உங்கள் அக்கம் பக்கத்தில் அருகில் நடக்கும் இத்தகைய முயற்சிகளை பாராட்டி சீராட்டும் போது அவர்களுடைய உற்சாகம் மேலும் அதிகமாகிறது. மனதின் குரல் வாயிலாக அவர்களை பற்றிய தகவல்கள் தேசத்தின் பிற பாகங்களில் இருக்கும் மக்களையும் சென்று சேர்ந்து அவர்களையும் ஊக்கப்படுத்துகிறது. இந்த பயணத்திலே இதைப்போன்றே உங்களுடைய ஒத்துழைப்பு தொடர்ந்து இனியும் கிடைத்து வர வேண்டும். வரவிருக்கின்ற

0: பண்டிகைகளை நீங்கள் உங்களுடைய குடும்பத்தாரோடும் நண்பர்களோடும் நிறை மகிழ்ச்சியோடும் களிப்போடும் கொண்டாடுங்கள். உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை நல்வாழ்த்துக்கள், பல பல நன்றிகள், வணக்கம்.
1: மனதின் குரல் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலமாக நாட்டு மக்களுக்கு இன்று காலை 11 மணிக்கு விடுத்த செய்தியின் தமிழாக்கம் கேட்டீர்கள். நீங்களும் பிரதமரிடம் ஏதேனும் கருத்துக்களை தெரிவிக்க விரும்பினால், அவருக்கு ஏதேனும் ஆலோசனைகள் வழங்க நினைத்தால், உங்கள் மனதின் குரலை www.mygov.in என்ற இணையதள முகவரியில் தெரிவிக்கலாம். இணையதள முகவரி மீண்டும் www.mygov.in. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும்.
3: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8 நிலையத்தின் நேரம் 8:35.

0: நினைத்தாலே இனிக்கும். நினைவுகளை மீட்டெடுக்கும் இனிய கானங்கள்.
1: என்னோடு பாட்டு பாடுங்கள், எல்லோரும் சேர்ந்து ஆடுங்கள், இசை கோலங்கள் இமைதாளங்கள் சுகம் தேடுங்கள்.
2: ஏன் நிறுத்திட்டீங்க? பாட்டு நல்லா இருக்கு, இன்னொரு தரம் பாடுங்களேன்.

0: 1970 முதல் 1980 வரை வெளியான தமிழ் திரைப்பட பாடல்களின் நிகழ்ச்சியில நீங்க கேட்டு ரசிக்கலாம். உங்க விருப்ப பாடலுடன் நிகழ்ச்சியின் இணைய நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 9344-1001018, 9342-1001018, 8300-1019-1018. ஓகே, நிகழ்ச்சியில முதல் காலர் கூட பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: இனிய வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: நீலகிரி மாவட்டம் எடக்காடுலாம் சார்.
0: எடக்காடா? எடக்காடெல்லாம் எப்படி இருக்கு
1: சார்? எடக்காடு அப்படியே குளிர்ச்சியா இருக்குங்க சார்.
0: அப்படிங்களா? ஓகே, பணி ஆரம்பிச்சிருச்சாங்க.
1: 3:30 மணிக்கு சரி, உங்க பேரு சஜீஸ் தானுங்களா?
0: ஆமாங்க, சொல்லுங்க.
1: 3:30 மணிக்கு அந்த ப்ரோக்ராம் நல்லா பண்ணிருந்தீங்க.
0: தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ.
1: அந்த இது கோத்தகிரி தட்டப்பட்டா
0: தேயிலை பூங்கா,
1: அந்த தேயிலை இது அந்த நாங்கெல்லாம் போகவே இல்லை. அந்த பகுதியெல்லாம் நாங்க போகவே இல்லை.
0: ஓகே, கண்டிப்பா குடும்பத்தோட ஒரு நாள் போயிட்டு வாங்க.
1: வந்து அவளஞ்சி டேமுங்க, இந்த அதை சுத்தி பார்த்துட்டு வந்தீங்களா?
0: ஓகே, ஓகே, சரி.
1: நாங்க இருக்கிறது அவளஞ்சி டேமு.
0: அப்படியா?
1: வாங்க, எங்க பிறகுக்கும் வாங்க.
0: கண்டிப்பா, கண்டிப்பா வரேங்க. சொல்லுங்க, என்ன பண்ணலாம் வர சொல்லுங்க.
1: சார், எனக்கு வந்துங்க இந்த இது
0: பாட்டு மறந்துட்டீங்க.
1: படத்துலங்க.
0: ஓகே.
1: புதிய பூவிது பூத்தது, இனிய வந்துதான் பார்த்தது, அந்த பாடல் போட்டுருங்க சார்.
0: ஓகே, உங்க விருப்ப பாடல் வந்துட்டே இருக்கீங்க, அழைத்ததுக்கு நன்றி
1: சார். வாங்க, நன்றிங்க சார். நன்றி.

0: நினைவுகளை மீட்டெடுக்கும், நெஞ்சங்களை இணைத்திடும் காலத்தால் அழியாத திரையிசை கானங்களின் ஓர் இனிய பயணமாய் இது நினைத்தாலே இனிக்கும். இணைந்திருங்கள். இது ஊட்டி எஃப்எம் 101.8. இங்கே எல்லாமே சமஹிட்டு.
1: நிகழ்ச்சியின் நம்முடன் இணையும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: அன்பான இரவு வணக்கம் சார்.
1: இனிமையான இரவு வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: திருவாரூர் மாவட்டம் சில்லூர், சதா கௌதமன்.
1: கௌதமன்,
2: ஆமா சார்.
1: ஓகே, சொல்லுங்க கௌதமன், என்ன பாடல் கொடுக்கலாங்க?
2: எனக்கு நீங்கள் கேட்ட படத்துல சார்.
1: ஓகே, பாடல்
2: ஓ வசந்த ராஜா, ஏன் சுமந்த ராஜாங்கிற பாடல் கொடுக்க சார்.
1: ஓகே, நீங்கள் கேட்டவை வந்துட்டே இருக்கு. அடுத்ததுக்கு நன்றிங்க.
2: மிக்க நன்றி சார், மிக்க நன்றி.

0: ஊட்டியப்பம் 101.8 நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி நினைத்தாலே இனிக்கும். ஓகே, அடுத்த கலர் கூட பேசலாம். வணக்கம். வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம், நான் வேலூர் கட்பாடி சந்திரசேகர்.
0: சந்திரசேகர், டைம் ஆயிடுச்சுன்னு தூங்கிட்டீங்களா லைன்ல இருந்துட்டு?
1: இல்ல சார், நான் பேசுறேன், உங்க கேட்டுச்சு.
0: எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார். நான் வேலூர் கட்பாடியில இருந்து சந்திரசேகர். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லமா இருக்கேங்க. எப்படி போச்சு வீக்கெண்ட் எல்லாம்?

0: ஓகே, நிகழ்ச்சியில் அடுத்த காலர் கூட பேசலாம். வணக்கம்.
1: ஹலோ சார், வணக்கம்.
0: இனி இரவு வணக்கம். யார், எங்கிருந்து?
1: சார், நான் சென்னையிலேருந்து ராஜேஷ் சார்.
0: ராஜேஷ், நலமா இருக்கீங்களா?
1: நல்லா சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்கங்க. சொல்லுங்க ராஜேஷ், நினைத்தால் இன்னைக்கு நிகழ்ச்சியில் என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: கண்டிப்பா சார், திரைப்படம் பார்த்தீங்கன்னா கரகாட்டக்காரன் திரைப்படம்.
0: ஓகே,
1: பாடல் பார்த்தீங்கன்னா கொடகு மலை காற்று வந்து அந்த பாடல் சார்.
0: இதமான பாடல் கேட்டிருக்கீங்க. அடுத்தது
1: எனக்கு சென்னையில் வெயில் ஜாஸ்தியாக இருக்கு, அதனால இந்த பாடல் மூலமாக இந்த
0: ஓகே கொடகு மலையில இருந்தா காத்து வரணும் அப்போ உங்களுக்கு.
1: கண்டிப்பா
0: வந்துட்டே இருக்கு பாடலோட சேர்த்து. அழைத்ததுக்கு நன்றிங்க.
1: நன்றி.

திரைகணம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நேர்களே. நேரம் 9:30. ஆகாஷ்வாணி தொடர்வது கார்த்திக் பாடியுள்ள பாடல் யூனிவர்சிட்டி திரைப்படத்திற்காக.

0: திரைக்கான தெலினி தென்காசி பட்டணம் படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள் ஸ்ரீராம் சித்ரா ஸ்ரீனிவாஸ்.
1: அன்பு கதை எழுதும் ஆவணி திருவிழா மஞ்சக் குளி குளித்து

ஒலித்தந்த பாடலோடு நிறைவு பெறுவது திரைகாரம் நிகழ்ச்சி. சில நொடிகளில் ரவிவாசிரி அகில் பாரதிய சங்கீத் சபா இசை நிகழ்ச்சி டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி தொடர்வது வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி நிலையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 36.7 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 27.2 டிகிரி செல்சியஸ், பதிவான ஈரப்பதம் 81%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி நிலையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 37.6 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 27.8 டிகிரி செல்சியஸ், பதிவான ஈரப்பதம் 68%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் சில இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிக அளவு வெப்பநிலை 37.8 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்த அளவு வெப்பநிலை 27.8 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். இனி தொடர்வது நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவே கேட்க வழங்குபவர் பேராசிரியர் முனைவர் எம் இ கிருஷ்ணகுமார் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் வானிலை, 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம் புது காலை நாளும் அறிவோம். பனைமரத்தின் பயன்கள் எழுதி வழங்கியவர் வி வள்ளி அவர்கள். தமிழ் அமுதம் வழங்குபவர் முனைவர் சி ஆர் மஞ்சுளா அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ராஜபிரியா ஐயப்பன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள், 16 பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோஸ்வாமிநாதன் அவர்கள். 7:35 உங்கள் கவனத்திற்கு பகத்சிங் அவர்களின் பிறந்த தின சிற்றுரை. 7:45 நகர்வலம் திடக்கழிவு மேலாண்மை ஒரு பார்வை, எம் ஊத்ரா அவர்கள் எழுதிய செய்திக்கோவை இடம்பெறும். 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8 மணிக்கு தமக்கென முயலா நோன்தாள், தியாகி பகத்சிங் அவர்களின் பிறந்த தின சிற்றுரை வழங்குகிறார் மு ஜீவானந்தம் அவர்கள். 8:30 திரைகாணம், 9 மணிக்கு அரங்கிசையில் ஆர் சூரிய பிரகாஷ் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எஸ் பி அனந்த பத்மநாபா அவர்கள் வயலின், மேலக்காவேரி கே பாலாஜி அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10 மணிக்கு ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த அன்றாட நிகழ்வுகளின் தொகுப்பு கேட்கலாம். 10:20 முத்துச்சிதறல், 11 மணிக்கு தேன் சிந்தும் நேரம். நண்பகல் 12:10 சங்கீத சாரல், வி சஷாங்க் மல்யா அவர்களின் வீண இசை, எல் வினோத் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை, 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் மின்னணு வடிவில் ஆவணங்களை சேமித்து வைக்கவும் தேவைப்படும் போது பயன்படுத்தவும் சரிபார்க்கவும் உதவும் திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெறும். பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தொழி, மகப்பேறு மற்றும் மகளிர் மருத்துவ நிபுணர் டாக்டர் என் சுல்தானா நசிமா பானு அவர்களுடன் நேர்முகம் முதல் பகுதி, உடன் உரையாடுபவர் கே பரமேஸ்வரி. 2:15 திரைகாணம், 2:40 ஹிந்தி பாடம், ஆசிரியர் என் புவனேஸ்வரி அவர்கள், மாணவர் விஸ்வாஸ் சோனி. 2:55 வானிலை, 5:30 திரைகாணம், மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்ஷன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை. இரவு 7 மணிக்கு திரைகாணம், 7:10 திருவண்ணாமலை மாவட்ட செய்திகள் எழுதியவர் என் ரவிச்சந்திரன். 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகம், அங்கக வேளாண்மை உற்பத்தி பொருட்களில் தொழில் முனைவு வாய்ப்புகள், திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய பேராசிரியர் முனைவர் ஏ அகிலா அவர்களின் உரை இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள் இடம்பெறும். 8:05 திரைகாணம், 9:15 செய்திச் சுடர், 9:30 மாரி முத்தாப்பிள்ளை சரித்திரம் இசை பேருரை. நிகழ்த்தியுள்ளவர் கிரிஜா ராமசுவாமி அவர்கள், மேலக்காவேரி கே தியாகராஜன் அவர்கள் வயலின், கே ஜெய் விக்னேஷ் அவர்கள் மிருதங்கம். 10:30 காற்றோடு கலந்திடவா. நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டோம் நேர்களை.

4 MHz எஃப்எம் ரெயின்போ, 100.1 MHz எஃப்எம் கோல்டு மற்றும் 102.3 MHz விவித் பாரதி பண்பலை வரிசைகளில் தற்போது நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கின்றன. சென்னை மத்தியலை 720 KHz, மதுரை மத்தியலை 1269 KHz அலைவரிசைகளில் இன்றைய ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் ஒலிபரப்பு இதே அலைவரிசைகளில் நாளை காலை 5:45 ஆரம்பமாகும். வணக்கம் நேர்களே, ஜெய்ஹிந்த்.